நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. சக வருடம் 1948, அஸ்வின மாதம் 22 தேதி 2026 ஆண்டு அக்டோபர் திங்கள் 14 நாள் இன்று புதன்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலை வரிசையில் நிலையத்தின் காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 47 நொடி.

நாளொரு குரல். உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். புகழ் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவின் பொருள், புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழே ஆகும். 232வது குரல் மீண்டும். உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் நேர்களே, நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. ஆறு பத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் தமிழ் பூங்கனி மொழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடலின் முதற் பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். கை கொடுக்கும் கரங்கள் தன்னார்வலர்களின் சக்தி, வழங்குபவர் டி. அரவிந்தராஜா அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 தமிழ் அமுது, தமிழ்மொழியின் சிறப்புகள் குறித்து டி. கே. செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ, ஸ்க்ரப் டைப்பஸ் எனும் உண்ணிக்காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:00 தரமினம் தாரக மந்திரம், உலக தர நிர்ணய நாள் உரை, வழங்குபவர் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 சக்தி உலா, ஐஸ்வர்ய மகுடதாரிணி, முசிறி வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமியின் தரிசனம், அமைப்பு எஸ். கோபாலகிருஷ்ணன், ஆர். வெங்கடேஸ்வரன் ஆகியோர், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:45 தகவல் தளம், 9:00 அரங்கிசை, நவராத்திரி இசை விழா, சுனில் ஆர். கார்கியான் அவர்களின் பாட்டு கேட்கலாம், எஸ். வரதராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஆர். ராமன் அவர்கள் மோர்சிங், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 10:35 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் டெங்கு இல்லா புதுச்சேரி, நம்மை நாமே பாதுகாப்போம் சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்ப நல வழித்துறையின் மாநில ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு திட்ட அதிகாரி டாக்டர் விவேகானந்தா அவர்கள். நேர்முகம் காண்பவர் வீரமணி விஜயகுமார். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி, தலைப்பு எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும், நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி. 12:00 உழைப்பவர் அரங்கம், நடமாடும் தையல் தொழில் செய்து வரும் விழுப்புரம் மாவட்டம் நல்லாபாளையம் மா. கலையரசு அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, எஸ். ஜானகி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பி. நளினி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 2:15 என்று மினியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள சதாசிவ பிரம்மேந்திர கிருத்திகள் இடம்பெறும், 4:00 வின்னர் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை யுவன் சங்கர் ராஜா, கதை திரைக்கதை இயக்கம் சுந்தர் சி. 5:00 பொன்மாலை பொழுது திருவிழா என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரைசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, விழுப்புரம் மாவட்டம் தாதாம்பாளையம் கிராம உழவர் ஆர். ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35

இதுக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 இனிய நேரம். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே. சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி நளினி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதய தமணிகள் அடைப்புக்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இதயத்துறை மூத்த ஆலோசகர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனையடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: The government is open to hearing suggestions on the removal of long-term capital gains tax during consultations for the upcoming union budget. Ms. Sitharaman said this while speaking at the Bloomberg New Economy Forum in New Delhi yesterday. UPI merchant discount rate or MDR on select person-to-merchant transactions will be implemented after Diwali. In a social media post, National Payments Corporation of India said that UPI and Services Steering Committee decided that keeping in mind the festive season, MDR on select person-to-merchant UPI transactions will be implemented immediately post-Diwali. The Ministry of Culture will organize Brihattar Bharat International Conference on Bharat's cultural connections across the globe in New Delhi from today. The three-day conference will bring together delegates, ambassadors and scholars from 50 nations to deliberate on India's historical and contemporary cultural connections with the wider world. Prime Minister Narendra Modi will address the gathering through a special video message on the occasion. The Ministry of Panchayati Raj will today organize a dedicated one-day cleanliness and pendency disposal drive as part of the ongoing Special Campaign 6.0. During the drive, the ministry aims to promote workplace cleanliness, improve the use of office space and expedite the disposal of pending matters. In badminton, Indian shuttlers Tanvi Sharma and Kidambi Srikanth progressed to the second round of the Denmark Open 2026 after securing hard-fought victories in their opening matches. Tanvi defeated Japan's Natsuki Nidaira 2-1 in a thrilling three-game contest. In men's cricket, India will face West Indies in the fourth T20 International in Hyderabad today. The match will begin at 7 p.m. IST. India leads the five-match series 2-1 after defeating West Indies by 14 runs in third T20I in Indore last Sunday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள்.
3: உண்மையின் பக்கம் நிற்பதே நடுவு நிலைமை. அங்கு பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பேதம் கிடையாது என்கிறார் காந்தியடிகள். தராசு முதலில் தான் சமமாக நிற்கும், பின் தட்டில் வைக்கப்படும் பொருள் இரும்பாயினும் பொன்னாயினும் மணலாயினும் சர்க்கரையாயினும் வேறு எந்த பொருளாக இருப்பினும் வேறுபாடின்றி எடையை மட்டும் சரியாக காட்டும். அதுபோல இன்னார் இனியார் நண்பர் அயலார் ஏழை பணக்காரர் வேண்டியவர் வேண்டாதவர் என எண்ணாமல் எல்லா நிலைகளிலும் நடுவுநிலைமை என்ற அறவழி நிற்பதே சான்றோர்க்கு அழகு தரும் என்பதை சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற குரல் செப்புகின்றது. விளையாட்டுக்களங்கள் பட்டிமன்றங்கள் அறம் கூறும் அவயங்கள் போன்ற இடங்களிலெல்லாம் மையமாய் நடுநாயகமாய் நின்று தீர்ப்பு வழங்குதல் சான்றோர்களுக்கே உரிய தனி சிறப்பாகும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என அறிவின் மேன்மையை பறைசாற்றுகின்றார் திருவள்ளுவர். முடியாட்சியில் அரசன் கரத்திருந்த செங்கோல் நடுநிலைத்தன்மையின் குறியீடாகி ஆட்சியின் உயர்வை உணர்த்தியது. செங்கோல் ஆட்சி நடத்திய மன்னர்களையே மக்கள் போற்றி புகழ்ந்தனர். பாரதப்போர் நடைபெற்ற போது பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதன் என்ற சேர மன்னன் நடுநிலை நின்று இரு திறப்படை வீரர்களுக்கும் உணவு வழங்கினான் என்று புறப்பாடல் கூறுகின்றது. சான்றாண்மை உடையவர்கள் எந்த சூழலிலும் தன் நிலையில் மாறுபடார். சங்க காலத்தில் வணிக முறையில் உண்மையும் நேர்மையும் நடுநிலை பண்பும் சிறப்புற்று திகழ்ந்த செய்தியை மிக நுட்பமாக பட்டினப்பாலை என்ற நூல் படம் பிடித்து காட்டுகின்றது. நீண்ட நுகத்தடி என்று சொல்லப்படுகின்ற ஏரின் நடுவில் பொருத்தப்பட்ட பகலானி எவ்வாறு சாயாமல் நேர் நின்று சமப்படுத்துமோ அதுபோல நடுநிலை பண்புடன் வணிகம் செய்ததை பட்டினப்பாலையில் நெடுநுகத்து பகல் போல

0: நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் வடு அஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதூவும் மிகை கொளாது கொடுப்பதூவும் குறை கொடாது பல பண்டம் பகர்ந்து வீசும் என்ற தொடர்கள் சுட்டக் காணலாம். உள்ளம் நடுநிலையில் செயல்பட உறுதி பெறுமாயின் நாம் சொல்லும் சொற்களிலும் சத்தியம் நிலைத்திருக்கும், நீதி நிலைத்திருக்கும். காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருள் கண் ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே என நடுவுநிலை அறியும் முறையை அறநெறிசாரம் புரிகின்றது. இன்னார் இனியார் வயல்நிலம் களர்நிலம் என வேறுபாடின்றி பொழியும் மழையாய் காய்தலின்றி சமமாய் நோக்கி நடுவுநிலைமை போற்றுவோம். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் என்கிறது திருக்குறள். நம் உள்ளம் நடுநிலை பண்பை நாடினால் சமூகத்தில் மதிப்பும் நம்பிக்கையும் கிடைக்கும். நடுநிலை குணம் தலைமுறை கடந்த புகழையும் நன்மையையும் தரும். நடுநிலையாளர்களை நாடு அரவணைத்துக் கொள்ளும். நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே என்கிறார் திருமூலர். நடுநிலை என்ற உயரிய குணத்தால் ஒப்பில்லாதவர்களாய் உயர்ந்து நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. தெய்வீக ராகம் தொடக்கமாக ஒலிக்க வரும் குரல் பி. சுசீலா.

ஒலித்தவை தெய்வீகராகம். புதுச்சேரி மின்துறையில் செயற்பொறியாளர் நகரம் பிரிவுக்குட்பட்ட மின் நுகர்வோர்கள் மின்துறை சம்பந்தமான தங்களது குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும் விதமாக குறைதீர்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. குறிப்பிட்டுள்ள பகுதியை சார்ந்த மின் நுகர்வோர்கள் தங்களுக்கு மின்துறை சம்பந்தமான குறைகள் இருப்பின் அந்தந்த குறிப்பிட்ட நாட்களுக்குண்டான முகாமில் கலந்து கொண்டு நிவர்த்தி செய்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இன்று தனியார் திருமண மண்டபம் வில்லியனூர் ரோடு முருங்கப்பாக்கம், முருங்கப்பாக்கம் நயினார் மண்டபம் வேல்ராம்பேட் கொம்பாக்கம், கொம்பாக்கம்பேட் அதற்குட்பட்ட பகுதிகள். மின்துறை அறிவிப்பு கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 26 நாள் புதன்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடலின் முதற் பகுதி கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தர செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனா்.

0: கருத்த முத்து பம்பு செட்டுக்கு மோட்டர் போட போயிருக்காரு. நாங்கள் பம்பு செட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆள் எங்க? ஒருவேளை பம்பு செட்டு உள்ள உட்காந்துருக்காரோ? பாட்டு குரல் கேட்குற மாதிரி இருக்க. சரி, கிட்ட போய் பார்ப்போம். ஆமா, கருத்த முத்து குரல் தான். எப்பா கருத்த முத்த
1: யாரு அது? ஓ, காத்தமுத்தா. பாப்பா பாப்பா பாப்பா.
0: ஏப்பா, பம்பு செட்டு கொட்டா உள்ளார உக்காந்துக்கிட்டு அது என்னப்பா ஏதோ சோக பாட்டு பாடிக்கிட்டு இருக்க?
1: காத்தமுத்த, என் மாமனாருக்கு சுகர் வந்து போச்சுப்பா. பாவம், அவர் சக்கரை நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறாருப்பா. அதான் ரொம்ப சோகமாக இருந்தது. என் பொஞ்சாதி வர வீட்டில் சோகமாகறான். சரி, நான் அவள் தான் சோகமாகறான்னு எனக்கு கொள்ள பக்கமாக வந்தான். எனக்கு கொஞ்சம் சோகம்தாங்களே, அதான் அப்படி பாட்டு பாடினேன்.
0: எப்பா, பெத்த அப்பா உடம்பு சரியில்லைன்னா அழுவுறது கிடையாது, மாமனாருக்கு இவ்வளோ பெரிய கூத்தா?
1: காத்தமுத்த, பணம் காய்ச்சி மரம்பா மாமனாரே. அவங்க பொண்ணு நம்ம வீட்டில் வாழுதுன்னு அவர் அப்பப்போ ஏதோ அவசரத்துக்கு பணம் பொருள் கேட்டால் நிறைய உதவிகளெல்லாம் பண்ணுறாரு. அவருக்கு ஒன்றுனா நான் வருத்தப்படுறது இல்லையா? அதான்ப்பா.
0: கருத்தமுத்த, நீ இதுக்கெல்லாம் போய் கவலைப்படாதப்பா. சக்கரை வியாதியெல்லாம் இப்போ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுப்பா.
1: என்னப்பா அப்படி சொல்கிற? சக்கரை நோயால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க.
0: எப்பா, உணவில் அடிக்கடி பாகற்காய் இருக்குல்ல?
1: ஆமாம்.
0: அதை சாப்பிட்டா போதும்ப்பா. இந்த சக்கரை வியாதி, அதுவும் குறிப்பாக இந்த 40-50 வயசுக்கு மேலே வருதுல டைப் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீரிழிவு நோய், அதுக்கு சிறந்த மருந்தா இருக்குதுப்பா பாகற்காய்.
1: ஓஹோ, காத்துமுத்த, பாகற்காயே நான் வீட்டிலே ஏதோ ஒன்று ரெண்டு தான் சாப்பிடுவேன், ஆனால் பாகற்காயே சக்கரை வியாதியே கண்ட்ரோல் பண்ணுதா?
0: ஆமாம்ப்பா. பாகற்காயில் இருக்கக்கூடிய மோர்மோர்சிடின் அப்புறம் சரடின் இந்த மாதிரி பொருள்லாம் தசைகளுக்கு தேவைப்படும் சர்க்கரையை கொண்டு செல்லும் முக்கிய வேலையை செய்தான்.
1: ஓஹோ,
0: ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோடைய அளவை கட்டுப்பாட்டுக்கு வைக்கிறதுக்கு

0: இதெல்லாம் உதவி செய்வதால சக்கர நோயாளிகள் விரும்பும் காய்கறியா இப்ப பாகற்காய் மாறிட்டு வருது.
1: ஓஹோ,
0: நான் சொன்ன மாதிரி டைப் 2 நீரிழிவு நோயை எதிர்கொள்ள சிறந்த மருந்தாக பாகற்காய் இருக்குதுப்பா. பாகற்காய் சக்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணுது, ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருது. அது போதா?
1: இது போதும்பா, கண்ட்ரோல்ல வச்சிருந்தாலே பாதி காலம் ஓட்டிடலாம் அப்படியே. காத்து முத்த, நீ சொன்னது இல்லாம வேற என்னென்னலாம் நன்மைகள் இருக்கு அந்த பாகற்காயில?
0: எப்பா, பாகற்காயில நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு செயல்பாடும் இருக்குப்பா.
1: சரி,
0: அப்புறம் பாகற்காயில நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்ப உதவியா இருக்குது. வயிற்றில் உள்ள புழுக்களை அழிக்கிறதுக்கும் அது பயன்படுதுப்பா. ஏன்னா பாகற்காய் கசக்கும், அந்த கசப்பு நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த புழுக்களுக்கு உதவாது, அந்த புழுக்கள் எல்லாம் இறந்து போயிடும். இது மூலமா நம்ம உடம்பு சுத்தமாகும்.
1: பரவாயில்ல காத்து முத்தா, நீ சொல்ல சொல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுப்பா. அந்த பாகற்காயில இவ்வளவு நன்மைகள்லாம் இருக்குதுன்னா

0: ரொம்ப உதவியா இருக்குது. வயிற்றில் உள்ள புழுக்களை அழிக்கிறதுக்கும் அது பயன்படுதுப்பா. ஏன்னா பாகற்காய் கசக்கும், அந்த கசப்பு நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த புழுக்களுக்கு உதவாது, அந்த புழுக்கள் எல்லாம் இறந்து போயிடும். இது மூலமா நம்ம உடம்பு சுத்தமாகும்.
1: பரவாயில்ல காதுமுத்தா, நீ சொல்ல சொல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுப்பா. அந்த பாகற்காயில இவ்வளவு நன்மைகள்லாம் இருக்குதுன்னா வேற என்ன இது? மேல சொல்ல மேல சொல்ல.
0: பாகற்காய சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நோய் தொற்று நமக்கு இருக்காது, எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படிலாம் சொல்றாங்கப்பா.
1: சரி சரி.
0: பாகற்காயில செரிமான அமிலமான காஸ்ட்ரிக் அமிலம் இருக்கிறதுனால பசி தூண்டப்படுதான், பித்தத்தை தணிக்குதான், பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க உதவுதான். உணவுல இந்த பாகற்காயை நம்ம தொடர்ந்து சேர்த்துக்கிட்டோம்னா இருமல், இறைப்பு, அப்புறம் சில பேர் இந்த மூல வியாதியால கஷ்டப்படுவாங்கல்ல, அப்புறம் வயிற்று புழுவ நீக்கிறது, இப்படி பல விதமான நன்மைகள் நமக்கு இருக்குதான்பா.
1: சந்தோஷம்.
0: மூல நோய்க்கு அருமையான ஒரு நிவாரணமா இந்த பாகற்காய் இருக்கு பாருப்பா.
1: அடடா, எனக்கு இந்த நாள் வரையும் தெரியாம போச்சுப்பா.
0: இலை கூட மருத்துவ குணம் நிறைந்ததுப்பா.
1: இலை கூடவா?
0: ஆமாப்பா, பாகற்காயோடைய இலை சாற்ற உடம்பு முழுக்க நம்ம பத்து போட்டோம்னா சூரி சிரங்கு இதெல்லாம் குணமாயிடும், வராது. ஆமாப்பா, கசப்பு காரணமா நான் சரியா சாப்பிட மாட்டேன்னு நீ சொன்ன
1: இல்லையாப்ப,
0: அது மாதிரிலாம் இருக்காதப்பா. பாகற்காய நாம உணவுல அடிக்கடி சேர்த்துக்கணும், அப்பதான் உடம்பும் நல்லா இருக்கும்.
1: ஓஹோ காதுமுதா, நீ சொல்றத பார்த்தா பாகற்காய் சாப்பிட்டாலே டாக்டர் கிட்ட போதான்.
0: ஆமாப்பா கருத்தமுத்த, இவ்வளவு நேரம் பாகற்காயோடைய அருமை பெருமை எல்லாம் கேட்டில்ல.
1: ஆமா,
0: அருமையா விளைவிக்க கூடிய ஒரு காய்கறி பயிர் தானே பாகற்காய்.
1: ஆமா,
0: நீனும் கத்திரிக்காய் பண்ற, தக்காளி பண்ற, வெண்டை பண்ற, என்னென்னமோ பண்ற, ஏன் பாகற்காய சாகுபடி செஞ்சாதான் என்ன?
1: ஆமா காத்தமுத்தா, இதனால வரைக்கும் எனக்கு யோசனை வரல எனக்கு. அப்ப காத்தமுத்தா, நான் பாகற்காய சாகுபடி பண்றேன், நீ அதனுடைய ரகங்களை, அதோட மண்ணு எப்படி இருக்கணும், தட்பவெப்ப நிலம்லாம் எப்படி இருக்கணும், பருவம், நிலம் தயாரிக்கிறது, விதைப்பு, அந்த குழித்தட்டு நடுவு, நீர்ப்பாசனம், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா.
0: கருத்தமுத்த, நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்ல இருக்குல்ல, அது பாகற்காயில கோ ஒன்னு, அப்புறம் எம்டியூ ஒன்னு, கோயமுத்தூர் நீல பச்சை, கோயமுத்தூர் வெள்ளை நீலம், இது போன்ற ரகங்கள் எல்லாம் வெளியிட்டு இருக்கு. அருமையான ரகங்கள் பா, நல்லா நீட்டா, நல்லா பாக்கிறதுக்கே பல பல பலன்னு அருமையா இருக்குதுப்பா. மண்ணை பொறுத்த அளவுக்கு உன் வயல் நல்ல அருமையான மண்ணுப்பா. ஏன்னா மணலும் மண்ணும் கலந்த அந்த இருபாடு மண்ணா இருக்குல்ல, அது வந்து பாகற்காய் சாகுபடிக்கு ஏத்த மண்ணுப்பா.
1: ரொம்ப சிறந்தது.
0: ஆமாப்பா, மண்ணுடைய கார அமிலத்தன்மை 6.5 to 7 இந்த அளவுல இருக்கணும். நம்ம பகுதியில பொதுவா இந்த அளவுல தான் இருக்குது, அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, பாகற்காய் ஒரு வெப்பமண்டல பயிர். 25 degrees centigrade 30 degrees centigrade வரைக்கும் இருந்ததுன்னா அருமையா விளையும். தாராளமா பாகற்காய் சாகுபடி செய்யலாம்.
1: அந்த பருவம் கட்டினது
0: பருவம் கட்டில ஆடி பருவம் இருக்குல்ல, அதுல போடலாம். தை பருவம் முடிஞ்சு போச்சு, அடுத்த தையில வேணா நீ போடலாம்.
1: சரி சரி சரி.
0: இப்ப ஆடி பருவத்துக்கு ரெடி ஆயிடுப்பா.
1: சரி கண்டிப்பா. காதுமுத்தா, பருவம் சொல்லிட்டா, இந்த நிலம் தயாரிக்கிறது விதைப்பு முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா.
0: நிலம் தயாரிக்கிறதுனாப்பா, முதல்ல நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிடு வயல, அதுக்கு பிறகு 2.5 meters to 2 meters இந்த இடைவெளியில குழிகள் தோண்டணும்பா. 30 cm ஆழம் இருக்கிற மாதிரி குழிகளை நம்ம தோண்டணும். குழி ஒண்ணுக்கு 10 kilos தொழு உரம் போட்டுக்கணும்பா. சரியா, இத மட்டும் மறந்துடாத. ஏன்னா ஆரம்பத்துல நீ போடுற அந்த தொழு உரம் தான் கடைசி வரைக்கும் காய்ச்சி முடிக்கிற வரைக்கும் கொடிக்கு உரமா இருக்க போகுது. அதனால 10 kilos தொழு உரம்
1: சரி
0: அந்த குழியில போடுறத மறந்துடாத. விதைப்புன்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு 600 grams விதை தேவைப்படும்பா.
1: ஓஹோ,
0: விதைக்கிறதுக்கு முன்னாடி விதைகளை ட்ரைகோடெர்மா விருடி ஒரு 4 grams அதை எடுத்துக்கிட்டு அதுல வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணணும், அல்லது 10 grams சூடோமோனஸ் புளோரசன்ஸ் இத கலந்து விதை நேர்த்தி செய்யணும்பா. குழி ஒண்ணுக்கு 2 நாற்றுகளை மட்டும் விட்டுட்டு மற்றபடி வளர்ந்து வர நாற்றுகள் கொஞ்சம் சோகையா இருக்குது, சரியா வளராம இருக்குது, இதெல்லாம் நம்ம எடுத்துடணும்பா.
1: சரி சரி.
0: குழியில 2 நல்ல வாலிபமான நாற்றுகள் மட்டும்தான் நம்ம விடணும்.
1: ஓஹோ,
0: அந்த மாதிரி நம்ம வச்சிருந்தோம்னா பின்னாடி நமக்கு நல்ல பலன் கொடுக்கும்பா. சரியா?
1: சரி சரி. காதுமுத்த, அப்புறம் குழித்தட்டு நடுவு நீர்ப்பாசனம் பத்தி சொல்ல.
0: கர்த்தமுத்த, எப்பா திடீர்னு இப்போ

0: பாகற்காயில வந்து குடித்தட்டு நடவு, பந்தல் அமைக்கிறது, அப்புறம் கள மேலாண்மை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம நாளைக்கு பேசுவோம்பா.
1: ஆமாமா, நமக்கு இன்சூரன்ஸ் தான் முக்கியம்.
0: ஆமாப்பா, நான் உடனே கிளம்புறேன்.
1: சரி சரி,
0: நீயும் கிளம்பி வாப்பா.
1: சரி, நான் முன்னாடி
0: போயிட்டே இருக்கிறேன், வீட்டுல இருக்கிறேன்ப்பா.
1: சரி சரி சரி சரி, பின்னாடி சைக்கிள்ல வந்துடும்பா.
2: பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடலின் முதற் பகுதி கேட்டீர்கள். ஒலிபரப்பான நிகழ்ச்சி உள்ளவர்களுக்கான செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று புளும்பர்க் பொருளாதார மாநாட்டிற்கு இடையே கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியை தாம் சந்தித்து பேசியது குறித்து பிரதமர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கனடா பிரதமருடனான சந்திப்பு இரு நாட்டு உறவுகளில் ஏற்பட்டுள்ள சாதகமான முன்னேற்றத்தை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்தது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளும் இணைந்து நிலையான மற்றும் வளமான உலகை உருவாக்க பங்காற்றி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினைவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, ஆள்கடத்தல், ஆயுத கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிபெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். விஜயவாடாவுக்கு நேற்று சென்ற முதலமைச்சர் திரு விஜய் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து நதிகள் இணைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு ஏற்கனவே 4.08 TMC தண்ணீர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீர் இருப்பு மற்றும் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் தண்ணீர் திறக்க தமது அரசு பரிசீலிக்கும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மேலும் கோதாவரி, காவிரி ஆறுகளை இணைக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்ததாகவும் வறட்சியை எதிர்கொள்வதற்கு நதிகள் இணைப்பு மட்டுமே நிரந்தர தீர்வாகும் என்பதை வலியுறுத்தியதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக விஜயவாடா உற்சவ நிகழ்ச்சியில் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் திரு விஜய் பங்கேற்றார். எல்நினோ

0: பாதிப்பு காரணமாக தமிழகத்தின் மின்தேவை அதிகரித்திருப்பதாகவும் அதன் காரணமாகவே கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை சுமார் 1500 மெகாவாட் மின்சாரம் வாங்குவதற்கு மட்டுமே டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: பீக் அவர்ஸ்ல சாயந்தரம் 6 மணிலிருந்து அந்த 12 மணி வரைக்கும் 6 மணி நேரத்துக்கு மட்டும் நம்மளுடைய டிமாண்டுக்கு கொஞ்சம் பூர்த்தி செய்வதற்காக நம்ம வந்து டெண்டர் கால்குலேட் பண்ணிருக்கோம். போன வருஷத்தை பாக்குறப்போ போன வருஷம் நம்மளுடைய தமிழகத்துடைய தேவை வந்து 16800 மெகாவாட் இருந்துச்சு இதே காலகட்டம். ஆனால் இப்போ வந்து 21700 மெகாவாட், அதாவது 30% அளவுக்கு வந்து நம்மளுடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் எல்லினோ காரணமாக வெப்பம் குறையவே இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து வாங்கிட்டு இருந்த பவர்ல இருந்து 4850 மெகாவாட் வந்து நமக்கு வரல. ₹35 வந்து கேஸ்ல இருந்து ஜென்ரேட் பண்ற பவர் மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு வரும். ஏன்னா அவங்களோட உற்பத்தி காஸ்டே அதிகம். நாப்தால இருந்து வர பவர் வந்து 47 ரூபா வரும். இப்ப நம்மளுக்கே வந்து இங்க 800ல இருக்கு நாப்தா பவர். ரொம்ப ஒஸ்டான காலகட்டம்லாம் ஆபரேட் பண்ணும். இதனாலதான் சடன் டிமாண்ட் இப்ப வாங்குற இந்த டெண்டர் வந்து அக்டோபர் 15ல இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். நம்ம கால்ஃபர் பண்ணிருக்கிறது 3500 மெகாவாட் கிட்ட கால்ஃபர் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம வாங்க போறது 1800 மெகாவாட் தான் வாங்குவோம்.
0: இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சேலம் கைத்தறி நெசவாளர் சேவை மையத்தின் சார்பில் கோவையில் நேற்று தொடங்கிய சிறப்பு கைத்தறி கண்காட்சியை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேட்டுப்பாளையத்தில் கைத்தறி நெசவு பூங்கா அமைப்பது தொடர்பான கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் வழங்குவதற்கான இலவச வேட்டி சேலை உற்பத்தி துரிதமாக நடைபெற்று வருவதாக திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி உயர்வு என்ற சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தின் பணவீக்கம் தேசிய சராசரியை தாண்டி 6.81% அதிகரித்திருப்பது இந்த அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு சான்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் உள்ளூர் சந்தை விலையை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும் இதனால் சாமானிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் GST வரி வசூல் முன் எப்போதும் இல்லாத வகையில் எதிர்மறை வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அரும்பாக்கம் கிராமத்தில் அஞ்சல் வார விழாவை முன்னிட்டு சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி துணை அஞ்சல் கண்காணிப்பாளர் திருமதி பிரேமாவதி தலைமையில் நடைபெற்றது. இதில் செல்வமகள் சேமிப்பு திட்டம், மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அஞ்சல் துறையின் பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் சேமிப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடிந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: பெண் குழந்தைகளுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெண் குழந்தைகளுக்கு மாசம் மாசம் சேமிக்கிறதுனால படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நகர், அதுவும் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய விஷயம். இப்போ அஞ்சல் மூலமா சேமிக்கிறதுனால நாங்க ரொம்ப பெனிஃபிட் அடைகிறோம். அஞ்சல் ஆழ்வு காப்பீட்டு திட்டத்தில் நாங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். மக்களுக்கு அஞ்சல் துறை ஒரு வர பிரசாதமா இருக்கு.
3: போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. செல்வம் மகள் இன்சூரன்ஸ், ஆர்பிஎல், ஆர்டி எல்லாம் போட்டுட்டு இருக்கு. காசு இருந்தாலும் செலவாயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா இதுல போஸ்ட் ஆபீஸ் மூலமா சேமிக்கிறது நம்ம வீட்டு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எஸ்எஸ்ஏ மூலமா நம்ம சேமிப்பு பண்றது குழந்தைங்க படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு.
0: இருவரி செய்திகள். நுரையீரல் புற்றுநோய் காரணமாக போப்பாண்டவர் 14ஆம் லியோவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் கட்டிடங்கள் இடிந்தன. 4 பேர் காயமடைந்தனர். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். 7 பேர் மீட்கப்பட்டனர். இந்த ஆண்டிற்கான திறன் மேம்பாட்டு போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 19ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை மருந்தகங்கள் மற்றும் கோழியின நோய் ஆராய்ச்சி கூடத்தில் அமைச்சர் கமலி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற தென்காசி மாவட்ட விளையாட்டு வீரர்களை அமைச்சர் திரு ராஜீவ் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். சிறுபான்மையின இஸ்லாமிய மாணவர்கள் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில்வதற்கான கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம்

0: அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் இதுவரை 2480 குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்கும். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவைக்கு அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:55, 7 நொடி.
2: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். கை கொடுக்கும் கரங்கள் தன்னார்வலர்களின் சக்தி. வழங்குபவர் டி அரவிந்த ராஜா அவர்கள்.
3: வணக்கம். சர்வதேச தன்னார்வலர் ஆண்டு. தன்னார்வம் என்பது இலவசமாக வேலை செய்வது அல்ல, அது மனிதநேயத்தின் அடையாளம். 2026 ஒவ்வொருவரும் தினமும் 1 மணி நேரம் சமூகத்திற்காக கொடுப்போம் என்று உறுதியெடுப்போம். பள்ளியில நிறைய செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக NCC, NSS, ஸ்கவுட்ஸ் என்று பல அமைப்புகள் நம்முடைய புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் இருந்து மாணவர்கள் மூலமாக இந்த வாலண்டியர் சர்வீஸ செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த வாலண்டியர் சர்வீஸ எப்படி மாணவர்கள்கிட்ட நம்ம கொண்டு போகலாம்? 1 மணி நேரம் ஒரு நல்ல செயல் என்று வாலண்டியர் கிளாக் ஒன்றை நாம் செட் செய்யலாம். ஒவ்வொரு மாணவரும் வாரத்தில் 1 மணி நேரம் தன்னார்வ பணியினை செய்து பள்ளி வானொலியில் பதிவு செய்யலாம். 2வதாக திங்கள் அன்று பள்ளி தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றுதல், செவ்வாய் அன்று சிறு வகுப்பு மாணவருக்கு பாடம் சொல்லித்தருதல், அதாவது பியர் டீச்சிங், புதன்கிழமை அன்று முதியோர் இல்லம் அங்கன்வாடிக்கு சென்று கதை சொல்லுதல் என்ற தன்னார்வ செயல்பாடுகளை மாணவர்கள் செய்யலாம். இது மாணவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்களும் பொதுமக்களும் சொல்லக்கூடிய செயல்பாடுகளை தன்னுடைய வீட்டிலேயோ அல்லது தங்களுடைய ஊரிலேயோ நாம் செய்யலாம். அடுத்ததாக பொதுமக்கள் வாலண்டியர் சர்வீஸாக என்ன செயல்பாடுகளை செய்யலாம்? என் தெரு என் பொறுப்பு இயக்கம். ஒவ்வொரு தெருவிலும் 5 தன்னார்வலர்கள் மாதம் 1 முறை தெருவை சுத்தம் செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்தலாம். 2வது செயல்பாடாக திறன் பகிர்வு வங்கி. ஓய்வு பெற்ற ஆசிரியர், மருத்துவர், விவசாயி தங்கள் திறமையை வாரத்தில் 2 மணி நேரம் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இதனை வானொலி மூலமும் தொலைக்காட்சி மூலமும் பதிவு செய்யலாம். 3வதாக பேரிடர் தன்னார்வ படை. வெள்ளம் புயல் நேரத்தில் உதவ 100 இளைஞர்களுக்கு முதலுதவி மீட்பு பயிற்சி அளிக்கலாம். தன்னார்வலர்களின் செயல்பாடு நம்முடைய புதுச்சேரியில் அளவிட முடியாதது. அத்தகைய செயல்பாடுகளை நம்முடைய தன்னார்வலர்கள் நம்முடைய புதுச்சேரியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இரத்த தானம், தெருக்களின் சுத்தம், கடற்கரை சுத்தம் மற்றும் அனைத்து இடங்களையும் சுத்தம் செய்து பல்லுயிர் பெருக்கத்திற்கும் நிறைய மரங்களை நட்டு இந்த இயற்கையை பாதுகாப்பதற்கும் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய தன்னார்வலர்கள் இல்லையெனில் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தனக்காக வாழ்பவன் மனிதன், பிறருக்காக வாழ்பவன் தன்னார்வலன். நீங்களும் இன்று ஒரு சிறு உதவி செய்யுங்கள். ஒரு மரம் நடுங்கள், ஒருவருக்கு ரத்தம் கொடுங்கள், ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுங்கள். ஒவ்வொரு பங்களிப்பும் முக்கியம். நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது

0: கை கொடுக்கும் கரங்கள் தன்னார்வலர்களின் சக்தி. வழங்கியவர் தி அரவிந்த ராஜா அவர்கள்.
1: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
2: புரட்சியின் அடையாளமாக
1: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
2: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
1: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
2: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏ பி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதிய பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
1: மாக்ஸிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய் புதின தொடர் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.
3: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. சிந்தனை மலர். எந்த சாதாரண மனிதனும் அற்புதங்களை நிகழ்த்திவிடலாம். அதற்கு விலையாக கொடுக்க வேண்டியது கடுமையான உழைப்பு மட்டுமே. எந்த சாதாரண மனிதனும் அற்புதங்களை நிகழ்த்திவிடலாம். அதற்கு விலையாக கொடுக்க வேண்டியது கடுமையான உழைப்பு மட்டுமே. நேர்லே இது தாமஸ் புல்லர் அவர்களின் சிந்தனை.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: சங்கீத சாரல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:02.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

0: தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து டி கே செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதியினை கேட்கலாம்.
1: தமிழ் மிகவும் தொன்மை வாய்ந்த உயர்தனிச்ச மொழி. உலக மொழிகள் அனைத்துக்கும் தாய் தமிழ் என்கிறார் தேவநேயப்பாவானர். முன்னை பழமைக்கும் பழமையாய், பின்னை புதுமைக்கும் புதுமையாய் விளங்குகிறது தமிழ். சொல் வளம், பொருள் வளம், ஓசை வளம் இனிமையாக அமைய பெற்றது. சுந்தர தெலுங்கும் களி கன்னடமும் கவின் மலையாளமும் துள்ளும் துளுவமும் அதன் உள்ளிருந்து வந்தன. மென்மை, வனப்பு, இனிமை முதலிய சிறப்புகள் கொண்டது தமிழ். சிவபெருமான் தமிழின் மீதும் உண்மையான பக்தியின் மீதும் கொண்ட அன்பினால் சான்றோர் இருந்த சங்க பலகையின் கீழ் இறைஞ்சி நின்றான் என்று திருவிளையாடற் புராணம் கூறுகிறது. ஆம், கடவுளும் கைத்தொழும் கசி உடை தமிழை விட ஒருவன் இவ்வுலகில் பெறக்கூடியது வேறு யாது உண்டு? திட்டும் பொழுதும் தமிழ் வசை மொழியில் ஓர் அழகும் நயமும் தோன்றும். அதனால்தான்

தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் என்று அருணகிரியார் தமிழ்கடவுள் முருகனை பாடினார். ஒரு வீட்டுக்கு பாணன் ஒருவன் வந்தான். அந்த வீட்டு பெண்ணுக்கு அவனை பிடிக்கவில்லை. தன் கணவனை பாணன் தவறான வழிகளில் இழுத்து விடுகிறான் என்பதை அவள் கண்டுகொண்டாள். அதற்காக அவள் அவனை நாயே, பேயே, நரியே என்று திட்டக் கருதினாள். அவள் சொன்னது என்ன? வா அப்பா பாணா, நீ நேற்று இரவு விடிய விடிய என் தங்கை வீட்டிலிருந்து பாடிக்கொண்டிருந்ததை நாங்களும் கேட்டுக்கொண்டிருந்தோம். நீ பாடுவதை அறியாமல் என் தாயார் இது என்ன பேய் கத்துகிறது என்று அலறிவிட்டாள். அப்பொழுது என் பாட்டி, ஐயோ பேய் இப்படியா கூச்சல் போடும், பேய் கத்தினால் நன்றாக இருக்குமே, நரியல்லவோ ஊழையிடுகிறது என்றாள். அதை கேட்ட என் தோழியோ, பேயோ நரியோ இல்லை, தெருநாய் குறைக்கிறது என்றாள். எனக்கு ஒரே சிரிப்பாக வந்தது. உடனே நான் தான் குறுக்கிட்டு, நீங்கள் மூவரும் சொல்வது தவறு, நம்முடைய பாணன் தான் அவ்வளவு அழகாக பாடிக்கொண்டிருக்கிறான் என்று செய்தியை விளக்க பாணன் வெட்கி தலை குனிந்தான். இதோ அந்த செய்யுள். ஈட்டு புகழ் நந்தி பாண, நீ எங்கையர் தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும் கேட்டிருந்தோம். பேய் என்றால் அன்னை, பிறர் நரி என்றால் தோழி, நாய் என்றால் நீ என்றே நான். இத்தகைய இன்பம் விளைக்கும் இன்னும் ஒரு காட்சியை கூட நாம் கேட்போமா? வெயில் கொளுத்தும் வெஞ்சுரம் ஒன்று. அங்கே தண்ணீர் வேண்டுவோர் கண்ணீரை கொண்டுதான் நாக்கை நனைக்க வேண்டும். எங்கும் காய்ந்து கொண்டிருக்கும் அந்த கொடிய பாலையில் ஆணும் பெண்ணுமாய் இரண்டு மான்கள் சோர்நிலை எய்தி நீர்நிலை நாடின. கனல் பறந்த காட்டிலே புனல் சுரந்த சுனை ஒன்று எதிர்பட்டது. மான்கள் இரண்டும் குதித்து சென்று பார்த்தன. ஒரு கிண்ணத்தளவு நீர்தான் சுனையின் பள்ளத்தடியிலே கொள்ளத்தகுவதாய் வற்றி கிடந்தது. அதனை யார்தான் குடிப்பது? தாகத்தால் தவிக்கும் இரு மான்களும் ஒன்றை ஒன்று பார்த்து நின்றன. கலைமான் பிணைமானை பார்த்து தண்ணீரை குடிக்குமாறு கூற, பிணைமான் கலைமானை பார்த்து தண்ணீர் குடிக்க சொல்ல, ஒரு வழியாய் வாதாடுவதை நிறுத்திவிட்டு இரண்டும் ஒன்றாய் குடிக்க ஒப்புக்கொண்டன. ஆம், என் அன்பே, குடங்கை நீர்தான் குளத்தில் இருக்கிறது, அது நம் இருவருக்கும் குடிக்க போதாது. உன்னை பார்த்தால் நீ என்னை விட மிகவும் களைத்து போயிருக்கிறாய். நானாவது தாங்கிக் கொள்வேன், உன்னால் தளர்ச்சியை பொறுக்க முடியாது. உனக்கு ஒன்று நேருமானால் நான் தரிக்க மாட்டேன். ஆதலால் என் கண்ணே, என் சொல்லை தட்டாமல் நீயே அந்த தண்ணீரை குடித்து விடு, நான் வேறு எங்காவது கிடைத்தால் பார்த்து கொள்கிறேன் என்று பெரிய வார்த்தைகளால் கேட்டுக்கொண்டது. அதற்கு பெண்மான், நாதா நன்றாயிருக்கிறது தங்கள் பேச்சு. கணவன் வயிற்றை காய போட்டுவிட்டு மனைவி வயிற்றை நிரப்புவது என்பது நமது நாட்டிலேயே கேட்டறியாத வழக்கம். நீங்கள் தான் அதை குடிக்க வேண்டும். எனக்கா இப்பொழுது அவசரம் வந்துவிட்டது, நீங்கள் குடியுங்கள் என்று அது கூறியது. இப்படி வாதங்களுக்கு பிறகு இரண்டுமே ஒன்றாக சேர்ந்து குடிக்கலாம் என்று ஒப்புக்கொண்டு நீரை நெருங்கி சென்றது. வாய் வைத்து உறிஞ்சி குடித்தன. பெண்மான் மெல்ல குடித்தது, ஆண்மான் உள்ளம் கழித்தது. அது உறிஞ்சியை உறிஞ்சி குடிப்பது போல் பாசாங்கு செய்ததுதான் மிச்சம். ஒரு சொட்டு கூட குடிக்கவில்லை. தானும் கூட சேர்ந்து குடித்தால் பெண்ணுக்கு வயிறு நிறையாது என்பது அதற்கு தெரியும். தானும் கூட குடிக்காவிட்டால் பெண்ணும் குடிக்காது. அதனால் கலைமான் கள்ளத்தனமாய் குடிப்பது போல் பாவனை செய்தது. அதை தெரிந்து கொள்ளாத பிணைமான் கலைமானும் குடிப்பதாகவே நினைத்து நன்றாக குடித்து விட்டது. ஆம், ஆண்மான் இப்பொழுது மகிழ்ச்சி கொண்டது. சுனையிலே தண்ணீரும் மறைந்து தரையும் கண்டது. இரண்டு மான்களும் மன நிறைவோடு கரையேறின. இதை மிக அழகாக பாடியிருக்கிறார் புலவர். சுனைவாய் சிறு நீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமான் தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரமென்ப காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. இங்கே இனிது உண்ண வேண்டி என்பது கருதத்தக்கது. ஆம், எத்தகைய அழகான பாடல். இப்படி தமிழ் மொழி சிறப்புக்குரியதாகவும் இன்பமிக்கதாகவும் இருக்கிறது என்றால் அதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமோ? தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தி. திங்களை போற்றி பாடும் பாரதிதாசரின் பாடல்களில் ஒரு புதுமை இன்பம் பூத்து கமழ்கிறது. 2000 ஆண்டுகளாய் நாம் கண்டு வரும் கவிதை உயர்வர உயர் நலம் பெற்று வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. புது நடையில் பூரித்த புலவர் பாரதிதாசன். கால இளம் பருதியிலே, கடற்பரப்பிலே, ஒளிப்புணலிலே, சோலையிலே, மலர்களிலே, தளிர்களிலே என தொட்ட இடமெல்லாம் அழகை கண்டார். எத்துணை சிறப்பு! ஆம், திங்களோடும் செழும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழல்லவா நம் தமிழ். சங்ககாலம் முதற்கொண்டு தமிழ் கலையை வளர்த்த சான்றோர்களில் பெண்பாலரும் தமிழ் கற்று நற்றமிழ் பாடல்கள் பலவற்றை பாடி தமிழ் அன்னை

தொண்டு செய்தனர். காக்கை பாடினியார், பொன்முடியார், பூத பாண்டியன் தேவியார், ஔவையார் முதலியோரே இத்தகைய நல்லிசை புலமை மெல்லியர்களாக திகழ்ந்தனர். அவர்களுள் தமிழ் மூதாட்டி ஔவையாரின் பாக்களை புறநானூறு முதலிய சங்க நூல்களில் காணலாம். தொண்டைமான் தன்னுடைய படை மிகுதியை அதியமானுக்கு ஔவையார் மூலம் அறிவிக்க எண்ணி தன்னுடைய படைக்கல கொட்டிலுக்கு ஔவையாரை அழைத்துச் செல்கிறான். அங்கு நெய் பூசி உரையிட்டு அணியணியாய் அமைந்திருக்கும் ஆயுதங்களை எல்லாம் காட்டினான். இவருடைய படைக்கல செருக்கை அடக்க எண்ணிய ஔவையார் தொண்டைமானிடம், உன்னுடைய படைக்கலங்கள் போருக்கு பயன்படாமல் இருப்பதால் மயில் பீலி அணியப்பட்டு மாலை சூட்டப்பட்டு காவல் அரண்களில் வீணே கிடக்கின்றன. ஆனால் வள்ளல் தன்மையுடைய அதிகமானின் படைக்கலன்களோ மழுங்கி நுனி முறிந்து செப்பனிடம் பொருட்டு கொல்லனுடைய உலைக்கூடம் அமைந்த கொட்டிலை அடைந்திருக்கின்றன என்னும் கருத்து அமைந்த ஒரு பாடலை பாடினார். இதனால் தொண்டைமானுடைய படையை புகழ்வது போல இகழ்ந்தும் அதிகமானுடைய படைகளை இகழ்வது போல புகழ்ந்தும் கூறினார். ஔவையார் கூறிய இந்த கூற்றை உணர்ந்தான் தொண்டைமான். உடனே அவன், அம்மையீர், நம்முடைய நாட்டில் எம்மோடு போர் செய்யும் வலிமையுடையவர் உளரோ என்று கேட்டான். தகடூரில் உள்ள போர் வீரர்களுடைய வீரம், அவருடைய சிறப்புகள், அதிகமானுடைய போர் விருப்பம், அஞ்சாமை முதலியவற்றை விளக்கமாக கூறி அறிவுரைகளையும் கூற தொண்டைமானும் அதிகமானிடத்து போர் தொடுக்க இருந்ததை நிறுத்தி கொண்டான் என்பதை ஔவையாரின் பாடல் வழி அறியலாம். இப்படித்தான் தமிழ் எத்தகைய வகையில் பிறருடைய போர்க்குணத்தை கூட மாற்றி அன்பு வழியில் அவர்களை பிணைத்திருக்கிறது என்றால் இதைவிட சிறப்புடைய மொழி யாது இருக்க முடியும்? தொடக்க காலத்தில் முச்சங்கங்கள் இருந்தன என்பதை யாவரும் அறிவோம். இறையினால் களவியல் உரை கூறும் முச்சங்கங்களின் காலம் சுமார் 9,990 ஆண்டுகள். முதற்சங்க காலத்திற்கு முன்பு தமிழ் இலக்கியங்கள் தோன்றியிருக்க வேண்டும். உலக மொழிகள் அனைத்திலும் முதல் நாட்டார் இலக்கியங்கள் தான் முதலில் தோன்றியிருக்க முடியும். அவை பேச்சு மொழி இலக்கியங்கள், விடுகதைகள், பழமொழிகள், நாட்டுப்புற கதைகள், நாட்டுப்புற பாடல்கள் போன்றவை. தொல்காப்பியத்தில் 7 இலக்கிய வகைகளை குறிப்பிடுகிறார். பாட்டு, உரை, நூல், வாய்மொழி எல்லா நாட்டுப்புற இலக்கியங்களும் கொண்டது. பிசி என்றால் விடுகதை, அங்கதம் இரு பொருள்பட பேசும் நிலை, முதுசொல் பழமொழி. இவற்றில் வாய்மொழி, பிசி, அங்கதம், முதுசொல் நாட்டுப்புற இலக்கியங்கள். தொல்காப்பியம் வழக்குக்கும் செய்யுளுக்கும் இலக்கணம் கூறுகிறது. தொல்காப்பியத்தின் காலம் கிமு 5,320 என்று கூறும் பேராசிரியர் வெள்ளை வாரனார் கூற்று ஏற்றுக்கொள்ளத்தக்கது. தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல் உலக மொழிகளில் இல்லை. சங்க இலக்கியம் உலக மொழி இலக்கியங்களின் இமயம். சிலப்பதிகாரம் போன்ற காப்பியம் அது தோன்றிய காலத்தில் உலக மொழிகளில் தோன்றவில்லை. இவை அனைத்தும் தமிழின் தொன்மையையும் தமிழர் தம் பெருமையையும் உணர்த்துகின்றன. இன்று கிடைக்கின்ற தமிழ் நூல்களில் முதல் நூல் முதன்மையான நூல். எழுத்து, சொல், பொருள் ஆகிய முப்பொருளையும் கூறும் தொல்காப்பியம். தொல்காப்பியம் தமிழின் விதை, தமிழ் பண்பாட்டின் ஆணிவேர். தொல்காப்பியத்தில் தமிழ் என்ற சொல் உண்டு. தமிழ் என் கிளவியும் அதனோர் அற்றே. தமிழ் என்ற சொல்லில் தமிழின் வலினமாகிய தா, மெல்லினமாகிய மீ, இடையினமாகிய இழ் ஆகிய 3 எழுத்துக்களும் உள்ளன. தமிழுக்குரிய சிறப்பு எழுத்துக்களில் முக்கியமானது ழா. தமிழ் என்ற சொல் மொழி, தமிழ் மக்கள், தமிழ் நாடு, தமிழ் நூல், அகம், இனிமை, நீர்மை போன்ற பல பொருட்களை குறிக்கும். இலக்கியத்திற்கு சொற்களாக அமையும் இயற்சொல் செந்தமிழ் நிலத்தை சார்ந்த சொல் என்று தொல்காப்பியம் கூறுகிறது. அவற்றுள் இயற்சொல் தாமே செந்தமிழ் நிலத்து வழக்கொடு சிவனி தம் பொருள் வழாமை இசைக்கும் சொல்லே என்கிறது தொல்காப்பியம். திசை சொல் பற்றி சொல்லும் போது செந்தமிழ் சேர்ந்த பன்னிரு நிலத்தும் தம் குறிப்பினவே திசை சொல் கிளவி என்கிறது தொல்காப்பியம். தமிழர் இலக்கியத்திற்கு அடிப்படையாகவும் வாழ்க்கைக்கு அடிப்படையாகவும் அகம் புறம் என்ற இரு வகுப்புகளையும் முதலில் கொண்டனர். அதனால்தான் தொல்காப்பியத்தில் அக வாழ்க்கைக்கு அகத்திணையியல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல் போன்ற பல இயல்களை கூறினார். புற வாழ்க்கைக்கு புறத்திணையியல் என்று ஓர் இயலை கூறினார். அகப்பாடல்கள் அனைத்தும் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப்பெறாதவை. அதாவது தலைவன், தலைவி,
தோழி என்று இருக்குமே தவிர தலைவன் பெயரோ தலைவி பெயரோ தோழி பெயரோ எந்த அகப்பாடலிலும் இருக்காது.

0: அகப்பாடல்கள் அன்பின் முதிர்ச்சியாக, காதல் பாடல்கள் அவை உலக காதலர் அனைவருக்கும் உரியவை. ஒரு தனிப்பட்ட இனத்திற்கோ மொழியினருக்கோ கூற பெற்றவை அல்ல. உலகினருக்கு கூறப்பட்டவையே சங்க கால அகப்பாடல்கள்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து டி கே செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கிய உரையின் முதற் பகுதியினை கேட்டீர்கள்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புளூம்பர்க் பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறினார். வர்த்தக பேச்சு தொடர்பாக அமெரிக்கா அதன் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருப்பதாகவும் அந்நாட்டுடனான உறவை ஒவ்வொரு நாடும் மறுசீரமைத்துக் கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான இந்தியாவின் நல்லுறவு வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். சீனாவுடனான இருதரப்பு நல்லுறவு குறித்து தெரிவித்த டாக்டர் ஜெய்சங்கர், எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செக் குடியரசின் துணை பிரதமர் கார்ல் ஹாவல்செக்கை சந்தித்து பேசியது குறித்து திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு மற்றும் உற்பத்தி துறைகளில் கூட்டுறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும், ரயில்வே, போக்குவரத்து, நவீன தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி பொருளாதார பங்களிப்பை வலுப்படுத்துவது என்று இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் அதில் கூறியுள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் மாநாட்டிற்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 50 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள், தூதர்கள், அறிஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார தொடர்புகளை உலக அளவில் விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்பவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றவுள்ளார். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் மீட்கப்பட்டனர். ரகோபூர் என்ற இடத்தில் சுமார் 20 பேர் அந்த படகில் பயணித்ததாகவும், அதிக எடையின் காரணமாக ஆற்றில் படகு கவிழ்ந்ததாகவும் மாவட்ட ஆட்சியர் திருமதி வர்ஷா சிங் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் பலர் சிறுவர்கள் என்றும், மீட்கப்பட்ட 7 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்ளிட்டோர் இரங்கல்

0: தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாநில அரசின் சார்பில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்க அம்மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, ஆழ்கடத்தல், ஆயுதக்கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிபெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஆந்திர மாநிலத்திற்கு செல்கிறார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள கனக துர்கையம்மன் கோவிலில் குடியரசுத் தலைவர் இன்று மாலை வழிபாடு செய்யவுள்ளார். விஜயவாடாவில் ஆந்திர மாநில அரசும் மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள தேசிய கைவினை கலைஞர்களின் கண்காட்சியை அவர் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த கண்காட்சியில் நாட்டின் 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் பொருட்கள் இடம்பெறுகின்றன. தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். மும்பையில் நடைபெற்ற 21வது கடல்சார் மாநில மேம்பாட்டுக் குழு கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த காப்பீட்டுத் திட்டங்கள் மூலம் கப்பல் கட்டும் துறை ஊக்கம் பெறும் என்று தெரிவித்தார். இந்த காப்பீட்டுத் திட்டங்களுக்கான பிரீமியம் தொகைக்கு அரசின் மானியம் வழங்கப்படும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். எனினும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக இராணுவ தாக்குதல் நடத்துவது குறித்து எந்த முடிவையும் ட்ரம்ப் வெளியிடவில்லை. அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக சவுதி அரேபியாவின் ரியாத் உள்ளிட்ட நகரங்கள் மீது ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் நடத்திய தொடர் ஏவுகணை தாக்குதலில் 15க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்தன, 4 பேர் காயமடைந்தனர். இதனிடையே சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி குழுவினருக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பாகேஹி தெரிவித்துள்ளார். மோதலுக்கு ராஜீய ரீதியிலான முறையில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காங்கோ நாட்டில் எபோலா தொற்று தாக்குதலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 9,000 கடந்துள்ளது. இந்த தொற்றால் இதுவரை 4,300 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோவின் 7 மாகாணங்களில் பரவியுள்ள இந்த தொற்றை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சிகிச்சை மையங்களுக்கு வெளியே அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாகியிருப்பதாகவும் காங்கோ அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் மற்றும் மேற்கு ராஜஸ்தானில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கேரளம், தெற்கு உள் கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஸ்கேட் சாம்பியன்

0: போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பராகுவேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இவர் 1:21 பந்தய தூரத்தை கடந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்கும். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த 2 நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:25 8 நொடி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்கிரப் டைபஸ் என்னும் ஒன்னி காய்ச்சல் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஸ்கிரப் டைபஸ் அப்படின்னா ரிக்கெட் செல் ஃபீவர், தமிழ்ல சொன்னா உன்னி காய்ச்சல் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த காய்ச்சலை பத்தி நம்ம படிக்கலாம். நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த மழைக்காலத்துல கொசுக்கள் மூலியமா பரவக்கூடிய நோய்கள்ல டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா போன்ற நோய்கள் இல்லாம இந்த மழைக்காலத்திலயும் மழைக்காலம் முடிவுலையும் நிறைய உனி காய்ச்சல்கள் அதிகமா பரவுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. உனி காய்ச்சல்னா என்ன அப்படின்னா, இது ஒரு டிக் பைட் மூலியமா வர ஒரு நோய். இந்த டிக் பைட் மூலியமா இந்த கிருமி அந்த டிக்குடைய ஒரு நம்ம உடம்புல வந்து ஒரு உனி அப்படின்றது நம்மளுடைய நாய் மேலேயோ இல்லை ஆடு மாடுகள் மேலே இல்லை ஒரு அடர்ந்த புதர் செடிகள் இருக்க வேண்டிய இடத்துல இந்த டிக்ஸ் எல்லாம் வளரும். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம குழந்தைகளோ இல்லை மனிதர்களோ எக்ஸ்போஸ் ஆகும்போது இந்த டிக்ஸ் வந்து நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டு நம்மளோட உடம்புல இருக்கிற எங்க ஒரு சீதோஷண பகுதி ஒரு குளுமையான பகுதி இருக்கோ, முக்கியமா வந்து கை காலுக்கு நடுவுல, காதுக்கு பின்னாடி, கைகளுக்கு உள்பக்கமா, ஆண் உறுப்புகள் இல்லை பெண் உறுப்புகள் பகுதியில அங்க போய் அந்த டிக் பைட் ஏற்படலாம். அந்த டிக் பைட் ஏற்படுத்துற இடத்துல அந்த கிருமியை உடம்புக்குள்ள நமக்கு செலுத்தும். அது உடம்புக்குள்ள போயிட்டு இந்த கிருமியினுடைய விளைவுனால நமக்கு ரிக்கெட் செல் ஃபீவரோ அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஏன் இந்த கடியை பத்தி நான் இம்பார்ட்டண்டா சொல்றேன்னா, இந்த கடி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் க்ளூவா இருக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு இல்ல பெரியவங்களுக்கு ஒரு நாள்பட்ட காய்ச்சல் இருக்கு, எதனால இந்த காய்ச்சல் வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல, பட் காமனா பண்ற டெஸ்ட்ல அதை கண்டுபிடிக்க முடியல, பட் ஆனா இந்த மாதிரி ஒரு எக்ஸாமின் பண்ணும்போது ஒரு பூச்சி கடிக்கான தழும்பு நான் சொன்ன இடத்துல எங்கேயாவது இருந்ததுன்னா அதை எஷ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எஷ்காருக்கான ஒரு அறிகுறி இருந்ததுன்னா அது அந்த உனி காய்ச்சலுடைய கடியின் வடுவா நம்ம எடுத்துக்கிட்டு அதனால இந்த நோய் வந்திருக்கலாம். அதுக்கான ஸ்பெசிபிக்கான டெஸ்ட் பண்ணும்போது அது பாசிட்டிவ் வரலாம். அதுக்கு தீர்வு முக்கியமான மருந்து டாக்ஸிசைக்ளின் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் மெடிசன் இருக்கு. அந்த மருந்து 1 நாள் 2 நாள் போட்டாலே அந்த காய்ச்சலை உடனே ஃபுல்லாக குணப்படுத்தணும். 10 நாள் 15 நாள் காய்ச்சல் அடிச்சிருந்தால் கூட அது ரிக்கெட்ஸில் ஃபீவராக இருக்கும் பட்சத்தில் பரிசோதனையில் பாசிட்டிவ்னு வரும்போது டாக்ஸிசைக்ளின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸை போடும்போது 1-2 நாளுக்குள்ள அந்த காய்ச்சலுடைய தன்மை எல்லாம் குறைஞ்சி காம்ப்ளிகேஷன் கூட அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிரப் டைஃபஸை தடுக்க முடியுமானா, இப்போதைக்கு அதுக்கான வேக்சின்ஸ் கிடையாது. பட் தடுக்கிறதுக்கான இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதர் மண்டிய பகுதிகளில் போகாமல் இருக்கிறது, புல்வெளியில் போகாமல் இருக்கிறது, இல்லை அங்கே போகும்போது நம்ம ஃபுல் லென்த் கவர் பண்ணியிருக்க க்ளோத்ஸோ ஃபுட்வியர்ஸோ நம்ம காலில் வந்து ஃபுட்வியர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு போகலாம். முக்கியமாக வந்து ஆடு மாடுகள் வளர்க்குறவங்க கிட்ட டிக்கு வந்து பரவாமல் இருக்கிறதுக்கான நம்மளுடைய தடுப்பு முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளோட தடுப்பு முறை. ஸோ டேஞ்சர் சைன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு பெர்சிஸ்டன்ட் ஃபீவர், ஒரு நாள்பட்ட 10 நாள் 2 வாரம் கூட ஜுரம் அடிச்சுட்டே இருக்க காரணங்களை கண்டுபிடிக்க முடியல, இந்த மாதிரி உடம்புல வந்து ஏதாவது ஒரு பூச்சி கடிக்கான தழும்பு இருக்குது, அப்புறம் இந்த டெஸ்ட்டை நம்ம பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ரிக்கெட் செல் ஃபீவருக்கான டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதற்கான சரியான சிகிச்சை எடுக்கும்போது எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் குழந்தைங்களோ பெரியவங்களோ நம்மளால் சீக்கிரமாக சரி செய்ய முடியும். ஸோ மழைக்காலம் என்றாலே காய்ச்சல், டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா இல்லாமல் இந்த உனி காய்ச்சலும் நம்ம ஊரில் காமனாக இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உனி காய்ச்சல் எப்படி பரவுது,

0: உனிக்கடியினால பரவுது. அதோடைய அறிகுறிகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது வரும்போது ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிக்கும் பட்சத்தில் ஈஸியாக முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது பின்னாடி பின்விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரீட்மெண்ட்டை எடுத்தோம்னா ஈஸியாக காம்ப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். உனிக்காய்ச்சலில் நிறைய விதமான உனிக்காய்ச்சல் இருக்குது. ஸ்க்ரப் டைஃபஸ் அது மாதிரி நிறைய விதமான காய்ச்சல் இருக்குது. அதில் எல்லா விதமான 90% ஸ்க்ரப் டைஃபஸ் ரிக்கெட்ஸில் ஃபீவர் டாக்ஸிசைக்ளின் அப்படின்ற குரூப் ஆஃப் ட்ரக்ஸுக்கு எக்ஸலண்ட்டாக ஆக்ட் பண்ணுன்றதுனால அதற்கான தீர்வு ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. அதனால் எப்போ குழந்தைகளுக்கோ பெரியவருக்கோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குதோ பக்கத்தில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனையில் போயிட்டு பரிசோதனை செய்து நம்ம சிகிச்சை முறையை கரெக்டாக எடுத்துக்கணும். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்கிரப் டைபஸ் என்னும் உண்ணி காய்ச்சல் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு நாள் கபீர்தாசர் வீட்டில் ஏகப்பட்ட பக்தர்கள் எல்லாரும் அவரை சுத்தி உட்கார்ந்துகிட்டு அவங்க அவங்களுக்கு ஏற்பட்ட ஆன்மீக சந்தேகங்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க. கபீர்தாசர் அவங்க கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்கிறார். இப்படி அன்னைக்கு பொழுது பூரா கழிஞ்சு போச்சு. விளக்கம் கிடைச்சவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. சாயந்தரம் 5 மணி இருக்கும். எல்லாரும் போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் இன்னும் எழுந்திரிச்சு போகாம அங்கேயே உட்காந்துருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் கபீர்தாசர். அந்த ஆள் பதில் சொல்ல தயங்கினார். கபீர் அவரை கவனிச்சு பார்த்துட்டு, உங்க முகத்தில் காணப்படுகிற அறிகுறிகளை பார்த்தா உங்களுடைய இல்லற வாழ்க்கை இன்பமா இல்லைன்னு தோணுது, அப்படித்தானான்னு கேட்டார். ஆமாங்க, என்னுடைய மனைவியும் நானும் சந்தோஷமா குடும்பம் நடத்தல. எப்போ பார்த்தாலும் சண்டை தான். நான் என்ன சொன்னாலும் அவ கேட்கறது இல்லை. எதிர்த்து பேசுறா, எரிஞ்சு விழுறா, கோவப்படுறா. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல, அப்படின்னார் அந்த ஆள். கபீர்தாசர் பார்த்தார். சரி, இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இரு, யோசனை பண்ணி சொல்கிறேன், அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே எழுந்திரிச்சு போனார். ஒரு பெரிய நூல் கண்டை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தார். வீட்டுக்கு வெளிப்பக்கமாக வெளிச்சத்தில் உட்காந்தார். அந்த பெரிய நூல் கண்டு கண்ணா அப்படின்னு சிக்கி இருந்தது. அதனால் கபீர்தாசர் அதில் உள்ள சிக்கல்களையெல்லாம் ஒவ்வொன்றா பிரித்து எடுக்க ஆரம்பித்தார். வெளியே நல்ல வெளிச்சமாக தான் இருந்தது. இருந்தாலும் அவர் திடீர்னு உள்ளே இருந்த தம்முடைய மனைவியை கூப்பிட்டு, இருட்டாக இருக்கு, விளக்கை ஏற்றி எடுத்துகிட்டு வா, அப்படின்னார். அந்த அம்மாவும் உடனே ஒரு விளக்கை ஏற்றி கொண்டாந்து கபீருக்கு பக்கத்தில் வச்சாங்க. இவ்வளவு வெளிச்சம் இருக்குது, இந்த நேரத்தில் விளக்கு என்னத்துக்குன்னு அவங்க கேட்கல. பேசாமல் கொண்டாந்து வச்சுட்டு அவங்க பாட்டு உள்ளே போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த அம்மா 2 டம்ளரில் பாலை கொண்டுட்டு வந்து அவங்க முன்னாடி வச்சுட்டு போனாங்க. 2 பேரும் அதை எடுத்து குடிக்க ஆரம்பித்தாங்க. வந்திருந்தவர் முகம் சுருங்க ஆரம்பிச்சுட்டுது. பால் அவரால் குடிக்கவும் முடியல. என்ன விஷயம் தெரியுமா? அந்த அம்மா பாலில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பு எடுத்து போட்டிருக்காங்க. சரின்னு இவர் கபீர்தாசர் முகத்தை கவனிக்கிறாரு. அவர் முகத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை. அவர் பாட்டுக்கு பேசாமல் அதை குடிச்சிக்கிட்டு இருக்கிறார். வீட்டுக்குள்ளேருந்து அந்த அம்மா பாலுக்கு சர்க்கரை போதுமா, என்ன வேணுமான்னு வேற கேட்குறாங்க. போதும், இனிப்பு சரியாக இருக்குது, அப்படிங்கிறார் இவர். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே எதிரில் உட்காந்துருந்தார் இவர். மெதுவாக கபீர்தாசரை பார்த்து, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே, அப்படின்னார். அதுக்கு கபீர்தாசர், நான் இப்போது என் மனைவிக்கு என்ன பதில் சொன்னேனோ அதுதான் உங்களுக்கும் பதில். யஜுர்வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒருத்தர் குற்றத்தை இன்னொருத்தர் பார்க்காம இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் பூலோக கைலாசம்னு சொல்லுது, அப்படின்னார். இதிலிருந்து நாம் தெரிஞ்ச வேண்டியது என்னென்னா, குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து நடந்துக்கணுங்கிறது தான். அதை விட்டுட்டு இனிமேல் தினமும் காப்பியில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டு கொடுக்கலாம்னு யாரும் முடிவு பண்ணிடக்கூடாது. ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் ரொம்ப பெருமையாக சொன்னார், சார், நானும் என்னுடைய மனைவியும் குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப அனுசரித்து நடந்துக்குவோம், அதனால தான் எங்களுக்குள்ள மனஸ்தாபமே வர்றதில்லை, அப்படின்னார். அது எப்படின்னு கேட்டேன். நேற்றுக்கு பாருங்களேன், ஒரு பட்டுப்புடவை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன், கையில் பணம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பேப்பரில் பட்டுப்புடவை அப்படின்னு எழுதி அதை வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டேன். அதையே புடவையாக நினச்சி என்னுடைய மனைவி சந்தோஷப்பட்டாங்க சார். நானும் அதே மாதிரி அனுசரித்து நடந்துக்குவேன், அப்படின்னார். அது எப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி பாருங்களேன், வீட்டிலேருந்து டிஃபன் கேரியர் வந்தது, திறந்து பார்த்தேன், உள்ள ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன சீட்ல சாப்பாடு அப்படின்னு எழுதியிருந்தது, அவ்வளவுதான், அப்படின்னார்.
4: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
6: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத, அறிவி

0: மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒளி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
0: தினந்தோறும் பகல் 12:30க்கு
1: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
0: பிற்பகல் 3:30க்கு
1: சங்கீத சாரல்.
2: நினைவூட்டுகிறோம், இன்று காலை 10:35க்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் டெங்கு இல்லா புதுச்சேரி, நம்மை நாமே பாதுகாப்போம் சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்ப நலவழித்துறையின் மாநில ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு திட்ட அதிகாரி டாக்டர் விவேகானந்தா அவர்கள். நேர்முகம் காண்பவர் வீரமணி விஜயகுமார். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:35. நகர் உலா. இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில நாங்குநேரி ஊரை சுற்றி நகர் உலா செல்ல ரெடியா நேர்களே, வாங்க போலாம். நாங்குநேரி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் ஆன்மீகம், இயற்கை எழில் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க பல முக்கிய சுற்றுலா தலங்களை கொண்டுள்ளன. நாங்குநேரிக்கு அருகில் உள்ள களக்காடு வனப்பகுதி பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெயர் பெற்றது. அடர்ந்த காடுகள், சுனை மற்றும் மலையேற்ற பிரியர்களுக்கு இது ஒரு சிறந்த இடமாகும். மேலும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

தனுஷ் ஸ்வேதா மோகன் குரல்களில் ஒலித்த பாடலின் படம் இட்லி கடை. நாங்குநேரியின் முக்கிய அடையாளமாக வானமாமலை பெருமாள் கோவிலை சொல்வாங்க. இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. இந்த கோவிலில் உள்ள எண்ணெய் கிணறு மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு வழங்கப்படும் பிரசாத எண்ணெய் தீராத நோய்களை குணமாக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இன்னும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

0: டிராகன் படத்திற்காக ஒலித்த குரல்கள் சித் ஸ்ரீராம், சஞ்சனா கல்மாஞ்சி. தேசிய சுற்றுச்சூழல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னிக்கல் ஆஃபீஸர் 12, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 1 என மொத்தம் 13 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், பிஎஸ்சி, எம்பிஏ. வயது வரம்பு 15/10/2026 படி 18 முதல் 30 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் நாளை ஆகும். மேலும் விவரங்களுக்கு neeri.aries.in.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நாங்குநேரிக்கு அருகில் உள்ள கூந்தன்குளம் வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்கி இனப்பெருக்கம் செய்யும் புகழ்பெற்ற நீர்நிலை பகுதியாகும். ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் வரையிலான மாதங்களில் இங்கு ஆயிரக்கணக்கான பறவைகளை காண முடியும். இயற்கை அழகு ஒரு சேர அமைந்துள்ள இடமாக இதனை சொல்லலாம். மேலும் உலா செல்லலாம் பாடலுக்கு பிறகு.

ஒலித்த பாடலின் படம் குட். நாங்குநேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மாறுபட்ட காலநிலை மற்றும் மண் வளத்தை கொண்டுள்ளதால் இங்கு பல்வேறு வகையான விளைபொருட்கள் விளைவிக்கப்படுகின்றன. நெல், சிறுதானியங்கள், கம்பு, சோளம், ராகி இவையும், பருப்பு வகைகளில் உளுந்து, பாசிப்பயிறு போன்றவையும், பருத்தி, நிலக்கடலை, எள் போன்ற பணப்பயிர் மற்றும் எண்ணெய் வித்துக்களும், வாழை, காய்கறிகள், முருங்கை ஆகியவையும் வணிக ரீதியாக காளான் வளர்ப்பும் நடைபெற்று வருகிறது. இன்னும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

சாய் அபயங்கர் தீப்தி சுரேஷ் குரல்களில் ஒலித்த பாடலின் படம் டியூட். நாங்குநேரி பகுதி அடிப்படையில் விவசாயத்தையும் அதனை சார்ந்த தொழில்களையும் முதன்மையாக கொண்ட ஒரு பகுதியாகும். பயிர் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு மற்றும் சுய தொழில்களான தேனீ வளர்ப்பு ஆகியவையும் ஜவுளி தொழில் ஓரளவிற்கு வேலைவாய்ப்பினை வழங்கி வருவதாகவும், குறிப்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சார்ந்த சிறு தொழில்கள் வளர்ந்து வருவதாகவும் சொல்லப்படுது. என்ன நேர்களே, நாங்குநேரி ஊரை சுற்றிய நகர்வுலா பிடித்ததா? மற்றும் ஒரு நகர்வுலாவில் சந்திப்போம்.

முதல் நீ முடிவும் நீ படத்திற்காக ஒலித்த குரல் சிஸ் ஸ்ரீராம். இன்றைய நகர்வுலா இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி தரம் எனும் தாரக மந்திரம் உலக தர நிர்ணய நாள் உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள்.
2: உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் பொருட்கள், சேவைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் செயல்முறைகளின் தரம், பாதுகாப்பு, நம்பகத்தன்மை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை உறுதி செய்வதில் தரநிலைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதே இந்த நாளின் அடிப்படை நோக்கமாகும். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனம், அதாவது ISO, அனைத்துலக தொழில்நுட்ப ஆணையம் IEC, அனைத்துலக தொழில் தொடர்பு ஒன்றியம் ITU ஆகிய நிறுவனங்களின் வழிமுறைகளுக்கு உட்பட்டு உலக தரங்களை உருவாக்க பாடுபடும் தொழில்துறை வல்லுநர்களின் சேவையை பாராட்டவும், பொருட்கள் மற்றும் சேவைகளில் விளங்க வேண்டிய சீர்மைத்தன்மையின் அவசியத்தை உலகளாவிய ரீதியில் வலியுறுத்தவும் ஆண்டுதோறும் அக்டோபர் 14 நாளன்று உலக தர நிர்ணய நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தர சோதனை அமைப்புகள், அரசுகள் மற்றும் நுகர்வோர் என பலருக்கும் இதில் பங்கு உண்டு. நாம் ஒரு பொருளை வாங்கும்போது அதன் விலையை பார்க்கிறோம், பயன்படுத்தும் போது அதன் பயனை உணர்கிறோம். ஆனால் அதன் தரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் தர நிலைகளை பற்றி எத்தனை முறை சிந்திக்கிறோம்? தரம் என்பது கண்ணுக்கு புலப்படுகின்ற பொருளின் தன்மை மட்டுமல்ல, பல நேரங்களில் கண்களுக்கு தெரியாமல் நம்மை பாதுகாப்பும் பொறுப்புணர்வின் வெளிப்பாடும் கூட. உலக தர நிர்ணய நாள் அந்த பொறுப்பின் மதிப்பை நினைவூட்டும் நாளாகும். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனத்தின் தரநிலைகள் சர்வதேச நிபுணர்களால் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. ஒரு தயாரிப்பை உருவாக்குவது, ஒரு செயல்முறையை நிர்வகிப்பது, ஒரு சேவையை வழங்குவது அல்லது பொருட்களை வழங்குவது என்று தரநிலைகள் பரந்துபட்ட செயல்பாடுகளை உள்ளடக்கியவை. இதே போன்று உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், வாங்குபவர்கள், வாடிக்கையாளர்கள், வர்த்தக சங்கங்கள், பயனர்கள் அல்லது கட்டுப்பாட்டாளர்கள் போன்ற நபர்களுக்கும் தரநிலைகள் தேவையானதாக இருக்கின்றன. உதாரணமாக, தர மேலாண்மை தரநிலைகள் மிகவும் திறமையாக வேலை செய்யவும் தயாரிப்பு தோல்விகளை குறைக்கவும் உதவுகின்றன. சுற்றுச்சூழல் மேலாண்மை தரநிலைகள் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்கவும் கழிவுகளை குறைக்கவும் மேலும் நீடித்ததாகவும் இருக்க உதவுகின்றன. பணியிடத்தில் விபத்துகளை குறைக்க உதவும் சுகாதார மற்றும் பாதுகாப்பு தரநிலைகள் அவர்கள் முதன்மைப்படுத்தும் நிறுவனங்களின் தேவைகளை அறிந்தவர்கள் தங்கள் நிலையில் வல்லுநர்களின் திறன்களே தரநிலைகள் எனப்படுகின்றன. ஆற்றல் நுகர்வு குறைக்க உதவும் ஆற்றல் மேலாண்மை தரநிலைகளும் உள்ளன. உணவு மாசுபடுவதை தடுக்க உதவும் உணவு பாதுகாப்பு தரநிலைகளும் உள்ளன. முக்கியமான தகவல்களை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் IT பாதுகாப்பு தரநிலைகள் ஆகியவற்றை குறிப்பிடலாம். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனம் தொழில்நுட்பம், மேலாண்மை மற்றும் உற்பத்தியின் கிட்டத்தட்ட அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய பன்னாட்டு தர நிலைகளாக 25,613 என்னும் எண்ணிக்கையை கொண்டிருக்கிறது. இவ்வமைப்பில் 172 நாடுகள் உறுப்பினர்களாக இணைந்திருப்பதுடன் பன்னாட்டு தரநிலைகளை உறுதிப்படுத்துகின்றன. இவ்வமைப்பின் கீழ் 841 தொழில்நுட்ப குழுக்கள் மற்றும் துணை குழுக்கள் அமைக்கப்பட்டு தர மேம்பாட்டை கவனித்துக் கொள்கின்றன. சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனத்தில் இந்தியாவும் உறுப்பினராக சேர்ந்துள்ளது. இந்தியாவில் ஒரே சீரான தர முறைகளை வகுப்பதிலும் சான்றடிப்பதிலும் இந்திய தர நிர்ணய அமைப்பு, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BIS, ஈடுபட்டு

ஏற்பட்டுள்ளது. உலக தர நிர்ணய நாள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் நாளாக மட்டுமில்லாமல் உலக நாடுகளுக்கிடையே தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, தரம் மற்றும் பொதுவான தரநிலைகளின் அவசியத்தை வலியுறுத்தும் நாளாகவும் விளங்குகிறது. நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் மின் சாதனங்கள், கைபேசிகள், வாகனங்கள், கட்டுமான பொருட்கள், உணவுப் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், தகவல் தொழில்நுட்ப சேவைகள் என எண்ணற்ற பொருட்கள் மற்றும் சேவைகளின் பின்னணியில் ஏதோ ஒரு வகையான தரநிலை செயல்பட்டு வருகிறது. ஒரு பொருள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதன் செயல்திறன் எப்படி இருக்க வேண்டும், அதன் அளவு, தரம், வடிவமைப்பு மற்றும் பயன்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் போன்றவற்றிற்கு வழிகாட்டுவது தரநிலைகளாகும். ஐஎஸ்ஓ 9001 தர மேலாண்மை, ஐஎஸ்ஓ 14001 சுற்றுச்சூழல் மேலாண்மை, ஐஎஸ்ஓ 45001 தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம், ஐஎஸ்ஓ 22000 உணவு பாதுகாப்பு மேலாண்மை. அதாவது ஐஎஸ்ஓ பல்வேறு துறைகளுக்காக பல தரநிலைகளை இவ்வாறு உருவாக்கி வைத்துள்ளது. ஒவ்வொரு தரநிலையையும் தனித்தனியாக அடையாளம் காண்பதற்காக அதற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணும் வழங்கப்பட்டு உள்ளது. அந்த வகையில் நாம் பரவலாக அறிந்து வைத்திருக்கும் ஐஎஸ்ஓ 9001 என்பது தர மேலாண்மை அமைப்புக்கான தரநிலையை அடையாளம் காணும் குறியீட்டு எண் ஆகும். இதேபோல் ஐஎஸ்ஓ 14001 என்பது சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் தொழில்சார் பாதுகாப்பு, ஆரோக்கியம், உணவு பாதுகாப்பு என அந்தந்த துறைகளுக்கான தனித்தனியான குறியீட்டு எண்களை உள்ளடக்கியது இந்த தர மேலாண்மை நிறுவனம். நிறுவனங்களின் தர மேலாண்மைக்காக கொடுக்கப்படுவது ஐஎஸ்ஓ 9001 சான்றிதழ். இச்சான்றிதழ் பெற்ற நிறுவனங்கள் தங்களின் பெயர் பலகைகளில் இதை பொறித்து தங்கள் நிறுவனங்களின் தரத்தை விளம்பரப்படுத்துவதை நாம் இன்று பரவலாக காண முடிகிறது. மக்கள் தொகை பெருக்கத்தினால் மக்களின் தேவைகளும் அதிகமாகவே இருக்கின்றது. இது மிதமிஞ்சி உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. பெரும்பான்மையான தயாரிப்புகளில் போலியானது அசலை விட நம்மை கவர்வதாக இருக்கிறது. அதனால் அசல் எது, போலி எது என்று அதில் பயன்படுத்தியிருக்கும் முத்திரையை பார்த்து நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகும். ஆகவேதான் அனைத்து நாட்டு மக்களுக்கும் பொருந்தக்கூடியதான ஒரு தொழில்நுட்ப தரநிலையாக ஐஎஸ்ஓ என்பது மாறியுள்ளது. ஒரு தயாரிப்பு, அதன் செயல்முறை, அது எப்படி செயல்பட வேண்டும், அதன் தொழில்நுட்ப தரம் என்ன என்று அதை தயாரிப்பு நிறுவனங்கள் மக்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே இந்த தரநிலை கட்டுப்பாட்டின் உள்நோக்கமாகும். ஏனென்றால் அவசரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் எந்த விஷயத்திலும் அதிக கவனம் செலுத்த முடியாவிட்டாலும் நாம் பயன்படுத்தும் பொருள் மற்றும் உற்பத்தி செய்யப்படும் பொருளின் தரத்தை அனைவரும் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாகும். சரி, தரநிலை என்றால் என்ன? எளிமையாக கூறினால் ஒரு பொருள் அல்லது சேவை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுகோல் அல்லது விதிமுறையே தரநிலை என்பதாகும். நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களுக்கும் அவற்றின் சேவைகளுக்கும் பின்னணியில் ஏதோ ஒரு வகையான தரநிலை செயல்பட்டு வருகிறது. ஒரு பொருள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதன் செயல்திறன் எவ்வாறு சிறப்பாக அமைய வேண்டும், அதன் வடிவமைப்பு எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும் போன்றவற்றிற்கு வழிகாட்டுவது இந்த தரநிலைகளாகும். உதாரணமாக ஒரு மின் சாதனம் தயாரிக்கும் போது அதன் மின் அழுத்தம், பாதுகாப்பு, செயல்திறன் போன்றவற்றிற்கு குறிப்பிட்ட விதிமுறைகள் கட்டாயம் இருக்க வேண்டும். அவ்விதிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் அந்த பொருள் நுகர்வோருக்கு பாதுகாப்பானதாகவும் நம்பகமானதாகவும் அமைகிறது. தரநிலைகளின் முக்கியத்துவம் தரநிலைகள் இல்லாத ஒரு உலகத்தை நாம் கற்பனை செய்து பார்ப்பதன் மூலம் உணரப்படும். ஒவ்வொரு நிறுவனமும் தங்களுக்கு விருப்பமான அளவு, தரம் மற்றும் பாதுகாப்பு முறைகளில் பொருட்களை தயாரித்தால் அவற்றை பயன்படுத்துவதிலும் பரிமாறிக்கொள்வதிலும் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும். தரநிலைகள் பொருட்களின் தரத்தை உறுதி செய்கின்றன, நுகர்வோரின் பாதுகாப்பை பாதுகாக்கின்றன, பொருட்கள் மற்றும் சேவைகளின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கின்றன, சர்வதேச வர்த்தகத்தை எளிதாக்குகின்றன, பல்வேறு நாடுகளின் தொழில்நுட்ப அமைப்புகளுக்கு இடையே ஒருமைப்பாட்டை உருவாக்குகின்றன, புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைகின்றன. இதை விளக்குவதானால் ஒரு நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருள் மற்றொரு நாட்டிற்கு செல்கிறது என்று கற்பனை செய்வோம். அந்த பொருளின் அளவு, எடை, இணைப்புகள் அல்லது பாதுகாப்பு விதிமுறைகள்
ஒவ்வொரு நாட்டிலும் வேறுபட்டு இருந்தால் என்ன ஆகும்? தொழிற்சாலைகள் ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்தனியாக பொருட்களை தயாரிக்க வேண்டியிருக்கும். பழுது பார்ப்பது கடினமாகும். வர்த்தக செலவுகளும் அதிகரிக்கலாம். இதற்கான முக்கியமான தீர்வுகளில்

0: ஒன்றுதான் சர்வதேச தரநிலைகள். பல்வேறு நாடுகளை சேர்ந்த நிபுணர்கள் இணைந்து பொதுவான தொழில்நுட்ப விதிமுறைகளை உருவாக்குகிறார்கள். இதனால் வெவ்வேறு நாடுகளின் உற்பத்தியாளர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளவும் பொருட்களை பாதுகாக்கவும் திறமையாகவும் பயன்படுத்தவும் முடிகிறது. வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தவும் இது உதவுகின்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் நிலையான வளர்ச்சிக்கும் இது துணை புரிகின்றது. தரநிலைகள் என்பது தொழிற்சாலைகளுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் மட்டுமே உரியது அல்ல. நமது அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அவை உள்ளன. நாம் பயன்படுத்தும் மின்சாதனம், குடிக்கும் குடிநீர், எடுத்து செல்லும் வாகனம், பயன்படுத்தும் மருத்துவ கருவிகள், கட்டப்படும் கட்டிடம் என அனைத்திலும் தரநிலைகளின் பங்கு இருக்கின்றது. இந்தியாவில் தரநிலைகளை உருவாக்குவதிலும் செயல்படுத்துவதிலும் முக்கிய பங்கு பிஐஎஸ் வகிக்கிறது. இது ஐஎஸ்ஓவில் அங்கம் வகிக்கிறது. 1986 கொண்டு வரப்பட்ட பிஐஎஸ் சட்டம் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக புதிய இந்திய தர அமைப்பு சட்டம் கடந்த 2016 மார்ச் மாதம் நமது நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. நுகர்வோர் பயன்படுத்தும் பல்வேறு பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் பிஐஎஸ் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய காலகட்டத்தில் உலகம் மிக மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு, மின்சார வாகனங்கள், டிஜிட்டல் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற புதிய துறைகள் தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருகின்றன. இந்த புதிய தொழில்நுட்பங்கள் மனிதர்களுக்கு பயனுள்ளதாகவும் பாதுகாப்பாகவும் அமைய அவற்றிற்கு பொருத்தமான தரநிலைகள் தேவைப்படுகின்றன. எனவே தரம் என்பது ஒரு பொருளின் சிறப்பை மட்டும் குறிக்கவில்லை, அது மனிதர்களின் பாதுகாப்பு, நம்பிக்கை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் எதிர்கால முன்னேற்றத்தோடும் தொடர்புடையது. நிறைவாக, உலக தர நிர்ணய நாள் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை வழங்குகிறது. தரம் என்பது நமது தேர்வு அல்ல, அது நம் நம்பிக்கைக்கான அடித்தளம் மற்றும் நுகர்வோரின் அடிப்படை உரிமையும் ஆகும். ஒரு நல்ல தரநிலை ஒரு பொருளின் தரத்தை மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துகிறது. எனவே உலக தர நிர்ணய நாளை கொண்டாடுவதன் நோக்கம் தரநிலைகளை பற்றி பேசுவதோடு சுருங்கிவிடாமல் நாம் பயன்படுத்தும் பொருட்கள், சேவைகள் மற்றும் தொழில்நுட்பங்களின் தரம், பாதுகாப்பு, பொறுப்பு மற்றும் நம்பகத்தன்மையை மதிக்கும் கலாச்சாரத்தை உருவாக்குவதாகவும் விரிவடைய வேண்டும் என்பதே இந்த நாளில் நமக்கான செய்தியாகும்.
1: மந்திரம் உலக தர நிர்ணய நாள் உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சக்தி உலா. ஐஸ்வர்ய மகுட தாரணி, வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி, சித்திரம்.
1: நான் காலம். தொடக்கமும் முடிவும் இல்லாத பெருவெளியில் இந்த பிரபஞ்சத்தின் முதல் அசைவிலிருந்து நான் இருக்கிறேன். என் பயணத்தில் எத்தனையோ நிகழ்வுகளை பார்த்திருக்கிறேன். அப்படி ஒரு அருமையான புராண நிகழ்வைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தார்கள். அமிர்தம் தேவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைத்த மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அவர்களை மயக்கி லவண சமுத்திரம் எனும் உப்புக்கடலில் மூர்ச்சையாகும்படி செய்துவிட்டு திரும்பும் போது சிவபெருமானின் பார்வையில் தென்பட ஹரிஹர புத்திரன் அவதரித்தான். குழப்பமடையாதீர்கள், பெண் தெய்வமாக இருக்கும் பராசக்தி ஆணாக மாறும்போது ஹரி என்ற நாராயணனாக இருக்கிறான். அதுபோல நாராயணன் பெண்ணாக மாறும்போது பராசக்தியாக இருக்கிறாள். அவ்வளவுதான். பிறகு என்ன நடந்தது தெரியுமா?
2: லக்ஷ்மி, ஏன் இவ்வளவு கோபமும் வருத்தமும் உன் முகத்தில்?
3: சுவாமி, ஈசனையே மயக்கும் ஆற்றல் உங்கள் மோகினி வடிவத்திற்கு இருக்கிறது. ஆனால் அனைத்து செல்வங்களையும் வழங்கும் எனக்கு உலகையாளும் ஐஸ்வர்ய ஆற்றல் இன்னும் முழுமை பெறவில்லையோ என என் மனம் ஏங்குகிறது.
2: இவ்வளவுதானா? இதற்கா இவ்வளவு வருத்தம்? பூலோகத்தின் காவிரியின் வடகரையில் வில்வ வனங்கள் நிறைந்த வெள்ளூர் என்ற புண்ணிய தலம் இருக்கிறது. அங்கே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து தவம் இருந்தால் உன் எண்ணம் ஈடேறும்.
3: ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. அடடா, என்ன இது? இத்தனை யுகங்கள் தவம் இருந்தும் ஈசனின் அருள் கிடைக்கவில்லையே. சரி, நாமே வில்வ மரமாக மாறி ஈசனுக்கு அர்ச்சனை செய்வோம்.
4: தேவி, லக்ஷ்மி தேவி, நீ கடுமையான தமம் கண்டு மெச்சினோம். வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தாய், பிறகு நீயே வில்வ மரமாக மாறினாய். மகிழ்ச்சி, என்ன வரம் வேண்டும்?
3: பெருமானே, தேவாதி தேவர் தொழும் இறைவா, தாங்கள் அறியாததா, உலக உயிர்களின் வறுமையை போக்கி அனைத்து விதமான செல்வங்களையும் மங்களங்களையும் தடையின்றி எப்போதும் வழங்கும் சிவலிங்கம் பதித்த ஐஸ்வர்ய மகுடத்தை தங்கள் திருக்கரங்களால்

0: நான் பெறும் பாக்கியம் வேண்டும்.
1: அலைமகளே, உன்னுடைய எண்ணம் உயர்ந்தது. பூலோகத்தில் நீ தவம் இருந்த இந்த வெள்ளூர் தலம் உன் பெயரால் விளங்கட்டும். இதோ ஸ்ரீவத்ச மகுடமான ஐஸ்வர்ய மகுடத்தை உனக்கு சூட்டுகிறேன். உன்னை வணங்கும் பக்தர்களுக்கு சுக்கிர தோஷங்கள் நீங்கி தன தானிய சம்பத்துகளும் குறைவில்லாத ஐஸ்வர்யங்களும் கிட்டும்.
2: வாருங்கள், காலமாகிய நான் இப்போது உங்களை வெள்ளூர் அழைத்துச் செல்கிறேன். வெள்ளியலைகள் மோதும் காவிரியின் கரையோரம் மனக்குறை திருத்திடும் மகா சூட்சும பேருளியாய் ஐஸ்வர்ய மகாலட்சுமியை தரிசனம் செய்யலாம்.
3: நிறைய மரங்களும் சிறிதும் பெரிதுமாய் நிறைய வீடுகளும் இருக்கும் அழகான கிராமம் வெள்ளூர். நவராத்திரியில் மகாலட்சுமியை தரிசனம் செய்யும் நாள் அல்லவா, அதனால் இன்று அதிகமான பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆலயத்தின் சுற்றுச்சுவர்களில் ஒரு அடி உயரத்தில் நந்திகளின் வரிசையும் அதற்கு மேலே சுவரை கைகளால் தாங்கும் பூத கணங்களின் வரிசையும் பார்க்கிறோம்.
4: சூரியனின் கதிர்கள் பட்டு கொடிமரம் பளபளவென ஜொலிப்பது அழகுதான். ஒரே ஒரு திருச்சுற்றுதான் என்றாலும் கூட எவ்வளவு விஸ்தாரமாய் இருக்கிறது பார்த்தீர்களா? இதோ வலது பக்கம் நவகிரக சன்னதி. இப்படி வாருங்கள், இதுதான் திருக்காமேஸ்வரர் சன்னதி. எவ்வளவு அழகாய் வெண்பட்டுடுத்தி மலர் மாலைகள் அணிந்து காட்சி தருகிறார். ஆண்கள் மட்டும் மேல் சட்டை இல்லாமல் சன்னதிக்கு செல்ல வேண்டும்.
3: இதோ பக்கத்திலேயே சிவகாம சுந்தரி சன்னதி. நின்ற திருக்கோலத்தில் சிவப்பு வண்ண வஸ்திரத்தில் அணிகலன்களும் மலர் மாலைகளும் சூடி அழகாய் இருக்கிறாள் இல்லையா? பக்தர்களோடு நாமும் சேர்ந்து அர்ச்சனை செய்வோம்.

0: வெள்ளூர்ல இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமியோட தரிசனம் தான் இன்னைக்கு நமக்கு கிடைக்குது. இந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத பத்தி முரளி குருக்கள் நிறைய விஷயம் பகிர்ந்துக்க போறாங்க.
1: திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வெள்ளூர் கிராமம், திருச்சியிலேருந்து 32 கிலோமீட்டர்லும் முசிறியிலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் காவிரிக்கு வடபகுதியில் அமைஞ்சிருக்க இந்த கோயில். ஊர் பேர் வெள்ளூர்னு பேர், சுவாமி பேர் திருக்காமேஸ்வரர், அம்பாள் பேர் சிவகாம சுந்தரி, பிரகாரத்தில் மகாலட்சுமி. இந்த கோயில் வந்து 1200 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில், சோழர் கால கோயில். இந்த கோயிலில் வந்து மன்மதன் பூஜை பண்ணியிருக்கார். மன்மதனுக்கு உடம்பு கிடைச்ச இடம், ரைதேவ போராடி உயிரை வாங்க முடிஞ்சாலும் அனுங்கன் தேஜூரூபன் சொல்கிறது யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார், மன்மதன் ரைதேவி கண்ணுக்கு மட்டும்தான் தெய்வர். அப்பேற்பட்ட மன்மதனுக்கு இந்த கோயிலில் வந்து தான் திரும்ப உடம்பு கிடைச்சிது. மன்மதன் ரதியை திரும்ப வந்து சுவாமியை பூஜை பண்ணதுக்கப்புறம் மன்மதனுக்கு திரும்ப உடம்பு கொடுத்தார். அதனால் போகருக்கு அஷ்டமாகித்தி கிடைச்ச சிவபோக சக்கரம் மகாமண்டபத்தில் மேலே வந்து சுவாமி பிரதிஷ்டை பண்ணி இங்கே வழிபாடு பண்ணியிருக்கார் போகர். முசுகுந்தபுரம்னு இங்கேருந்து 8 கிலோமீட்டரில் இருக்குது. முசுகுந்தபுரத்துலேருந்து அந்த ராஜா வந்து தன்னோட வீரவாளி ராஜ முகத்தையும் ஒரு தடவை போர் புரியும்போது சுவாமிகிட்ட வழிபாடு பண்ணால் யாராலையும் வெல்ல முடியாத ஆற்றல் கொடுத்தாருன்னு இந்த ஊருக்கு வெள்ளூர்னு பேர். மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்யம் கிடைச்ச இடம். அப்புறம் அம்பாள் பேர் சிவகாம சுந்தரி, 1200 ஆண்டுக்கு பழமையான ஆலயங்கிறதுனால அம்பாள் ரொம்ப பிரசித்தி. நிருதி பாகத்தில் மகாகணதி இருப்பார், வாயு பாகத்தில் மகாலட்சுமி கஜலட்சுமியாக தான் இருப்பாள். நம்ம கோயிலில் கஜலட்சுமி இருக்கா, அந்த இடத்துல வில்லஸ்வரூபமாக மகாலட்சுமி இருக்கிறது இன்னும் சிறப்பு. மகாலட்சுமி வில்லமரத்தடியில் குபேர பாகத்தில் இருக்கிறது இன்னும் தனி சிறப்பு. மகாலட்சுமியும் மகாவிட்ணும் பிரிஞ்சு மறுபடியும் ஒன்றா சேர்ந்த இடம். பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தனால ஐயப்பன் பிறந்தார்னு ஒரு வரலாறு உண்டு. என்னதான் ஒரு ஆண் வந்து பெண் ரூபம் எடுக்கிறது புருஷலட்சன் கோச்சண்டு மகாலட்சுமி பூலோத்தை நோக்கி வந்து பல சிவாலயங்களில் வழிபாடு பண்ணி ஈஸ்வரன் காட்சி கொடுக்கல. இது வில்வாரண்ய க்ஷேத்திரம் வில்வக்காடு. இங்கே வந்து மகாலட்சுமி தபம் பண்ணி வில்வ மரமாய் மாறி வில்வ மலையாக புழிஞ்சதுக்கப்புறம் சுவாமி காட்சி கொடுத்து மகாலட்சுமியும் மகாவட்ணும் சேர்த்து வச்சார். அதோடு இல்லாமல் மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்ய மகுடத்தை கொடுத்தார். ஐஸ்வர்ய மகுடங்கிறது ஸ்ரீவத்ஸ முத்திரைங்கிறது வந்து பெருமாள் மார்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலி கிராமத்தை ஸ்ரீவத்ஸம்னு சொல்கிறது. அந்த ஸ்ரீவத்ஸ முத்திரை மகாலட்சுமியோட கிரீடத்தில் ஐஸ்வர்ய சிவலிங்க வடிவில் இருக்கிறது ஒரு தனிச்சிறப்புங்க. நமக்கெல்லாம் செல்லத்துக்கு கொடுக்கக்கூடிய மகாலட்சுமிக்கே செல்வம் கிடைச்ச இடம். அதனால் சுக்கரவாரங்கிறது வெள்ளிக்கிழமை, சுக்கரஹோரேங்கிறது ஒரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6:00. இந்த சுக்கரவாரம் சுக்கரஹோரையில் நம்பாளுக்கு 16 வகையான அபிஷேகங்கள் செய்து 16 செந்தாமரை மலர்கள் சாத்தி அம்பாளை 16 முறை வில்லமரத்தோடு வளம் வந்து வணங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க.

0: வில்வமரமாக நின்று இறைவனை பூஜை செய்த மகாலட்சுமி குபேர பாகத்தில் தனி கோயிலில் அமர்ந்தும் தரிசனம் தருகிறாள். இப்போதும் வில்வமரத்திற்குதான் முதலில் அர்ச்சனை செய்கிறார்கள், பிறகுதான் ஐஸ்வர்ய மகாலட்சுமிக்கு அர்ச்சனை.
1: அந்த கம்பி கதவுகள் வழியாக வரிசையில் நிற்கும் பக்தர்களோடு நாமும் செல்லலாம். அடடா, கருவறையில் பேரழகாய் வீற்று இருக்கிறாளே மகாலட்சுமி. அமர்ந்த திருக்கோலத்தில் சிரசில் தங்கம் போல பளபளக்கும் சிவலிங்கம் பொறித்த ஐஸ்வர்ய மகுடம், நெற்றி திலகம், புருவங்கள், மூக்குத்தி, காதணிகள், தங்கத்தில் மின்ன நான்கு திருக்கரங்கள், திருமேனி அனைத்தும் தங்க கவசத்தில் தகதகவென மின்னுகிறாளே.
0: அமர்ந்திருக்கும் அவள் பாதத்தின் கீழே வஸ்திரத்தின் அழகான மடிப்பு போல கவசம், பார்க்க எவ்வளவு அழகாயிருக்கிறது. அவள் பின்புறம் மலர் மாலைகள் வரிசை வரிசையாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இரண்டு பக்கமும் சரவிளக்கு தீபங்களின் ஒளியும்

0: கவசத்தில் தகதகவென மின்னுகிறாளே. அமர்ந்திருக்கும் அவள் பாதத்தின் கீழே வஸ்திரத்தின் அழகான மடிப்பு போல கவசம் பார்க்க எவ்வளவு அழகாயிருக்கிறது. அவள் பின்புறம் மலர் மாலைகள் வரிசை வரிசையாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இரண்டு பக்கமும் சரவிளக்கு தீபங்களின் ஒளியும் அர்ச்சனைக்கான மந்திர ஒளியும் அம்பிகையின் சாநித்தியத்தை அல்லவா நமக்கு சொல்கிறது.
1: அம்பாள் வந்து உட்கார்ந்த கோலத்தில் இருக்காங்க, தவம் பண்ணுற கோலத்தில் இருக்காங்க. கீழே கூட பத்ம பீடம் கிடையாது, பத்மாசனம் மட்டும் கிடையாது, பத்ம பீடமும் கிடையாது. கால ரெண்டு காலையும் சமணம் போட்டு உட்கார்ந்த கோலத்தில் இங்கே வந்து அம்பாள் தன்னோட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிட்டு சந்தோஷ கோலத்தில் இருக்கிறதுனால இந்த அம்பாளை வந்து பார்க்குறவ எல்லாருக்கும் அம்பாள் வந்து போகன்றது எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா காசு பணம் தான் போகணும், காசு பணம் போகம் கிடையாது. நம்ம எங்கே இருக்கோமோ நம்மளை சுற்றி இருக்கவ எல்லாரும் சந்தோஷமான மனநிறைவு கொடுக்கறது தான் போகும். அது அம்பாள் இங்கே வந்து எல்லாரும் கொடுப்பா, அது ரொம்ப விசேஷம். அதோடு இல்லாமல் இங்கே காலபைரவர் ஞானபைரவர் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. எல்லா கோயிலேருந்து ஒரு பைரவர் இருப்பார். காலபைரவர் சத்துருக்கள் அளிக்கக்கூடியவர், ஞானபைரவர் கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ஞானபைரவர் வந்து சுவாமியோட ஆவுடையாரோட மேலே வந்து பான கீழே வந்து ஆவுடையார் மேலே பைரவர் இருப்பார். அது ரொம்ப தனிச்சிறப்பு. சுவாமி வந்து மன்மத மதன கழிப்பு மருந்துன்னு சொல்ல சொல்ல இவர் ஓலைச்சுவடி எழுதுனது ஐதீகம். போகருக்கு அட்டமா சித்தி கிடைச்ச இடங்கள் போகர் வந்து ஈசான பாகத்தில் கீழே ஒரு மூணு படி இறங்கி போய் பார்த்தோம்னா போகர் தனி சந்நிதியாக இருக்கார்.
2: நவராத்திரியில் எப்படி எல்லாம் விசேஷமா?
1: அம்பாளுக்கு ஒன்பது நாளுமே வந்து அம்பாளுக்கு சிவகாம சுந்தரி மூலவர் அவங்க உற்சவ சிவகாமுந்தரி அம்பாள் உற்சவ அம்பாள் இருக்காங்க. மகாலட்சுமி தாயார் துர்கையும் மகாலட்சுமிக்கும் இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால், துர்கை வந்து பராசக்தியோட சுரூபம், ஆனால் அவங்க கையில் சங்கு சக்கரத்தோடு இருக்காங்க. மகாலட்சுமி வந்து பெருமாள் சுரூபம், ஆனால் இங்கே சிவலிங்கத்தோடு இருக்காங்க. அது ஒரு தனிச்சிறப்பு நம்ம கோயிலில். சுவாமியை வந்து திங்கக்கிழமையில் வழிபாடு பண்ணால் புத்திரசந்தானம் ஏற்படும். இந்த சுவாமிகிட்ட வந்து பதினோரு முறை வெள்ளம் சுவாமியை சுற்றி வந்து வச்சு சோம வர தண்ணிக்கு அபிஷேகாராதனை பண்ணதுக்கப்புறம் காரத்தால் சுவாமிகிட்ட மடியேந்தி கணவன் மணிவே ரெண்டு பேரும் நின்று இங்கே வந்து சுவாமிகிட்ட வழிபாடு பண்ணால், இங்கே நிறையா காமேஸ்வரன் இருக்காங்க. இந்த ஊரை சுற்றி சுவாமி வந்து நிறைய எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணி காமேஸ்வரன்ற பேர்லேயே நிறைய பேர் இருக்காங்க. மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்யம் மகடம் கிடச்சுன்னா அரிஷேத்ரி, அதனால் எப்போதுமே மகாலட்சுமிக்காக வருஷத்தில் வந்து ஆறு ஹோமம் மட்டும்தான் நடக்கும். தனிப்பட்ட நபருக்கு ஹோமம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் பண்ணுறதில்லை. சுவாமிக்கு அச்சய திருதி அன்னைக்கு கஜபூஜை கோபூஜை அஸ்வபூஜை இதெல்லாம் பண்ணி அன்னைக்கு மாபெரும் அன்னதானம் நடக்கும்.
2: இந்த கோவிலுக்கு எப்படி வரணுங்கிற வழி சொல்லும்?
1: திருச்சியிலேருந்து சேலம் பஸ்ஸில் ஏறி முசிறியில் இறங்கி முசிறியிலேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வரலாம். முசிறியிலேருந்து கரெக்டாக இங்கேருந்து 8 கிலோமீட்டரில் இருக்குது. அதே மாதிரி திருச்சி நாமக்கல் மெயின் ரோட்டில் இந்த கோயில் வந்து இருக்கிறதுனால குறிப்பிட்ட பஸ்ஸுகள் மட்டும்தான் மெயின் ரோட்டில் நிற்கும். 1 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரலாம். நடை திறந்திருக்கும் நேரம் காலையில் 8:00 to 12:00, சாயங்காலம் 5:00 to 7:40. வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில் 6 to 12 கோயில் திறந்திருக்கும். ஆடி வெள்ளி தை வெள்ளிலாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி தை வெள்ளிக்கிழமை உள்ள சிவகாமசுந்தரிக்கு சரி அம்பாளுக்கு சரி சிறப்பு வழிபாடு நிறைய நடக்கும். நவராத்திரி முடிஞ்சு 10 நாள் வந்து அம்பு போடுறது விஜயதசமி அன்னைக்கு சுவாமி அம்பாள் சுற்றி வருவாங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு சுவாமி அம்பாள் பிரகாரமாக வருவாங்க. தொலைபேசி எண் வந்து 9 8 43 60 60 44 முறை குழுக்கள்னு பேர்.

0: சன்னதியில் பக்தர்கள் அதிகம் இருப்பதால் அதிக நேரம் நின்று தரிசனம் செய்ய முடியவில்லை. சன்னதியின் மேலே பாருங்கள், அஷ்டலக்ஷ்மியின் திருவடிவங்கள். கொஞ்ச நேரம் அவள் சன்னதியில் இருந்தாலும் பாவங்கள் கரைந்தே போகும். எல்லோருக்கும் பூவும் தாழம்பூ குங்குமமும் தருகிறார்கள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் தானே. ஆனால் இன்று புதனும் கிடைத்தது. மகாலட்சுமியை வணங்கினால் பொன்னும் கிடைக்கும், சரிதானே?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சக்தி உலா.
2: சௌபாகியலட்சுமி பூரணமான வாழ்வை தாரும் அம்மா.
1: ஐஸ்வர்ய மகுட தாரிணி, வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி சித்திரம். பங்கேற்றார்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன், சாய் சேகர், தனலட்சுமி மயில்வாகனன், விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன்.
2: சுக்கிரவார பூஜை விசேஷம்.
1: அமைப்பில் உதவி சாந்தி சரவணகுமார்.
2: பக்தரின் மனதில் பரவசம் பொங்கும்.
1: அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன், ஆர் வெங்கடேஸ்வரன்.
2: சௌபாகியலட்சுமி பூரணமான வாழ்வை தாரும் அம்மா.
1: படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. புதுச்சேரி மின்துறையில் செயற்பொறியாளர் நகர பிரிவுக்குட்பட்ட மின் நுகர்வோர்கள் மின்துறை சம்பந்தமான தங்களது குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும் விதமாக குறைதீர்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. நடைபெறும் இடம் இன்று தனியார் திருமண மண்டபம், வில்லியனூர் ரோடு, முருங்கப்பாக்கம். முருங்கப்பாக்கம் நயினார் மண்டபம், வேல்ராம்பேட், கொம்பாக்கம்.

கொம்பாக்கம்பேட் அதற்குட்பட்ட பகுதிகள். புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்த அறிவிப்பு கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 8:45. தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் உலக தர நிர்ணய நாள், தேசிய இனிப்பு நாள், இவை பற்றிய சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? உலக தர நிர்ணய நாள் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 14, அதாவது இன்று, உலக அளவில் கொண்டாடப்படுகிறது. நுகர்வோர், தொழில்துறையினர் மற்றும் அனைவரும் நம்பகத்தன்மையுடன் செயல்பட சர்வதேச தரங்களை உருவாக்கும் பல்லாயிரக்கணக்கான நிபுணர்களின் கூட்டு உழைப்பை பாராட்டுவதற்காக இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 2026 உலக தர நிர்ணய நாளின் முக்கிய கருப்பொருள் சிறந்த உலகிற்கான பகிரப்பட்ட பார்வை, அதாவது ஷேர்ட் விஷன் ஃபார் எ பெட்டர் வேர்ல்ட் என்பதாகும். இந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான வளர்ச்சி இலக்குகளில் 7வது இலக்கான மலிவான மற்றும் தூய்மையான ஆற்றல் என்பதில் தனி கவனம் செலுத்தப்படுகிறது. உலகத்தர நிர்ணய நாளின் முக்கியத்துவம் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் தரம், பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை உலகளாவிய தரநிலைகள் உறுதி செய்கின்றன. நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக தடையை நீக்கி விநியோகச் சங்கிலியை சீராக்க உதவுகிறது. செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மக்கள் நம்பகத்தன்மையுடன் பயன்படுத்த வழிகாட்டுகிறது. இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

அடுத்தது தேசிய இனிப்பு நாள் பற்றிய தகவல்கள். 2026 தேசிய இனிப்பு நாள் அக்டோபர் 14, அதாவது இன்று கொண்டாடப்படுகிறது. உலகெங்கிலும் உள்ள இனிப்பு பிரியர்கள் தங்களுக்கு பிடித்தமான கேக்குகள், ஐஸ்கிரீம்கள், பாரம்பரிய இனிப்புகளை ருசித்து மகிழ இந்த நாள் ஒரு சிறந்த வாய்ப்பாகும். அமெரிக்கா போன்ற நாடுகளில் அக்டோபர் மாதம் முழுவதும் தேசிய இனிப்பு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனால் இலையுதிர் காலத்தின் சுவையான ஆப்பிள் பை, பூசணிக்காய் கேக் போன்ற பல்வேறு சுவைகளை மக்கள் இந்த மாதம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள். இந்த நாளை எவ்வாறு கொண்டாடலாம் என பாடலுக்கு பிறகு தெரிந்து கொள்ளலாமா?

சகா படத்திற்காக ஒலித்த குரல்கள் நரேஷ் ஐயர், ரீட்டா தியாகராஜன். தேசிய இனிப்பு நாளில் நமக்கு அருகில் உள்ள பேக்கரிகளுக்கு சென்று புதிய வகை இனிப்புகளை முயற்சி செய்யலாம். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இணைந்து புத்தம் புதிய வகை இனிப்பை வீட்டிலேயே சமைத்து பகிர்ந்து கொள்ளலாம். நமக்கு பிடித்த இனிப்புகளின் புகைப்படங்களை சமூக ஊடகங்கள் மூலம் பகிர்ந்து கொள்ளலாம். பிரதான உணவை சாப்பிட்டு முடித்து மேஜையை சுத்தம் செய்த பிறகு இந்த இனிப்புகள் பரிமாறப்படுவதால் தேசிய இனிப்பு தினமாக இன்றைய நாள் கொண்டாடப்படுகிறது. இனிப்பு சாப்பிடும் பழக்கம் பண்டைய நாகரிகங்களில் இருந்தே இருந்துள்ளது. போலி, ஜிலேபி போன்றவை இந்நாளில் பிரதான உணவாக இனிப்பாக சொல்லப்படுது. இந்த நாளில் இனிப்பை சமைத்து உண்டு மகிழ்வோம். என்ன நேர்களே, இதுவரை உலகத்தர நிர்ணய நாள், தேசிய இனிப்பு தினம், இவை பற்றிய சில தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றொரு தகவலோடு அடுத்த தகவல் தளம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

ஒலித்த பாடலின் படம் இமைக்கா நொடிகள். இன்றைய தகவல் தளம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி நவராத்திரி இசை விழா. இன்றைய நிகழ்ச்சியில் சுனில் ஆர் கார்கின் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். முதலில் பௌளி ராகத்தில் ஸ்ரீ பார்வதி முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:25. நவராத்திரி இசை விழா, இதில் சுனில் ஆர் கார்கியன் அவர்களின் பாட்டுகள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். அடுத்து ஸ்ரீ கமலாம்பிகாயா, ராகம் சங்கராபரணம், ரூபகதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

சங்கராபரண ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக இதுவோ தில்லை கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், ராகம் சிந்து பைரவி, ஆதி தாளம்.

நவராத்திரி இசை விழா நிகழ்ச்சியில் இதுவரை சுனில் ஆர் கார்கியன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று 2 நாள் அரசுமுறை பயணமாக ஆந்திராவிலுள்ள விஜயவாடா செல்கிறார். 2 நாள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் அவர் இன்று மாலை புகழ்பெற்ற கனகதுர்கா கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார். மேலும் தேசிய அளவில் நடைபெறும் சரஸ் மேளாவை நாளை தொடங்கி வைக்கிறார். தேசிய அளவிலான இந்நிகழ்ச்சியில் 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட சுய உதவிக்குழுக்களைச் சேர்ந்த மகளிர் அமைப்பினர் பங்கேற்கின்றனர். தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்து விடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு ஏற்கனவே 4.08 TMC தண்ணீர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீர் இருப்பு மற்றும் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் தண்ணீர் திறக்க தமது அரசு பரிசீலிக்கும் என்றும் அப்போது திரு சந்திரபாபு நாயுடு திரு விஜயிடம் தெரிவித்தார். புதுவை ஜிப்மர் உடற்கூறியல் துறை சார்பில் உடல் தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி ராக் பீச்சில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. மருத்துவ கல்வி, உடற்கூறியல் ஆராய்ச்சி மற்றும் எதிர்கால மருத்துவ நிபுணர்களின் பயிற்சியில் முழு உடல் தானத்தின் முக்கியத்துவத்தை பொதுமக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் நடைபயணத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக உடற்கூறியலில் செயற்கை நுண்ணறிவு சிறந்த கற்றல் உதவியா அல்லது ஆபத்தான குறுக்கு வழியா என்ற தலைப்பில் ஜிப்மர் அரங்கில் விவாத நிகழ்ச்சியும் நடந்தது. கோர்க்காடு துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் ஏம்பலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை புதுக்குப்பம், செம்பியபாளையம், கீழ்சாத்தமங்கலம், மேல்சாத்தமங்கலம், சிவராந்தகம் மற்றும் கீழூர் ஆகிய பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 7 மணிக்கு ஹைதராபாத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு பிடித்தமான பாடல், ஊர், என்ன திரைப்படம் என்பதனை குறிப்பிட்டு எழுதவும். தொடக்கமாக மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன் விரும்பி கேட்ட பாடலின் படம் சிவா.

0: நேரம் 10 மணி. கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன்.

பாட பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: டீட்டெயில்ஸ்க்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: முகநூல் வழி நேர் விருப்பத்தில் கொழுமங்குண்டான் ராமகிருஷ்ணன், சென்னை சிவராம் நாகராஜன், மந்தைவெளி விநாயகம், கோவூர் சூரியமூர்த்தி, தாராபுரம் துரைராஜ், தூத்துக்குடி பாலசுப்பிரமணியன், மணிமாறன், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், ஐயப்பன் தாங்கல் பழனி பாரதி, தருமபுரி முனிராஜ், கடலூர் துறைமுகம் சுரேஷ், கௌசல்யா தண்டபாணி, வேட்டவலம் குமார், நரின் நேடம், ஹிராமணி வர்மா, கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, குறிஞ்சாக்கேணி அசருதீன் நூர்ஜஹான். இவர்களுக்கான பாடல் ஒலிபரப்ப இயலாத காரணத்தினால் பொதுவான பாடல் இதோ.

0: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. நேரம் 10:35.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்

0: பட்டள செய்தி பிரிவு வழங்கும் டெங்கு இல்லா புதுச்சேரி, நம்மை நாமே பாதுகாப்போம் சிறப்பு நேர்காணல். நேர்முகம் அளிப்பவர் புதுச்சேரி சுகாதார மற்றும் குடும்ப நலவழித்துறையின் மாநில ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு திட்ட அதிகாரி மருத்துவர் கி விவேகானந்தா. நேர்முகம் காண்பவர் வீரமணி விஜயகுமார்.
1: நேயர்கள் அனைவருக்கும் அட்டகாசமான மழைச்சாரல் வணக்கம். மழைச்சாரல் மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கோ அதே மழைதான் கூடவே கொஞ்சம் அச்சத்தையும் கூட்டிட்டு வருது. தெருவோரத்துல தேங்கி நிக்கக்கூடிய தண்ணீர், தேங்காய் ஓடுகளில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர், பயன்படுத்தாத டயர்கள்னு சின்ன சின்ன இடங்கள்ல நம்ம கவனிக்காம விடுற தண்ணீர்ல தான் டெங்குங்கிற பேராபத்து உருவெடுக்குது. சுகாதாரத்தை பேணாம நம்மளால வாழவே முடியாதுங்க. புதுச்சேரியில இந்த மழைக்காலத்துல டெங்குவை எதிர்கொள்ள நாம எந்த அளவுக்கு தயாரா இருக்கோம், அரசு என்ன தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க, இதை பற்றி நம்முடைய சுவாரஸ்யமாகவும் விரிவாகவும் பேச வந்திருக்காங்க புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்ப நலவழித்துறையின் மாநில ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு திட்ட அதிகாரி மருத்துவர் கி விவேகானந்தா ஐயா அவர்கள். ஐயா அவர்களை நிலையத்தின் சார்பாகவும் நேர்களாகிய உங்களின் சார்பாகவும் வரவேற்று மகிழ்கின்றோம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
1: கடந்த 3 முதல் 5 ஆண்டுகள்ல இந்த மழைக்காலத்தை பார்க்கும் போது டெங்குவோட தாக்கம் பெரிய சவாலா இருந்தது. ஆனா இந்த வருஷம் புதுச்சேரியில கள நிலவரம் எப்படி இருக்கு, பாதிப்பு எண்களோட வரைபடம் இறங்குமுகமா இருக்கா, அல்லது நாம இன்னும் தீவிர கவனத்தோட இருக்க வேண்டிய சூழல் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
2: இப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள புதுச்சேரி காரைக்கால் மாயானம் உள்ள அனைத்து பகுதிகளிலும் கடந்த 23 எடுத்தாலும் 26 மிகவும் குறைவாக உள்ளது. கடந்த 2023 டெங்கு பாதிப்பால் உயிரிழப்பு ஏற்பட்டது. அதுவும் அந்த நபர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர் என்று பின்னர் கண்டுபிடித்து டெங்கு நாள் எந்த ஒரு உயிர் பாதிப்பும் ஏற்படவில்லை. சர்க்கரை நோயால் ஏற்பட உயிர் பாதிப்பு காரணம் 23, 24, 25, 26 இந்த 3 வருட காலங்களில் எந்த ஒரு உயிர் பாதிப்பும் டெங்கு நோயால் வரவில்லை.
1: நகரத்துல ஒரு பக்கம் பரபரப்புனா இன்னொரு பக்கம் உழவர்கரை, அரியாங்குப்பம், வில்லியனூர், பாகூர்னு மக்கள் அடர்த்தி மிகுந்த பகுதிகள் இருக்கு. இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் கொசு பரவல் அதிகமா இருக்கிறதா அடையாளம் காணப்பட்டிருக்கா, அங்க சிறப்பு கவனப்பணிகள் எப்படி நடக்குதுங்க ஐயா?
2: தொற்று நோயானது பரவலாக எல்லா விதமான இடங்களிலும் பரவக்கூடிய கொசுவானது முக்கியமாக கடலோர பகுதிகளில் தொற்று அதிகம் உள்ளது. காலப்பட்டு ஆரம்பித்து கன்னி கோயில் வரை இந்த தொற்று நோய்கள் அறிகுறிகள் தென்பட்டது. அங்கு பாதிக்கப்பட்ட நபர்கள் எண்ணிக்கை இந்த வருடம் குறைவாக உள்ளது. ஏனென்றால் கடல் சார்ந்த இடங்களில் கொசு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.
1: சாதாரண காய்ச்சல் வந்தாலே இன்னைக்கு மக்கள் மனசுல ஒரு சின்ன பதற்றம் தொத்திக்குது. இது வெறும் சாதாரண காய்ச்சலா இல்ல டெங்குவா அப்படின்னு தொடக்கத்திலேயே துல்லியமா கண்டறிய நம்ம மருத்துவ அமைப்புகள்ல என்ன மாதிரியான பரிசோதனைகள் செய்யப்படுதுங்க ஐயா?
2: முதலில் அவர்களுக்கு 3 நாட்கள் 5 நாள் ஜுரம் வந்தால் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் இல்ல அருகில் உள்ள அரசு பொது மருத்துவமனை செல்லும் போது அவர்களுக்கு 2 விதமான பரிசோதனை செய்யப்படுகிறது. ஒன்று ராபிட் டெஸ்ட், ஐஜிஎம் டெஸ்ட் பண்றோம். அதுக்கு அடுத்து எலைசா டெஸ்ட். ராபிட் டெஸ்ட் டெங்கு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது கன்ஃபர்மேட்டரி எலைசா டெஸ்ட் பண்றோம். இந்த கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதுக்கு அடுத்தது ரத்த மாதிரி எடுத்துட்டு ரத்தத்தில் உள்ள பிளேட்லெட்ஸ் தட்டணுக்கள் உடைய அளவு எவ்வளவுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கறோம். அந்த பிளேட்லெட்ஸ் குறைவு இருந்துச்சுன்னா உடனடியாக ஏற்றம் செய்வோம்.
1: ஒவ்வொரு மருத்துவ சீசனிலும் வைரஸ்கள் தன்னை உருமாற்றிக்குதுன்னு சொல்வாங்க. அந்த வகையில இந்த முறை பரவக்கூடிய டெங்கு வைரஸோட மரபணு தன்மை, அதாவது ஜீனோடைப், அல்லது அதோட தீவிரத்தன்மை குறித்து எதனா புதிய தகவல்கள் கிடைச்சிருக்கீங்களா ஐயா?
2: இதுவரைக்கும் டெங்குவுக்கும் 4 வேரியன்ட்னு சொல்லுவாங்க. ஜீனோடைப், சீரோடைப், 2 டைப் இருக்குது. டெங்கு வைரஸ் பரவக்கூடியனால சீரோடைப் தான் முக்கியமானது. அது புதுச்சேரியில் பொறுத்தவரை இதுவரை எந்த விதமான மரபணு வழியான டெங்கு பாதிப்புகள் அதிகமாக தென்படவில்லை. உலக அளவில் சீரோடைப் தான் அதிகமாக இருக்குது. புதுச்சேரியில் அந்த சீரோடைப் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. டெங்கு 1, 2 டைப், அதாவது அதிகமான பாதிப்பு அடையக்கூடிய தன்மை இல்லாத சீரோடைப் தான் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளது. இதை கண்டுபிடிக்கும் வசதி வந்து ஜிப்மர் மருத்துவம் உள்ளது, புதுச்சேரி கதிர்காம மருத்துவமனையும் உள்ளது, கிம்ஸ் மருத்துவமனையும் உள்ளது. இந்த 3 இடத்திலும் நாங்கள் சீரோடைப்பிங் செய்ய அனுமதி கொடுத்துருக்கிறோம். அவங்க வந்த சீரோடைப்பில் எந்த பாதிப்பும் இல்லாத டைப் தான் புதுச்சேரி நிலவுகிறது. பேன் இந்தியா லெவலில், அகில இந்தியா லெவலில் வந்து வெவ்வேறு இடத்துல வந்து சீரோடைப் டெஸ்டிங் பண்ணுறாங்க. டெல்லியில் இருக்கிற நேஷனல் சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் அங்கே தான் இந்த ஒருங்கிணைத்த நோய் தொற்றுக்கான தலைமையகம் இருக்குது. NCDC, IDSP ஹெட் குவார்டர்ஸ், அந்த ஹெட் குவார்டர்ஸில் பேன் இந்தியா லெவலில் ஒவ்வொரு லேபிலும் தான் வர்றது சீரோடைப் பண்ணுறாங்க. இது வரைக்குமே எங்கேயுமே டெங்கு 3 பாதிப்பு இல்லைன்னு தான் சொன்னாங்க. மற்ற மாநிலங்களும் டெங்கு 1-2 தான் இருக்குது, 3 இல்லை. அதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல.
1: வீட்டு வாசல தேங்குற சின்ன தண்ணியா இருந்தாலும் சரி, பிரம்மாண்டமா உயர்ந்து நிற்கும் கட்டிட பணி தளங்களா இருந்தாலும் சரி, கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த புகையடித்தல் அதாவது ஃபாகிங் மற்றும் டெமிபோஸ் பெசிலஸ் துரிங்கஜினியசிஸ் போன்ற லார்வா அடிப்பு மருந்துகள் தெளிக்கும் பணிகள் எந்த இடைவெளியில தீவிரமா நடத்தப்படுதுங்கய்யா?

சொல்லுவோம். இப்ப சாதாரணமா நம்ம வீட்டுலயே நம்ம கடைசியா மொட்டை மாடிக்கு அன்னைக்கு போயிருக்கிறோம், போனது ரொம்ப அபூர்வமானது. இப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு ரெண்டு வருட காலங்கனால தட்ப விலையை மாற்றதுனால அடிக்கடி நம்மளுக்கு எதிர்பார்க்கிற நேரத்தை தவிர மழை பெய்யுது. மொட்டை மாடியை போய் நம்மளா பொருளை போடுறதில்ல, காக்கா வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு அந்த பொருளை போடும், கொட்டாங்கச்சி போடும், அந்த பொருளை வந்து நம்ம எடுக்காததுனால இந்த தட்பவெட்பம் மாறதுனால ஏற்படும் மழைனால அந்த கொட்டாங்கச்சியில சின்ன தண்ணி இருந்தால் சேர்ந்தா போதும், அந்த தண்ணி சேர்ந்துச்சுன்னா அதுல இருந்து கொசு வந்து வளர்ச்சி அதிகமாகும். இந்த டெங்குவோடைய காரணக்கர்த்தாவான ஏடிஸ் கொசுவானது அதனுடைய 5-7 நாட்கள் முட்டை இட்டு 7-9 நாட்கள் வந்து அந்த அடுத்த கொசு உற்பத்திக்கான வாய்ப்புகள் நிறைய. ஸோ ஒரு மழை வந்துட்டு பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 7-10 நாட்களுக்குள்ள இந்த கொசு வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் சேர்ந்துருந்தா கண்டிப்பாக வளர்ச்சி அடைஞ்சு சுமார் 2 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கொசு வந்து பரவுன்றது டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் அந்த ஏரியாவில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அதனால தான் சோர்ஸ் டிடெக்ஷன் சொல்றது.

0: 2 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த கொசு வந்து பரவுன்றது டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் அந்த ஏரியாவில் எச்சரிக்கை இருக்கும். ஸோ அதனால தான் சோர்ஸ் டிடெக்ஷன் சொல்றது பிளாஸ்டிக் கப்போ இல்லை கொட்டாங்கச்சியோ இல்லை பழைய ஓப்பன் டேங்க்லையோ இல்லை பேரல்லையோ இந்த இடத்துல எல்லாத்துலையுமே வந்து அந்த கொசு இருந்துச்சுன்னா அதை சோர்ஸ் டிடெக்ஷன் மூலமாக அதை தண்ணியை கொட்டி வச்சுட்டா போகும். இல்லை பழைய பூஜாடிகள்லாம் இருக்கும், மண் எதுவும் இல்லாமல் இருக்கும், அந்த இடத்துல மழை இருந்தாலும் அதுவும் பிரச்சனை ஆகும். அந்த இடத்துல வந்து 2 விதமான பாக்கிங் போடணும். ஒன் இண்டோர் ரெசிடுவல் ஸ்ப்ரே IRS சொல்லும், அது இந்த வீட்டு சுற்றியும் வீட்டுக்கு உள்ளே அடிக்கிறது. அதர் வந்து ஓப்பன் ஏர் பாக்கிங் வண்டியில வச்சு அந்த ஏரியா ஃபுல்லா 5 கிலோமீட்டர் ஒரு பாசிட்டிவ் கேஸ்னா அந்த 5 கிலோமீட்டர் சுத்திக்கிற ஏரியாலும் பார்க்கிங் பண்ணிடுவோம்.
1: பொதுவாகவே கொசுக்கள்னாலே சாக்கடையில தான் வாழணும்னு நாம நினைப்போம். ஆனா இந்த ஏடிஸ் கொசுக்கள் மட்டும் நாம குடிக்கிறதுக்காக சேமிச்சு வைக்கக்கூடிய சுத்தமான நல்ல தண்ணீரை தேடி பிடிச்சு முட்டையிடுது. அது ஏங்கய்யா, அந்த சுத்தமான தண்ணீர்ல அப்படி என்ன சிறப்பு அம்சம் இருக்கு?
0: ஒண்ணு இல்லைங்க, இந்த ஏடிஸ் கொசுவானது நம்ம மனித தன்மைகள் இருக்கிற மாதிரி ஆக்சிஜன் என்ற பிராணவாயு தேவை. இந்த ஆக்சிஜன் பிராணவாயு சுத்தமான நீர்ல தான் அதிகமா இருக்கும். அசுத்தமான நீர்ல வந்துட்டு பிராணவாயு அளவு குறையும். இந்த பிராணவாயு முக்கியமா முட்டையோட வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் தேவையானது. அதனால சுத்தமான நீர்ல இந்த ஏடிஸ் கொசுவான முட்டை இட்டு அதை வந்துட்டு அடுத்த ஏடிஸ் கொசு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலும் அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இன்செக்ட்னு நாங்க சொல்லுவோம். மழை தண்ணி முக்காவாசி சுத்தமான தண்ணி தான். அதனால அதுல வந்து கொசு உற்பத்தி அதிகமான விஷயம்.
1: நாம அலட்சியமா தூக்கி போடுற ஒரு சின்ன டீ கப் தண்ணீர் இருந்தா கூட அதுல 100 கணக்கான கொசு முட்டைகள் உருவாகிடுமா? அப்போ மழை பெய்து முடிஞ்ச பிறகு எத்தனை நாட்களுக்குள்ள இந்த கொசுக்களோட பெருக்கம் உச்சத்தை அடையுங்கய்யா?
0: முன்னாடியே சொன்ன மாதிரி 5 ml தண்ணியே போதும் அந்த ஏடிஸ் எகிப்டி கொசு வந்துட்டு முட்டையிடுறதுக்கு. ஒரு தடவை முட்டை இடுச்சுன்னா அந்த கொசு வந்துட்டு 100 to 200 வரைக்கும் முட்டையிடும். அந்த 100 to 200 முட்டையும் வந்துட்டு சின்ன சின்னதா சாதாரண ஒரு சீரக சைஸ்ல தான் இருக்கும். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம தான் அந்த மாதிரி முட்டையிடும். அந்த முட்டையிலிருந்து தட்ப வெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி 7 to 9 நாட்கள் அது வந்து கொஞ்சம் போது அடுத்த ஒரு கொசுவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கொசு மாறின பிறகு இது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பரவும்போது ஒரு டெங்கு பாதிக்கப்பட்ட நபரை கடித்தால் அந்த நபரிலிருந்து டெங்கு வைரஸ் இந்த ஏடிஸ் எகிப்டி கொசுக்கு போது கொசு மூலமா அடுத்த ஒரு நபரை கடிக்கும் போது அது மற்றவங்களுக்கு பரவுது.
1: ஒரு கையில சுகாதாரத்துறை, மறு கையில நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து அமைப்புகள், இந்த 2 தூண்களும் இணைந்து களத்துல சாக்கடை மற்றும் திடக்கழிவுகளை அகற்றி கொசு உற்பத்தியை தடுக்க எந்த மாதிரியான வலுவான ஒருங்கிணைப்போடு செயல்படுறாங்க ஐயா?
0: ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்வச்சதா பாரத் கிரீன் வாரியர்ஸ் வண்டியில மைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்காக முடிவு பண்ணும். இந்த மைக் அனௌன்ஸ்மெண்ட்ல கொசு உற்பத்திக்கான வழிமுறைகள் என்ன இருக்குது, அந்த கொசு உற்பத்தி எப்படி பரவுது, அந்த ஆரம்ப அறிகுறிகள் என்ன, அதை முதல்ல சொன்னோம். ரெண்டாவது அந்த ஸ்வச்சதா பாரத்திலே வந்துட்டு டெடிக்கேட்டடா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுப்போம். யாராவது வீட்டு பக்கத்துல தண்ணிக்கு தேங்கி இருந்தாலும் இல்ல பக்கத்து காலி பிளாட்ல அந்த இடத்துல தண்ணி தேங்கி இருந்தாலும் அதை வந்துட்டு இதை போட்டோ படிச்சு அவங்க ஸ்வச்சதா பாரத் டெடிக்கேட்டட் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பினாங்கன்னா கன்சர்ன் முனிசிபல் ஹெல்த் ஆஃபீஸர் டாக்டர் ராஜா இருக்கிறாரு, டாக்டர் ஆர்த்தி மேடம் இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே வந்து இமீடியட்டா அதை எடுத்து PWD பப்ளிக் ஹெல்த் டிவிஷன் அவங்க கிட்ட அனுப்புவாங்க. அவங்க அந்த வாய்க்கால் அடைப்பட்ட அந்த வாய்க்கால் தூர் வர்றது முறை கொண்டு எல்லாமே எடுத்தா பிரச்சனை வந்துட்டு கொஞ்சம் இதுக்கெல்லாம் இன்டெகிரேட்டட் கொலாபரேட்டட் கோஆர்டினேட்டட் எஃபெக்ட் போன வாரம் தான் பண்ணி முடியும்.
1: நமது சுத்தம் நமது பொறுப்பு. ஆனா சில இடங்கள்ல அலட்சியமா விட்டு வைக்கப்படக்கூடிய காலி மனைகள் வணிக வளாகங்களால ஒட்டுமொத்த பகுதிக்கும் ஆபத்து வருது. அப்படி அலட்சியமா செயல்படுபவர்கள் மீது அபராதம் விதிப்பது போன்ற கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுதுங்களா ஐயா?
0: இது வரைக்குமே வந்துட்டு இந்த தீவிர சொன்ன மாதிரி வணிக வளாகங்கள் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட கோஆபரேட் பண்ணி அவங்க கிட்ட பேசியிருக்கிறோம். ஏதாவது ஃபைன் இம்போஸ் பண்ற மாதிரி முனிசிபாலிட்டியில பேசியிருக்கிறோம், ஃபைன் எதாவது இம்போஸ் பண்ற மாதிரி. அடுத்தது ட்ரேட் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணும் போது அவங்களுக்கு உங்களுடைய சுட்டுப்பட்டாரெல்லாம் சுத்தமா வச்சிருந்தா எந்த ஒரு பிரச்சனை வராது இம்பார்ட்டன் சொல்லி இது பண்றோம். ஃபியூச்சர்ல ஒரு ஐடியா வருது இந்த மாதிரி சுத்தமா இருந்துச்சுன்னா அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து குறைக்கலாம் PWD சொன்னாங்க. அது அரசாங்கத்தை நாங்கள் தெரியப்படுத்தும், அவங்க அரசாங்கம் ஃபைனல் டெசிஷன் எடுத்து அவங்களுக்கு இந்த செலவு கிடைக்கும். சுத்தமான சுகாதாரமான இடம் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா ஒரிசால பண்ணியிருக்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால பண்ணியிருக்கிறாங்க, பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி அது நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்குது. ஸோ அதனால நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி அவர் டாக்டர் நிர்மல் தேவ் சொன்னார். அந்த இதில் அதை நாங்கள் வந்து எடுத்து எங்கள் மீட்டிங்கில் எங்களோட டைரக்டர் மூலமா செக்ரட்டரிக்கு அனுப்பி அதை ஃபைனலைஸ் ஆகிவோம்.
1: ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் நம்ம இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை ஜிப்மர் வரை டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ள படுக்கை வசதிகள் மற்றும் சிகிச்சை ஏற்பாடுகள் எந்த அளவுல தயார் நிலையில இருக்குங்கய்யா?
0: இந்த நோயை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் டெடிக்கேட்டடான 1 to 2 பெட், சமுதாய நலக்கூடங்கள் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் இங்க 5 பெட், GHMH இந்திரா காந்தி பொது மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை இங்க எல்லாம் தலா 20 பெட். அதுல வந்து 10 பெட்ல இருந்து குறைஞ்சபட்சம் வந்துட்டு 2 விதமா பிரிச்சிருக்கிறோம். ஜென்ரல் வார்டு 5 ICU வித் வென்டிலேட்டர் சப்போர்ட், 5 வென்டிலேட்டர் சப்போர்ட் இல்லாம அவங்க பெட் டிரான்ஸ்மிஷன் தேவைப்படும் அந்த மாதிரி வச்சிருக்கிறோம். ஸோ 20 பெட் இந்திராகாந்தி பொது மருத்துவமனையில், 20 பெட் வந்துட்டு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில், ஐஜிஎம்சிஆர் அதிர்காமத்தில் இருக்கிற இந்திராகாந்தி மருத்துவ கல்லூரியிலும் 20 பெட் வச்சிருக்கிறோம். இது இல்லாமல் ஜிப்மர்ல மெடிசன் வார்டில் அவங்க பண்ணி கொடுக்குற மெடிக்கல் சூப்பரன் சார் சொல்லியிருக்கிறாரு.

0: அங்கேயும் எமர்ஜென்சிக்கு 10 பேரை வந்து அட்மிட் பண்ண மட்டும் வாய்ப்புகள் இருக்கு.
1: நோயாளிகளின் எண்ணிக்கை திடீர்னு அதிகரிச்சதுன்னா அதை சமாளிக்க தேவையான அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் ரத்த தட்டணுக்கள் போதிய அளவுக்கு கையிருப்புல இருக்குதுங்களா?
0: என்னைக்குமே புதுச்சேரியில எந்த விதமான காலகட்டத்தில் மருத்துவ தட்டுப்பாடுன்றது கிடையவே கிடையாது. இந்த டெங்கு நோயை பொறுத்த வரைக்கும் கடந்த கால அனுபவத்தை வச்சு ஜூன் மாசமே ஒவ்வொரு இடத்துல என்னென்ன மருந்து ஸ்டாக் பொசிஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்கள உடனே இன்டர்ன் பண்ணுவோம். ஜூலை மாசம் ப்ரீ மான்சூன் சீசன் சொல்லுவோம். அந்த ஜூலை மாசமே எல்லா விதமான மருந்தும் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிட்டோம். ஜிஹெச்லும் சரி பிஹெச்சி சிஹெச்சி எல்லா இடத்துலையும் வந்துட்டு மருந்துகளினுடைய எண்ணிக்கை கரெக்டான பொசிஷன்ல இருக்குது. எமர்ஜென்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட்ல இருக்கிற கவர்மெண்ட் ஃபார்மசிலும் ஸ்டாக் இருக்குது, பஃபர் ஸ்டாக் ரெடியா இருக்குது. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
1: நோய் வந்த பிறகு சிகிச்சை அளிக்கிறதை விட வருமுன் காப்பதே சிறந்தது. அந்த வகையில துண்டு பிரசுரங்கள் ஒளிபெருக்கி பிரச்சாரங்கள்னு பொதுமக்கள் விழிப்புணர்வுக்காக என்ன மாதிரியான தகவல் தொடர்பு கதவுகளை நீங்க திறந்து வச்சிருக்கீங்க ஐயா?
0: டெங்கு தகவல்கள் சாதாரண மக்களுக்கு போய் சேர வேண்டும். அந்த சாதாரண மக்கள் சூழ்நிலையான நேரம் வந்துட்டு சாயங்காலம் டைம் தான். டெய்லி காலையில் அவங்க போயிடுவாங்க, சாயங்காலம் தான் வீட்டுக்கு வராங்க. அந்த டைம்ல ஒவ்வொரு பிஎச்சி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சுட்டுப்பட்ட ஏரியாவில் ஸ்ட்ரீட் ட்ராமா அந்தந்த ஏரியாவில் போய் நைட் டைம்ல நாங்கள் செய்கிறோம். இது தவிர ஈவினிங் டைம்ல ஆட்டோ டெங்கு விழிப்புணர்வு மைக் சிஸ்டம் ஆட்டோ மைக்கிங் பண்றோம். இது தவிர கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் கொஞ்சம் பெரிய லெவலில் அந்த கம்யூன் பஞ்சாயத்து லெவல் அவங்க உட்கார வச்சு அங்கே வந்து ஒரு பட்டிமன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியோ இல்லை ஒரு தெருக்கூத்து மாதிரி நிகழ்ச்சியோ ஈவினிங் டைம்ல பண்றது தான் நல்லது. ஏன்னா அப்போதான் மக்களுக்கு போய் சேரும், சீக்கிரமா டெங்கு நோயை வந்து தவிர்க்க முடியும்.
1: ஒரு சாதாரண குடிமகன் தன் பகுதியில சாக்கடை தேங்கி இருந்தாலோ அல்லது புகையடிக்க வேண்டி கோரிக்கை வைக்கவோ உடனடியாக தொடர்பு கொள்ள ஹெல்ப்லைன் எண்களோ அல்லது டேஷ்போர்ட் இணையதள வசதியோ பயன்பாட்டில் இருக்குங்களா ஐயா?
0: தற்சமயம் புதுச்சேரி மாநிலத்தில் டேஷ்போர்ட் அந்த உதவி எண்ணு கிடையாது. ஆனால் 103 இல்லை 108 அந்த ஹெல்ப்லைன் கூப்பிடலாம். இதே தவிர ஸ்வச்சத பாரத கிரீன் வாரியர்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம் அவங்க. அதில் அவங்க வீடியோஸோ இல்லை ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணால் நாங்கள் அந்த இடத்துல ரீச் பண்ணி நாங்கள் இது பண்ணோம். அதை தவிர ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் சேர்ந்த ஆஷா ஒர்க்கர்கள் அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த அவங்களை கூப்பிட்டு பகல் இருக்கிற இடத்தான் காட்டலாம். அவங்ககிட்டையும் வந்து முக்கவசி சொல்லலாம். அவங்க வந்து தங்க அந்த மருத்துவ அதிகாரிகிட்ட சொல்லிட்டு அந்த மருத்துவ எங்கிட்ட தெரியப்படுத்த உடனடியாக ரெமிடியல் ஆக்ஷன் அடைப்பட்ட சாக்கடையை வந்து தூர் வாரத்துக்கோ ஃபாகிங் அடிக்கிறதுக்கோ எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக
1: ICMR, VCRC மற்றும் ஜிப்மர் போன்ற முன்னணி ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து டெங்கு நோயின் தீவிரத்தன்மை குறித்த தொடர் கண்காணிப்பு ஆய்வுகள் எப்படி முன்னெடுக்கப்படுதுங்கய்யா?
0: நல்ல கேள்வி. இது இந்த எல்லா தனியார் பரிசோதனை நிலைகளும் IDSP ஒருங்கிணைந்த நோய் கட்டுப்பாட்டு அலுவலகம் கீழே பதிவு பண்ணிருக்கிறது. IDSP IHIP போர்ட்டல் இன்டகிரேட்டட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரியல் டைம் என்ட்ரி. இப்ப நீங்க இன்னைக்கு போயிட்டு ஜோரம் இருக்குதுன்னு சொல்லி டெங்கு டெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்து அன்னைக்கு நைட் ஈவினிங் 6 எங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஏன் அப்டேட் ஆகுதுன்னா இப்போ அடுத்த நாள் உங்களுக்கு பாசிட்டிவ்னா உங்களுக்கு அடுத்த கட்ட ஆக்ஷன் என்னன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து சுகாதார ஆய்வாளர் வருவாங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்குது நோய் ஜுரம் அதிகமாக இருந்துச்சுன்னா உடனடியாக நாங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி பார்க்க சொல்லுவோம். இல்லை உங்களுக்கு வந்து ஜுரம் கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா மருந்து மாத்திரையில் கொடுத்துட்டு அதுக்கான அடுத்த பூர்வாங்க வேலைகளும் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற சுற்றுப்புற சூழ்நிலையை பார்க்கறதுக்காக இந்த டீம் வரும். ஸோ இதுதான் வந்து தனியார் மருத்துவமனையில் தனியார் பர்சன் கொடுத்து எல்லாமே IDSP IHIP போர்ட்டலில் வந்து என்ட்ரி போட்டுருவாங்க. ரியல் டைம் என்ட்ரி இது. ஸோ என்றைக்குமே டிலே ஆகாது. இப்போ நாங்கள் இங்கே பாண்டிச்சேரியில் உட்காந்து காரைக்கால் மாய் யானம் என்ன இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கும் சம்மந்தப்பட்ட எல்லா வழிமுறைகளும் நாங்கள் அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து 9 அந்த கன்சர்ன் டெப்டி டைரக்டருக்கு அனுப்பிடுவோம். அதனால எந்த ஒரு டிலே ஆகாது. அதுக்காக தான் எல்லாமே வந்து 101 அம்பரலான்னு சொல்லுவோம் நாங்கள். ரிப்போர்ட்டிங் எல்லாமே ரியல் டைம் பேசிஸ். இதை நம்ம இங்கே பார்க்கறது இல்லாமல் டெல்லியிலும் பார்ப்பாங்க. டெல்லியில் பார்த்து அவங்களுக்கு இந்த மாதிரி அதிகமான சர்ஜ் இருந்துச்சுன்னா உடனே எங்களை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கூடவே இந்த டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு சீஃப் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி கவர்னர் சீஃப் மினிஸ்டர் எல்லாருக்குமே நாங்கள் வந்து காப்பி போயிடும்.
1: காய்ச்சல் அடித்த உடனே பலரும் செய்கிற பெரிய தப்பு மருத்துவரை கேட்காம மெடிக்கல் ஷாப் போய் இபுப்ரோஃபின் அல்லது ஆஸ்பிரின் மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுறதுதான். இந்த வலி நிவாரணி மாத்திரைகள் உடலின் உள்ளுறுப்புகள்ல இரத்த கசிவை ஏற்படுத்துமா? இதையும் கண்டிப்பா தவிர்க்கணும்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுங்களா ஐயா?
0: நிறைமையான கேள்வி. இன்றைய காலகட்டத்துக்கு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து இல்ல இந்தியா லெவல்ல ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் சேல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. பல விதமான நடவடிக்கை எடுத்தும் அதை நமக்கு வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆகுது. முக்கியமான மக்களுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஜுரம் நம்ம ஊர்ல குறைஞ்சபட்சம் 5 கீழே ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு முதல்ல ரத்தம் டெஸ்ட் பண்ணுங்க. ரத்தம் டெஸ்ட் பண்ணி அந்த ஆஸ்பத்திரியில மருத்துவரின் கண்காணிப்புல மருந்து சாப்பிடுறது நல்லது. ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் சாப்பிடுறது மிக மிக தப்பு. அது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஆகவே இதை தவிர்த்தால் நல்லதாகும்.
1: ஏடிஸ் கொசுக்களோட மிகப்பெரிய ஸ்பெஷலி அது பகல் நேரத்துல தான் கடிக்கும்ங்கிறது தான். அப்படி இருக்கும்போது காலை நேரத்துல பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் வேலைக்கு செல்வோரை கொசுக்களிடமிருந்து காப்பாற்ற என்ன மாதிரியான உடைகளை அணியலாம், மருத்துவ ரீதியாக பரிந்துரைக்கப்படும் பாதுகாப்பான கொசு விரட்டிகள் என்னென்ன?
0: ஏரிஸ் கொசு பகல்ல தான் கடிக்கிறதுனால பகல்ல வந்து அது தங்கக்கூடிய இடத்த வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். நம்ம வீட்டுல மாட்டிருக்கிற துணிமணிகள், ஷர்ட் மாட்டிக்கிறது, இல்ல நம்ம வீட்டுல தொங்குற கர்டன்ஸ், அதுல பின்னாடி தான் அது தங்கும். தட்டும் போதோ இல்ல தாண்டும் போதோ நம்ம உடம்புல அது பட்டுச்சுன்னா அந்த கொசு அங்கிருந்து நவுந்து வந்து கடிக்கும். ஃபர்ஸ்ட்

0: இந்த இடத்துல இருக்கிற கொசு அந்த துணி எல்லாம் வந்து அடிக்கடி வந்து தட்டி விடணும், கொசு தங்காம இருக்கிறது. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், சாதாரண நம்ம தேங்காய் தேங்காய் கொஞ்சோண்டு எடுத்து தடவிக்கனாக போதும், நம்மளுடைய தோலுக்கு மேல ஒரு லேயர் இருந்துச்சுனாவே அந்த கொசு வந்து நம்மளை கடிக்கிறதுக்கும். மூணாவது முடிந்தால் முழுக்கை எல்லா பாடி ஸ்பாட்ஸும் கவர் பண்ற மாதிரி ஒரு சட்டை போட்டால் நல்லது. ஆனா தேங்காய் பெஸ்ட் ஆப்ஷன். தேங்காய் வந்து இயற்கையாகவே நம்மளுடைய தோலுக்கும் நல்லது, கொசு படிக்கிறதும் தவிர்த்தோம். ஆயின்மெண்ட் ஓடமா தடவனாலும் தோலை பொறுத்த வரைக்கும் நாளடைவில் வந்து அதை பிரச்சனைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இயற்கையாகவே இருக்கிற தேங்காய் எவ்வளவு நல்லது, தடவக்கூடாதுன்னு சொல்ல, ஆனா தேவையான போட்டதில் நம்மளுக்கு தேங்காய் குழந்தைக்கு எப்போ ஆயின்மெண்ட் தடவுறோம் அது வேர்க்க ஆரம்பிச்சுனா ரொம்ப குழகுழன்னு ஆயிரும், அது தேவையெல்லாம் அது கொஞ்சம் அரிப்பஞ்சம் அது சொல்லி ஆரம்பிச்சிடும். தேங்காய்
1: மருத்துவமனைக்கு போகணுமா இல்லையா கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க.
0: ஜுரம் வந்த உடனே அவங்க தயவு செய்து அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையமோ சமுதாய நிலையமோ போய் ரத்த பரிசோதனை செய்யறது நல்லது. இந்த மாதிரி சூழ்நிலாம் வார்னிங் சைன் சொல்லும், தலைவலி, உடம்பு வலி, அப்புறம் வந்துட்டு தோல்ல வந்து சின்ன சின்ன இடத்துல வந்து ரத்த கசிவு ஏற்படுது, பல் ஈரல ரத்த கசிவு ஏற்படுது, இதெல்லாம் வந்து வார்னிங் சைன். உடனடியாக எல்லாமே குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம். உடனடியாக அவங்க மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகிட்டு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணா தான் நல்லது. இதனால இந்த மாதிரி டிலே ஆகக்கூடாது. அதனால தான் அவன் திரும்ப திரும்ப சொல்றேன், ஜுரம் வந்துச்சா உடனடியாக பக்கத்தில் இருக்கிற சேர்த்து போனால் எல்லா ஆரம்ப தடுப்பூசி
1: வந்தது போல உலக அளவில் டெங்கு காய்ச்சலுக்கும் தடுப்பூசிகள் பயன்பாட்டில் இருக்கா? குறிப்பா நமது இந்தியாவில இதற்கான தடுப்பூசி ஆராய்ச்சிகள் மற்றும் பயன்பாட்டின் தற்போதைய நிலை என்னங்கய்யா?
0: உலகளவில் முன்னாடி நான் சொன்ன மாதிரி டெங்குவுடைய சீரோ டைம்ஸ் 1, 2, 3, 4 டெட்ராவலண்ட் வேக்சின் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது WHO ஸ்டாண்டர்ட்ஸ் படி வந்தெல்லாம் செக்கிங்லாம் முடிஞ்சு 4 ஃபேஸுக்கு ஒரு வேக்சின் உள்ள நம்ம கோவிட் டைமில் பார்த்தா கூட 3 ஃபேஸ் 3க்கு அப்புறமா தான் கோவேக்சினும் கோவிஷீல்டும் கொடுத்தாங்க. இந்த தடவை வந்து டெங்கு வேக்சின் டெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சின் வரப்போகுது கூடிய விரைவில், மத்திய அரசு பரிசீலனை செய்யுது. இது 4 சீரோ டைமும் சேர்ந்த மாதிரி வரும். டெங்கு 1, 2, 3, 4 4 சீரோ டைம் மனிதர்கள் மேலே டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எப்படி அந்த வெள்ளை அணுக்கள் அதிகமாக வைரஸ் கிருமியோட சீரோடைப் அழிக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் எந்த அளவுக்கு இருக்குது, எல்லாம் ஃபேஸ் 3லாம் ஃபேஸ் 4 வந்த உடனே மத்திய சுகாதார நலவழித்துறை இயக்கம் வந்து டெல்லியில் இருக்குது, அவங்க வந்து இன்ட்ரூஸ் பண்ணாங்க. புதுச்சேரியில் அதற்கான உருவாங்க டெஸ்டிங் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்துட்டு ஐடென்டிஃபை சென்டர் ஜிப்மரும் கதிர்காம மெடிக்கல் காலேஜும் பிரைவேட் டிம்ஸ் இவங்க மூணு பேர்த்து, ஏன்னா இந்த மூணு இடத்துல வந்துட்டு வால்யூம்லோட இதுவும் அந்த லோடில் இந்தமாரி டெங்கு கேஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சி அவங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கான போகிறாங்க பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. கூடிய வரும் நல்ல ஒரு பதில் கிடைக்குன்னு
1: எதிர்பார்க்கலாம். அரசுத்துறை துண்டு பிரசுரம் கொடுப்பது, புகையடிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் என் வீடு மட்டும் சுத்தமா இருந்தா போதாது, என் தெருவும் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சமூக பொறுப்பும் மனமாற்றமும் மக்களுக்குள்ள வர நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கய்யா?
0: திருமணம் சொல்றேன், நம்மளுக்கு நம்மளே சுத்தமா சுகாதாரமா இருந்தாதான் மத்தபடி அந்த நோய் அண்டாது. அடிக்கடி நம்ம வீட்டுக்கு சுத்தி வர்றது நல்லது. நம்ம வீட்டை சுத்தி பார்த்தமா இருக்கும் பொருள் எதனா தண்ணி தங்கின மாதிரியோ இல்ல வேற காலி டப்பா இருந்தாலும் நல்லது, இல்ல பக்கத்துல இருக்கிற பிளாட்ல வந்து தண்ணி காலியாக பிளாட்ல தண்ணி தேங்கிடுதான்னு பார்த்தா இன்டிமேட் பண்ண நல்லது. நம்மளுடைய விழிப்புணர்வு நாட்டின் வளர்ச்சி காட்டுங்க, நம்மளுடைய விழிப்புணர்வு நம்மளுடைய சுகாதாரத்துக்கு நல்லதாகும். முக்கியமா இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணும். நம்ம ஒரு பிராக்டிஸா வச்சுக்கலாம். ஒரு நாள் எடுத்தோம்னா சண்டே நம்ம வீட்டில் தான் இருக்க போறோம், அந்த டே அன்னைக்கு ஒரு ட்ரை டே அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். வீடை சுத்தி பார்க்கணும், வீட்டில் தண்ணி இருக்கிற தேங்கி இருக்கிற பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் கொட்டி கவுத்து வச்சிடலாம், இல்லை காய வைக்கலாம். ஏன்னா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தற்போது சூழ்நிலை என்னைக்கு மழை வரும் என்னைக்கு மழை வராதுன்னு நமக்கு தெரியாது. திடீர்னு மழை வந்து அதிகமா போய் வானிலை மையம் வந்து எல்நினோ எஃபெக்ட்ன்றாங்க. அதிகமான தற்போது சூழ்நிலை சடனா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிகமான அளவு மழை பெய்யும். அந்த மாதிரி மழை பெய்யும் போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எதனா ஒரு இடத்துல தண்ணி தேங்கினா கூட அது பொட்டன்ஷியல் டேஞ்சர் டெங்கு வலை. ஏன்னா அந்த மழை வந்து குறிப்பிட்ட முடிச்சவன அந்த கொசு வளர்ச்சி வரும், அதுக்கான இனப்பெருக்கம் ஜாஸ்தியாகும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், பீரியடிக்கலாம் வந்து வல்னரபிள் ஏரியாஸ் ஒரு வாரம் எடுத்துக்குவோம். அந்த ஒரு வாரத்தில் அரியாம்பம் கொம்யூனில் பாயூர் கொம்யூனில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வாரம் ரெசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு உடனடியாக அங்கே ஃபாகிங் பண்ணுறோம், அங்கே சோர்ஸ் டிடெக்ஷன் பண்ணுறோம். பண்ணிட்டு உடனடியாக அதை எந்த அளவுக்கு வாட்டர் கண்ட ஸ்டோரேஜ் குறைக்க முடியும் அந்த அளவுக்கு குறைக்கணும். ஸோ கொசு உற்பத்தி எந்த அளவுக்கு கட் பண்ண முடியும்.
1: நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். டெங்குவை எதிர்கொள்ள அரசு இயன்றவரை அனைத்து கதவுகளையும் திறந்து வைத்து பணியாற்றி வருகிறது என்பதை நேர்கள் தற்போது தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று முழுமையாக நம்புகிறேன். மிக தெளிவான சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மருத்துவர் கி விவேகானந்தன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களே, நம்ம வீடு சுத்தம் தான் நம்ம ஊர் சுகாதாரம். வாரத்துல ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி உங்க வீட்டை சுற்றி நீர் தேங்கும் பொருட்கள் இருந்தா அதை அகற்றுங்க. காய்ச்சல் வந்தா அச்சப்படாதீங்க. அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கிட்டே உடனே போங்க.

0: விழிப்புணர்வே நமது பாதுகாப்பு. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது டெங்கு இல்லா புதுச்சேரி, நம்மை நாமே பாதுகாப்போம் சிறப்பு நேர்காணல். நேர்முகம் அளித்தவர் புதுச்சேரி சுகாதார மற்றும் குடும்ப நலவழித்துறையின் மாநில ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு திட்ட அதிகாரி மருத்துவர் கி விவேகானந்தா. நேர்முகம் கண்டவர் வீரமணி விஜயகுமார். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி தெரேசா ஆரோக்கியதாஸ். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
2: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
3: புரட்சியின் அடையாளமாக
2: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
3: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
2: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
3: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏ வி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதிர பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
2: மாக்ஸிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய் புதின தொடர் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.
4: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும்

0: இனி தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கனடா நாட்டின் பிரதமருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக உரையாடல் அமைந்தது என்றும் பிரதமர் திரு மோடி அதில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த திரு அசோக் ஆனந்த் சட்டமன்ற வளாகத்தில் உள்ள சட்டப்பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் இன்று காலை முறையாக பதவியேற்றுக் கொண்டார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி முன்னிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியை தற்காலிக சபாநாயகர்

0: திரு அன்பழகன் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த அதிகாரிகள் மொத்த வியாபாரிகளை அழைத்து பேசி உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார். புதுச்சேரியில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு 3 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 700 ரூபாய் மதிப்பில் மளிகை தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து அறிவித்துள்ளார். 2 லிட்டர் சமையல் எண்ணெய், 2 கிலோ சர்க்கரை, 1 கிலோ கடலைப்பருப்பு, 1/2 கிலோ ரவை, 1/2 கிலோ மைதா உள்ளிட்ட பொருட்கள் இதில் அடங்கும் என அமைச்சர் திரு சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மரப்பாளம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த கண்காட்சியை முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்து அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டினார். கண்காட்சியில் வளரும் இளம் விஞ்ஞானிகளின் 270க்கும் மேற்பட்ட படைப்புகள் வைக்கப்பட்டிருந்தன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி
1: ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி உங்களோடு இணைகிறேன் சுகவனேஸ்வரி டி. நேயர் நேரம். இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும். உங்களின் கருத்துக்களை என்னோடு பகிரலாம். 2275230 மற்றொரு எண் 2275250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். வெளியூர் நேயராக இருந்தால் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து என்னோடு உங்களின் கருத்துக்களை பகிரலாம். நிகழ்ச்சிக்கு முதலாவது வரும் நேயர், ஹலோ.
2: முதல்நிலை அறிவிப்பாளருக்கு காலை வணக்கம்.
1: வணக்கம் சார். சொல்லுங்க சார், உங்க கருத்தை சொல்லுங்க.
2: வானொலியோடு தற்போது நான் வீட்டில் இருந்து பேசிட்டு இருக்கேன். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்வில் ஏற்றதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்ப்பு இல்லாம வாழ்கிறவங்க அப்படிங்கிறவங்க உலகத்துல ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புங்கிறது வசதி வாய்ப்பு இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், நிறைவான வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற போது அந்த எதிர்பார்ப்புங்கிறது குறைவா இருக்கும். இந்த எதிர்பார்ப்புன்னு சொல்ற பெரிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி இல்லாம சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கிட்டயும் இருக்கும்.
1: கண்டிப்பா.
2: அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள திருமணம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, நல்ல மாமியார் மாமனார் கிடைக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, நல்ல துணைவர் நல்ல மனைவி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, நோயற்ற வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த பாசத்தையும் இணக்கமான நல்லுறவையும் நண்பர்கள் இருந்து வளர்த்துக்கணும், அது கிடைக்கிறதுக்கான வழித்தடம் எங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புன்னு சொல்லி
1: கண்டிப்பா
2: ஒட்டுமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை நோக்கிதான் நம்ம பயணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த எதிர்பார்ப்புங்கிற நேரத்துல நம்ம பயணிக்கிற நேரங்கள்ல எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிதுதான் சொன்ன அது ஒரு கேள்விக்குறி. சில நேரங்கள்ல சில எதிர்பார்ப்புகள் நிராசையா கூட போயிடும்.
1: சரி சரி.
2: மிகப்பெரிய எதிர்பார்ப்புன்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னு சொன்னா அதுக்கு தகுந்த பொருளாதாரம், அதுக்கு தகுந்த மற்ற வழி வகைகள் இருக்குன்னா அவங்க ஆசைப்படுவாங்க. பொருளாதாரத்துல எங்க போல ஒரு நடுநிலைமையை தாண்டி கீழ் இடத்துல இருக்கிறோம் சொன்ன எங்களுக்கு தகுந்த பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் தான் நாங்க எதிர்பார்ப்போம்.
1: சரி சரி.
2: அந்த எதிர்பார்ப்பு சில நேரங்கள்ல வாய்ப்பு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, நல்ல வருமானத்தை தேடிக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு,
1: கண்டிப்பா
2: எதிர்காலத்துல என்னுடைய மருமகள் என்னுடைய மகன் எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரவணைப்பு கொடுப்பாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, குட்டி குட்டி எதிர்பார்ப்புகளை தான் நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கோம்.
1: கண்டிப்பா. அதாவது மனுஷர்களை வந்து வாழ வைக்கிறதே எதிர்பார்ப்பு தான் இல்லைங்களா? எதிர்பார்ப்பு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை.
2: குடும்ப உறவுகள் தானே கடைசி காலத்துல நம்மளுக்கு அரவணைக்கிறது.
1: ஆமாங்க சார், ஆமா.
2: நடந்து போக சோம்பேறித்தனம் என்ன ஒரு சிறுசக்கன வாகனத்துல வரவரு நம்மள ஏத்திட்டு போக
1: மாட்டாரா, ஒரு எதிர்பார்ப்பு தானே. பின்னாடி திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே வருவோம் இல்லைங்களா? யாராவது வருவாங்களா, தெரிஞ்சவங்க வருவாங்களா, இல்லை யாராவது நம்மளை இட்டுட்டு போவாங்களா, இந்த வெயில்ல இருந்தும் இந்த நடையில இருந்தும் நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? கண்டிப்பா சார்.
2: உடலும் சரியில்லாம இருக்கிறேன் நானு. இந்த நேரத்துல வீட்டு யாரும் எனக்கு பக்கத்துல யாரும் இல்ல. ஏன்னா பக்கத்துல எதிர்விட்டு இருக்காங்க, வண்டியில இட்டுமே சேர்க்க மாட்டாங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா சார். இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள்
2: இருக்கிற நேரத்துல எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்ல மாட்டாங்களா?
1: நம்ம மனசு கலக்கமா இருக்கிற நேரத்துல
2: இணக்கமான நல்ல உறவு எனக்கு கொடுக்க மாட்டாங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
2: இந்த வரிசையான இடத்துல சொன்ன

0: குழந்தைகளுக்கு மிட்டாய் கிடைக்கும்னு எதிர்பார்ப்பு, விவசாயிகளுக்கு மழை வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இல்லைங்களா?
1: திருமணம் முடிச்ச உடனே
0: மிஞ்சும் இல்லைங்களா? அப்புறம் வீட்டுல கூட நிறைய நம்ம வந்து இப்ப ஒரு பொருளை எடுத்த இடத்துல எடுத்து வைக்கணும், ஒழுங்கா வீட்டை பராமரிச்சுக்கணும், பாத்துக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பா இருக்கும் இல்லைங்களா? அது வந்து ஒன்னொன்னும் நம்ம தவறா போறப்போ அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஒருவர் மலை இன்னொரு மாதிரி இன்னொருத்தவங்க இருக்க முடியாது இல்லைங்களா? ஒருவர் போலவே இன்னொருத்தவங்க இருக்க முடியாது. அதை வந்து அந்த ஏமாற்றத்தை எதிர்பார்ப்பை பார்த்து பார்த்து ஏமாற்றம் அடைகிறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா? நிகழ்ச்சியில் அற்புதமாக வந்து கலந்து கொண்டு அவங்களுடைய சிறப்பான கருத்துக்களையும் முன்வைச்சாங்க கலையரசன், நல்லாப்பாளையத்திலிருந்து கலையரசன் சார். இப்போ அடுத்த நேயர் வராங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில்.
0: எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் தான் இன்னைக்கு தலைப்பு.
2: அருமையான தலைப்பு. மேம், எப்பொழுதுமே நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது கிடைக்கலன்னா அது ஏமாற்றம் அப்படிங்கறது தான் மேம். அதனால எதிர்பார்க்காம ஒரு விஷயம் வைத்துக் கொள்வது அப்படிங்கறது தான் சாலிச்சிருந்தது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னா இறுதி காலத்துல அந்த குழந்தை என்ன தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்கும் அப்படின்ட்டு பெற்றோர்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியா அந்த குழந்தைகள் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஆகிவிடும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க உங்க விஷயத்த குழந்தைகள் பண்ணுவாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்காதீங்க, கிடைச்சா நீங்க வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. எந்த ஒரு உறவுமே அப்படிதான் மேம், எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வைத்தோம்னா ஏமாற்றம் தான் அமையும். உதாரணத்துக்கு பாருங்களேன்,
0: அதாவது குறைவான எதிர்பார்ப்பு இருந்து அது வந்து நமக்கு கண்டிப்பா கொஞ்சமா ஏதாவது கிடைச்சதுனால நமக்கு அது சந்தோஷமா தான் இருக்கும் இல்லையா? எடுத்துக்கணும், சந்தோஷமா எடுத்துக்கணும் இல்லைங்களா?
2: அதே மாதிரி மேம், எப்பொழுதுமே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம எப்பவுமே காயப்பட மாட்டோம். அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. எதிர்பார்ப்பு எப்போ ஒரு மனிதனுக்கு அதிகமாக இருக்குதோ அப்ப காயம் அப்படிங்கறது படுவான். அதே மாதிரிதான் யோசிச்சு பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்டதான் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம கிட்ட நல்லது விசேஷத்துக்கு அவங்க வரணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஆனா எதிர்பார்த்துட்டு அவங்க வரல அப்படின்னா ஒரு ஏமாற்றமா போயிடும்.
0: கோமா படக்கூடாது. என்ன சொல்றீங்க, ஏமாற்றம் இருக்கலாம், அப்படியே துண்டிச்சுப்பாங்க, சில பேர் துண்டிச்சுப்பாங்க, அதாவது நண்பர்களுடைய உறவையே துண்டிச்சுப்பாங்க, வரல இல்ல நமக்கு வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க கூடாது. என்ன சொல்றீங்க?
2: இல்ல, என்ன ஒண்ணுன்னா எப்பொழுதுமே நண்பர்கள் வாழ்க்கையில நமக்கு கிடைத்த பொக்கிஷங்கள் அப்படிங்கறத பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் எதிர்பார்க்கிறோம், அது நடக்கல அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி கோவப்படுறது, உதாசீனப்படுறது, தூக்கி போடுறது அப்படின்னு இருக்க கூடாது. அப்ப எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா ஏமாற்றம் அப்படிங்கறது இருக்கும். எதிர்பார்ப்புகள் இல்லன்னா ஏமாற்றங்கள் அப்படிங்கறது இருக்காது. அப்ப எதிர்பார்ப்புகளை நீங்க சொல்ற மாதிரி குறைச்சுக்கணும். நீங்க சொல்ற மாதிரி அதாவது நடக்கக்கூடிய ஒண்ணு எதிர்பார்க்கணும், நடக்க முடியாத ஒண்ணு எதிர்பார்க்க கூடாது. உதாரணத்துக்கு எனக்கு என்னுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் தெரியும் மேம், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என்னால ஒரு வீடு தான் வாங்க முடியும், அந்த எதிர்பார்ப்பு இருக்கலாம் நியாயம். ஆனா நான் சம்பாதிக்கிறது ஒண்ணு, எனக்கு கிடைக்கிறது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் நாலு வீடு வைப்பேன்னா அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஏமாற்றமா தான் போகும். அதே மாதிரி மேம், நம்ம யாரையுமே ஒருத்தரை வச்சு இன்னொருத்தர கம்பேர் பண்ணவும் கூடாது. அதுவும் முக்கியம். எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு முக்கிய காரணமே மத்தவங்க அவங்களுக்கு இருக்கு, அப்ப நமக்கும் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம், அவங்களுக்கு கிடைச்சிருச்சு நமக்கு கிடைக்கல அப்படிங்கும் பொழுது ஏமாற்றம் வருது. சோ தன்னை மத்தவங்களோட ஒப்பிடும் பொழுது கூடுதலாக அந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தரும். நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா, வாழ்க்கையில எல்லாரும் எதிர்பார்க்கறது அப்படிங்கறத சகஜம் தான். ஆனா எதை எதிர்பார்க்கிறோம், யார்கிட்ட எதிர்பார்க்கிறோம், எப்படி எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கறது தான் முக்கியம்.
0: நீங்க நல்லா சொன்னீங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது, அதாவது எதிர்பார்க்கறது, அதாவது நடக்கும்ன்றதை எதிர்பார்க்கலாம்னு சொன்னீங்கல்ல, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது கூட சில நேரத்துல நல்லா ஈஸியா சுலபமா கூட இருக்கும். அதை நம்மளால அந்த நேரத்துக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையோ காலகட்டமோ இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கும், ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தை அனுப்புனால செய்ய முடியாமல் கூட இருக்கலாம். அது வந்து உதாசீனம், நம்மளை உதாசீனப்படுத்திட்டாங்க, நம்மளை இது பண்ணிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்காம அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். என்ன சொல்கிறீங்க இல்லைங்களா? எல்லாருக்குமே எல்லாமே செய்ய முடியும் செய்ய முடியாதுன்னு இல்லை இல்லைங்களா? நம்ம நினைப்போம் இவங்களால இது முடியும்னு நினைப்போம், முடியாது. சில பேரால்கிட்ட நம்ம நினைப்போம், பார்த்தோன்னே சொல்கிறேன், இவங்களால முடியும்னு நினைப்போம் ஆனால் அவங்களால முடியாது இல்லைங்களா? அப்போ எதிர் இது வினையாக கூட நடக்கலாம்.

0: அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. அதனால நம்ம எல்லாத்தையும் தான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு நம்மளை வச்சு பார்க்கணும். அந்த இடத்துல யா எது ஒன்று செய்தாலுமே அந்த இடத்துல நம்மளுடைய சூழ்நிலையை நினைச்சு பார்த்தோன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக வந்து ஏமாற்றமும் எதிர்பார்ப்பும் எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி கட்டி போக முடியும். என்ன சொல்றீங்கல்ல?
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாகிழ்ச்சி பேசுறது, ரொம்ப ஹாப்பி மேம்.
0: ரொம்ப நன்றிங்க,
1: நன்றி,
0: கண்டிப்பா பாய். ரொம்ப அற்புதமான உங்களுடைய எதிர்பார்ப்பையும் ஏமாற்றம் அடைந்திருப்பீங்க, அதெல்லாமே நம்ம கூட வந்து பகிர்ந்து கொண்டு உங்களுடைய நேர் நேர நிகழ்ச்சியை அழகுபடுத்துறதுக்காக நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். 2275240 மற்றொரு எண் 2275250 என்ற தொலைபேசி எண்ணை. வெளியூர் நேயராக இருந்தால் 0413 என்ற குறியீட்டு எண்ணை தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம். ஹலோ,
2: இனிய நற்காலை வணக்கங்கள். நிலம் நல்லமரியாவல் பண்டிகை கால நல்வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க சார். வணக்கம் சார் எல்லாத்துக்கும், உங்களுக்கும் அதே மகிழ்வோட வணக்கங்கள் சார் உங்களுக்கும்.
2: அப்புறமா நீங்க வந்து தலைப்பு கொடுத்துருக்கீங்க, எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும்.
0: எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும்
2: நிகழ்ச்சியை கூட சொல்லலாம் தானே. அப்புறம் அதாவது 1988 வந்து 1988 டிசம்பர்ல வந்து எங்க ஊர்ல வந்து முட்டங்கரை கடற்கரை இருக்குது, கன்னியாகுமரி கடற்கரையோட ஒட்டி முட்டம் கடற்கரை இருக்குது. அதுலதான் பாரதி ராஜா வந்து அலைகள் ஓது இல்லை கடலோர கதைகள் நிறைய படம் ஷூட் பண்ணிருக்காரு. அதே இடத்துல வந்து தாய்மேல் ஆணைங்கிற படம் வந்து ஷூட்டிங் நடக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சது. அந்த படம் எங்க ஷூட்டிங் நடக்க வரும்னே எனக்கு கை கால் அங்கே இருந்தது. ஏன்னா வந்து என்னோட ஃபேவரட் திருமதி பி சரோஜாதேவி அவங்க அந்த ஷூட்டிங் வருவாங்க, அவங்க தான் அந்த படத்துல வந்து முக்கியமான கதை. அவங்க தான் அந்த டைட்டில் ரோல், தாய்மேல் ஆணை டைட்டில் ரோல் ராஜா டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அப்போ நானும் என்ன நண்பரை வந்து கார் எடுத்து அந்த சீச்சோருக்கு போகணும், போய் வந்து ஷூட்டிங் நடந்தது. தங்கி சக்கர சாமி வந்து திங்கு திங்குன்னு அந்த ஷூட்டிங் அந்த பாட்டு செட்டிங் போட்டதுல கடற்கரையில நீங்க கூட பாத்துருக்கீங்க. அதாவது சந்திரபோஸ்தான் இசையமைத்திருப்பாரு, ராஜா டைரக்ட் பண்ணாங்க. அப்புறம் அங்க ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு இடத்துல துளாவி தடவை பார்த்தேன். என்னுடைய நெடுத்து பெயில் அப்படியே சரஸ்வதி சரஸ்வதி அம்மா எங்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னே இருந்தேன். அப்ப கண்ணுல தென்படலை. அப்புறம் ராஜா சார் கிட்டே கையப்பை சார் ஷூட்டிங் நீங்க நடத்துறீங்க கழிச்சு எங்க வீட்டுக்கெல்லாம் வாங்க சொல்லி கூப்பிட்டு அவர் ஆட்டோ சம்பளம் போட்டு கொடுத்தாரு. அப்புறம் அவர்கிட்ட கேள்வி, சரஸ்வதி அம்மா எங்க சார் அவங்களோட ஷூட் இன்னைக்கு இருக்கா இன்னைக்கு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு அவங்க இங்க வரதான் இருந்தது, அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நல குறைவா இருக்கிறதுனால இதே அமைப்புல வந்து ஸ்டுடியோல ஏவிஎம் ஸ்டுடியோல செட்டிங்ஸ் போட்டு அவங்களுக்கு ஷூட் பண்ண போறோம், அதனால அவங்க இங்க வர சான்ஸ் இல்லைன்னாங்க. அப்ப நான் வந்து எதிர்பார்த்து போடுறது வந்து அதாவது அந்த படம் ஷூட்டிங்கே சரஸ்வதி அம்மாவை பார்க்கணுங்கிற ஆர்வம் ஏற்கனவே அவங்கள பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், அவங்க வீட்டுக்கெல்லாம் சேர்ந்து இருந்தாரு, அவங்கள ஒருத்தோட கூட சந்திக்கலங்கிற ஒரு ஆர்வம். நிறைய லிங்கம் வச்சிருந்தேன், சரி அந்த கைகளை பறந்து போயிட்டோம். இப்ப வந்து தாய்மேல் ஆணை பட ஷூட்டிங்ல அவங்கள பார்க்க போற இடத்துல எதிர்பார்த்து போன ஏமாற்றம் ஆயிடுச்சு.
0: கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு, அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அந்த நேரத்துல.
2: ரொம்ப கஷ்டமா, எல்லாருமே நல்ல சாட்டிஸ்பைடா பேசினாங்க. ஏன்னா என்னுடைய நோக்கம் அந்த அம்மாவை பாக்கணுங்கிற ஆர்வம் தானே இருந்தது. அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆன இன்னைக்கு முதல் காட்சி எங்க ஊர்ல முதல் டிக்கெட் நானிய நண்பன் எடுத்து அதாவது ஒரு April 14 வந்தது 1989. அப்புறம் அவங்களுக்கு உடனே கால் பண்ணி சொன்னேன் படம் நல்லா இருக்குமான்னு சொன்னேன். ஏன்னா வந்து கன்னடத்து பையன்களுக்கு ஏதாவது சின்ன பயில் சித்தரா பாட்டு பாடியிருப்பாங்க அந்த படத்துல, சின்ன கண்ணா செல்ல கண்ணா. ஆமா ஆமா, ஏன்னா வந்து ஒரு பெரிய மூத்த நடிகைக்கு ஒரு இளைய தலைமுறை பாடகி பாடுறது வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வாய்ஸ வந்து ஏத்த இறக்கமாட்டு பாடியிருந்தாங்க. நீங்க வந்து எனக்கு இப்ப நிறைய சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, இனிமேல் எனக்கு ஏமாற்றம் இல்லாமல் இருக்கும். எப்பவுமே எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவேன் நான். நல்லா நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க. பாண்டிச்சேரி நிலையம் வாழ்க, அறிவிப்பாளர் வாழ்க, நேசர் வாழ்க, நன்றி வணக்கம்.
0: நன்றி சார், நன்றி சார். உங்களுடைய வருகைக்கும் நாங்க ரொம்ப பாராட்டுகளும் நன்றியும் தெரிவித்து கொள்கிறோம் சார். அனைத்து நேயர்களுமே ரொம்ப சிறப்பா பங்கேற்கிறீங்க, ரொம்ப அற்புதமா எல்லாரும் பேசுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்குமே. உங்களாலதானே இவ்வளவு சிறப்படையுது.

0: இல்ல கண்டிப்பா
1: நீங்க சொல்றீங்களா, நாங்க தான் ஆணி வேறு சொல்றீங்களா, நீங்க வந்து அப்படி ஃபாலோ பண்றேன்.
0: ஆ நான் கண்டிப்பா சார், கண்டிப்பா சார்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க சார். ஆ நீங்களும் இதுபோல் உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து 2275240 மற்றொரு எண் 2275250 என்ற தொலைபேசி எண்ணில் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் என்ற தலைப்பை ஒட்டி பேசலாம். ஆமாங்க, நமக்கு எல்லாருக்குமே மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்குமே எதிர்பார்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. அது வந்து ஏமாற்றம், நம்ம வந்து எதிர்பார்ப்புக்கு சொல்லிட்டோம் இல்லைங்களா. அதாவது குழந்தைக்கு மிட்டாய் கிடைக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அதேமாதிரி நல்ல குழந்தையிலேருந்து ஆரம்பித்து பெரிய விவசாயிகள் வரைக்குமே பார்த்தோம்னா வச்சிங்களேன், மழை வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்போ ஏமாற்றம் அப்படின்னா நமக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குது ஒவ்வொரு ஏமாற்றமுமே இல்லைங்களா. எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஏமாற்றம் வலிக்கும் தான் கண்டிப்பாக. அதுவே நம்ம குறைவான எதிர்பார்ப்போடு இருந்தோம்னு வச்சிங்களேன், அது வந்து கிடைக்கிற சின்ன விஷயத்தை கூட நம்ம வந்து சந்தோஷம் தரும் நமக்கு. அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்பார்ப்பது நம்மிடம் இருக்கும், ஏமாற்றம் வந்து பாடமாக நம்ம வந்து எடுத்துக்கணும்னு வச்சிங்களேன். இந்த தடவை இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்த முறை நமக்கு வந்து இந்த இது கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். இப்போ நிகழ்ச்சியில் இணையும் நேயர், ஹலோ.
2: ஹலோ,
0: ஹலோ, சொல்லுங்க.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: ஆ நலமா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கமா. அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்ன குழந்தை நாதன்.
0: ம், சொல்லுங்க சார்.
2: தலைப்பு சொல்லுங்க.
0: எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் சார் தலைப்பு.
2: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து எதை நினைச்சு போனாலும் ஒரு நேரத்துல ஏமாற்றம் கண்டிப்பா வரும். அந்த ஏமாற்றத்தை நினைத்து சோர்ந்து போக கூடாது.
0: ஆமா,
2: ஒரு விஞ்ஞானி இருக்காங்கன்னா ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொருளை கண்டுபிடிக்கும் போது என்னன்னா தோல்வி அடைஞ்சிடுறாங்க. தோல்வி அடைஞ்சா என்ன செய்யறாங்க, திரும்பியும் அந்த பழுதான மிஷினை கரெக்ட் பண்ணி உடனே என்ன செய்யறாங்க, அதை புதிதாக ஓட்ட விடுறாங்க. அப்ப என்ன, அந்த தோல்வி என்பது ஏமாற்றம் சொல்ல முடியாது, அது வந்து வெற்றிக்கு அறிகுறி தான் இல்லைங்களா.
0: கண்டிப்பா சார்,
2: அதுல ஏமாந்து போனு சொல்ல முடியாது. ஆனா நிறைய பேர்கிட்ட பழக்க வழக்கத்துல நிறைய பேர் ஏமாந்து போக வேண்டியதா இருக்குமா. வெள்ள மனதான் நிறைய பேர் பழகிடுறாங்க. இப்ப என்ன பொழஞ்சினா மட்டும் இல்ல, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஒரு 10 வார்த்தை வந்து கொஞ்சம் ஆசையா பேச சொல்றது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மள கடைசி வரைக்கும் தாங்குவாங்க நினைச்சிட்டு நம்ம இருக்கிறோம். ஆனா ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல அவர் ஒரு நேரத்துல பழி வாங்கிடுறாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஏமாற்றம் தான் இல்லைங்களா.
0: நினைச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும், பழகிட்டோம் இல்லைங்களா. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கூட இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து நம்ம வந்து ஏமாறாமல் அந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வந்து மனசை வலிக்க விடாமல் நம்ம வந்து பழகிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளாம் பார்த்துட்டே வரோம் இல்லைங்களா, ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறது.
2: நம்ம என்ன செய்யணும்னா அதை விட்டுருந்து.
0: ஆ ஆமாம் ஆமாம், விட்டு அடுத்த நகர்வு. ஆ அடுத்த
2: ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு பாடம்.
0: ம்,
2: புதிதாக ஒரு கதவு திறந்திருக்கிறது, அந்த வழியில போகணும், போய்க்க
0: வேண்டியது.
2: மனம் உடைச்சலாக
0: வழிகளை ஏற்படுத்திக்க கூடாது. என்ன சொல்றீங்க இல்லைங்களா, இது எல்லாமே இந்த மாதிரி ஒவ்வொரு வழிகளுமே நம்ம வந்து அப்படியே நம்ம ஆழ் மனசுல போட்டு வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அதுதான் வந்து கேன்சர் நோய்க்கு கூட வந்து நமக்கு வந்து செல்லா அந்த அழுக்கு செல்னு சொல்றோம் இல்லைங்களா, கெட்ட செல்களாக உருவாகிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம வந்து அழுக்குகளை வந்து நம்ம கொள்ளறவே வச்சுக்க கூடாதுங்களாம். அதுவுமே நமக்கு வந்து நீண்ட கால அப்படியே அந்த வழிகள் வந்து நமக்கு தங்க தங்க நமக்கு கேன்சர் கூட வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துடும் உடல்லன்னு சொல்றாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஓரளவுக்கு நம்ம நீங்களும் வந்து நம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் எப்படிலாம் நீங்க வந்து எதிர்பார்ப்பும் ஏமாற்றத்தையும் எப்படிலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, எந்த மாதிரி உங்களுக்கு அது வந்து பயிற்சி கொடுத்துச்சு, பாடத்தை கற்பித்துச்சு, உங்க மனசையும் உங்களை உடலையும் மனதையும் எப்படி வந்து பதப்படுத்துச்சு அப்படின்றத நம்மோட நீங்கள் வந்து பேசலாம். 2275240 மற்றொரு எண் 2275250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்றது தான் இந்த எதிர்பார்ப்பு. என்னுடைய எதிர்பார்ப்பு இப்போ வந்து ஏமாற்றமாக ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசையுமா இருக்குது. இப்போ வந்து சின்ன ஒரு பாட்டை கேட்டுட்டு கூட நம்ம வந்து நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நமது நிகழ்ச்சியில் இணையும் நேயர், ஹலோ.
1: சுபபுவனேஸ்வரிக்கு அன்பான நல்வாழ்த்துக்களுடன் விழுப்புரம் சையத்தேட்டரா.
0: சொல்லுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: வணக்கம்மா. தலைப்பு மறுபடியும் சொல்லுங்க.
0: எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் சார் இன்றைய தலைப்பு.
1: மனிதனுடைய குணமே அதுதானம்மா. மனித பிரதிக்கு மட்டும்தான் இந்த எண்ணங்கள் உண்டு. எதிர்ப்பு

0: பார்த்து பார்த்தும் ஏமாற்றமுங்கிறது. மற்ற இனங்களுக்கு கிடையாது. ஏன்னா நமக்கு ஆதரவு, அதுக்கு நமக்கு தான் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் எல்லாமே நமக்கிட்ட தான் இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி அடைவது தான் பிரச்சனை. எல்லாருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் இருக்கு, ஏமாற்றமும் இருக்கு. இப்ப என்னுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையில எடுத்துக்கொண்டோம்னா எதிர்பார்ப்பு அதிகமா பார்க்க மாட்டோமா? ஏன்னா ஏமாற்றம் அடைஞ்சிருவோம் அல்லது வெற்றி அடைஞ்சு, வெற்றி அடைஞ்சிட்டோம்னா அதுல வந்து எந்த விதமான எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா வெற்றி அடைந்தாலும் நமக்கு மனசு நிம்மதி. அதே வந்து தோல்வி அடைஞ்சிட்டா மனசு படைஞ்சிடும், என்னடா இவ்வளவு தூரம் நம்ம எதிர்பார்த்து ஏமாந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். காரணம் என்னுடைய மன திடம். ஏன்னா நான் கடனை
1: ஆப்பிட்டேன்.
0: இப்ப நான் நிலத்துல நான் உத்தியோகத்துல இருந்த வேலை செஞ்சு எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு நான் கடனை நிறைவேற்றிட்டு வந்துட்டேன். அந்த உத்தியோகத்த பணிய வந்து என்ன எதிர்பார்த்தாலும் என்னுடைய மேலதிகாரி, அந்த எதிர்பார்ப்ப நான் முடித்து விட்டு அந்த பணியை நான் முடிச்சுட்டான்
1: வந்தேன்.
0: அப்போ என்னுடைய எதிர்பார்ப்ப அது நிறைவேறி போச்சு. இப்போ நான் வந்து ஓய்வு
1: பெற்றிருக்கேன்.
0: அந்த ஓய்வு எப்படி தட்டிருப்போம்? நான் வந்து என்னுடைய கடமை அரசாங்க கடமையை நான் நல்லா நிறைவேற்றினேன். அதே நான் வந்து ரெட் மார்க் வாங்கியிருந்தேன், கடும்பொழி வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் வந்து ஓய்வு பெற்று அந்த இந்த மாதிரி நிலைக்கு வந்திருக்க முடியாது. எந்த தவறுக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேம்மா.
1: சரி சரிங்க சார், நல்லா பணியை நல்லா செய்திருக்கீங்க.
0: காரணம் வந்து என்னன்னா நமக்கு தேவையில்லை, நமக்கு என்ன தேவையோ அது கொடுக்குறாங்க அரசாங்கம்.
1: கண்டிப்பா சார், அந்த மனசு தான்.
0: ஆமாமா, என்னுடைய சர்வீஸ்ல பல பேர் அதிகாரிகளே பாராட்டிருக்காங்க. என்னுடைய சர்வீஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ரெட் மார்க் கூட இருக்காது. அதிகமா ரெட் மார்க் கிடையாது, அதிகமா மெடிக்கல் லீவ் எடுப்பார் குடும்ப சூழ்நிலைக்காக. அது என்னுடைய தேவைக்காக, என்னுடைய பணியில வந்து அந்த விடுமுறை இருப்பதால் தான் நான் எடுக்கிறேன். இல்லைன்னா எடுக்க முடியுமா? இப்ப அத நான் இன்னொரு விஷயத்துக்கு வருமா, என்னுடைய எதிர்பார்ப்பு என்னோட குழந்தைகளை நன்றாக வளர்ப்பது, பெண்ணுக்கு நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுப்பது, இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ரெண்டு பேரும் நிறைவேறி
1: இருக்குமா?
0: மகனுக்கு நல்ல படிப்பு வந்து அவரும் வந்து சம்பாதிச்சு இளம் வயசுலேயே காலம் ஆயிட்டாரு. இப்ப சமீபத்தில் 4 வருஷத்துக்கு அது வந்து
1: சூழ்நிலை இயற்கை, அது வந்து இப்படிதான் இருக்கணும்னு இருக்குது. அதை நம்ம ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் இல்லைங்களா சார்?
0: அவர் வந்து 3 பிள்ளைங்களை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. என்னன்னா மருமகள் 3 பேர் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு, மருமகளும் என்கிட்ட தான் இருக்காங்க.
1: சரி சரிங்க,
0: என்னை விட்டு பிரியல, மாமியார் விட்டு பிரியல. இது பல சில நேரங்களுக்கு தெரியும். எதுக்காக இதை சொல்றேன்னா, நாம வந்து எப்படி நடந்துக்கிறோமோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு நிறைவேற்றின இருக்குமா? அவங்களுடைய கடமையே நான்
1: செய்திருக்கீங்க நல்லபடியா. கண்டிப்பா.
0: ஆமா சரி, அது வந்து
1: கண்டிப்பா சார். இறைவன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நல்ல தெம்பு தைரியத்தை எல்லாம் கொடுத்து இன்னும் நல்லா உங்களுக்கு துணையா இருக்கணும் சார். நீங்க கண்டிப்பா.
0: இப்போ நான் வந்து பலமுறை வந்து நம்முடைய நிலையத்துக்கு வந்திருக்கேன், இயக்குநர்களை பார்த்து சந்திச்சு பேசியிருக்கேன். எல்லா இயக்குநரே வீட்டுக்கு ஒரே ஒரு முறை வந்து என்னுடைய மகனுடைய இடத்துக்கு பிற்பாடு. காரணம் நாம நடந்துக்கிறது
1: நன்னடத்தை, அதான் சார்.
0: ஆமா, என்னுடைய நான் வந்து பிஆர் கூட கொடுக்குது, வாலண்டியர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது கூட என்னை அதிகாரி கொடுத்துவாங்க. எதுக்கு நல்ல ப்ரமோஷன் வருது, நல்ல கை நிறைய ஏன் 5 வருஷம் நீங்க விட்டு கொடுத்து
1: வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க.
0: ஆமா, அந்த 5 வருஷம் எது பண்ண கொடுக்கலன்னா என்னுடைய இது எங்கேயோ போயிருக்குமா?
1: ஏன்னா
0: அரசாங்கத்தில் உள்ள ஒரு சில
1: சலுகைகள்
0: அந்த 10 வருஷத்துக்கு ஒரு முடியும் சலுகையும் உண்டு. இரண்டையும் நாம் வந்து எதிர்பார்க்கணும். காரணம் வந்து நான் தொழுகை மூலியமா அதுக்கு போகணும்ட்டு தக்கா மதியம்
1: போயிட்டு வந்திருக்கீங்க.
0: அந்த அந்த ஒரு குறிக்கோளால் தான் நான் வந்து எதிர்பார்த்தேன். அது சக்சஸ். ஆனா பண விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்கஸ் அந்த பணம் இன்றைக்கு இருந்திருந்தால் இன்றைக்கு என்னுடைய நிலைமையே
1: அதாவது
0: நாம வந்து என்னதான் சம்பாதிச்சாலும் என் மகன் இன்னைக்கு வந்து இந்த கூட பெரிய வீட்டை வச்சுட்டு போயிருக்காரு, குழந்தைகளை நல்லா படிக்க வச்சுதான் போயிருக்காரு. அவரும் சாதாரணமானவர் இல்லை. ஏன்னா அந்த பிள்ளையை எழுந்ததுக்கு நான் ரொம்ப என்னுடைய அறிவிப்பாளர்கள் பழைய அறிவிப்பாளர்கள் அத்தனை தெரியும்.
1: சரி சரி.

0: என்னது மகன் இருந்ததுக்கு ரொம்ப மன வேதனைப்பட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னோட நன்றியே அன்னைக்கே தெரிஞ்சது. இப்ப எதிர்பார்த்தபோது ஏன் சொல்றேன்னா, நான் எதிர்பார்த்தது இன்னைக்கு என்னுடைய மகன் இருந்தா 50 வயசு இல்ல. அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்?
1: ஒன்னும் பண்ண முடியாது.
0: ஒரே ஒரு பொண்ணு, இப்ப அது குழந்தை எல்லாம் இருக்கு தெரிஞ்சுதான் ஆயிடுச்சு.
1: சரிங்க சார்.
0: அதனால என்ன நாம புண்ணியப்பட்டு இப்ப வருத்தப்பட்டு என்ன செய்யப்படும்? இறைவன் கொடுத்தா அவ்வளவுதான். அவ வந்து அண்ணனுடைய பிள்ளைங்களை தன் பிள்ளைங்களை பார்த்து வளர்க்கறாங்க. இப்ப நான் எதிர்பார்த்தது என்ன, என் பையனுடைய வாழ்க்கையும் பொண்ணு வாழ்க்கையும் ஒண்ணு நிறைவேறிச்சு ஒண்ணு நிறைவேறல. அதுக்காக என்ன செய்ய முடியும்?
1: ஆமா சார், அது இறைவனுடைய ஏமாற்றம் தான். அது இறைவனுடைய கணக்கு ஏதோ ஒன்னு இருக்கும் இல்லைங்களா, அதனால அது மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமாங்க சார்,
0: கண்டிப்பா.
1: நன்றி சார், உங்க தகவலுக்கு நன்றி. ரொம்ப பர்சனலான விஷயத்தை கூட நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார், நன்றி. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நிகழ்ச்சியில் நேயர்கள் வராங்க. ஹலோ,
2: மீண்டும் கலையரசு எதிர்காலம் எனக்கு தெரிஞ்சிச்சு. சொல்ல வர செய்தி சுருக்கமாக சொல்லி முடிச்சு.
1: ஆ, சொல்லுங்க சார்.
2: ஒரு அரசு அலுவலகத்துக்கு போற எதிர்பார்ப்போட அது உடனடியாக நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு தேடலோட நம்ம பயணிக்கிறோம். ஒரு பேருந்துக்காக, ஒரு தொடர் வண்டிக்காக காத்திருக்கிறோம். காலதாமதம் இல்லாம நமக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து சேருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம காத்திருக்கிறோம். திருமதி ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை நோய் இல்லாம வளரணும், நல்ல நற்பண்புகளோட படிக்கணும், நல்லபடியா அவங்களை வளர்த்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு.
1: கண்டிப்பா.
2: ஒரு மிதிவண்டியில போறோம், வழியில எங்கேயும் டாக்கி எடுக்காம இடையோடு கொடுக்காம அப்படி பயணிக்கிறோங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட நம்ம கிட்ட இருக்கும். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் சொல்ற நேரங்கள்ல என்னுடைய எதிர்பார்ப்புகளை நான் சொல்லி முடிச்சிடுறேன்.
1: சரிங்க சார்.
2: ஒரு தையல்காரனா நான் வந்து விழுப்புரத்துல தையல் வேலையை பண்ற நேரங்கள்ல எந்த காரணத்தை கொண்டு இந்த தையல் வேலையை முடிக்கிற வழியும் இந்த தையல் இருந்து பழுதுபட கூடாது, நல்லபடியா இயங்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு எங்கிட்ட.
1: கண்டிப்பா. தொழில்
2: போகிற போது கூட வானொலி பெட்டி எடுத்துட்டு போவேன். இந்த வானொலி முழுசும் நம்ம வீட்டுக்கு திரும்புறோம் இல்லையா, பழுதுபடாம இயங்கணும், நல்லபடியா பாடணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எங்கிட்ட முழுமையா இருக்கும்.
1: கண்டிப்பா.
2: படிக்கிற போது ஒரு வரலாற்று ஆசிரியர் ஆகணுங்கிற இலக்கோட பயணிச்சேன். 11வது படிக்கிற போது எல்லா பாடத்திலயும் 40க்கு மேல மதிப்பெண் எடுத்துட்டு கணக்குல 18-19ங்கிற போது 2வது முறைய தோல்வி அடைய போது என்னுடைய ஆசைங்கிறது நிராசையா போயிடுச்சு. உள்ள மாமா பொண்ணு அவங்களை காதலிச்சோம், ஒரு கட்டுப்பாடோட பயணித்தோம், அது கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிராசையா போயிடுற போது வாழ்க்கை ஒரு நிராசையா, ஒரு ஏமாற்றமா.
1: அது அந்த வயசு, அது அந்த வயசு உங்களுக்கு வந்து அதெல்லாம் தவிர்த்துட்டு வேற அடி எடுத்து வச்சு வர்றதுக்கு தெரியல இல்லைங்களா, வழிகாட்டுறதுக்கு இல்லை. சரி, சரிங்க சார். ஹலோ, ஹலோ, லைன் வந்து கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன், அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ,
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க சார்.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: சொல்லுங்க சார்.
3: எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தானே மேடம்?
1: ஆமாங்க சார், எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் தான் சார்.
3: அதான் மேடம், நல்ல மழை வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். விவசாயம் செழிக்கணும், நாடு செழிக்கணும், விலைவாசி உயர்வு குறையணும்
1: குறையணும். இதெல்லாம்
3: ஆமா, இதெல்லாம் எதிர்பார்க்க சர்வதேச லெவல்ல அமைதி நிலவரும்.
1: கண்டிப்பா சார், வேணும்.
3: ஏமாற்றம் வந்து யாரும் நம்ம ஏமாற்றம் வந்தாலும் நமக்கு எந்த ஏமாற்றம் நடக்காது மேடம்.
1: கண்டிப்பா சார்,
3: நம்ம வந்து பிறர் ஏமாற்றம் நினைச்சா கண்டிப்பா நாம ஒரு நாள் யாருக்கிட்டே ஏமாறுவோம். அதான் நாமும் யாரும் ஏமாற்ற வேண்டாம், நாமும் ஏமாறும்
1: ஏமாறாம இருக்கணும். கண்டிப்பா சார்,
3: கண்டிப்பா மேடம்.
1: நன்றி, நன்றி சார், உங்க தகவலுக்கு நன்றி. நல்லதொரு எண்ணம் உங்களுடைய எண்ணம் இல்லைங்களா. கண்டிப்பாக வந்து அழகான சுருக்கமாக, அத்தனை சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டார் அவருடைய கருத்துக்களை. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த ஏமாற்றத்தையும் எதிர்பார்ப்பையும் நம்ம வந்து என்னென்ன வழிகளில் வந்து நம்ம எளிய வழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்பார்ப்புகளை வந்து குறைச்சிக்கணும். கண்டிப்பாக மற்றவர்கள் வந்து நம்ம விருப்பப்படி தான் நடக்க வேணும் அப்படின்றது நினைக்காம அவர்களை வந்து அவங்களுடைய இயல்போடு ஏற்றுக்கொள்ள பழகிட்டோம்னாலே கண்டிப்பாக நமக்கு வந்து ஏமாற்றத்தை வந்து தவிர்த்திடலாம். அது மட்டும் இல்லாமல் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, இது வந்து கீதையில் சொல்லியிருக்கு இல்லைங்களா. இந்த தத்துவம் வந்து கூறுவது

0: போல நம்ம வந்து நம்மளுடைய உழைப்பையும் முயற்சியையும் முழுமையாக கொடுத்துட்டு முடிவுகளை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். மனப்பக்குவத்தை நம்ம வந்து வளர்த்துக்கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு முடிவு இப்படி தான் இருக்குதா, சரி பரவாயில்ல, அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்றத கரெக்டாக ஒரு நேயர்கள் கூட சொன்னாங்க இல்லைங்களா, நமக்கு என்ன நடக்குமோ அது இயற்கை, அதை நம்ம ஏற்று தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நம்ம அந்த மனநிலைக்கு கண்டிப்பாக வந்துட்டோம்னா நம்ம ஏமாற்றத்தில் எதிர்பார்ப்புலேருந்து நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த ஏமாற்றம் அடையாமல் வழிகள் இல்லாமல் நம்ம வந்து குறைச்சிக்கலாம். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் ஹலோ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: விழுப்புரம் மாவட்டம் இளமாங்கலம் ஆர் முருகன்.
0: ஆ சொல்லுங்க சார்.
1: எதிர்பார்ப்பு என்றது அனைத்து ஜீவராசர்களுக்கும் உண்டு மேடம். ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியா எடுத்துக்கு போனா இந்த சுமையை வந்து யாராவது நம்மளுக்கு தூக்கி விடுவாங்களா அப்படின்ட்டு வழிய போறவங்களா எதிர்பார்த்துருப்பாங்க. ஒரு விவசாய பார்க்க போனா இன்னைக்கு மழை பெய்யுமா மழை வருமா, உழவு ஓட்டலாம்
0: இன்னைக்கு,
1: அப்படியே அதிகமாக மழை பெய்ஞ்சாலும் இந்த பூமி கொஞ்சம் உழவுற மாரி நம்மளுக்கு தகுந்த மாதிரி இந்த பூமி நம்மளுக்கு காயுமா அடுத்து எதிர்பார்ப்பாங்க. அப்ப வந்து ஒரு பெண்மணிகள் எடுத்துக்கு போனால் அங்க வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து நெல் அரைக்கிற மிஷின் வந்திருக்கு, அந்த காலகட்டத்துல வந்து கையால அறுத்து அந்த சமயம் யாராவது தூக்கி விடுவாங்களா அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு. அது போல வண்டியில வந்து போய்கின்னு இருக்கும்போது நம்மளுக்கு முன்னாடி யாராவது நடந்து போயிருந்தா என் வண்டியில யாரு பின்னாடி வராங்க நம்ம அதில் அமர்ந்து போகலாம் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு எதிர்பார்ப்பு பண்ணோம். நீங்க பள்ளி மாணவிகள் மாணவர்கள் எடுத்துக்கு போனா இன்னைக்கு லீவு வருமா லீவு வராதா அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, இன்னைக்கு பண்டிகை வருதுடா இன்னைக்கு சனி ஞாயிறு வருதுடா அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, இன்னைக்கு ஒரு ஆசிரியர் இன்னைக்கு வரமா மாட்டாங்கடா இன்னைக்கு இந்த அவங்களுக்கு இந்த பீரியட் கிடையாது.
0: இன்னொரு விஷயம் நான் நீங்களும் சொன்னீங்க, இன்னொரு நேயர் கூட சொன்னாங்க பண்டிகை கூட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, பண்டிகை வருது நம்ம துணி வாங்கி கொடுப்பாங்களா, புது துணிகள் புது ஆடைகள் வந்து நமக்கு வாங்கி தருவாங்களா தரமாட்டாங்களான்ற எதிர்பார்ப்பும் இருக்கும், அதுல வெற்றியும் வரும் ஏமாற்றமும் இருக்கும் சில வீட்டில் இல்லைங்களா. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாருமே ஓரளவுக்கு வாங்கி துணிமணிகள்லாம் வாங்கிடுறாங்கன்னு நினைக்கிறோம். முன்னாடியெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு தீபாவளி வந்துருச்சு பொங்கல் வந்துருச்சு நமக்கு ட்ரெஸ் வருமா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு இல்லைங்களா.
1: ஆமாங்க மேடம். அதே போல வந்து தீபாவளி மத்தபடி ஒரு விசேஷ நாள் வந்தா நம்மளுக்கு வாழ்த்து அட்டை வருமா,
0: பொங்கல் வாழ்த்து நமக்கு வருமா, யாராவது அனுப்பியிருக்காங்களா சொந்த பந்தங்கள் அப்படின்னு நண்பர்கள்
1: பொங்கல் வாழ்த்து தீபாவளி வாழ்த்து மற்றபடி உடல் நலத்தை வந்து விசாரிப்பாங்க அந்த வாழ்த்து அட்டை
0: கடிதம் கடிதம் வாட்ஸ்அப்ல வருது, போன் பண்ணி நமக்கு வாழ்த்து சொல்லிடுறாங்க இப்பெல்லாம் நேரடியா கிடைக்கிற மாதிரி இருக்குது இல்லீங்களா அது.
1: ஆமாங்க மேடம்.
0: சரிங்க சார், நல்ல கருத்து சார், நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி,
1: நான் வாய்ப்பு கொடுக்கணும் மேடம்.
0: நன்றி சார், நன்றி. ஹலோ.
2: வணக்கம் மேடம். புதுல இருந்து ஆசை தம்பி.
0: சொல்லுங்க சார்.
2: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: எதிர்பார்ப்பு ஏமாற்றம்.
0: ஆமாங்க சார்.
2: ஆமா, எதிர்பார்ப்பு என்பது ஒரு எதிர்பார்க்க வேண்டியதுதான். நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோம், நம்ம வெற்றி எதிர்பார்க்கிறோம். இப்போ ஏப்ரல் எழுதுறோம், வெற்றி கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் 6 மாசத்துல அடுத்தது. அந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு நல்லா யூஸ் ஆகுது தெரியுங்களா?
0: ரொம்ப சுலபமா, ரொம்ப சுலபமா நெக்ஸ்ட் பண்ணிடுறோம் இல்லைங்களா?
2: அடுத்து அதுல பாஸ் பண்ணிடுறோம் அடுத்ததுல. சோ அப்ப என்ன பண்றோம், அது ஈஸியா எடுத்துக்கிறோம், எதிர்பார்க்கிறோம், எதிர்பார்த்து கிடைக்கலன்னா ஈஸியா எடுத்துட்டு நெக்ஸ்ட் அதுல வாழ்க்கையை வெற்றியா கொண்டு போறோம். ஒரு வேலையை எதிர்பார்க்கிறோம், அந்த வேலை கிடைக்கல, அடுத்த வேலை அடுத்த வேலை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகும்போது நமக்குன்னு இருக்கிறது கிடைக்குது. அதை ஏற்றுக்கொண்டு நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான் வாழ்க்கை. நான் பார்த்தேன் எனக்கு கிடைக்கவில்லை என்று நான் சோகத்தில்
0: போய்விடக்கூடாது.
2: ஆமா, சோகம் என்பது நம்மளா ஏற்படுத்திக் கொள்வது. அதாவது வெற்றி தோல்வி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எதிர்பார்ப்புல எதிர்பார்ப்புல வெற்றி தோல்வி கிடைக்கல, அவ்வளவுதான். எதிர்பார்த்த கிடைக்கல, எனக்கு உண்டானது இருக்குது, எங்கும் போயிடல, அது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மேடம் வாழ்க்கை. அங்கதான் எதிர்பார்க்கணும், அதான் எதிர்பார்க்கணும். நான் வந்து இதுதான் எதிர்பார்த்தேன், இதுதான் அங்கேயே உட்காந்துருக்கூடாது. நான் என்னுடைய எதிர்பார்ப்பு அடுத்ததா இருக்கணும், அடுத்த இதுல எனக்கு எதிர்பார்ப்பு கிடைக்கும்.

0: ஆனாலும் எதிர்பார்ப்பையே நம்ம ஒரு இதுவா நினைக்காம நம்ம நெக்ஸ்ட் என்ற நம்பிக்கையோட போனோம் சொன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும், மற்றவங்களுக்கும் நல்லது, நமக்கு நல்லது.
1: நன்றி சார், நல்லது, நல்ல தகவல்களை சொன்னீங்க, ரொம்ப அற்புதமான தகவல். நன்றி சார்.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி

என்ன நேயர்களே, உங்களின் கருத்துக்களை எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் என்ற தலைப்பை ஒட்டிய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். 0413 என்ற குறியீட்டு எண்ணோடு 2275240 மற்றொரு எண் 2275250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களின் கருத்துக்களை என்னோடு பகிரலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஏமாற்றம் எதிர்பார்ப்பு அப்படின்ற தலைப்பை ஒட்டி தான் பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா. இதில் வந்து மாற்று திட்டம் என்னென்ன இருக்குது பார்க்கலாமா. ஒரு விஷயம் நாம் வந்து நினச்சபடி நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா அடுத்ததாக என்ன செய்யலாம் என்று மாற்று சிந்தனையை வந்து நம்ம வந்து எப்போதும் எடுத்துக்கணும் இல்லைங்களா. ஒரே விஷயம் நடக்கலை அப்படின்ற மாதிரி குழப்பங்கள்லாம் இல்லாமல் நம்ம வந்து சரி பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடணும். வந்துட்டு நம்ம வந்து இதுக்கு என்ன மாற்று யோசனை பண்ணணும், என்ன செய்யலாம், இந்த எதிர்பார்ப்பை வந்து நம்ம எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஏமாற்றம் அடையாமல் நம்ம எப்படி இந்த வழியை வந்து நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாற்று வழியை வந்து நம்ம திட்டமிட்டு கொள்ளணும். அதுக்கப்புறம் வந்து சுய சார்பு இருக்கணும் நம்மக்கிட்ட இல்லைங்களா. நம்முடைய மகிழ்ச்சிக்கு நிம்மதிக்கும் மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் நமக்கான மகிழ்ச்சியை வந்து நாம் தான் உருவாக்கி கொள்ளணும் அப்படின்ற எண்ணம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எதிர்பார்ப்பை வந்து கண்டிப்பாக குறைச்சிக்குவோம். அதுலேருந்து ஏமாற்றத்தில் இருந்தும் நம்ம வந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ளலாம் இல்லைங்களா. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மக்கிட்ட வளர்த்துக்கணும், நாம் தான் வளர்த்துக்கணும். ஏமாற்றமாக எடுத்துக்காமல் எல்லாமே ஒரு படிப்பினை, இது வந்து நமக்கு வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்குது அப்படின்ற வழியை நம்ம வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக்கணுன்னா நம்ம வந்து இந்த எதிர்பார்ப்பிலேருந்து ஏமாற்றத்திலேருந்தும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து மீட்டு எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் வந்து நல்ல விஷயமாகவும் இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையில் வந்து ஏமாற்றங்கள் தான், எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையில் வந்து ஏமாற்றங்கள் இருக்காது இல்லைங்களா. எனவே நம்ம எதிர்பார்ப்புகளை வந்து குறைத்து வரும் சூழ்நிலைகளை வந்து எதிர்கொள்ள நம்ம மன வலிமையையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். இதுதான் வந்து இதுக்கான தீர்வாகவும் இருக்கும் கண்டிப்பாக இல்லைங்களா. அதனால் வந்து நம்ம ஒவ்வொருவரும் வந்து ஏமாற்றம் நினைக்காம நம்ம வந்து அதுக்கான இது நமக்கு ஒவ்வொரு விஷயமும் நம்ம மன வலிமையை வந்து கூட்டி கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து கருத்தில் கொண்டோம்னா நம்ம வந்து ஏமாற்றோம்னு நினைக்கவே மாட்டோம் கண்டிப்பாக இல்லைங்களா. நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல அழைக்கலாம். 2275240 மற்றொரு எண் 2275250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களின் கருத்துக்களை என்னோடு பகிரலாம்.

0: நிகழ்ச்சியில் இணையும் நேயர், ஹலோ. ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான சாஜா நஜமுதீன்.
0: ஆ, சொல்லுங்க சார்.
1: என்ன தயக்கமா இங்க கொஞ்சம் கரண்ட்
0: பரவாயில்லைங்க சார்.
1: கடுமையா இருக்கு.
0: எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் சார்.
1: எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும்.
0: ஆமா,
1: இது வந்து அதாவது பெற்றோர்கள் மத்தியில இப்ப நிலவிட்டு இருக்குமா. அதாவது ஒரு காலத்துல தன்னை வந்து நல்ல விதமா வச்சு காப்பாத்துவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தான் பிள்ளைகளை
0: வளர்க்குறாங்க.
1: ஆனா என்ன, அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா அந்த எதிர்பார்ப்பு சில நேரங்கள்ல சில குடும்பங்கள்ல தான் நடக்குது. அப்படிய பல குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஏமாற்றங்களா தான் இருக்கு.
0: சரி சரி.
1: அது என்ன செய்யறாங்கன்னா அப்படியே மறந்துடுறாங்க. அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்து படிக்க வச்சு ஒரு நல்ல நம்பிக்கை கொண்டு வந்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சு அது இது பண்றப்ப அந்த இதை அப்படியே மறந்துட்டு அந்த பெற்றோர்களை வந்து அப்படியே அமௌண்ட் விட்டுறது வந்து பெரிய ஒரு அதாவது செய்யக்கூடாத ஒரு காரியம்.
0: ஆமாங்க சார், இல்லைங்க சார்.
1: ஆமா, அதாவது நபிகள் நாயகம் சொல்றப்ப கூட உங்க வீட்டுல முதியவங்க இருக்காங்களா அவங்களுக்கு கண்ணியப்படுத்துங்க, அவங்கள வந்து ஒரு சீண்டு ஒரு வார்த்தையை கூட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சரி சரி. ஆமா, நல்ல மேன்மையான கருத்து தானே சார் இது. கண்டிப்பா அவங்களுடைய மனசுக்கு ஓணக்கூடாதுன்னு சொல்லிதான். நன்றி சார்.
1: அவங்க மனசு குளிர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வாழ்த்துனாங்கன்னா அதே ஒரு பெரிய இதுமா. இறைவன் வாழ்த்துனது மாதிரி பெற்றோர்களுடைய வாழ்த்து.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
1: நன்றி
0: நன்றி சார் உங்க கருத்துக்கு.

0: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
1: புரட்சியின் அடையாளமாக,
0: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
1: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
0: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
1: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏபி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதின பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
0: மாக்ஸிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய் புதினத்துடன் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் குறித்து தான் நம்ம வந்து பேசிகிட்ருக்குறோம். ரொம்ப அருமையான தகவல்களை வந்து நம்மளுடைய நேயர்கள் எல்லாமே அழகாக இதுவரை இணைந்த அத்தனை நேயர்களுமே அழகான ஒரு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்ளலாம். இப்போ வந்து எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அப்படின்னா, மனித வாழ்க்கையில் அனைவரும் கடந்து வரும் ஒரு பொதுவான உணர்வு நிலை தான் இந்த எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் இல்லையா. நாம் ஒரு நபர் மீதோ இல்லை சூழ்நிலை மீதோ அல்லது ஒரு காரியத்தின் மீதோ அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை வைக்கும்போது அது வந்து நாம் நினைத்தபடி நடக்காவிட்டால் பெரும் மன வருத்தம் ஏற்படுது. இதுதான் வந்து நம்ம வந்து எதிர்கொண்டுட்ருக்குறோம் இல்லைங்களா. அதுதான் நமக்கு வந்து பல வழிகளையும் கொடுக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம வந்து மீறி தான் வந்து நம்ம நல்ல ஒரு எண்ணங்களையும் நல்ல ஒரு பகிர்வையும் நல்ல ஒரு செயல்களையும் நம்ம எடுத்துக்கொண்டு தான் கண்டிப்பாக வரணும். இதுவரை நம்மோடு இணைந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளலாம். இன்றைய நேயர் நேரம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஒரு பாடலோடு நம்ம வந்து நிறைவு செய்து கொள்ளலாம்.
1: நினைவலைகள்

0: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது
1: அரங்கம்
2: உழைப்பவர் அரங்கம்.
1: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் நடமாடும் தையல் தொழில் செய்யும் விழுப்புரம் மாவட்டம் நல்லாபாளையம் எம் கலையரசு அவர்களுடன் நேர்முகம்.
1: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
3: சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் வேலை வாய்ப்பை தேடி செல்வதை விட நம்மிடம் உள்ள திறமைகளை பயன்படுத்தி சுயதொழில் தொடங்கி வாழ்க்கையில் முன்னேறுவது சிறந்த வழியாக அமைகிறது. அந்த வகையில் தையல் தொழிலில் புதிய முயற்சியாக உருவெடுத்திருப்பது தான் நடமாடும் தையல் தொழில். வீடு தேடி வந்து ஆடைகளை தைத்து கொடுப்பது, ஆடைகளில் ஏற்படும் பழுதுகளை சரி செஞ்சு கொடுப்பது, மக்களின் தேவைகளை அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று நிறைவேற்றும் இந்த தொழில் வாடிக்கையாளர்களுக்கு வசதி அளிப்பதுடன் தொழில் முனைவருக்கும் வருமான வாய்ப்பும் உருவாக்குறது இல்லைங்களா? இந்த தொழில் தொடங்குவதற்கு எவ்வளவு முதலீடு தேவைப்படும், வாடிக்கையாளர்களை எப்படியெல்லாம் அணுகுவது, இதன் மூலம் நிலையான வருமானம் பெற முடியுமா, பெண்களும் இளைஞர்களும் இந்த தொழிலில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் என்ன, இப்படி பல்வேறு செய்திகளை இந்த நேர்முக நிகழ்ச்சியில் சொல்ல வந்திருக்காங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வரவேற்கிறோம். ஐயா வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
4: உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்களா?
5: விழுப்புரம் மாவட்டம் நல்லாபாளையம் கலையரசு.
4: என்ன படிச்சிருக்கீங்க?
5: பழைய 11 படிச்சிருக்கேன்.
4: படிச்சு முடிச்சுட்டு வேற ஏதாவது தொழில் செஞ்சிடலாம், இப்போ என்ன தொழில் செஞ்சுட்டு வரீங்க?
5: அதுக்கு மட்டும் வேலை கற்றுக்கும் போது தறி வேலைக்கு போனேன், அது எனக்கு நடைமுறை கொஞ்சம் சிரமமாக தெரிஞ்சுது. அதை விட்டு தையல் வேலைக்கு வந்து

0: கத்துக்கிட்டு இப்ப இந்த வேலையை செய்துட்டு இருக்கு.
1: முதலீடு எவ்வளவு தேவைப்படும் இந்த தொழில்?
0: முதலீடு வந்து ஒரு 3 மாசத்துக்கு சொன்னா ஒரு 2000 ரூபாய் வச்சோம்னா போதும். அது 2000 ரூபாய் வச்சோம்னாக்கா அது போல ஒரு 4 பங்கு 5 பங்கு மிச்சமா சம்பாரிச்சிடலாம்.
1: உங்க ஊர் பக்கத்துல என்னென்ன கிராமங்களா இருக்கு?
0: தண்டாச்சிபுரம் இருக்கு, ஒட்டம்பட்டு இருக்கு, அடுக்கம் இருக்கு, கடையம் இருக்கு, பழைய கருவாச்சி இருக்கு. இதெல்லாம் சுத்தின கிராமம், எங்க நடுவில் எங்க கிராமம் இருக்கு.
1: தையல் தொழில் வேலை செய்யணும்னா ஒரு நேர்த்தியா செய்யணும் இல்லைங்களா? எல்லாராலையும் செய்ய முடியாது. தொழிலை வந்து நல்லா கத்துக்கணும். நீங்க யாருகிட்ட கத்துட்டீங்க?
0: கண்டாச்சத்தில் போயிட்டு ராசுங்கிற டெய்லர்கிட்ட போயிட்டு அவர் முழுமையாக எனக்கு கற்றுக் கொடுத்தார்.
1: அவர் என்னென்ன வேலையெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், நீங்கள் என்னென்னலாம்
0: கற்றுக்கிட்டீங்க? அவர் கூடுமானாலையும் முழு பங்கு என்னை தையலுக்கானே தேர்த்து விட்டார். அவர் தான் என்னை வடிவமைச்சு என்னை ஒரு குருவாக எனக்கு பண்ணவர் அவர் தான்.
1: உங்கள் ஊர் மட்டும் அந்த தொழிலில் போய் செய்கிறீங்களா இல்லை பக்கத்து ஊர் இல்லை பல ஊருக்கெல்லாம் போகிறீங்களா?
0: இல்லை, நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இல்லை. 1990 நாங்கள் விழுப்புரம் வந்துட்டோம். விழுப்புரம் வந்து அங்கேருந்து இப்போ 2026 தாண்டி தொடர்ந்து தையல் வேலை பண்ணிடுறோம். வேறு பக்கத்தில் கிராமத்துக்கு எங்கேயும் போகிறதில்லை, இங்கேயும் நல்ல வருமானம் இருக்குது.
1: ஐயா, நீங்கள் மொபைல் டைலரிங் அந்த தொழில் எந்த வயசில் கற்றுக்கிட்டீங்க?
0: 17-18 படித்து முடிச்சுட்டு உடனே அந்த வேலையை கற்றுக்கிட்டோம். 80 கடை வச்சோம். அதுலேருந்து தொடர்ந்து இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: ஏன் நீங்கள் ஒரே இடத்துல இப்போ வீட்டிலலாம் தைப்பாங்க இல்லையா, கடையிலலாம், அது மாதிரி தைக்காமல் ஏன் நீங்கள் நடமாட தொழில் டைலராக இருக்கிறீங்க?
0: அது வந்து கிராமத்தில் இருக்கும்போது வருவாய் வந்து கூலி ரொம்ப கம்மி சார். அப்போ வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. துணி கொடுப்பாங்க, கடன் சொல்லுவாங்க, எல்லாம் இன்னொருத்தர் குடும்பம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நடைமுறையில் சில சிரமங்கள் தெரியும். எங்கள் உறவினர் என்ன பண்ணாரு, நீங்கள் விழுப்புரம் வந்துரு, அங்கே நல்ல வருமானத்துக்கு வாய்ப்பு உருவாக்கிட்டு நல்லபடியாக இருக்கலாம் நீனு. அது மாதிரி அங்கே வந்ததுனால இங்கே நல்ல நிலைமையில் இருக்கும் சார், நல்ல வருமானம் கிட்டு சார்.
1: இப்போ நீங்கள் என்னென்ன துணிகள்லாம் தைக்கிறீங்க, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி?
0: ஆண்களுக்குன்னு சொன்னீங்கன்னா சார், இந்த பேண்ட்டுங்க இருக்குல்ல, அதுங்க இந்த கைலி ஓரடிக்கிறது, வேட்டி ஓரடிக்கிறது, இந்த ரெடிமேட் ஆயத்தாடன்னு சொல்லுவாங்க, அது பேண்ட்டு இடுப்பளவு சரியில்லை, ஜிப்பு மாற்றணும், இல்லை இறக்க அதிகமாக இருக்குது, கூட்டணும் குறைக்கணும், சட்டையில் என்ன அளவு சரியில்லாமல் இருக்குது, அது மாதிரி பட்டன் கட்டுறது மாதிரி எல்லா வேலைகளுமே பண்ணுவோம். குழந்தைகள் வந்து இந்த பிராக்கெட் சொல்லுவாங்களா சார், கவுனு, அதுங்களை ஜிப்பு மாற்றி கொடுக்கறது, தையல் விட்டு போன செய்கிறது, அந்த பெண்கள்னு சொல்லும்போது சேலை ஓரடிக்கிறது, பாவடிங்க தையல் அடிக்கிறது, நைட்டிங்களை மடி சேர்க்கிறது, தையல் போடுறது, ஜிப்பு மாற்றுறது, ஒரு குடும்பத்துக்கு வேண்டியது என்ன கொடுக்க சொல்கிறாங்களோ அந்த வேலையை நான் முடிச்சு கொடுத்துருவோம் சார்.
1: இப்போ துணியாக வாங்கிட்டு வந்து கொடுத்து அதுவும் தப்பிங்களா இல்லை வந்து ஓரம் அடிக்கிறது இது போல தான் நீங்கள் செய்வீங்களா?
0: எல்லாமே இருக்கும் சார். அதில் தையல் வேலையில் எங்களுக்கு அந்த கணக்கு நாங்கள் பார்த்து செய்ய மாட்டோம். வாடிக்கையாளர்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த வேலையை நாங்கள் பண்ணுவோம்.
1: இல்லை ஒரு பெண்களுக்கு ஒரு பிளவுஸ் தைக்கிறது, ஆண்களுக்கு சட்டை தைக்கிறது, அதெல்லாம் செய்யும்.
0: அது மாதிரிலாம் வந்து தையல் கடைங்க இருக்குல்ல சார், நம்மகிட்ட அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. இது மாதிரி தைக்கிறதுங்க ஆள்கள் இல்லை. விழுப்புரத்தை பொறுத்தவரையிலும் இங்கே பற்றாக்குறை இருக்குது, எங்கள் நடமாட்ட தையலுக்கு தான் ஆள் இல்லை.
1: ஒரு கிழிந்த துணியை தைக்கிறதுக்கு, பட்டன் தைக்கிறதுக்கு, ஜிப்பி போடுறது
0: எதுக்குமே நாங்கள் தான் சார். கடையில் கொண்டு கொடுத்தாங்கன்னா ஒன்றே தரமாட்டாங்க சார். ஈர்க்கடுப்பில் விட்றாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்களே பரவாயில்ல சார், உடனே தைச்சி கொடுத்துட்றீங்க, அங்கே போய் எங்களால் நடக்க முடியல, நீங்களே தைச்சி கொடுத்துருன்னு
1: சொல்லி. அதுவும் துணி மற்ற பெண்களுக்கு ஆடைகள் தைக்கிற அந்த டைலர் வந்து நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் ஒரு சில செய்ய மாட்றாங்க இல்லைங்களா? ஏன்னா அவங்களுக்கு மெனக்கட்டாயிடும், இதெல்லாம் நாங்கள் தைச்சின்னு இருக்க மாட்டாங்க.
0: அதுதான்
1: சட்டைலாம் முழு சட்டை எட்டுவாங்க, அளவு எடுத்து தைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அதே தான் கூலியும் அதிகம் சார். அதில் துணி கொடுத்தாலும் உடனே தரமாட்டேங்கிறாங்க சார். ஈர்க்கடுப்பில் விடுறாங்க, இன்னும் முடியல, அடுத்த வாரவா நாலு அஞ்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க சார், ஒரு அடிமையில் ஒரு சட்டை எடுத்து தச்சு பட்டு எடுத்து மாட்டிக்கலாம், ஒரு பேண்ட் எடுத்து சரி பண்ணி கொடுக்கலாம். அந்த கணக்கு இப்போ காலங்கள் மாறும் சார். எந்த மனமான உலகத்தில் இப்போ எங்கள் தையல்காரங்க கொஞ்சம் அந்த அளவுக்கு உடனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சிலர். அதனால இது மாதிரி கால மாற்றத்தில் இப்படி வந்துடுறாங்க.
1: இப்போ நீங்கள் நடமாடும் டெய்லர் வேலை செய்கிறீங்க. இப்போ நீங்கள் செய்கிற தொழில் எல்லாருக்கும் தெரியுமா? சுற்று வட்டார பகுதிகளில் விழுப்புரத்துக்கு எல்லாரும் தெரியுமா?
0: நான் வந்து
1: உங்களை மொபைலில் கான்டெக்ட் பண்ணுவாங்களா எப்படிங்க?
0: நான் வந்து 90 துணி தைக்கிறேங்கிறதுனால நான் வாரத்தில் 3 துணி தைக்க போகிறேன். அப்போ அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு அவர் வருவாருன்ட்டு. சில நேரங்களில் அவங்க எனக்கு ஃபோன் போட்டு சொல்லுவாங்க, எங்கே இருக்கிறீங்க சார், நீங்கள் துணி தைக்க வாங்க, இன்னும் இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு சொன்னாங்கன்னா நாங்கள் அந்த இடத்துக்கு போயிடுவோம், அந்த வேலையை நாங்கள் வாங்கி தைச்சி கொடுத்துருவோம். எல்லாமே இந்த ஃபோன் தான் சார் எங்களுக்கு. இந்த வானொலியில் பாடல் கேட்கறது, தலைப்பில் பேசுறது, வாடிக்கையாளர் துணி வாங்கி தைச்சி கொடுக்கறது, எல்லாமே இந்த ஃபோன் தான் சார் எங்களுக்கு உபயோகம்.
1: இப்போ மொபைலில் தான் வாடிக்கையாளர் உங்களை தொடர்பு கொண்டு துணி தைக்கிற சம்மந்தம் பேசி கஸ்டமர் வருவாங்க.
0: ஆமாம்.
1: அப்போ முக்கியமாக உங்கள் கைபேசி என்ன சொல்லுங்க?
0: 90 87 87 47 63 63 47.
1: அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்னாடியே சொல்லிட்டா நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க எல்லாமே சொல்லிடுவீங்க.
0: சொல்லிடுவோம்.
1: நடமாடும் அந்த தையல் வாகனம் என்னென்ன வசதியெல்லாம் இருக்குது, அதில் எப்படிப்பட்ட எந்திர உபகரணங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: தையல் சம்பந்தமான உபகரணங்கள் எல்லாமே வச்சுருக்கிறோம். அதுபோல் இந்த வண்டின்னு சொல்லுகிற போது அதுக்கான உபகரணங்களும் வச்சுருக்கிறோம்.
1: என்ன வண்டி?
0: நடமாடு வண்டி, 4 சக்கர வண்டி, தேர் மாதிரி. அதை எடுத்து அந்த மேலே ஸ்டாண்டை வச்சு கட்டிக்கிட்டு தள்ளிட்டு போகிறது.
1: அதில் என்னென்னலாம் வச்சுருப்பீங்க இயந்திரங்கள், இந்த உபகரணங்கள்?
0: உபகரணம் எல்லாமே இருக்கும் சார். டேப்பு, கத்திரிக்கோள், நூல், கொக்கி, பட்டனு, எதுவுமே இல்லைங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் தயார் பண்ணி
1: செட்டப் அப்படி வச்சிருக்கீங்க.
0: எல்லாமே இருக்கும். அங்கே போயிட்டு இல்லை, அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த வேலையை அப்படி இப்படி முடிச்சு குத்துனா தான் எங்களுக்கு வருமானம் வரும். அங்கே போயிட்டு எங்களுக்கு இல்லை நீங்கள் போய் வாங்கிட்டு வேணும் சொன்னால் அவங்க நம்ம மேலே ஒரு மாதிரி சரியில்லைன்னு நினச்சிருவாங்க.

0: நாங்க தயாரா வச்சுக்கோ எல்லாத்தையுமே.
1: இதெல்லாம் எங்க வாங்கிட்டு வருவீங்க?
0: விழுப்புரத்தில் வாங்கணும் சார். சில நேரத்தில் கண்டாச்சி வச்சு வாங்கிடுவோம். அது தரமானதை வாங்குவோம். எந்த பொருள் வாங்கினாலும் மட்டமானது அது மாதிரி வாங்க மாட்டோம். சொல்லி வாங்குவோம். நிறுவனத்தில் கடைகளில் தரமான பொருளாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அது பேரை சொல்லி வாங்குவோம். பொருள் பேரை சொல்லி வாங்குவோம். அது தரமாக இருக்காதுன்னு பார்ப்போம். அதுக்கு அந்த வாடிக்கையாளர் உத்தரவாதம் கொடுப்போம். இது தரமாக இருக்கும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி செய்வோம்.
1: விழுப்புரம் டவுனுக்கு வரீங்க, துணி தைக்க ரெடியாக வரீங்க வாகனத்தில் அப்படின்னு மக்களுக்கு தெரிய வருமா? இப்போ பஞ்சு மிட்டாய் விற்கிற கூட மணி அடிச்சுட்டு மணி அடிக்கிறாரு, ஓ வந்துட்டாரு பஞ்சு மிட்டாய்னு சொல்கிறோம். அது மாதிரி உங்களை இடம் அடையாளம் காட்டுறதுக்கு என்ன
0: சார்? எங்களுக்கு அடையாளம் காட்ட சேர்ந்தேன்னு சொன்னீங்க சார், நான் வானொலி பெட்டி வச்சிருக்கேன் சார். இந்த வானொலி பாட்டு பாடிக்கிட்டு வரும்போதும் இப்போ நீங்களா அடுத்த பாட்டு இந்த பாட்டு நீங்கள் சொல்கிறீங்களே இல்லை, இதுவே உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது சார். டெய்லர் வராரு வானொலி மூலமாகவே என்னை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு நாங்கள் அறிவிப்பே கொடுக்க தேவையில்லை.
1: உங்கள் வாகனத்தில் வானொலி பெட்டி
0: வானொலி கூட இருக்கும்.
1: பாடலெல்லாம் கேட்டு
0: பாடலாம் கேட்டுக்கிட்டே வரும். வண்டி தள்ளிட்டு போய் பாடல் கேட்டு வருவான். அப்போ வரும்போதே சொல்லுவாங்க டெய்லர் வராரு.
1: நடமான டெய்லருக்கு உங்கள் வானொலி ஓசை தான்.
0: ஆமாம்,
1: ஒளி தான்.
0: அதான் எங்களுக்கு அடையாளமே. வேறு ஒளி எங்களுக்கு வேண்டாம் சார்.
1: உங்ககிட்ட கஸ்டமரு நல்ல ஒரு அன்பான பழகிற விதம் அதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க இல்லைங்களா?
0: தையல் தொழிலுங்கிற போதும் சார் நாங்கள் கோபப்பட மாட்டோம். அவங்களே கோபப்படுற போது அவங்ககிட்ட நாங்கள் பொறுமையாக அணுகி எங்களுக்கான வருமானத்தை ஈட்டிக்குவோம். அவங்க ஒரு எதிர்பார்ப்பையும் அவங்களுக்கு கொடுப்போம். என்ன பாரு, நம்ம இவ்வளோ கோமா பேசணும் டெய்லர் கோவப்பட மாட்டேங்கிற பாரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவங்க மனசை மாத்திரம் நாங்கள் நடந்துக்கோம் சார்.
1: என்னென்ன தையல் வேலைக்கு எவ்வளோ ரூபாயெலாம் வாங்குறீங்க?
0: துணிக்கு தகுந்த மாதிரி வாங்குவோம் சார். இந்த துணிக்கு உள்ள வாங்கலாம், வெளியில் கடையில் வாங்கினா எவ்வளோ வாங்குவாங்க, நம்ம எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு பண்ணி ஒரு நியாயமாகவும் ஒரு நேர்மையாகவும் வாங்குவோம்.
1: பேண்ட்டு வந்து சில பேர் தைக்காமல் ரெடிமேடாக வாங்கிட்டு வராங்க, இடுப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் கரெக்டாக பண்ணி கொடுங்க, அதெல்லாம் பண்ணி தருவீங்களா?
0: பண்ணி தருவோம் சார். இடுப்பளவு சரியெல்லாம் பண்ணி தருவோம், ஜிப்பு மாற்றி தருவோம். அதில் வந்து சார் கொஞ்சம் நிறைய துணி கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் பைசாவில் கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம். பழக்கமாக தைக்கிறவங்களா இருந்தாங்கனாக்க அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஒரு அடாவுட்டி மாதிரி பேசுகிறாங்க பாருங்க சார், அவங்ககிட்ட என்ன பண்ணோம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நடந்துக்கோம். ஒரு சில துணி கொடுத்துட்டு பேரை பேசுவாங்க, ஏமாற்றுவாங்க. அவங்ககிட்ட தகுந்த மாதிரி சமய விஷயம் பேசிட்டு அதுக்கிட்ட நான் வந்துடுவோம்.
1: பேண்ட்டு கரெக்ஷன் பண்ணுறது அதெல்லாம் எவ்வளோ ரூபா கேட்பீங்க
0: சார்? அது வந்து மொத்தமாக ஒரு துணி கணக்கு பண்ணுவோம் சார். ஒரு வாய் கணக்கு மாதிரி இருக்கும், இந்த துணிக்குள்ளே வாங்கலான்றது அப்படியே ஒரு கணக்கு போட்டு எழுதி வச்சுக்கோம். மொத்தமாக இவ்வளோ சொல்லுவோம். சில இடத்துல வந்து வாடிக்கையாளர்கள் கேட்குற காசு கொடுப்பாங்க. ஒரு சில ஒரு
1: மாட்டாங்களா
0: என்ன சார்
1: வாடிக்கையாளர்?
0: அது இருப்பாங்க, எல்லாரும் போல இருப்பாங்களா சார். அவங்க நம்ம மாதிரி நம்ம பேசணும். ஏம்மா நாங்கள் உங்கள் கூட தேடி வந்திருக்கிறோம், கண்ட இடத்துக்கு உடனே நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம். நீங்கள் தையல் கடைக்கு போனீங்கன்னா உங்களை நடக்க வைப்பாங்க, அதனால நியாயமாக நேர்மையாக கொடுங்க எங்களுக்கு அப்படி சொல்லுவோம். கூடுதலாக கொடுத்தாலும் வேணும்னு சொல்லிட்டோம் சார். பைசா எனக்கு இதுவே போதும், என் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டு.
1: இப்போ நீங்கள் விழுப்புரத்தில் தைச்சின்னு வரீங்க, துணியை தெரிஞ்சு யாராவது ஃபோன் பண்ணி இதுமாரி டெய்லர் நான் வரணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் போயிட போகிறீங்க அது மாதிரிலாம் ஒரு தகவலெல்லாம் பரிமாறிக்கிறாங்களா?
0: அது மாதிரி சொல்லுவாங்க ஒரு சிலர்.
1: உங்கள் நம்பர் கொடுக்குறீங்களா வாடிக்கையாளர்கள்?
0: வாடிக்கையாளர்கள் நிறைய நம்பர் கொடுத்து வச்சுருக்காங்க, அது மாதிரி அவங்களும் கொடுப்பாங்க, வாடிக்கையாளர்களும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த நம்பரை கொடுத்து இந்த மாதிரி எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் அந்த தொழிலே பார்க்குறது. அதிகமாக எங்களுக்கு இந்த வண்டியில் அந்த அலி ஆரன் பண்ணுறது அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி இதுவும் எங்களுக்கு உபயோகமாக இருக்குது.
1: சில பேர் வீட்டில் நீங்கள் கிளம்பும் போது எப்போ வருவீங்க அதெல்லாம் தகவலெல்லாம் பரிமாறிக்கிறாங்களா?
0: அதுவும் உண்டு சார்.
1: வாடிக்கையாளர்
0: அதுவும் உண்டு, எதிர்பார்ப்பு இருக்குது சார். 7 மணிக்கெலாம் நான் வந்துடும் சொன்னால் நான் கொஞ்சம் ஓய்வாக கொஞ்சம் நேரம் இருப்பேன். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி துணி தைக்கிற வேலை இருக்குது சார், உங்களை எதிர்பார்த்துக்கிறான், நீங்கள் வாங்க வாங்க, நான் இந்த இடத்துல இருக்கேன் ஒன்றே வந்துடுறேன் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு தகவல் கொடுப்பேன், நான் மாதிரி தகவல் கொடுப்போம் உங்களுக்கு.
1: சரிங்க ஐயா, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்கள், கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில்.
0: கொடியும் தோரணம்னு ஒரு பாடல், சேரன் பாண்டியன்ல
1: 1991 ரிலீஸ் ஆச்சு.
0: ஆமாம்,
1: மலேசியா வாழ் சுனந்தா தேவி பாடியிருப்பாங்க.
0: ஆமாம், குழுவினரோட பாடியிருப்பாங்க. ஒரு துள்ளலான பாடல், நான் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு அற்புதமான இசையமைப்பட ஆடலும் பாடலும் அருமையாக இருக்கும் கேட்கறது. கொடியும்

0: ஒரு துழலான இனிமையான ஒரு பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து தான் இப்போ புயல் மழை அந்த இயற்கை சீற்றங்கள்லாம் வருது இல்லைங்களா?
1: ஆமாம் சார்.
0: அப்போல்லாம் நீங்கள் எப்படி உங்களுடைய தொழிலை கொண்டுட்டு போகிறீங்க? இப்போ பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுமா?
1: அது வந்து மழை காலங்களில் நாங்கள் வந்துடுவோம் தெரியாமல். அப்படி அந்த மாதிரி மழை வந்துட்டாலும் எங்களுக்கு யாருன்னு ஒரு வீட்டில் அந்த டாப் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது.
0: ஆமாம்.
1: அங்கே வண்டி நிறுத்திட்டு துணி தைக்கிற இடத்துல போயிட்டு வாங்கிட்டு வந்து அந்த மழையில் அணையாமல் அதை தச்சு கொடுத்துருவோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் திரும்பி வீட்டுக்கு போகணும், நாளைக்கு வருமானத்துக்கு வழி தடிக்கணும். மழை காலங்கள்னு சொன்னாலே எல்லாருக்கும் சிரமம் தான் சார். அது கடந்து தான் நம்ம வந்தாகணும்.
0: இப்போ உங்கள் இந்த நடமாடும் டெய்லர் தொழிலில் வாடிக்கையாளர்களிடையே எப்படி வரவேற்பெல்லாம் இருக்குது?
1: எதிர்பார்ப்பு என்கிட்ட அதிகமாக இருக்கும் சார். இப்போ இருக்கிற காலத்துக்கும்

0: அப்போ இருந்தது இப்போ கொஞ்சம் நலிஞ்சிருக்கு எங்கள் தொழில்.
1: ஏன்
0: சில துணிகள் வந்து எங்களுக்கு வந்து வரமாட்டேங்குது, குறிப்பிட்ட நேரத்துக்கு வர முடியல, எல்லாம் எடுக்கிறாங்க, அருகாமலை யார்கிட்ட கொடுத்து தச்சுக்குவாங்க, அது மாதிரி காரணங்களாலும் சில காரணங்களாலும் கொஞ்சம் மாறும். அதெல்லாம் அனுசரித்து தாண்டி எப்படி போய் இதுவும் கடந்து போகணும்னு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
1: வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களாம் எப்படி உங்ககிட்ட வாடிக்கையாளராக இருக்கிறாங்க, அவங்களாம் எப்படி துணி தைக்கிறாங்க? அதனுடைய
0: அந்த மாதிரி வாடிக்கையாளர்களும் வந்து எங்கிட்ட துணி கொடுப்பாங்க, அவங்களுடைய மனநிலையை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நாங்கள் துணி தைச்சு கொடுப்போம். அவங்க ஒரு ஒரு சட்டை கொடுக்குறாங்க, ஒரு பேண்ட்டு கொடுக்குறாங்க, அதை சரி பண்ணணும் சொல்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதை அளவு துணி வாங்கி சரி பண்ணி கொடுத்துருவோம்.
1: குடும்ப உறுப்பினர்களை பற்றி சொல்லுங்களேன், உங்களை பற்றி சொல்லுங்களேன்.
0: குடும்பத்துக்கு ஒரு பொறுப்புள்ள கணவனாக இருக்கேன், என்னுடைய துணைவியார் இருக்காங்க, மகன், மருமகள், பேரப்பிள்ளைகள், அம்மா, நாங்கள்லாம் ஒரு குடும்பமாக இருக்கோம். இப்போ சென்னையில் இருக்கார் எங்கள் மக, மருமக, பேர பிள்ளைங்களோட நாங்கள் இங்கே இருக்கோம்.
1: இப்போ உங்கள் குடும்பத்துலேருந்து யாராவது நீங்கள் செய்கிற அந்த நடமாடும் டெய்லர் தொழிலை செய்ய முன் வர இருக்காங்களா?
0: அது மாதிரி யாரும் இல்லை சார், வாய்ப்பு இல்லை சார். அவர் சென்னைக்கு போயிட்டதுனால அவர் வந்து அங்கேயே நல்ல வருமானம் தேட்டிக்கிட்டு நல்ல இடத்துக்கு அவர் இருக்கார். அதனால் என்னோட இந்த தொழில் முடிஞ்சிடும்.
1: இப்போ நீங்கள் 20 வயசுலேருந்து இந்த நடமாடும் தொழில் செஞ்சுட்டு வரீங்க இல்லைங்களா? இப்போ இருந்த தொழில்நுட்பங்கள், இப்போ இருக்கிற அந்த தொழில்நுட்பங்கள், அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லுங்களேன்.
0: தொழில்நுட்பம்னு சொன்னீங்கன்னா வந்து சார், அப்போ இருந்த தையல் இயந்திரம், அப்போ இருந்து மற்ற பொருட்கள் அப்போ வந்து எங்களுக்கு சாதாரணமாக இருந்தது. இப்போ பிரமிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 50,000-60,000 போட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு தையல் மிஷினு, ஒரு ஆடம்பரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு, வாடிக்கையாலும் பார்த்தா ஒரு கெத்தாக நினைப்பாங்க. அது மாதிரி நிறைய மாற்றங்கள் இப்போ வந்திருக்கு.
1: நீங்கள் சொல்கிற காலங்களில் டைலர் தான் ஒரு பெரிய ஒரு கதாநாயகன் போல எல்லாம் பார்ப்பாங்க அந்த கிராமத்தில்.
0: அது ஒரு காலம். அப்போ தையல்காரங்க வந்து சார் கம்மியாக இருந்தாங்க. இப்போ தடிக்கும் வந்து நிறைய தையல்காரங்க ஆகிட்டு போது அது நகரம் கிராமம் போது கொஞ்சம் இவர் எல்லாம் என்ன ஒருத்தர் அப்படி போயிட்டு இருக்கு.
1: நீங்கள் சொல்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கை வேலை தான் இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: இப்போ எப்படி இருக்குங்க
0: சார்? அப்பயும் காலால் மெரிக்கிற மிஷின் தான் சார், இப்பயும் காலால் மெரிக்கிற மிஷின் தான். இன்னொரு இடம் தான் கையால் சுற்றி தைக்கிறது வரும். ஆனால் கையால் சுற்றி தைக்கிறது நடைமுறையில் சில சிரமங்கள் இருக்குது சார், அவ்வளோ சரி வராது. அது அது தைக்கிறவங்களுக்கு தான் தெரியாது அதனுடைய சிரமம் என்னங்கிறது.
1: இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு வருமானம் எவ்வளோ கிடைக்குது?
0: வருமானங்கிறது வந்து மாறி மாறி வரும் சார், ஒரு 500 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் சார், அதோட கூட கூட கிடைக்கும் சார். சில நாளில் வருமானம் இல்லாமலும் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி பயணிச்சு வேண்டிதான். நான் வந்து சுறுசுறுப்பாக இருப்பேன், அந்தந்த வேலைக்கு அப்பப்போ முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த இடத்து நோக்கி என்னுடைய இது கால்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். வருமான துணிக்கு நான் பயணிச்சுட்டே இருப்பேன், சோம்பலாகவே இருக்க மாட்டேன். இது போதுங்கிற மனசு எனக்கு வராது. அப்படின்னு வாய்ப்பு இருக்குமோ அதை உருவாக்கினா சார் வாய்ப்பை தக்க வைக்க முடியும். அப்போ வாய்ப்பை தக்க வச்சதான் குடும்பத்தை ஓட்ட முடியும். அதனால் அப்படி போனால் தான் முடிய முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது.
1: உங்களை போன்ற நம்ம நிகழ்ச்சி கேட்டு கொண்டு இருக்கின்ற நேயர்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், இளைஞராக இருக்கட்டும், மகளிர் குழுக்களை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவங்களாம் இந்த நடமாடும் டெய்லர் தொழிலை கற்றுக்கணுன்னா எவ்வளோ முதலீடு வச்சு இதுக்கு இந்த தொழிலை வரணும், அது அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்களேன்.
0: இதுக்குன்னு சில நிறுவனங்கள் இருக்குது, அங்கே போயிட்டு வேலை கற்றுக்கலாம். ஆனால் எங்களை மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டா தான் அது ஒரு முறையாக இருக்கும். இந்த தொழில் வந்து மகளிராக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் இல்லை யாராக இருந்தாலும் எங்களை மாதிரி, நாங்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் மாதிரி, அவங்க வந்து டியூஷன் சொல்லிக் கொடுக்குற மாதிரி, அதில் சில வித்தியாசங்கள் இருக்கும். இதில் எங்களது வந்து முறையாக இருக்கும்.
1: டெய்லர் தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வானொலி கேட்குற பழக்கம் இருக்கா
0: சார்? நான் வந்து 80s வானொலி கேட்டுட்டு இருக்கேன். அப்போ இருந்தே வானொலி தான், சின்ன வயசில் அந்த 20. அதுக்காவது ஒரு விஷயம் சார், முக்கியமான ஒரு செய்தி நான் சொல்கிறேன் சார். நான் தொடக்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்கள் மாமா சனி ஞாயிறில் வீட்டில் இருப்பார். அவர் உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் இருந்தார். அவர் சனி ஞாயிறில் வானொலி வீட்டில் வச்சுட்டு பாடல் கேட்கும்போது அவர் கூட வந்து பாட்டு கேட்பேன் நான். அந்த தொடக்க பள்ளிக்கூடத்துலேருந்து இன்னமும் பயணிச்சுட்டே இருக்கும் சார்.
1: இந்த தொழில் தொடங்கணும்னா ஏதாவது வங்கி கடன் வாங்கி கூட
0: வாங்கி பண்ணலாம். ஒரு சில ஆளுக்கு வந்து இலவசமாக கொடுப்பாங்க, தையல் இயந்திரங்கள் கொடுப்பாங்க, அது மாதிரி பண்ணுறது நன்கொடை மாதிரி கொடுப்பாங்க, அப்படியும் பண்ணலாம், வாங்கியும் பண்ணலாம்.
1: குறைஞ்சது எவ்வளோ முதலீடு தேவைப்படும்?
0: நான் வந்து சின்ன மிஷினு சார், அதுவும் இப்போ விற்பனைக்கு வருது. அது வந்து நம்மளுக்கு அடிக்கடி பழுது இல்லாமலும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், அது நமக்கு முதலீடுக்கு தகுந்த மாதிரி இருக்காது. ஆனால் ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டோம்னா குறைஞ்சது 50,000-60,000 முதலீடு பண்ணுறதை வாங்க முடியும். இப்போ நான் வச்சுக்கிற தையல் மிஷினுங்கிறது நம்மளுக்கு அடிக்கடி செலவும் வைக்காது, வருமானமும் வரும். ஒரு 15,000 தான் வாங்கலாம் சார், நல்ல தரமானதான்.
1: சரிங்க ஐயா, நிகழ்ச்சியில் அடுத்து தான் உங்களுக்கு பிடித்த ஒரு திரைப்பட பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில் தொடரலாம்.
0: எங்கள் ஊர் ராஜாவில் வந்து யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க அப்படின்னு சொல்ல TMS-ஓட பாடல் வந்து சோகமான பாடலாக இருந்தாலும் அதில் சில தன்னம்பி கூட்டவுடைய வரிகள் இருக்கும், பாடல் நல்லாவும் இருக்கும். யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க,
1: குளத்திலே தண்ணியிலே

0: ஆமாம் சார், அது ஒரு தன்னம்பி கூட்டக்கூடிய பாடல்கிட்ட. அவர் சிவாஜி கணேசன் நடித்த படம் அது, நல்லா இருக்கும். அந்த கதை வசனம், பாடல், இயக்கம் எல்லாமே நல்லா இருக்கும் சார். பி மாதவன் இயக்கியிருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு சோகமான பாடலையும் ஒரு துள்ளலான பாடலையும் இன்றைக்கி நான் தேர்வு பண்ணியிருந்தேன் சார்.
1: உங்களுக்கு பிடித்த பாடலை நேயர்களோடு நாமும் கேட்போம்.

0: ஒரு இனிமையான பாடலை கேட்டோம் ஐயா. இப்போ நடமாடும் டைலர் தொழிலில் நீங்கள் இத்தனை வருஷமாக வேலை செஞ்சுட்டு வரீங்க, அதில் உங்களுக்கு கிடைத்த வருமானத்தை எப்படி ஒரு பயனுள்ளதாக ஆக்கியிருக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: ஒழுகிற வீட்டில் இருந்தோம். 1994 இல்லை 92 போது ஒரு வீடு கட்டினோம் எளிமையாக. பிற்பாடு ரெண்டு பிள்ளைங்களையும் வந்து படிக்க வச்சோம். அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தோம். எல்லாமே இந்த வருமானத்திலேருந்து சேமிப்பில் தான் எல்லாம் பண்ணாங்க.
0: எத்தனை வீடு வச்சுக்கிறீங்க?
1: ஒரு வீடு தான். எங்கள் மகன் வந்து எதிர்காலத்தில் அவர் இன்னும் ஒரு வீடு வாங்கலாம், அது மாதிரி ஒரு திட்டம் அவர்கிட்ட இருக்குது. மகள் வந்து 11வது வரையும் படித்தாங்க. மகன் வந்து +2 வரையும் படித்தார். அவரை கல்லூரியில் சேர்த்தோம். அவர் வேணான்னு படிப்பு நிறுத்திக்கிட்டார், படிக்கலாது பிற்பாடு.
0: எல்லாமே இந்த தையல் தொழிலை சம்பாதிச்ச பணம் தான்.
1: எல்லாமே என்னுடைய தையல் தொழில் அந்த வருமானத்தில் தான் எல்லாத்தையுமே நான் பண்ணேன். வேறு மாற்று வருமானமே இல்லை.
0: தையல் தொழிலில் நல்ல வருமானம்.
1: நல்ல வருமானம். 90, 2000, 2010 இப்போ கொஞ்சம் நலிஞ்சிருக்கு தொழில்.
0: அதுவும் மொபைல் டைலரிங்கில் நல்ல வருமானம்.
1: நல்ல வருமானம். இந்த வருமானம் வந்ததுனால தான் இந்த அளவுக்கு எங்களால் பண்ண முடிஞ்சுது. எல்லாம் முடியாது.
0: யாராவது விருப்பப்பட்டு இந்த மொபைல் டைலரிங் வேலை செய்யணும்னா முன் வந்து இந்த தொழிலை செய்யலாம்.
1: கண்டிப்பாக செய்யலாம்.
0: ஒரு பார்ட் டைம் கூட செய்யலாம்.
1: பார்ட் டைம் இல்லை சார்,
0: முழு நேர தொழிலாக
1: செய்யலாம். வருமானங்கள் வேலைகள் இருக்குன்னு சொன்னால் முழுமையாக காலையிலேருந்து பொழுது வரையும் கூட பண்ணலாம். நம்ம தொழிலுக்கு

0: நேரம்ன்றது கிடையாது, நாமளே எடுத்துக்கிறது நேரம்.
1: நடமாடும் தையல் தொழிலை தொடங்க விரும்பும் இளைஞர்கள் பெண்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? செய்திகள்
0: எதிர்காலங்கிறது போது எனக்குன்னு எதிர்காலங்கிறது எல்லாமே இல்லை, ஓரளவுக்கு நல்ல இடத்துக்கு வந்துட்டோம். என்னுடைய மகன் வந்து இப்போ சென்னையில் இருக்கார், அவர் வந்து எங்களோட வந்து இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அவர் வந்து இன்னும் ஒரு ரெண்டு காணி நிலம் வாங்கிட்டு பெற்றவங்களோட இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அதான் எங்களுடைய எதிர்கால ஆசைங்கிறது.
1: இன்னும் எத்தனை வருஷமா இந்த தொழிலை செய்ய ஆர்வப்படுறீங்க?
0: ஒரு 10 வருஷம் கூட செய்யலாம், ஏன்னா நான் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறேன், தோம்பலை கிட்ட கிடையாது.
1: இப்போ என்ன வயசு உங்களுக்கு?
0: எனக்கு வந்து 65.
1: 65 இன்னும் 10 வருஷம், 75 வயசு வரைக்கும் இந்த நடமான தொழிலை செய்கிறீங்க.
0: என்னால் முடியுங்கிற அந்த எண்ணம் நமக்கு உண்டாச்சு சொன்னால், அந்த சுறுசுறுப்பு இருந்ததுன்னா வயசுங்கிறது அதுக்கு கணக்கே கிடையாது.
1: மனசுக்கு தெம்பு இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம சாதிக்கலாம்.
0: கண்டிப்பாக முடியும். மனசில் தெம்பு, தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இது ரெண்டும் கூட பயணிக்கணும். தவறையும் சோம்பல் உள்ள நொடியாமல் பார்த்துக்கணும். இளைஞர்கள், இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து வாய்ப்பை உருவாக்கணும், சுய தொழிலாளர்களாக போகணும். அதே நேரத்தில் வந்து நல்ல பழக்க வழக்கங்களோ நல்ல நண்பர்களோட அதை பழகணும். அதே நேரத்தில் எளிமையாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், சேமித்து வச்சுக்கணும், எதிர்காலத்தை பற்றி சிந்தனை இருக்கணும், ஆனால் எதிர்காலத்தை பற்றி கவலை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா எதிர்காலத்தில் இளைஞர்கள் எங்களை போல நல்ல இடத்துக்கு வருவாங்க.
1: நேர்களே, நடமாடும் தையல் தொழிலின் சிறப்புகள், தொழில் தொடங்குவதற்கான வழிமுறைகள், முதலீடு மற்றும் வருமான வாய்ப்புகள், அப்புறம் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் முறைகள், இப்படி பயனுள்ள தகவல்களை இன்றைய நேர்முகத்தில் நிறைய நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு பெரிய முதலீடு மட்டுமே அவசியம் இல்லைங்க. நம்மிடம் உள்ள திறமை, கடின உழைப்பு, தன்னம்பிக்கை, வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவை வழங்கும் மனப்பான்மை, இதெல்லாம் இருந்தாலே வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் இல்லைங்களா? குறிப்பாக தையல் தொழிலில் ஆர்வமுள்ள பெண்களும் இளைஞர்களும் புதிய சிந்தனைகளுடன் சுய தொழிலை தொடங்கி தங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் சமூக வளர்ச்சிக்கும் பங்களிப்பு அளிக்க முடியும் என்பதை இந்த நேர்முகம் நமக்கு உணர்த்துருது. உங்களுடைய அனுபவங்களையும் பயனுள்ள தகவல்களையும் நேயர்களுக்கு அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மற்றொரு பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.
0: இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த புதுச்சேரி வானொலிக்கும், எங்களுடைய நிகழ்ச்சி பொறுப்பாளர், எங்களுடைய நிகழ்ச்சி அமைப்பாளர் அனைவருக்கும் எனது நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: அரங்கம்
3: உழைப்பவர் அரங்கம்.
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் நடமாடும் தையல் தொழில் செய்யும் விழுப்புரம் மாவட்டம் நல்லாபாளையம் எம் கலையரசு அவர்களுடன் நேர்முகம் சந்தித்து உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

நேயர்களே, இன்று ஒரு மணிக்கு முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம், சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பி. நளினி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். எஃப்எம் ரெயின்போவில் இன்று மாலை 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதய தமனிகள் அடைப்புக்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இதயவியல் துறை மூத்த ஆலோசகர் டாக்டர் பி. ஸ்ரீதர் அவர்கள்.

0: பன்னிசை மாலை என்ற நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் இடம்பெறும். நேரம் 12:30 நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பன்னிசை மாலையில் தொடக்கமாக நாகத்தனை என்ற ஆழ்வார் பாசுரம் கேட்கலாம்.

பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் இடம்பெற கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவில் இருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சூர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவின் கட்டுரையை தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர், சமையல் எரிவாயு இணைப்புகள், சுகாதாரம், கடன் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு ஜோதிராதித்ய

சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காக மக்களின் பங்களிப்புடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் ஆசியான் இந்தியா பாதுகாப்பு கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நாட்டின் இந்தோ பசிபிக் கொள்கையில் ஆசியான் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். இந்திய பெருங்கடலும் தென்கிழக்கு ஆசியான் கடலும் கப்பல் போக்குவரத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இப்பகுதிகளின் கடல்சார் பாதுகாப்பு நமது பொறுப்பு என்று கூறினார். நடப்பாண்டு ஆசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடல் கொள்ளையர்களை கட்டுப்படுத்தவும் சட்டவிரோத மீன்பிடிப்பை தடுக்கவும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு இந்தியா ஆசியான் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் சோழர்களும் பல்லவர்களும் வணிக உறவுகள் வைத்திருந்ததை திரு ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார்.

0: ஆசியான் இந்தியா பாதுகாப்பு கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நாட்டின் இந்தோ பசிபிக் கொள்கையில் ஆசியான் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். இந்திய பெருங்கடலும் தென்கிழக்கு ஆசியான் கடலும் கப்பல் போக்குவரத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இப்பகுதிகளின் கடல்சார் பாதுகாப்பு நமது பொறுப்பு என்று கூறினார். நடப்பாண்டு ஆசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடல் கொள்ளையர்களை கட்டுப்படுத்தவும் சட்டவிரோத மீன்பிடிப்பை தடுக்கவும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு இந்தியா ஆசியான் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் சோழர்களும் பல்லவர்களும் வணிக உறவுகள் வைத்திருந்ததை திரு ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ப்ளூம்பர்க் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா பங்கு நாடாக உருவெடுத்து வருவதாக கூறினார். நிலையான உற்பத்திக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்தியா தற்போது மொபைல் போன் உதிரி பாகங்கள் உற்பத்தியில் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்துள்ளதுடன் ஏற்றுமதியும் செய்து வருவதாக அவர் கூறினார். மத்திய அரசு உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்தி உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் கீழ் 20 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த இயக்கத்தின் கீழ் 28 கோடி பேருக்கு நோய் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் 92% பேருக்கு காசநோய் தடுப்பு சிகிச்சை வசதி அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் 78% பேருக்கு மட்டுமே காசநோய் தடுப்பு சிகிச்சை வசதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2012 முதல் 2024 வரை நாட்டில் காசநோய் அறிகுறிகள் 21% குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோயை ஒழிக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் நேரிட்ட படகு விபத்தில் 13 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த விபத்து மிகுந்த மனவேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த படகு விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று தெலோரா சிறப்பு பொருளாதார முதலீடு மண்டலம் குறித்த பார்வை இடம்பெறுகிறது.
2: குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்டத்தில் தொலேரா சிறப்பு பொருளாதார முதலீட்டு மண்டலம் தொடங்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோது அவரது தொலைநோக்கு பார்வையில் இந்த முதலீட்டு மண்டலத்தை உள்ளடக்கிய ஸ்மார்ட் சிட்டி குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. கம்பத் அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்மார்ட் சிட்டியில் சாலைகள், குடிநீர் வசதி, மின்சாரம், இணையதள வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டின்

0: முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனம் இங்கு அமைக்கப்பட உள்ளது. நவீன உற்பத்தி மையமாக துலேரா சிறப்பு பொருளாதார முதலீட்டு மண்டலம் உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இங்கு நவீன கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கடல்சார் நகரமான துலேரா தற்போது வளர்ச்சியடைந்த இந்தியாவின் எடுத்துக்காட்டாக நவீன உற்பத்தி நகரமாக மேம்பட்டுள்ளதென்றால் அது மிகையல்ல.
1: பிரதமரின் பயிர்காப்பீட்டுத் திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் சம்பா தாளடி நெற்பயிர்களை காப்பீடு செய்ய அடுத்த மாதம் 15ஆம் தேதி கடைசி நாளாகும். விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு காப்பீடு நிதியுதவி வழங்கி பாதுகாக்க இத்திட்டம் உதவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு நிதியுதவி வழங்கி பாதுகாக்கவும், பண்ணை வருவாயை நிறைப்படுத்தவும் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதை ஊக்குவிக்கவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நடப்பு ஆண்டில் பொது காப்பீட்டு நிறுவனம் இந்த திட்டத்தை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர்காப்பீட்டு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். கடன் பெற விவசாயிகள் பொது சேவை மையம் மூலமாகவோ, வங்கிகள் மூலமாகவோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். இயற்கை இடர்பாடு நிகழ்வுக்கு முன்னரே விவசாயிகள் பதிவு செய்து இறுதி நேர நெரிசலை தவிர்க்கவும், விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்கவும் பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டத்தில் பிரீமியத் தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் ஏக்கருக்கு ₹576 காப்பீட்டு கட்டணமாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், சிட்டா, வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், இ ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம்.
1: அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக ரஷ்யாவிடமிருந்து 3 லட்சம் டன்னும் அடுத்த மாதம் 5 லட்சம் டன்னும் டீசல் இறக்குமதி செய்ய உள்ளதாக திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் ரஷ்யா டீசல் விற்பனை செய்வதன் மூலம் பெட்ரோலியப் பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் அமெரிக்காவிற்கு மட்டுமின்றி உலக நாடுகளும் பயனடையும் என்று திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் லெர்கியை வென்றார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் மற்றும் மேத்வின் காமத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:45.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
5: தாய் இவானை சுற்றி தன் கரத்தை போட்டு அவனது தலையை இழுத்து மார்போடு அணைத்து கொண்டாள். திடீரென அந்த பையன் கிறங்கி விழுந்து மௌனமாக்கி கிடந்தான். பயபீதியால் செய்வது இன்னதென்று அறியாமல் திகைத்தாள் தாய். ஒவ்வொரு பக்கத்திலும் பார்த்து கொண்டாள். எங்கோ ஒரு மூலையில் இருந்து கிளம்பி போலீஸ்காரர்கள் தன்னை பின்தொடர்ந்து வருவதாக அவளுக்கு தோன்றியது. அவர்கள் ஓடோடியும் வந்து இவானின் கட்டுப்போட்ட தலையை பிடித்து இழுத்து போட்டு அவனை கொல்லப்போவதாக தோன்றியது. குடித்திருக்கிறானா என்று வண்டிக்காரன் தன் இடத்தை விட்டு திரும்பி புன்னகை செய்து கொண்டே கேட்டான். ரொம்ப ரொம்ப குடித்து விட்டான் என்று பெருமூச்சோடு சொன்னாள் தாய். இது யார், உங்கள் மகனா? ஆமாம், ஒரு செருப்பு தொழிலாளி, நான் ஒரு சமையல்காரி. கஷ்டமான வாழ்க்கைதான் இல்லையா? அவன் தன் சட்டையை ஒரு சுண்டு சுண்டி வாங்கினான். மீண்டும் அந்த வண்டிக்காரன் திரும்பவும் பேசினான்.

கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இடுக்காட்டில் நடந்த கலவரத்தை பற்றி கேள்விப்பட்டீர்களா? அவர்கள் யாரோ ஒரு அரசியல்வாதியை, அதிகாரிகளுக்கு எதிராக வேலை செய்த ஒரு அரசியல்வாதியை புதைக்க சென்றார்கள் போல இருக்கிறது. அங்கு அவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சண்டை. அந்த அரசியல்வாதியை சேர்ந்த நண்பர்கள் தாம் அவனை புதைக்க போனார்களாம். அப்படித்தான் சொல்லிக் கொள்கிறார்கள். மக்களை ஏழைகளாக்கும் அதிகாரிகள் ஒழிக என்று அவர்கள் கத்தினார்களாம். உடனே போலீசார் வந்து அவர்களை அடிக்க தொடங்கினார்களாம். சிலர் படுகாயம் அடைந்ததாக கூட சொல்லிக் கொள்கிறார்கள். போலீஸ்காரர்களுக்கும் அடி விழுந்ததாம். அவன் ஒரு கண நேர மௌனமாயிருந்தான். பிறகு விசித்திரமான குரலில் வருத்தத்துடன் தலையை ஆட்டிக்கொண்டே பேசத் தொடங்கினான். செத்தவர்களை அடக்கம் செய்வதோ இப்படி இருக்கிறது. செத்தவர்களுக்கோ அமைதியே கிடையாது. வண்டி சரளை கற்களில் ஏறி விழும்போது இவானின் தலை தாயின் மார்போடு மெதுவாக மோதிக்கொண்டது. வண்டிக்காரன் பெட்டியில் பாதி திரும்பியவாறு உட்கார்ந்து ஏதேதோ பேசி வந்தான். ஜனங்களுக்கு பொறுமையின்மை ஏற்பட்டுவிட்டது. உலகில் எங்கு பார்த்தாலும் ஒரே கலேபரம்தான் தலை தூக்கி வருகிறது. நேற்று ராத்திரி என் அடுத்த வீட்டுக்காரன் வீட்டுக்கு போலீசார் வந்து விடியும் வரை எல்லாவற்றையும் இழுத்து போட்டு சோதனை போட்டார்கள். அப்புறம் ஒரு கொல்லுளை தொழிலாளியை தங்களோடு கொண்டு போய்விட்டார்கள். அவனை இரவு வேளையிலே ஆற்றங்கரைக்கு கொண்டு போய் நீரில் அமுக்கி கொன்று விடுவார்கள் என்று ஜனங்கள் பேசிக்கொள்கிறார்கள். அந்த கொல்லன் ரொம்ப நல்லவன். அவன் பேர் என்ன என்று கேட்டாள் தாய். அந்த கொல்லன் பேரா? சவேல். சவேல் எஃப்சென்கோ. சிறு வயசுதான், இருந்தாலும் அவனுக்கு நிறைய விஷயம் தெரியும். விஷயங்களை தெரிந்து கொள்ளவே இங்கே அனுமதி கிடையாது என்றுதான் தோற்றுகிறது. அவன் எங்களிடம் வந்து பேசுவான். வண்டிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பான். உண்மையை சொல்லப்போனால் எங்கள் வாழ்க்கை நாயினும் கேடான வாழ்க்கைதான் என்று நாங்கள் சொல்வோம். நிறுத்து என்றாள் தாய். வண்டி நின்றதால் ஏற்பட்ட குலுங்கலில் இவான் விழித்து கொண்டு லேசாக முனகினான். விழித்து கொண்டானா என்றான் வண்டிக்காரன். தம்பி, குடிக்க வேணுமா? குடி. மிகுந்த சிரமத்தோடு இவன் நடந்து கொண்டே தன்னை தாங்கி பிடிக்கும் தாயை நோக்கி சொன்னான், பரவாயில்லை, என்னால் முடியும். சோஃபியா அதற்குள்ளாகவே வீடு வந்து சேர்ந்து விட்டாள். அவள் உத்வேகமும் குழப்பமும் கொண்டவளாக தோன்றினாள். அவளது பற்களுக்கு இடையில் ஒரு சிகரெட் இருந்தது. அவர்கள் இந்த காயமுற்ற பையனை ஒரு சோஃபாவிலே படுக்க போட்டார்கள். பிறகு அவள் லாவகமாக அவனது கட்டை அவிழ்த்து சிகரெட் புகை கண்ணில் படியாதபடி கண்ணை சுருக்கி விழுத்து கொண்டே உத்தரவிட்டு கொண்டிருந்தான். இவான் தனிலவிச், அவனை இங்கு கொண்டு வந்து விட்டார்கள். நிலவ்னா, களைத்து போய்விட்டீர்களா? பயந்து விட்டீர்களா? சரி, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். நிக்கலாய், நிலவ்னாவுக்கு ஒரு கிளாஸ் வைன் கொடு. கொஞ்ச நேரத்திற்கு முன்னர் தான் அனுபவித்த சங்கடத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னும் தாயை வாட்டிக்கொண்டிருந்தது. அவளுக்கு மூச்சு விடவே சிரமமாக இருந்தது. நெஞ்சில் குத்தலான வேதனை எடுத்தது. என்னை பற்றி கவலைப்பட்டு கொண்டிராதே என்று அவள் முனகினாள். என்றாலும் அவளது உடல் முழுவதும் யாருடைய பணிவிடையாவது எதிர்நோக்கி தவித்தது. அன்பாதரவின் சுகத்தை நாடியது. அடுத்த அறையிலிருந்து நிக்கலாய் கட்டுப்போட்ட கையோடு வந்து சேர்ந்தான். அவனோடு டாக்டர் இவான் தனிலவச்சும் முள்ளம் பன்றியைப் போல் சிலிர்த்து கலைந்த தலைமயிரோடு வெளிவந்தார். விருட்டென்று இவானின் பக்கம் ஓடி சென்று அவனை குனிந்து பார்த்தார். தண்ணீர் என்றான் அவன். நிறைய தண்ணீர் கொண்டு வா, அத்துடன் கொஞ்சம் பஞ்சும் சுத்தமான துணியும் கொண்டு வா. தாய் சமையல் அறையை நோக்கி நடந்தாள். ஆனால் அதற்குள் நிக்கலாய் அவளது கையை பிடித்து அவளை சாப்பாட்டு அறைக்குள்ளே அழைத்து சென்றான். அவன் சொன்னது சோஃபியாவிடம், உங்களிடம் அல்ல என்று மெதுவாக கூறினான் அவன். ரொம்பவும் நிலை குலைந்து போய்விட்டீர்கள் என்று அஞ்சுகிறேன். அப்படியாம்மா? அவனது அன்பு ததும்பும் ஆர்வம் நிறைந்த கண்களை கண்டதும் தாயினால் தனது பொறுமலை அடக்கி வைத்து கொண்டிருக்க முடியவில்லை. ஓ, என்னவெல்லாமோ நடந்துவிட்டது என்று அவள் கத்தினாள். அவர்கள் மக்களை அடித்தார்கள், வெட்டினார்கள். நானும் பார்த்தேன் என்று கூறிக்கொண்டே அவளுக்கு ஒரு கோப்பை வைனை கொடுத்தான் நிக்கலாய். இருதரத்தாருமே தங்கள் மூளையை கொஞ்சம் பறிக்கொடுக்கத்தான் செய்தார்கள். ஆனால் நீங்கள்
அதை எண்ணி அலட்டிக் கொள்ளாதீர்கள். அவர்கள் தங்கள் கத்திகளின் பின்புறத்தால்

0: தான் தாக்கினார்கள். ஒரே ஒருவனுக்கு தான் படுகாயம் ஏற்பட்டு விட்டதாக தெரிகிறது. அதையும் அவர்கள் என் கண் முன்னாலேயே செய்தார்கள். நான் அவனை கூட்டத்தை விட்டு வெளியே இழுத்து வந்துவிட்டேன். நிக்கலாயின் குரலாலும் அந்த அறையின் வெதுவெதுப்பாலும் வெளிச்சத்தாலும் தாயின் உள்ளம் ஓரளவு அமைதி கண்டது. நன்றி உணர்வோடு அவனை பார்த்து கொண்டே அவள் கேட்டாள், அவர்கள் உங்களையும் தாக்கினார்களா? இது என்னால் தான் விளைந்தது. நான் தான் அஜாக்கிரதையாய் என் கையை எதன் மீதோ ஓங்கி மோதிவிட்டேன். அதனால் அந்த அடி என் கை சதையை பீத்தெறிந்து விட்டது. சரி, கொஞ்சம் தேநீர் குடியுங்கள். வெளியே ஒரே குளிர். நீங்களும் மெல்லிய உடைகள்தான் அணிந்திருக்கிறீர்கள். அவள் கோப்பையை எடுப்பதற்காக கையை நீட்டினாள். அப்போது தனது கை விரல்களில் காய்ந்து போன இரத்தக்கரை படிந்திருப்பதைக் கண்டாள். தன்னை அறியாமலேயே அவள் கையை தன் மடி மீது தளரவிட்டாள். அவளது உடுப்பு ஒரே ஈரமாயிருந்தது. அவள் தன் புருவங்களை நெறித்து உயர்த்தி கண்களை அகலத் திறந்து தனது கை விரல்களையே பார்த்தாள். அவளது இதயம் படபடத்தது. கண்கள் இருட்டு மயக்க உணர்ச்சி ஏற்பட்டது. பாவலுக்கு கூட அவர்கள் அவனுக்கும் இப்படித்தான் செய்யக்கூடும். இவான் தனிலவிச் தனது சட்டை கைகளை திரைத்து சுருட்டியவாறே அந்த அறைக்குள் வந்தார். வந்த விஷயத்தை கேட்பதற்காகவே வாய்ப்பேசாமல் ஏறிட்டு நோக்கிய நிக்கலாயை பார்த்து உரத்த குரலில் பேசினார் அவர். முகத்தில் உள்ள காயம் ஒன்றும் மோசமாக இல்லை. ஆனால் அவனது மண்டை எலும்பு நொறுங்கி இருக்கிறது. படு மோசமாக இல்லை. இவன் ஒரு பலசாலியான பையன். இருந்தாலும் நிறைய இரத்தத்தை இழந்து விட்டான். நாம் இவனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிடுவோமா?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 1:05.
1: நேர்களுக்கு வணக்கம். இங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். இந்த நிகழ்ச்சியில சர்வதேச பெண் குழந்தைகள் தினம், இதை பத்தி பேசுறதுக்கு மிக சிறந்த ஒரு நபர், பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் பி நளினி அவர்கள் என்னோட கூட வந்திருக்காங்க. பல்வேறு ஆராய்ச்சி பணியிலையும் அவங்க மிகச்சிறந்த அளவுல புதுச்சேரி மாநில மக்களுக்கும் சரி, இந்திய நாட்டின் மக்களுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து அது மிகப்பெரிய அளவுல அங்கீகாரம் பெற்றது புகழ்பெற்ற டாக்டர் பி நளினி அவர்கள் என்னோட கூட இன்னைக்கு நிலையத்துல இருக்கிறாங்க. வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: பாதுகாப்பு எல்லா நிலைகள் அவங்களுக்கு கிடைக்க பெறல அப்படிங்கறதுதான் உண்மை. வளர்ற இடத்துல, வீட்டிலயும், விளையாடுற இடத்துல, பள்ளியிலயும், கல்லூரியிலயும், சோ அந்த பெண் குழந்தைகளுக்கு பாலியல் அச்சுறுத்தல்கள் எல்லா இடங்கள்லயும் இருக்கு.
2: படித்து விட்டு வேற இடத்துல வேலைக்கு போறாங்க, அவர்களுக்கே ப்ரொடெக்ஷன் போறல. பஸ்ல ஏறி போறதுக்கு அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இல்ல. தனியா டாக்ஸில போனா அதுலயும் நிறைய இடத்துல சாப்ட்வேர் கம்பெனிக்கெல்லாம் போறாங்களே அவங்கள, அதுல கூட சில இடத்துல பாலியல் வன்கொடுமைகள் நடக்கின்றன. இது மாதிரி எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு, இப்ப நம்ம தனியா போறதுக்கே ஒரு இடத்துல போனா தனியா போனோமா இல்லையா, இத்தனை வயசுக்கு அப்புறமும் நான் யோசிப்பேன் அந்த இடத்துக்கு தனியா போலாமா, சேஃப்டி இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம பார்த்துன்னு தான் போக வேண்டியிருக்கு. எல்லா லெவல்லையுமே பாலியல் துன்புறுத்தல் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் வந்து பெண்களுக்கு இந்த கல்யாணம், இந்த கல்யாணத்தை தான் முன்னிறுத்தி பெண்களை வளர்க்குறாங்க. குழந்தை சின்னதாக இருக்கச்சியே அவங்களுடைய அத்தை பையன் தான், இவன் தான் அவனுக்கு மரப்பையன், இவன் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இப்படி இருப்பான் என்னன்றது தெரியாது. அப்புறம் வந்து உங்கள் மாமா, மாமாவுக்கு தான் அவனை கல்யாணம் பண்ணி வைப்பேன். தமிழ்நாட்டில் இது ரொம்ப காமன், மாமன் முறை, மாமன் முறைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாமாவுக்கு இந்த பொண்ணுக்கும 20 வயசு வித்தியாசம் இருக்கும், கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. 15 வயசு ஆன உடனே ஒரு 35 வயசு மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி

0: வச்சுருவாங்க. அது கஷ்டமோ நஷ்டமோ அந்த பெண்ணுக்கு வேறு வழியே கிடையாது. அது மாதிரி நிறைய இடத்தில் இருக்கிறது. இது வந்து ஒன்று. இரண்டாவது, பெண்ணுக்கு தன்னுடைய கணவனை சூஸ் பண்ணக்கூடிய உரிமையே இல்லை. படித்தவர்கள் கூட நான் இவரை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை இல்லவே இல்லை. சொன்னாக்க உடனே வந்து ஒரு பெரிய கலவரம் நடக்கிறது, நிறைய ஆணவ கொலைகள் கூட நடக்கிறது. இதனால் பெண்ணுக்கு தனக்கு என்ன வேணுன்றத சூஸ் பண்ணுறதுக்கு கூட உரிமை இல்லை. ஒரு பெண்ணு நான் படிக்கணும் இதை அப்படின்னு சொன்னாங்கன்னா படிக்கலாமா இல்லையான்னு டிசைட் பண்ணுறதே அவ இல்லை. குடும்பத்தவர், தந்தை, பாட்டி அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. எதுக்காக நீ படிக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இப்போ வேண்டாம் படிப்பு அப்படின்னு சொல்கிற அந்த பாட்டிகள் நிறைய இருக்காங்க. அதுலேயும் சில பேர் நல்லா படித்து முன்னுக்கு வரவங்க இருக்காங்க. ஆனாக்க இன்னும் பெண்ணுக்கு தனக்கு என்ன வேண்டும் என்பதை, ஈவன் கல்யாணம் ஆன பெண்களுக்கு கூட உரிமை இல்லை. தனக்கு என்ன வேண்டும் என்பதை சூஸ் பண்ணக்கூடிய உரிமை இல்லை. நிறைய பெண்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள்.
1: வளர்ந்த பெண்களுக்கே அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது பெண் குழந்தைகளுக்கு வந்து தங்களுடைய எதிர்காலத்தை சூஸ் பண்ணக்கூடிய அந்த சுதந்திரம் வந்து இல்லை. ரெண்டு விஷயங்கள் நீங்க இப்ப பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. ஒன்னு பாதுகாப்பு குறித்த ஒரு விஷயம், இன்னொன்னு வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய திறன் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படலை, அல்லது அதற்கு எதிரான விஷயங்கள் தான் நடைபெறுது அப்படின்னு சொல்றீங்க. பெண் குழந்தைகள் வளரும் போதே அந்த மாதவிடாய் காலங்கள் இருக்கு, அவங்களுக்கு அந்த பருவத்திற்கான வளர்ச்சிகள் இருக்கு, அந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு பிரைவசி கொடுக்கப்பட்டிருக்கு.
0: இன்னொன்னு சொல்லணும் என்னன்னாக்கா, மாதவிடாய்ன்றது என்னவோ திண்ணத்தகாத ஒன்று அப்படின்னு இன்னும் கூட இருக்கு. ஃபேமிலிஸில் அப்படிதான் இருக்கு. அதாவது ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்தாக்க அவங்கள வந்து தள்ளி வச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கூல்ல கூட நடந்திருக்காது, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாயின்றதுனால அவளை எக்ஸாம் எழுதுறதுக்கு வெளியில உட்காத்தி வச்சு எக்ஸாம் எழுத வச்சாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்துருச்சு அதை பத்தி. அது மாதிரி பெண்ணுக்கு முதல் பருவம் வரும்பொழுது அது வந்து பெருசாக கொண்டாடுறது, பணம் செலவழிச்சு. அது எதுக்காக இதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பெரிய கல்யாணம் மாதிரி பணம் செலவழிச்சு அதை கொண்டாடி, கடன் வாங்கி அதை கொண்டாடி, அது எதற்காக? அதை வந்து போஸ்டர் வேறு அடித்து போட்டு, அது எதற்காகனு எனக்கு ஒன்றும் புரியல. பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதான், அதுக்காக அதை வந்து ஒரு பெருசாக கொண்டாடணுன்றது அவசியம் கிடையாது. அப்புறமா எல்லாருக்கும் நம்ம உடம்பில் இருக்க ஃபிசியலாஜிக்கல், அதாவது பசி எடுத்தால் உணவு சாப்பிடுறது, அப்புறம் சிறுநீர் கழிப்பது, இதெல்லாம் வந்து நார்மல் ஃபிசியலாஜி. அதை மாதிரி இதுவும் ஒரு ஃபிசியலாஜிக்கல் திங் தான். அதை வந்து என்னத்துக்கு இது வந்து தனியாக உட்காரணும், இது வந்து அப்நார்மல், இது வந்து இதை தொடக்கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்வது ஐ திங்க் அது வந்து தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்க எல்லா இடத்துக்கும் பெண்கள் போக வேண்டியிருக்கு. இப்போது வேலைக்கு போக வேண்டியிருக்கு. யாரோ வந்து பைலட்டாக இருக்காங்க, அவங்க வந்து போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா, வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா அன்றைக்கி? அது மாதிரி நார்மல்னு அதை எடுத்துக்கணும். அது வந்து இன்னுமே தெரியல நிறைய பேருக்கு, அது வந்து நார்மல்னு தெரிய மாட்டேன்றது, ஏதோ அப்நார்மல்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் அந்த குழந்தைகளும் பயப்படுறாங்க, மனநிலையில் வளர்க்கப்படுகிறார்கள். நிறைய குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன. சில குழந்தைகளுக்கு அதிகமாக போகும், சில குழந்தைகளுக்கு குறைவாக போகும், சில குழந்தைகளுக்கு அது மாதிரிலாம் இருக்கும்போது அதை மறைத்து அது ஒன்றும் இல்லை அது சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் மறைச்சு அந்த பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து வெளியில் சொல்கிறதே கிடையாது, அதுவும் தவறு. திருமணம் என்பது நம்ம இந்தியாவில் 18 வயது மேல் தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய திருமணங்கள் 14, 15 நடக்குது, 12 வயதில் கூட நடக்குது. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 12 வயசுக்கே திருமணம் பண்ணிடுறாங்க. திருமணம் செய்து கொள்வோர் 30-40 வயது ஆள் கூட திருமணம் பண்ணுறாங்க. பணத்துக்காக பணம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.
2: இதே வேலையா போச்சு.

0: சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுறதுக்கான முக்கிய நோக்கம் வந்து இந்த ஆண்டு பெண் குழந்தைகள் திருமணத்தை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப இந்த திருமணத்துக்கு ஒரு பெண் தயாரா இருக்கிறா அப்படின்னும் போது உடல் அளவுல எந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு வலிமை தேவைப்படுகிறது?
1: உடல் அளவுல வலிமைன்றது உடல் நல்லா சோகை அதெல்லாம் இல்லாத வெயிட் நல்ல கூடி ஓரளவு பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வந்து அந்த மாதிரி இருந்தா, ஏன்னா மனதளவுல ஒரு பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகுறது 18-20 வயசு ஆகும். மனதளவுல ப்ரிப்பரேஷன் வேணும். ஃபர்ஸ்ட் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மனதளவில் ஒரு ப்ரிப்பரேஷன் வேண்டும். ரெண்டாவது உடல் அளவில் அந்த பெண் உடல் நலம் நன்றாக இருக்கிறார்களா, எல்லாம் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் நார்மலாக இருக்கா, ஏதாவது வேற ஏதாவது இது இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் திருமணம் பண்ணணும். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இப்போ வந்து கர்ப்ப பை வாய் தடுப்புக்காக 14 வயசில் தடுப்பூசி போடுறாங்க. ஏன்னா இது வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால ஃப்ரீயாக தடுப்பூசி ஒரு ஊசி போடுறாங்க, கர்டாசில்ன்ற ஒரு ஊசி போடுறாங்க 14 வயது குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு போடுகிறார்கள். இது எதற்கு என்றால் ஆணில் உள்ள சீமன்லேருந்து தான் அந்த வைரஸ் வருது. அது வரும்பொழுது பெண்ணுடைய கர்ப்பை வாயில் அது வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து கர்ப்பப்பை வாய் கேன்சர் வருகிறது, அதிகமாக வருகிறது. 25-26 வயசுலேயே கூட வந்துடுது பெண்களுக்கு. அதனால் அதை தடுப்பதற்கு தான் இப்பொழுது இந்தியன் கவர்மெண்ட்டு இந்த கர்டசில் இன்ஜெக்ஷன், ஒரு இன்ஜெக்ஷன் 14 வயசில் போடுறாங்க. இப்போ ஃப்ரீயாக போடுறாங்க. ரொம்ப அதிக விலை அது, 3000-4000 ரூபாய் ஆகும் ஒரு ஊசி. ஆனால் அவங்க வந்து அதை ஃப்ரீயாக போடுறாங்க. அது வந்து எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது.
0: சரி, இப்போ உடல் அளவில் நான் கேட்ட கேள்வியில் வந்து அவங்களுக்கு எந்த விதமான உணவு முறைகள், எந்த விதமான வளர்ச்சி தேவைப்படுது அதை பற்றி சொல்லுங்கள்.
1: உணவு முறைன்றது நம்ம சாப்பிட்ற உணவு சாப்பிட்டா போகிறோம், போதிய அளவு காய்கறிகள், அப்புறம் வந்து முட்டை இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம சாப்பிட

0: நார்மல் டயட்டில் சாப்பிட்டா போதும், நல்லா சாப்பிடணும். அதுதான் சாப்பிடாமல் எத்தினோண்டு சாப்பிட்டுட்டு இல்லைன்னா பட்டினி இருப்பது. நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், 12th standard பசங்க ஆக்சுவலாக பிரெஸ்ட் ஃபீடிங்கை பற்றி பேசுகிறதுக்காக போயிருந்தேன். போயிருந்த போது நான் சும்மா, இத்தனை பேர் காலையில் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால், 3 பேர் தான் கை தூக்கினாங்க, 40 கேர்ள்ஸும் 50 கேர்ள்ஸும் இருந்தாங்க. எத்தனை பேர் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா பாக்கியெல்லாம் காலையில் சாப்பிடாமையே வந்திருக்காங்க. அது மாதிரி காலை உணவு உட்கொள்வதில்லை. அதுக்கப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அதை பார்த்து வேண்டியதை அந்த இதெல்லாம் சாப்பிட்றது, பாக்கி வந்து நல்ல உணவுகள் உட்கொள்வதில்லை. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். போதிய அளவு ரெகுலராக சாப்பிட்டுன்னு வந்தாங்களாலே போகிறோம், அவங்களுக்கு போதிய அளவு சத்து வந்து விடும். நம்ம வீட்டில் சமைக்கிற உணவே போகிறோம் அவங்களுக்கு.
1: ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு பெரிய வேல்யூ சிஸ்டம் சிதைஞ்சு போயிருக்கிற ஒரு சூழ்நிலையை தான்.
0: வேல்யூ சிஸ்டமே ரொம்ப சிதைந்து போயிருக்குது பெண்ணை பற்றி. சோஷியல் மீடியா என்று சொல்கிறோமே, அதையெல்லாம் பெண்கள் பார்த்து அட்ராக்ட் ஆகிடுறாங்க. அதை பார்த்து ஓ இதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறான சில விஷயங்கள்லாம் வந்து பரப்புகிறார்கள், அதையெல்லாம் பார்த்து இவங்க வந்து அட்ராக்ட் ஆகிடுறாங்க. அது வந்து தவறுவதற்கும் ஒரு முறையாக இருக்கிறது. ஒருத்தரை பற்றி நாம் சரியாக அறிந்து கொண்டு தான் அந்த 13-14 வயசில் ஆண் பெண்ணுக்கு அட்ராக்ஷன் நார்மல். ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து நல்ல ஹையாக இருக்குது, அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்காக ஹார்மோன்ஸ் இருக்குது. ஆனாக இவங்க வந்து அதை தவறாக பயன்படுத்தி கொண்டு தவறான முறைகளில் செய்வது, இதெல்லாம் வந்து தவறு என்று நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் ஈடுபடவில்லை, 3-4 பேர் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்கிறார். இப்போ வந்து பாலியல் வன்கொடுமைன்றதே ரொம்ப வன்கொடுமையாக இருக்குது. ஏன்னா 3-4 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்வது என்பது ரொம்ப காமனாக போயிடுது. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த சோஷியல் மீடியா, இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறது. அப்புறம் சில சைட்ஸ் இருக்குது, வெப்சைட்ஸ், அது வந்து தவறான எண்ணங்களை எல்லாம் உண்டாக்கும். இதெல்லாம் சோஷியல் மீடியாலாம் குறைச்சா தான் இந்த குழந்தைகள். அதுக்கப்புறம் சினிமா, சினிமாவில் என்னன்னாக்கா 12 வயசுலேயே போய் ஒரு பையனோட போய் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு ஊர் சுற்றுறது, அந்த மாதிரிலாம் தவறான இதெல்லாம் காட்டுறாங்க. நல்ல விஷயங்களும் வருது சினிமாவில், ஆனால் அதுவும் இந்த பெண்களுக்கு அது மனதில் ஒரு கிளர்ச்சியை உண்டாக்குகிறது. இதை மனதில் கிளர்ச்சியை உண்டாக்கும் இதையெல்லாம் செய்யக்கூடாது. இரண்டாவது, ஆண்கள் செய்கிறார்கள் நாமும் ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சில ஹேபிட்ஸு, அதாவது ஆண் குழந்தைகள் ஆண்கள் குடிக்கிறார்கள் நாமளும் ஏன் குடித்து பார்க்கக்கூடாது. நிறைய பெண் குழந்தைகள் இது மாதிரி இப்போ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸ்மோக் பண்ணுறது, குடிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த கெட்ட வழக்கங்கள்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுவும் தவறு. நாம் வந்து படித்து முன்னேற வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர, அது வரைக்கும் இந்த கெட்ட பழக்கங்கள் அப்புறம் இந்த காதல் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா மேலே முன்னேறுவதற்கே வழி மிக குறைவு அப்படின்றது இவர்களுக்கு தெரிய வேண்டும். எங்கு சென்றாலும் அவர்கள் நாம் செல்லும் இடம் நமக்கு பத்திரமாக இருக்குமா, சேஃப்டியாக இருக்குமா அப்படின்றத இன்னும் கூட பெண்கள், என்ன படித்த பெண்கள் கூட அந்த இடம் சேஃப்டியாக இருக்குமான்னு பார்த்துன்னு தான் போனோமே தவிர, தைரியம் இல்லாமல் எல்லா இடத்திலும் சென்று மாட்டிக்கொள்வது என்பது ரொம்ப தவறான விஷயம். இதை தவிர நிறைய பெண்களை ஏமாற்றி, நான் உனக்கு வந்து செல்ஃபோன் வாங்கி தரேன், அப்புறம் ஸ்காலர்ஷிப் தரேன், பெண்களை நிறைய ஆண்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் வா நீ உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டுன்னு வந்து பாலியல் வன்கொடுமை செய்வதை நாம் பார்க்கிறோம். சேஃப்டி வந்து எப்போ வரும் அப்படின்றது தான் எனக்கும் தெரியல. திருடன் வந்து அவனுடைய திருட்டை உணர்ந்து மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இது வந்து ரொம்ப கஷ்டம். பெண்ணை ஒரு போகப் பொருளாக பார்க்காமல், ஒரு விளையாட்டு பொருளாக பார்க்காமல், ஓ நம்முடைய தாய், நம்முடைய தங்கை, நம்முடைய மனைவி என்பதை போல பார்க்கும் எண்ணம் வரும்பொழுதுதான் இதையெல்லாம் ஓரளவு சரி செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன்.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: குழந்தை திருமணத்தை தாண்டி குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய கர்ப்பம், அது வந்து கிட்டத்தட்ட 10 to 19 வயதுக்குள்ளான குழந்தைகள் அதிகப்படியாக கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. என்னென்ன பாதிப்புகளை அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தும் அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே பேட் டச் குட் டச் சொல்லி கொடுக்கணும். யாராவது வந்து இந்த இடத்துல தொட்டாக்க இது தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். குழந்தைகளுக்கு சொல்லணும், அத்துமீறி நடந்தால் கர்ப்பம் தரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 12 குழந்தைகள் கூட வயிற்றுல, ஆனாக்கா அந்த கர்ப்பப்பை வந்து இன்னும் ரொம்ப சிறியது. 18 ஏன் சொல்றோம் நம்ம, அது வரைக்கும் கர்ப்பப்பை வந்து இன்னும் வளருது. 18 வரைக்கும் வளரும் பருவம், அப்ப வந்து அந்த வயிற்றுல இருக்கும் கர்ப்பப்பை வளரும். அது வந்து குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி அதற்கு கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு முக்காவசி என்ன நடந்ததுன்னு கூட தெரியறது இல்லை. அதுக்கப்புறம் வயிறு வலி அப்படின்னு போகும்பொழுது எத்தனையோ தடவை குழந்தை உண்டாகி இருப்பது. ஆனால் அந்த குழந்தைகள் வந்து பிழைக்காது, பிழைப்பதற்கு ரொம்ப அரிது. மனதிற்கு ஏற்படும் அந்த காயம் மாறவே மாறாது லைஃப் முழுக்க. அந்த சின்ன வயசில் ஏற்பட்ட காயம் அது மறக்கவே மறக்காது, மாய மாறவே மாறாது அவர்களுக்கு. அது ஒரு பெரிய வடுவாக இருக்கும். செக்ஷுவல் அபியூஸ் ஏன் ஜாஸ்தியாக இருக்குன்னாக்க உடனே வந்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதில்லை.
0: தவறுகள் தண்டிக்கப்படுறது இல்லை வெகு சீக்கிரம்.
1: ஆமாம், தவறுகள் உடனே தண்டிக்கப்பட வேண்டும். ரொம்ப நாள் கழித்து திரும்பி கேஸ் வருது, அதுக்குள்ளே அந்த குழந்தைகள் வளர்ந்து விடுகிறார்கள். அவர்களிடம் வந்து இந்த வக்கீல்கள்லாம் வந்து கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அவர்கள் வந்து அது ஞாபகம் கூட இருக்காது அந்த குழந்தைகளுக்கு. அதை தவிர அவர்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாகி விடுகிறது. கேள்வி எல்லாம் ரொம்ப தவறான கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது அந்த குழந்தைகள் வந்து மனசுக்குள்ள, ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து அந்த கேஸ் வருது திரும்பி, உடனே தண்டனை கொடுக்க வேண்டும். எத்தனை இடத்தில் கொடுக்கிறார்கள் நினைக்கிறீர்கள்? அரசாங்கம் இந்த விஐபியாக இருந்தாலும் உடனே அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மகாத்மா காந்தி சொன்னார், எப்பொழுது நமக்கு சுதந்திரம் என்றால் மிட்நைட். ஒரு பெண் நிறைய நகைகள் போட்டுக்கொண்டு அவளுக்கு பாதுகாப்பு எதுவும் இல்லாமல் தனியாக சென்றால் அவளுக்கு பயம் இல்லாமல் போக முடியும் என்ற நினைப்பு இருந்தால்தான் நாம் சுதந்திரம் பெற்றதாக இருக்கும் என்று காந்திஜி கூறினார். அதை நாம் அடைந்து விட்டோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை நீங்க சொன்னீங்க. இப்ப இன்னொரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வறுமை, மாதவிடாய் வறுமை அப்படின்னு இதை சொல்றாங்க. பலருக்கு வந்து அந்த காலகட்டத்தில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல ஹைஜீனிக்கா கிடைக்கிறது இல்லை. ஸ்கூல்ஸ்லயும் சரி, இப்போ பல இடங்கள்ல சில வெண்டிங் மிஷின்ஸ் இருக்குது. அது தேவையில்லாத விஷயங்களுக்கான ஒரு வெண்டிங் மிஷின்ஸா இருக்குது. ஆனா மாதவிடாய் காலங்களில் ஒரு சானிட்டரி நாப்கின்னு ஒரு ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்து நமக்கு தேவை. இதை வந்து ஒரு மாதவிடாய் வறுமை அப்படின்றாங்க.
2: ஒருத்தர் வந்து ரொம்ப சீப்பா நாப்கின்ஸ் பண்ணியிருக்காரு, கொஞ்ச நாளைக்கு ஏதோ சப்ளை பண்ணாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல, அதுக்கப்புறமும் இல்லை. அது ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு. அது மாதிரி ஸ்கூல்ஸ்ல கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸ்கூல்லயே வச்சு சப்ளை பண்ணலாம், பெண்களுக்கு வேணும்னு பொழுது கொடுக்கலாம். அதை வந்து ஆனால் நிறைய அளவில் வேண்டி இருக்கும். அது வந்து அவர் ரெடியாக இருக்கார் சப்ளை பண்ணுறதுக்கு. சீப்பாக வந்து நாப்கின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி எல்லா இடத்துலையும் கொடுத்தார், ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. இப்பொழுது அது நின்று விட்டது. நாப்கின்ஸ் வந்து 50 ரூபாய்க்கு கிடைக்கிறது. ஆனால் எத்தனை பேரால 50 ரூபாய்க்கு வாங்க முடியும்? அதுக்கப்புறம் என்னன்னாக்க, இந்த மாதவிடாய் ஒன்றது சைக்கலாஜிக்கல். அந்த குழந்தைகள் வந்து அந்த மனசில் வந்து முடியாது முடியாதுன்னு சப்ரஸ் பண்ணும்போது மாதவிடாய் குறைஞ்சிட்டு வந்துடும். அப்புறம் உடம்புல வந்து இரும்பு சத்து குறைவாக இருந்தாலும் போனாக்கா சொல்லுவாங்க, மேடம் எனக்கு வந்து மாதம் வரவே மாட்டேன்றது மேடம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஜென்ரலாக கேட்க மாட்டாங்க, தனியாக வந்து கேட்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு கவுன்சல் பண்ணுறதுக்கு யாராவது வேணும். ஏன்னா தாய்மார்களுக்கு அதை கவுன்சல் பண்ணுறதுக்கு அவங்களால முடியாது, ஏன்னா அவங்களே வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது மாதிரி இருக்கும்பொழுது அவங்களால அந்த குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ண முடியறது இல்லை. ஆனால் வந்து ஸ்கூல்ஸில் இதை செய்யலாம், கட்டாயம் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து ஏர்லி ப்ரெக்னன்சினுடைய தீமைகளை பற்றி, அதாவது 14-15 வயசு பெண்கள் அவங்களுக்குள்ள அந்த உறவு உண்டாகும் பொழுது குழந்தை உண்டாகும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு தெரியறது இல்லை. நிறைய பேருக்கு அதனால் ப்ரெக்னன்சி வந்துடுது. அப்புறம் வந்து அந்த பையன் விட்டுட்டு போயிடுறான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சஃபர் பண்ணுறது இந்த குழந்தைகள் தான். முக்கால்வாசி குழந்தைகள் படிப்பிலிருந்து நிறுத்தப்படுகிறார்கள். 13-14 வயசுலே அந்த குழந்தைகளை நிறுத்தி விடுகிறார்கள். ஒன்று சில குழந்தைகள் குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள், சில பேர் அபார்ஷன் பண்ணிவிடுறாங்க. அதை மாதிரி நடக்கிறது, இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது வந்து அவேர்னஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணும். இதை பற்றி
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: கல்விங்கிறது பெண் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குது?
1: இப்பொழுது கிடைக்கிறது, ஏன்னா ஃப்ரீ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் 10வது 12வது வரைக்கும். ஆனாக அவர்கள் நான் சொன்ன மாதிரி கிராமத்திலேருந்து வர குழந்தைகளுக்கு வெகு தூரம் செல்ல வேண்டி இருக்கிறது கல்வி கற்பதற்கு. அதனால் ஒவ்வொரு லெவலுக்கு மேலே நிறுத்திடுறாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கவங்களாம் பஸ் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னாக்க முடியாமல் நிறுத்திடுறாங்க. அப்புறம் வீட்டில் இருக்க ஒரு மகனும் ஒரு மகளும் படித்து கொண்டிருந்தால் படிப்பை மகனுக்கு தொடருவார்கள், ஆனால் பெண்ணை நிறுத்தி விடுவார்கள். அது மாதிரி தான் இருக்குது இப்போவும். அந்த மகளுக்கு கற்க வேண்டிய கல்வியை ஓரளவோடு நிறுத்திடுறாங்க. ஆனாக்க ஆண் குழந்தையை படிக்க வைக்கிறார்கள். பெண்ணுக்கு உடனே சீக்கிரம் கல்யாணம் பண்ணோம், அதே தான் அவங்களுக்கு எண்ணம். 14-15 வயசு ஆகிடுச்சுன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் தான் அவங்களுக்கு பெண்களுக்கு இறுதி அப்படின்னு நினைக்கிற குடும்பங்களில் கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. அஃப்கோர்ஸ் இவங்களுக்கு தெரிஞ்சாக்க கவர்மெண்ட்லேருந்து போய் தடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இல்லைனாக்கா அந்த பெண்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கு, 15 வயதுலேருந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கு. குடும்பத்தில் நிறைய குழந்தைகள் பிறக்கிறது, அப்புறம் வீட்டினுடைய குடும்ப கஷ்டம், அதெல்லாம் அவர்களுக்கு தங்களை பார்த்து கொள்வதற்கு ஒரு கல்வியோ இல்லைன்னாக்கா ஒரு தொழிலோ ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறது எப்போவுமே பெண்கள் ஒன்று படிக்கணும், சுய தொழிலோ இல்லைன்னா ஏதாவது

0: வேலையோ அவர்களுக்கு தனியாக தாங்கள் தனியாக காலில் நிற்பதற்கு வேண்டிய ஒரு தகுதி வர வேண்டும். ஒரு சின்ன வேலையோ ஏதாவது செய்யலாம், அது மாதிரி செய்ய வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னாக்க அந்த கணவன் இவர்களை விட்டு போனாலோ இல்லை அந்த கணவன் இறந்து போனாலோ அந்த குழந்தைகளை பார்த்துக்கொள்ளக்கூடிய வலிமை அந்த பெண்ணுக்கு வேண்டும். அது மாதிரி நிறைய அம்மாக்கள் இருக்காங்க. அந்த காலத்துலேருந்து அம்மாக்கள் வந்து வீட்டு வேலை செஞ்சு குழந்தைகளை படிக்க வச்சு எல்லாம் பண்ண நிறைய அம்மாக்கள் இருக்காங்க. முன்னுக்கு கொண்டு வந்த அம்மாக்கள் இருக்கிறார்கள், உறுதியோடு செஞ்சுருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அது மாதிரி இல்லாத ஒரு லெவல் படிப்போடு அவர்களுக்கு ஒரு தொழில்முறை கல்வியும் கற்றுக் கொடுத்தால்தான் நலம் என்று நான் நினைக்கிறேன்.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்துல குறிப்பா பெண் குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் அது சொல்லுங்களேன்.
1: பெண் குழந்தைகளை பேணி காக்க வேண்டும், அது வந்து ஓரளவு இப்போ பரவாயில்ல. தென்னாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் பெண் குழந்தையை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ, அப்புறம் அதை நல்லா வளர்க்குறாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அது வந்து கொடுக்கணும், நீ வந்து நல்லா வருவ, நல்லா படிப்ப, நல்லா முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும். அது கொடுப்பதற்கு தாய்மார்களால் இப்போ ரொம்ப முடியறது இல்லை, தந்தைமார்கள் தான் அதுக்கு முன் வந்து அந்த குழந்தைகளை, அம்மா நீ வந்து படிக்கணும், நீ நல்லா இருக்கணும், கேளுங்க அந்த குழந்தைகள்லாம் கேளுங்க சொல்லுவாங்க, படிக்க வச்சு இது பண்ணதே எங்கள் அப்பா தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் வரதட்சணை அது இது எல்லாம் நிறுத்தியிருக்கோன்னு சொல்கிறோம், அதை வந்து அன்பளிப்பாக எடுத்துக்கிறாங்க.

0: கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். அது கொடுப்பதற்கு தாய்மார்களால் இப்போ ரொம்ப முடியறது இல்லை. தந்தைமார்கள் தான் அதுக்கு முன் வந்து அந்த குழந்தைகளை, அம்மா நீ வந்து படிக்கணும், நீ நல்லா இருக்கணும், கேளுங்க அந்த குழந்தைகள்லாம் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க, படிக்க வச்ச இது பண்ணதே எங்கள் அப்பா தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் வரதட்சணை அது இது எல்லாம் நிறுத்தியிருக்கோன்னு சொல்கிறோம், அதை வந்து அன்பளிப்பாக எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். வரதட்சணைன்னு சொல்லாத அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. அது மாதிரி இன்னும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வரதட்சணை கொடுத்து கூட அந்த பெண்களை கொலை செய்யும் அளவு இருக்கிறது இன்னும் கூட. பெண்களை கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து வரதட்சணை கொடுமை இல்லை, அவங்கள கொடுமைப்படுத்துறது அதெல்லாம் இன்னும் இருக்குது. அப்புறம் பெண்ணுக்கு ஒரு கணவன், இவன் தகுதி இல்லாதவன், ஆண்கள் வந்து ஆண்மை இல்லாமல் இருக்காங்க, கணவனோட நம்மளால் இனிமே இருக்க முடியாது அப்படின்னு நினைத்தால் தனியாக இருப்பதற்கு அவர்களுக்கு மனத்திண்மை வேண்டும். சில ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுமே முடியாது, ஆல்கஹாலிக்காக இருப்பாங்க, வந்து பெண்களை அடிப்பவர்களாக இருப்பார்கள், வன்கொடுமை செய்பவர்களாக இருப்பார்கள், ஆண்மை இல்லாமல் இருப்பார்கள். அவர்களையும் கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ற அந்த இதெல்லாம் விட்டுட்டு இனிமே வந்து தனிமையில் வந்து நாம் நம்மை பார்த்து கொள்ள முடியும் அப்படின்ற மனத்தின்மை வேண்டும். நிறைய பெண்களுக்கு அது இல்லை, அதனால்தான் அவங்க கஷ்டப்படுறாங்க.
1: குடும்பன்ற கட்டமைப்பு வந்து இல்லாமல் போயிடக்கூடிய ஒரு சூழல்.
0: சரி, குடும்பன்ற கட்டமைப்பே வேண்டும், ஆனால் அது வந்து ஒரு ஆரோக்கியமான குடும்பமான கட்டமைப்பாக இருக்கும். அதில் வந்து ஒரு பார்ட்னர் சரியாக இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஒரு பார்ட்னர் சரியாக இல்லை, இன்னொரு பார்ட்னர் என்ன செய்வது? அதை யோசிக்க வேண்டும். அப்புறம் இரண்டாவது, பெண்ணுக்கு மறுமணம், அந்த கணவர் அந்த ஆர்மியில் அவர் இறந்து விடலாம், அப்போ வந்து அந்த பெண்ணை வந்து விதவையாக வைத்திருப்பது தவறு இல்லையா? அவருக்கு மறுமணம் செய்வதற்கு வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. பெண் விரும்பினால் அந்த பெண்ணுக்கு வேண்டிய முறையில் மறுமணம் செய்வதற்கும் சாத்தியக்கூறுகள் வந்து கொண்டிருக்கின்றன, நிறைய இடத்துல வருது. இப்போ அது வந்து இப்போ டைவர்ஸே ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்காமல் டைவர்ஸே இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு. எனக்கும் அவனுக்கும் ஒத்து போகலை அதனால் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். தனியாக அவர்கள் அதுக்கப்புறம் வேலை செஞ்சுட்டு அவங்க தனியாக இருக்காங்க, அப்புறம் வேணும்னா அவங்க திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நிலை வர வேண்டும்.
1: சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தில் பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், அப்புறம் அவங்க கையாள வேண்டிய முக்கியமான அவசியமான டூல்ஸ், அவங்களுக்கு எப்படி வந்து அதிகாரம் அளிக்கணும், அவங்கள எப்படி ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நீங்கள் பேசுனீங்க. குடும்பன்ற கட்டமைப்பு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஆண்களுடைய பங்கு பெண்களின் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஆண்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கும்?
0: பெண்களை மதித்து காக்க வேண்டும். உங்கள் தாயை நீங்கள் எவ்வாறு மதிக்கிறீர்களோ அதே போல தாரத்தையும் மற்ற பெண்களையும் தாயை போல மதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள். மற்ற பெண்களை ஏளனம் செய்யக்கூடாது, அவர்களையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. எல்லோரும் வல்லவர்கள், பெண்கள் அதுவும் மிகவும் மனத்திண்மை வாய்ந்தவர்கள், அவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. சில ஆண்கள் தன்னுடைய மனைவி வந்து தன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறார், அவரை பார்த்து இவர் வந்து எப்போ பார்த்தாலும் தகராறு பண்ணுறது அப்படின்ற அந்த குடும்பத்தை சில பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆண்களுக்கு அது பிடிப்பதில்லை. ஆண்களும் பெண்களும் வல்லவர்கள்தான் என்பதை அவர்கள் மனத்தில் கொள்ள வேண்டும். நம்மை விட ஒருவர் உயர்ந்து விட்டார் என்பதற்காக அவரை ஏளனம் செய்யக்கூடாது.
1: பெண்களை பாதுகாக்கிறதுல அவங்களோட பொறுப்பு என்னவா இருக்கும்?
0: பெண்களை வந்து தன்னுடைய தாய் போல மதிக்கிறார்கள் என்றாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பாதுகாப்பு வந்துடும். அதுக்காக வந்து அவங்கள வெளியே போகாத, இங்கே போகாத, அங்கே போகலாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க. அங்கே போகும்போது தங்களை எவ்வாறு காத்து கொள்ள வேண்டும் என்பது அவர்கள் வந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தற்காப்பு கலை பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். பெண்கள் வந்து பெண்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும், இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். மனத்திண்மை கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து
1: சுதந்திரமாக
0: யோசிப்பதற்கும் சுதந்திரமாக செயல்படுவதற்கும், அது வந்து அவர்கள் தவறாக போனால் அவர்களை கரெக்ட் பண்ணுறதுக்கும் அவர்களுக்கு வந்து ஆண்கள் முன் வர வேண்டும்.
1: ஒரு நீண்ட நெடிய டிஸ்கஷன் இருந்தது. சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அறிவுரைகள், நீங்கள் பெண்களுடைய நிலையை பற்றிய ஒரு புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு பெண்களும் சரி ஆண்களும் சரி மாற வேண்டி இருக்குது, பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
0: நன்றி.

நேயர்களே, இன்று 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள் கேட்கலாம், 3:30 சங்கீத சாரல் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள சதாசிவ பிரம்மேந்திரர் கிருதிகள் இடம்பெறும், 4:00 விண்ணர் திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: இசை யுவன் சங்கர் ராஜா, கதை திரைக்கதை இயக்கம் சுந்தர் சி. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது திருவிழா என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்டு மகிழலாம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேர்களே, முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரைசை, 6:20 மனோரஞ்சிதம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் தாதாம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம்.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக தினமும் பிற்பகல் 12:50 நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
3: பிற்பகல் 3:30
1: சங்கீத சாரல்.
3: நேயர்களே, FM ரெயின்போ புதுவையில் இன்று பிற்பகல் 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதய தமனிகள் அடைப்புகளுக்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இதய வியல் துறை மூத்த ஆலோசகர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி, ஆர்ஜே சோனியா ஆகியோர். 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5:00 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

பாத காணிக்கை படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோரின் இசையில் பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில் இதோ பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு இனி கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் பி சுசிலா டி எம் சவுந்தரராஜன் குரலில் வியட்நாம் வீடு படத்திலிருந்து இதோ பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

டி எம் சவுந்தரராஜன் குரலில் சபாஷ் மீனா படத்திற்காக இதோ பாடல் டி ஜி லிங்கப்பா இசையில் ஒலிக்க வருகிறது பாடல்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டும் மகிழும் நேயர்களுக்கு இனி காதலிக்க நேரமில்லை படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் இதோ பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடிமை பெண் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா குரல்களில், கே வி மகாதேவன் இசையில், புலமை பித்தன் வரிகளில் இதோ பாடல் கேட்டு மகிழலாம்.

0: என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நீங்கள் பாடல் கேட்கும் நேரம் 2:40. தங்கப்பதக்கம் படத்திற்காக வாணி ஜெயராம் மற்றும் குழுவினரோடு பாடியது பாடல். MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பாடலை கேட்டு மகிழலாம்.
1: Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky.

என்றும் இனியவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு இனி கேட்கலாம் குங்குமம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி குரலில் கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் இதோ பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இனி கல்யாண பரிசு படத்திற்காக ஏஎம் ராஜா பி சுசீலா குரலில் பாடல் ஒலிக்க கேட்கலாம். ஏஎம் ராஜா இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் வரிகளில் வருகிறது பாடல்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பசுமையான நினைவுகளில் பிரதிபலிப்பாக நல்ல அர்த்தமுள்ள வரிகளில் இதமான இசைகளில் பாடல்களை இதுவரை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 2:55 10 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை 5 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், விருதுநகர், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, திருப்பூண்டி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், புதுச்சேரி திருச்செந்தூர் பாலமோர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வேதாரண்யம் வேளாங்கண்ணி காரைக்கால் குலசேகரப்பட்டினம் சென்னை பூடல் காயல்பட்டினம் ஆம்பழத்துறையாறு மணல்மேடு திருக்குவளை மணலி புதுநகரம் தலைஞாயிறு ஸ்ரீபெரும்புதூர் மணலி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பாகூர் மயிலாடுதுறை ஆணைக்கிடங்கு வைப்பாறு மரக்காணம் தங்குச்சிமடம் புவனகிரி தண்டையார்பேட்டை அம்பத்தூர் காட்டுமன்னார் கோவில் பொன்னேரி தக்கலை மயிலாடுதுறை பூவிருந்தவல்லி கடலூர் அண்ணாமலை நகர் செம்பரம்பாக்கம் வானமாதேவி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரி கரூர் பரமத்தி ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 10.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை மதுரை கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை கோயம்புத்தூர் கரூர் மதுரை சேலம் திருப்பத்தூர் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர் சென்னை தருமபுரி கன்னியாகுமரி திண்டுக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ஈரோடு வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை கோயம்புத்தூர் கன்னியாகுமரி மதுரை திருச்சிராப்பள்ளி ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கேரள கடற்பகுதிகளை ஒட்டி கடற்மட்டத்திலிருந்து 4.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் இலங்கை கடற்பரப்பில் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றொன்று காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு.

நேரம் இப்பொழுது 3:20. பன்மொழி பாடல்களில் அடுத்ததாக தெலுங்கு மொழியிலிருந்து நுவஸ்தானந்தே நேனோ தண்டா என்ற படத்துக்காக சங்கர் மகாதேவன், தேவிஸ்ரீ பிரசாத் பாடும் பாடல்.

ஒழித்து கொண்டிருப்பது தெலுங்கு மொழி, தெலுங்கு மொழியிலிருந்து நொவ்வஸ்தானந்தே நேனோ தண்டானா என்ற படத்திற்காக சங்கர் மகாதேவன், தேவி ஸ்ரீ பிரசாத் குரல்கள்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது பன்மொழி பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்பொழுது 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க,
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சிகள் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள சதாசிவ பிரம்மேந்தர் கிருதிகள் கேட்கலாம். தொடக்கமாக மானச சஞ்சரரே என தொடங்குவது.

நேரம் இப்பொழுது 3:41 22 நொடி. சங்கீத சாரல் நிகழ்ச்சிகள் அடுத்ததாக பூர்ண போதகம் என தொடங்கும் கிருதி.

நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்கவிருப்பது மதர் இந்தியா மூவிஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வின்னர் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் பிரசாந்த், வடிவேலு, கிரண், விஜயகுமார், எம் என் நம்பியார், எம் என் ராஜம், ரியாஸ்கான், ராஜ்கபூர், பிரதாப் சிங், விமல்ராஜ், நிரோஷா, அனுராதா, ஜெயா முரளி மற்றும் பலர். இசை யுவன் சங்கர் ராஜா. கதை திரைக்கதை இயக்கம் சுந்தர் சி.

0: ஏன்பா முத்து
1: சார்,
0: ஐயாவை பார்க்கணுமே.
1: ஐயாவை இன்னைக்கு பார்க்க முடியாது சார்.
0: ஒரு முக்கியமான விஷயம், சென்ட்ரல் மினிஸ்டர் மெட்ராஸ் வந்திருக்காங்க. ஒரு கான்ட்ராக்ட் அவர் ஓகே பண்ணா 5 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும். அதுக்கு ஐயாவோட கையெழுத்து வேணும்.
1: உங்களுக்கு தெரியாதா சார், ஐயா இன்னைக்கு எந்த வேலையும் வச்சுக்க மாட்டாருன்னு?
0: தெரியும்ப்பா, 5 கோடி ரூபாய் ஆச்சு, ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தேன்.
1: சான்ஸே இல்ல சார், 100 கோடி ரூபாய் லாபம் வந்தாலும் ஐயா இன்னைக்கு எந்த வேலையும் வச்சுக்க மாட்டாரு.
2: என்ன கோத்திரம்?
3: சிவகோத்திரம்.
2: என்ன நட்சத்திரம்?
3: அஸ்தம்.
2: என்ன ராசி?
3: கன்னி ராசி.
2: பையனோட பேரை சொல்லுங்க.
3: சக்தி.
4: ஆமா, பையனோட பிறந்த நாளுக்கு பூஜை அது இதுன்னு தடபுலா பண்றீங்க. பையனை காணும்.
3: அவனுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்யறேன். ஆனா அவன் மற்றவங்க பிரச்சனைக்காக எங்கேயாவது போயிருப்பான். ஏ சக்தி, யாரையே கைய வச்சுட்டியாமே?
0: ஆமாப்பா, அவன் ஏற்கனவே காலேஜ்ல பொடுங்களை ரேக் பண்ணி சஸ்பெண்ட் ஆனவன். காலேஜ் எலெக்ஷன்ல நிப்பேன்னு தகராறு பண்ணி நின்னான். எலெக்ஷன் நடக்கும் போது எங்க தோத்து போடுன்னு பயந்து வாக்குப்பட்டி தூக்கிட்டு போயிட்டான். அதை திருப்பி கொண்டாடலாம் நான் போனா பெட்டி மேல கை வச்சா கைய வெட்டிடுவண்ணா. அதான் அவன் சொன்னா நான் செஞ்சேன்.
3: கரெக்டா பண்ணடா. ஏன் பிள்ளையாச்சே?
0: ஐயா
3: ரொம்ப சந்தோஷப்படாத, உங்க அம்மா உன் மேல ரொம்ப கோபமா இருக்கா.
0: என்னம்மா பேக் பண்றீங்க, ஊருக்கு போறீங்களா?
5: நான் போல, நீதான் போற.
0: நானா? எதுக்கு?
5: உனக்கு காலேஜ் லீவு தானே, நீ கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க வேண்டாம். ஊருக்கு?
0: நான் எதுக்குமா ஊருக்கு போறோம்?
5: எனக்கு இருக்கிறது நீ ஒரே புள்ளடா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா
0: இப்ப நான் என்ன பண்ணணும்?
5: நீ ஊருக்கு போகணும்.
0: அப்பா, நான் ஊருக்கு போறேன். எந்த ஊர்?
5: என் அப்பா அம்மா ஊருக்கு
0: தான். தாத்தா ஊர் எது?
3: வர மாட்டேன்னு சொல்ல வந்தேன்.

0: What?
1: Yeah, out of that.

0: என்ன சொல்றாரு கேட்டு சொல்லுங்க. இவன் எங்க இருக்கான்டா? ஏய் மேல என்ன பண்ணிட்டு இருக்க?
1: வரவு செலவு கணக்கு பாக்குற.
0: கீழ வா.
1: வர மாட்டேன்.
0: கீழ வா.
1: வந்த என்ன அடிப்ப?
0: ஏங்க அண்ணன் கீழே வரணுமா? அதுக்கே அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. அடியில வைக்கல பார்த்து வச்சுன்னா சூடு தாங்காம மனுஷன் கீழே வந்துட போறாரு.
1: டேய் தம்பி யாராடி? கொலகார பாவிடா. அண்ணன் கட்டி மேல நின்னுக்கு ஐடியா வாட குடுக்குற. ஏன் மூஞ்சில முழிக்காத போ.
0: உங்க சொல்ல எனக்கா தட்டி இருக்கானே வரனே. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த வைக்கல மறந்துறாதீங்க.
1: ஐயோ வாட்டி விட்டு போறாரு. ஐயா பத்த
0: அண்ணே வரும்போது குறியரட்டி குச்சி முட்டாயோ.
1: ஆமா நீ செஞ்ச வலக்கு என்ன குச்சி ஆக்கி குறியரட்டி ஆக்க போறாயே. இவளுக்கு ரொட்டி வேணுமா? அப்படியே வரப்பல்ல பாறாயே.
0: பாடா
1: வேணா இதோட நிறுத்திக்கிறோம்.
0: டேய் என்னடா நிறுத்துது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல.
1: ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும்?
0: என்ன தைரியம் வந்து என் கூட்டு பொண்ணை கை பிடிச்சு இழுத்துருப்ப?
1: ஒரு இளைஞன் ஒரு இளைஞ்சி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா பேச்சு?
0: எத்தனை தடவை நடிக்கிறது சடைய கையிட.
1: நீங்க
0: வரல? இப்போ ட்ரெஸ் வரல.
1: என்ன பண்ணுவ?
0: அங்க தாத்தா திருக்கவாலோட காத்துட்டு இருக்காரு. போய் சொல்லட்டுமா?
1: திருக்கவாலோடயா? இத முதல்ல சொல்ல கூடாதா? இரு ட்ரெஸ்ஓட வர.
0: ஒரு நிமிஷம்.
1: என்ன?
0: நானும் வர.
1: நீ எதுக்கு?
0: உங்களை நம்பல. இந்தாங்க. வாங்கனே. அண்ணா நான் என்ன?
1: இங்க தான் மூளையில யூஸ் பண்ணி
0: சொல்றேன். சசி சொல்லுங்க.
1: இப்போ நமக்கு கிட்ட ரெண்டு பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. அண்ணே உள்ள போய் துணி எடுக்கிற வரைக்கும் இதுல ஒரு பாக்கெட் எடுத்து ஒண்ணன்னா வீசணும். துணி எடுத்து முடிச்ச உடனே இன்னொரு பாக்கெட் எடுத்து ஒண்ணன்னா போடணும்.
0: நீங்க துணி எடுத்துட்டீங்க எனக்கு எப்படி தெரியும்?
1: எல்லாம் மனக்கணக்கத்தான். நீ ஒரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள அங்க நான் துணி எடுத்துட்டேன்னு அர்த்தம். இன்னொரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள நான் வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். இது டைமிங். அப்புறம் இன்னொன்னு தம்பி, துணியை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்த உடனே இத்தோட நம்ம சங்காத்தத்தை முடிச்சுக்கிறோம். இதுவும் டைமிங். கிளம்பட்டா? இப்படி தம்பி நல்லா நான் வச்சுக்க. அண்ணன் போகும்போது ஒரு பாக்கெட்டு, வரும்போது ஒரு பாக்கெட்டு.
0: சார்
1: வரட்டா?
0: பத்திரண்ணே
1: சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ

0: இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு துப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க.
1: இப்ப என்ன பண்றது?
0: ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம்.
2: துப்பு கட்டவன எங்க வீட்டு கல்யாணத்துல 10 நாள் வேலை செஞ்சுட்டு கடனை கழிச்சுட்டு ஓடிப்போ, இது என் உத்தரவு.
0: நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா?
1: யாரு? எலுமிச்ச பழமா?
0: அட அதுலப்பா, இது ரெண்டாவது அடிக்கு பிழிஞ்சி வெறுந்தூர்ல விளக்க நீ ஒத்தி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பா, இவளுக்கு நோகாம கொண்டு தண்ணியில விடுவாங்களாம். இதுக்கு காரணமா இருக்க அந்த கன்னி பொண்ணியை கட்ட துறையை நான் பழி வாங்கணும், அதுக்காக அந்த பொண்ணை நீ லவ் பண்ணணும், அந்த வெள்ளை தாவணி போட்டு வளர்த்தா நீ லவ் பண்ணணும், நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாதுங்க அப்படின்னு அவன் சொல்ற அளவுக்கு அவன் மனசுல நீ இடம் பிடிக்கணும். அதுக்கு பின்னால கல்யாண பேச்சுன்னு ஒண்ணு வரும் பத்தியா, அப்ப நீ சொல்லணும் எங்க அண்ணன் கைப்புல சொன்னாத்தான் அவன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லணும். அவன் உடனே அலறி அடிச்சு ஓடி வந்து என் காலில் வந்து கெஞ்சணும். அப்ப நான் சொல்லணும், நீ என்ன பண்ண இம்சைக்கு என் தம்பி உனக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லணும். அவன் உடனே நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுகணும். அதை பார்த்து அந்த இடவட்டமே கட்டத்துற செவத்துல முட்டி முட்டி சாகணும்.
1: அந்த அக்கா பேரை சொன்னா உனக்கு ஒரு சாக்லேட்.
3: இது பேர் என்ன?
1: பெரிய சாக்லேட்.
3: அந்த அக்கா பேரு யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு முதலே சாக்லேட் கொடுத்துட்டாங்களே.
4: இந்த மாதிரி எத்தனை பேரியா கிளம்பிருக்கீங்க?
1: இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்த மட்டும்தான்.
4: ஏய், இங்க என்னடி பண்ற? வா மேல போலாம்.
1: திமுரோ.
3: ஹலோ பிரதர்.
1: என்னங்க பிரதர்?
3: இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு.
1: என்னங்க வில்லன் மாதிரி பேசுறீங்க?
3: எஸ், அந்த அக்கா பேர் தெரியணும்னா ஒரு 100 ரூபாய் செலவாகும். ஓகேயா?
1: இந்த வயசுல தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ இப்ப சொல்லுங்க பிரதர், அந்த பொண்ணு பேர் என்ன?
3: நீலவேணி.
1: பாப்பியா நீ பாட்டு பாத்துட்டு ஒரு சாரி கூட சொல்ல மாட்டேன்.
4: தெரியாம பாத்துட்டேன்.
1: ஆனா நீ பார்த்ததை நான் பாத்துட்டேனே.
4: இப்ப என்ன பண்ணணும்?
1: சிம்பிள், நீ லவ் பண்ணணும்.
4: அதெல்லாம் முடியாது.
1: அப்ப என்ன வெங்காயத்துக்கு நீ விளக்கம் கேட்ட?
4: அது வந்து
1: இது ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு.
4: என்ன?
1: நீ குளிக்கும் போது நான்
4: பாக்கணும். என்ன விளையாடுறியா?
1: இல்ல சீரியஸா சொல்றேன். நீ குளிக்கும் போது சொல்லி அனுப்பு, யாருக்கு தெரியாம சைலண்டா வந்து பாத்துட்டு போயிடுறேன். ஓகே சரியா?
4: முன்ன பின்ன தெரியாத ஆளை எப்படி லவ் பண்றது?
1: இப்படிதான்.

0: வச்சிருக்கான் கொய்யா.
1: எனக்கு தெரியாதுங்கய்யா.
0: அவன் வீட்டு கணக்கு நீ உனக்கு தெரியாது.
2: சொல்லிடாத

0: தோச்சில் படக்கூடாது. என்ன மாட்டி விடுறதுக்கு இவ்வளவு ஐடியா கொடுத்தோம், நீ திருத்திட்டு முடிச்சிட்டு இருக்கிய.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வின்னர் திரைப்பட ஒளி சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
2: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க.

0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன் மழை.
1: விண்ணர் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
2: இந்த நெக்லஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கல. என்ன பாட்டி இவ, எதை கேட்டாலும் பிடிக்கல பிடிக்கல சொல்லிட்டு இருக்கா? அது சரி, கட்டிக்க போற மாப்பிள்ளையாவது பிடிச்சிருக்கா?
3: ரொம்ப பிடிச்சிருக்கு.
4: காலங்காலமா பொம்பளை இப்படி நம்பி தானே நம்ம கிட்ட ஏமாந்துட்டு இருக்காங்க.
5: விடுங்க தம்பி, அந்த பொண்ணுக்கு தான் மேரேஜ் ஆக போகுது இல்ல
4: அப்படின்னு அவதானே சொன்ன. நானா சொன்னேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை கடத்த போறேன்.
5: இது தீவிரவாதம்.
4: அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது இடைஞ்சல யார் வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்களா இருந்தா
6: போற பொண்ணு.

0: வரட்டும் பாக்கலாம். எல்லாரும் வந்துட்டாங்க.
1: அவங்க வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள பொண்ணு அவ ரூம்ல இருப்பா.
0: பாக்கலாம்.
1: ஓகே. எலைக்குள்ள பொண்ணு மாதிரி போ. எடுறா.

0: புத்தகம் தோணுச்சு. அதான்
1: அதுக்கு இங்க வரணுமா?
0: வீட்டுல யாராவது பாத்திரம் வாங்க சாப்பிடு. ஆனா இங்க யாருமே இல்லையே.
1: நீ தெரிந்தவே மாட்டேன். சரி கண்ணத்தை காட்டு.
0: எனக்கு தெரியுதே.

0: அவங்க யாருப்பா? மச்சானு தானே. அக்கா பொண்ணுங்கிற ஒரு மேலே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இங்க பாரு, நம்ம பொண்ணு அவங்கள தூக்கிட்டு போய் கதை தாத்துக்கு முன்னாடி நம்மளா கொடுக்கதான் கௌரவம்.
1: அக்காவே செத்து போயிட்டா, அப்புறம் அவங்களுக்கு என்ன உரிமை கிடக்கு?
2: இன்னொரு தடவை அவருங்க நம்ம பொண்ணு மேல கைய பெச்சானுங்க.
0: என்னங்க இது, வயசுக்கு வந்து பிள்ளை கை நீட்டி அடிக்கிறீங்க?
3: நடு ராத்திரில எவன் கூட போய் இப்ப போனதுனாலதான் அவனுங்க கண்ணில் பட்டிருக்கான்.
2: ஓடுகாதி சிரிக்கி முளைச்சு மூணு நில விடல உன்ன.
3: அவன் இனிமே எங்கேயும் இருக்க மாட்டான்.

0: வேணாம் தம்பி, திரும்பி போயிடுங்க.
1: என்ன மிரட்டி பாக்குறீங்களா?
0: இல்ல தம்பி, கெஞ்சி கேட்டுக்கிறப்பா. நீங்க கல்யாணத்துக்கு வந்து கலாட்டம் பண்ணி ஏதாவது நடந்துச்சுன்னா என் பொண்ணு வாழ்க்கைய கெட்டு போயிடும்பா. அதுவும் இல்லாம நீலவேணி இந்த ஊர்ல இல்லவே இல்லப்பா. அவங்க அப்பா சந்திரபாண்டி அவளை அவங்க ஊருக்கே கூட்டு போயிட்டான் தம்பி.
1: எந்த ஊர்?
0: அந்த ஊருக்குள்ள யாருமே நுழைய முடியாது. அப்படியே நுழைஞ்சாலும் உயிரோட.
1: ஊரு பேரை சொல்ல முடியுமா முடியாதா?
0: திருவாச்சு. தம்பி, உங்களை இந்த ஊர்ல வெட்டி போட ஆளை வச்சுட்டு போயிருக்கான். நீங்க அந்த ஊருக்கு போன என்ன யோசிச்சு பாருங்க.
1: எதிர்த்து ஜெயிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: என்னப்பா இது, ஒரு மாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த, இப்ப திடீர்னு கிளம்பிட்டேன்.
1: இல்ல தாத்தா, நான் இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நடந்தது. நான் கிளம்புறேன்.
3: அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணு, கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு ராஜா.
1: இல்லை பாட்டி, மனசு சரியில்லை. அப்பா அம்மா வர பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்.
3: உங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன்.
0: ஏப்பா இது இடம் என்னப்பா விட்டு போச்சு பேசிக்கிட்டு, டைம் ஆயிடுச்சுல கிளம்பு.
4: ஹலோ, நீ எங்கே வர?
0: மெட்ராஸுக்குப்பா. மெட்ராஸ்கார முறை என்ன என்னை பார்க்கலையா?
4: வந்தா கஷ்டப்படுவேன்.
0: நானா
4: வரேன் தாத்தா. நீ வந்தே ஆகணுமா?
0: நான் மெட்ராஸ பார்த்தே ஆகணும்.
4: உன் விதி யாரால மாத்த முடியும்?
0: என்ன பாத்துக்கிற எனக்கு தெரியும்.
4: வந்து

0: நீ தானே சொன்ன உன்னை பார்த்து உனக்கு தெரியும்.
1: எப்ப ஒரு பேச்சு சொல்லப்படாதா? அதுக்காண்டி உடனே கொண்டாந்து இறக்கி விட்டுறதா?
2: பேசக்கூடாது.

0: நீ கிளம்பு.
1: நான் மட்டும் தனியாவா? அதுக்கு நான் ஓ கூட வந்துடுறேன். நில்லப்பா. ஏப்பா
0: என்ன சொல்லு.
1: என்ன ஆளை பத்தி விசாரிக்கலாம் பார்த்தா ஊருக்குள்ள ஒருவேளையும் காணா? எல்லாம் இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களா?
2: போகாதப்பா.
1: சத்தியமா
0: சத்தியமா
1: போப்பா.

0: உடனே கிளம்பு.
1: ஓய், உன்னை விட்டுட்டு போறதுக்கு நான் இவ்வளவு தூரம் வந்தேன்.
0: அப்பா உன்னை பார்த்துட்டாருன்னா?
1: போலீஸ் திருடனை ஊரெல்லாம் தேடும், ஆனா ஸ்டேஷன்ல தேடுமா? அதே மாதிரி உங்க அப்பா என்ன ஊரெல்லாம் தேடிட்டு இருக்காரு, ஆனா நான் அவர் வீட்டுல இருக்கேன்.
0: ஒருவேளை பார்த்துட்டா
1: அவரை கொண்டுடுவேன்.
2: பையனுக்கு ஆதரிக்கிறாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த பாருங்க, உங்களை விட
3: அவனுக்கு

0: கோழத்தனமா என் பொண்ணை தூக்கிட்டு போக பாத்தியே. நீ ஒரு உண்மையான ஆம்பளையா இருந்தா எங்களை மீறி கூட்டிட்டு போட பார்க்கலாம்.
1: யாரு பண்ணி
2: யாருக்கு போறப்ப பேசிக்கலாம்.
3: ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் வருமா, அதுக்காக சொல்ல
1: வந்தேன். எப்ப வரும்?
4: 10 நிமிஷத்துல வந்துடும் சார்.
5: ரயிலுக்குள்ள வண்டி எடுக்க சொல்றேன்
4: சார். இன்னும் டைம் இருக்கு சார்.
5: வண்டி எடுக்க அவனை தலை எடுத்துருவேன்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது மதர் இந்தியா மூவிஸ் இன்டர்நேஷனல் வழங்கிய வின்னர் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் பிரசாந்த், வடிவேலு, கிரண், விஜயகுமார், எம் என் நம்பியார், ரியாஸ்கான், எம் என் ராஜம், ராஜ்கபூர், பிரதாப் சிங், விமல்ராஜ், நிரோஷா, அனுராதா, ஜெயா முரளி மற்றும் பலர். இசை இவன் சங்கர் ராஜா. கதை திரைக்கதை இயக்கம் சுந்தர் சி.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5 மணி. வருவது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது திருவிழா குறித்த திரைப்பட பாடல்கள். மக்களின் மகிழ்ச்சி, ஒற்றுமை, பக்தி, பண்பாடு ஆகிய அனைத்தும் சங்கமிக்கும் இனிய நிகழ்வே திருவிழா. அந்த வகையில் இம்மாதம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவராத்திரி பெருவிழாவானது சக்தியின் பெருமையை போற்றும் 9 நாட்களும் கொழு, பக்தி பாடல்கள், கலை நிகழ்ச்சிகள் என பல சிறப்புகளை கொண்டது.

பி சுசிலா குரலில் கேட்டது நவராத்திரி படப்பாடல். திருவிழா என்பது ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல, அது தலைமுறைகளை கடந்து வரும் நம் பண்பாட்டின் அடையாளம். மகிழ்ச்சியையும் புத்து உணர்வையும் கொண்டு வரும், இருளை நீக்கி ஒளியை வரவேற்கும் தீபாவளி திருவிழா.

கேட்ட பாடலின் படம் பூவே பூச்சடவா. மக்களின் முகங்களில் புன்னகையும் மனங்களில் மகிழ்ச்சியையும் விதைப்பதே திருவிழாக்களின் தனிச்சிறப்பு. அந்த வகையில் தீப ஒளியால் இல்லங்களையும் உள்ளங்களையும் ஒளிரச் செய்யும் அழகிய திருவிழா கார்த்திகை தீபம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் திருவிழா குறித்த திரைப்பட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆடம்பரத்தில் மட்டுமல்ல, அன்பை பகிர்வதிலும் உதவி தேவைப்படுவோருக்கு உதவி செய்வதிலும் திருவிழாவின் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த வகையில் உழவர்களின் உழைப்பையும் இயற்கையின் கொடையையும் போற்றும் தமிழர்களின் பாரம்பரிய திருவிழா பொங்கல்.

கேட்டது மகாநதி படப்பாடல். அன்பும் ஒற்றுமையும் இணையும் இடத்தில் அதன் சிறப்பு பெருகுகிறது. ஊரே ஒன்று கூடி வடம் பிடித்து இழக்கும் தேரோட்டம் மக்களின் ஒற்றுமையையும் பக்தியையும் வெளிப்படுத்துகிறது.

குழுவினர் சேர டி எம் சவுந்தரராஜன் பேர் சுசீலா குரல்களில் கேட்டது இரு துருவம் படப்பாடல். இசையும் மகிழ்ச்சியும் இணையும் இடத்தில் திருவிழா பிறக்கிறது. நம் மண்ணின் மனத்தையும் மரபின் பெருமையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பாலமே திருவிழா. அந்த வகையில் மண்ணின் மனம், நாட்டுப்புற இசை, கரகாட்டம், கூத்து என கிராமிய கலைகளை உயிர்ப்புடன் காக்கும் களமாக ஊர் திருவிழா விளங்குகின்றன.

0: கேட்டது நாட்டுப்புற பாட்டு. திருவிழா என்றதும் இசையின் பங்கு நினைவுக்கு வருகிறது. நாதஸ்வரமும் தவிலும் ஒலிக்கும் போது திருவிழாவின் உற்சாகமும் பன்மடங்கு உயர்கிறது. காலங்கள் மாறினாலும் திருவிழாக்கள் தரும் மகிழ்ச்சியும் நினைவுகளும் என்றும் மாறுவதில்லை. நிறைவாக ஜெயம் படத்திற்காக வரும் பாடலை கேட்போம்.
1: ஏண்டா அழுகிற?
2: அவளை காணுமேடா.
1: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
2: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லடா.

இதுவரை வந்தது பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:30. நேயர்கள் கேட்க இருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி

டிஎம் சவுந்தரராஜன் குரலில் கேட்டது ஆதி பராசக்தி படப்பாடல். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 8 மணிக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் ஒரு மாவட்டம் ஒரு பொருள், நமது தயாரிப்பு நமது அடையாளம் குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்போர் புதுச்சேரி அரசின் மாவட்ட தொழில் மையத்தின் தொகுப்பு அலுவலர் திரு தமிழன்பன் அவர்கள், நேர்முகம் காண்பவர் எம் சரவணகுமார். திரையிசையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் சுப்பிரபாதம்.

0: மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன்.

0: தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் கலாச்சார பயணம் பன்னெடுங்கால பண்பாட்டு பரிமாற்றங்களையும் அறிவு பகிர்வையும் அடிப்படையாக கொண்டது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் சம்பளத்தை போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் புதிதாக கண்டறியப்படும் காச நோயாளிகளின் எண்ணிக்கை உலக சராசரியை விட அதிக அளவில் குறைந்துள்ளது. விளையாட்டு வீரர்களின் சாதனைகள் எதிர்காலத்தில் இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதாக அமைய வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கலாச்சார பயணம் பன்னெடுங்கால பண்பாட்டு பரிமாற்றங்களையும் அறிவு பகிர்வையும் அடிப்படையாக கொண்டது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய கலாச்சாரத்தின் உலக பிணைப்புகள் என்பது குறித்து புதுடெல்லியில் நடைபெறும் 3 நாள் சர்வதேச மாநாட்டில் இன்று நடைபெற்ற தொடக்க விழாவிற்கு அனுப்பிய செய்தியில் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார். நாளந்தா போன்ற இந்தியாவின் பழங்கால உயர்கல்வி மையங்கள் இந்தியாவிற்கும் ஆசிய நாடுகளுக்கும் இடையிலான அறிவு பகிர்வை வலுப்படுத்திய நிலையில் தரை மற்றும் கடல் மார்க்கமாக பயணம் மேற்கொண்ட துறவிகள், அறிஞர்கள் மற்றும் வணிகர்களும் இந்தியாவின் அறிவுசார் மரபுகளை உலகெங்கிலும் பரப்பியிருப்பதாக அவர் தெரிவித்தார். விழாவில் பிரதமரின் செய்தி மத்திய கலாச்சாரத்துறை செயலரால் வாசிக்கப்பட்டது. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் மாநாட்டின் தொடக்க விழாவில் பேசுகையில், இந்திய கலாச்சாரத்தின் தாக்கம் நாட்டின் பூகோள எல்லைகளை தாண்டி பரவியதன் வரலாற்றை அறிந்து கொள்ளவும் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் பாரம்பரிய அறிவின் பங்கை புரிந்து கொள்ளவும் இம்மாநாடு உதவிகரமாக இருக்கும் என்றார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி எனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தினால் விறகு புகையினால் ஏற்படும் சுகாதார கேடுகளில் இருந்து கோடிக்கணக்கிலான பெண்கள் விடுவிக்கப்பட்டு சுய முன்னேற்ற முயற்சிகளுக்கு கூடுதல் நேரமும் பெற்றுள்ளது குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் எனும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: சமையலறையில் விறகடுப்பினால் ஏற்படும் புகையிலிருந்து பெண்களை பாதுகாப்பதுடன் பெண்களின் கண்ணியத்தை மேம்படுத்தி குறிப்பாக ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கும் சம வாய்ப்பை வழங்கும் நோக்கிலான பிரதமரின் உஜ்வாலா திட்டம் 2016 ஆண்டில் கொண்டுவரப்பட்டது. நடுத்தர குடும்பத்தினர் மட்டுமே எல்பிஜி இணைப்பு பெற முடியும் என்ற நிலையை மாற்றி சாதாரண ஏழை குடும்பத்தினரும் பெண்களின் பெயரிலேயே எல்பிஜி இணைப்பு பெறலாம் என்ற நிலை இத்திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதால் பெரும் எண்ணிக்கையிலான ஏழை பெண்கள் புகையற்ற தூய சமையலுக்கு மாறினர். இவ்வாண்டு மே மாதம் வரை இத்திட்டத்தின் கீழ் 5.5 கோடிக்கும் அதிகமான எல்பிஜி இணைப்புகள் ஏழை பெண்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. கடந்த நிதியாண்டில் மட்டும் 45 கோடிக்கும் அதிகமான எல்பிஜி சிலிண்டர்கள் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. உஜ்வாலா திட்ட பயனாளிகளின் சிலிண்டர் கோரிக்கையும் ஆண்டுக்கு 3 என்ற அளவிலிருந்து ஆண்டுக்கு 5 ஆக அதிகரித்துள்ளது. தேசிய அளவில் மொத்தமுள்ள எல்பிஜி இணைப்புகளின் எண்ணிக்கை 2014 ஆண்டில் சுமார் 14.5 கோடியாக இருந்த நிலையில் நடப்பாண்டில் இந்த எண்ணிக்கை 33.39 கோடியாக அதிகரித்துள்ளது. 2014-15 ஆண்டில் 17.6 மில்லியன் டன்னாக இருந்த எல்பிஜி நுகர்வும் கடந்த நிதியாண்டில் 34 மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தினால் பெண்கள் சமையலறையில் செலவிடும் நேரம் குறைந்து மகளிர் ஆரோக்கியம் மேம்பட்டிருப்பதுடன் கல்வி மற்றும் சுய முன்னேற்றத்திற்கான பெண்களின் இதர முயற்சிகளுக்கும் கூடுதல் நேரம் கிடைத்துள்ளது. குடும்ப அளவிலான முடிவெடுக்கும் நடைமுறைகளில் அதிகம் பங்கேற்பதற்கான வாய்ப்பையும் இத்திட்டம் பெண்களுக்கு வழங்கியுள்ளது. ஏழை பெண்களுக்கான பிரதமரின் உஜ்வாலா திட்டம் சமையலறைக்கு வெளியிலும் சமூக அளவிலான பல பயன்களை வழங்கி வருவதில் ஐயமில்லை.
0: ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் சம்பளத்தை உற்பத்தி திறனுடன் இணைந்த போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இதனால் 1,40,000 ரயில்வே ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று மாலை புதுடெல்லியில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார். தகுதியுள்ள ரயில்வே ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 17,951 ரூபாய் போனஸ் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் மூலம் மாற்றுத் திறனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு வழங்குவதற்கான தேசிய சமூக உதவி திட்டத்தை மொத்தம் 53,428 கோடி ரூபாய் செலவில் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அனைத்து 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்தம் 3,20,00,000 பேர் இதனால் பயன் அடைவார்கள் என்றும் திரு வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும்

0: ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும் @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. 2015 முதல் 2024 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் புதிதாக கண்டறியப்படும் காச நோயாளிகளின் எண்ணிக்கை 21% குறைந்துள்ளது. இதே காலகட்டத்தில் காசநோய் உலக அளவில் 12% மட்டுமே குறைந்து இருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட ஆண்டுகளில் முறையான சிகிச்சையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள காச நோயாளிகளின் எண்ணிக்கையும் உலக சராசரியை காட்டிலும் அதிகமாக இந்தியாவில் 92% அதிகரித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள்.
2: இந்தியாவில் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து சிகிச்சை அளிப்பதில் மக்கள் பங்கேற்பு மற்றும் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான இயக்கத்தின் கீழ் நாட்டில் இதுவரை 28 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு காசநோய் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. 20 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு காசநோய்க்கு எதிரான தடுப்பு சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளன. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் அனைத்து பொது சுகாதார நிலையங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் காசநோய் பரிசோதனை மற்றும் சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுகிறது. காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தில் 570,000 அதிகமான நிக்ஷய் தன்னார்வ தொண்டர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். காசநோய் ஒழிப்பு பணிகளில் சமூக பங்கேற்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஜோஷ் என்னும் கூட்டு சுகாதார குழுக்கள் அண்மையில் அமைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
1: புதுச்சேரியில் இன்று மாலை நடைபெற்ற தேசிய விளையாட்டு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேலோ புதுச்சேரி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். அண்மை காலங்களில் கிராமப்புறங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள், குறிப்பாக பெண்கள்தான் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளிலும் சாதனை படைத்து வருவதாக அவர் கூறினார். விளையாட்டை பொழுதுபோக்காக பார்க்கும் நிலை தற்போது மாறியிருப்பதாகவும் இன்றைய விளையாட்டு வீரர்களின் சாதனைகள் எதிர்காலத்தில் இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதாக அமைதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். கருவடிக்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் மற்றும் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்கள் எந்தவொரு சூழலிலும் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் மக்கள் சேவை ஒன்றையே கடமையாக கொண்டு செயல்படுவது எப்படி என்பது குறித்து ஜிப்மர் கலையரங்கில் இன்று நடைபெற்ற பயிற்சி முகாமை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். மத்திய அரசின் கர்மயோகி இயக்கத்தின் நோக்கங்களுக்கு ஏற்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சி பாரதியார், அரவிந்தர் போன்ற கர்மயோகிகளின் பூமியான புதுச்சேரியில் நடைபெறுவது மிகவும் பொருத்தமானது என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு அசோக் ஆனந்த் இன்று 16வது சட்டப்பேரவையின் உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். சட்டப்பேரவையில் உள்ள சபாநாயகர் அறையில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் திரு அசோக் ஆனந்திற்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி திரு அசோக் ஆனந்திற்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன், அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். வடகிழக்கு பருவமழை தென்னிந்தியாவின் தென்பகுதிகளில் நாளை தொடங்க சாதகமான சூழல் தென்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று நாகை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், தஞ்சை, திருவாரூர், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகை மாவட்டம் கோடியக்கரையில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 3 சென்டிமீட்டர் மற்றும் காரைக்காலில் 2 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி விடுதலை தின விழா வரும் நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் உள்ள கருத்தரங்கக் கூடத்தில் இன்று நடைபெற்றது. செய்தி விளம்பரத்துறை செயலர் திரு முகமது ஹசன் அபி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கிழக்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி சுருதி எரகட்டி மற்றும் காவல், தீயணைப்பு, கல்வி, சுகாதாரம், பொதுப்பணி, சுற்றுலா, கலை, பண்பாடு உள்பட சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் கலாச்சார பயணம் பன்னெடுங்கால பண்பாட்டு பரிமாற்றங்களையும் அறிவு பகிர்வையும் அடிப்படையாக கொண்டது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் சம்பளத்தை போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் புதிதாக கண்டறியப்படும் காச நோயாளிகளின் எண்ணிக்கை உலக சராசரியை விட அதிக அளவில் குறைந்துள்ளது. விளையாட்டு வீரர்களின் சாதனைகள் எதிர்காலத்தில் இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதாக அமைய வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:20.

நேரம் 6:33. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் வாணி ஜெயராம்.

ஏற்போர் புதுச்சேரி அரசின் மாவட்ட தொழில் மையத்தின் தொகுப்பு அலுவலர் திரு தமிழன்பன் அவர்கள், நேர்முகம் காண்பவர் எம் சரவணகுமார், தொடர்ந்து திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு, 10:35 தேன்மழை, 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சல் 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். கலை ஆர்ப்பத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை நிகழ்ச்சி, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும். காலநிலை மாற்றம் வழங்குபவர் டி அரவிந்தராஜா அவர்கள். 7 சிந்தனை மலர், 7:02 கவிதை சோலை. எழுதி வழங்குபவர் தேன் தமிழன் என்கிற ஆர் சடையப்பிள்ளை அவர்கள். 7:25 நலமாய் வாழ, லெப்டோஸ்பைரோசிஸ் என்னும் எலி காய்ச்சல் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்போம் அறிந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8 கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே ஹரிபாஸ்கர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில் நிகழ்ச்சி, சென்னை அஞ்சல். 8:30 சக்தி உலா நிகழ்ச்சியில் அபயம் அருளிடும் அம்பிகை, ராமநாதபுரம் மாவட்டம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியால் சமேத வால்மீகிநாதர் சுவாமி திருக்கோயில் சித்திரம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை நிகழ்ச்சி, சென்னை அஞ்சல். 8:45 தகவல் தளம். 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் நவராத்திரி இசை விழா, சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே பி சூர்யா நம்பிகன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாயராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 12 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு காலம் போற்றும் கலாம். நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள். 12 வளமான பாரதம், பிரதான் மந்திரி சூரிய கர் மியூட் பிஜ்லி யோஜனா, பாரத பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த சித்திரத்தின் 2 கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகள். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்று மினியவை, 2:55 வானிலறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், ஏ கே சி நடராஜன் அவர்களின் கிளாரனெட் இசை கேட்கலாம். நாளை மாலை 4 பல்லாண்டு வாழ்க திரைப்பட ஒளிச்சித்திரம், கதை வி சாந்தாராவ், இசை கே வி மகாதேவன், இயக்கம் கே சங்கர். 5 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இதயம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி, இயற்கை வழி வேளாண்மை, திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம், மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 நாடக மலரில் நம்பிக்கை சிறகு நாடகம், எழுதியவர் மதுரை முரளி அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை நிகழ்ச்சி, சென்னை அஞ்சல். 10 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 நிறைவு செய்வதை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு, 10:35 முதல் 11 வரை தேன்மழை. 11 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து நமது முதன்மை அலைவரிசை

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் நேரம் 6:50 நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நமது நிலையம் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் இந்த ஒளிபரப்பில் 7:00 முதல் 7:15 திரை இசை, 7:25 குழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 குழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் தாதாம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். இன்றிரவு 8:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் ஒரு மாவட்டம் ஒரு பொருள், நமது தயாரிப்பு நமது அடையாளம் குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கு

நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி 102.8 FM ரெயின்போவில் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11 மணி வரை தென் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:00 முதல் 8:00 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:30 இனிய நேரம், முகமே தெரியாத ஒருத்தர் செஞ்ச சின்ன உதவி என்ற தலைப்பில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனு. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மேலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ராஜே சிவகங்காவதி. 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 முதல் 3 மணி வரை காலத்தை வென்று காணுங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக கர்ப்பகால மற்றும் சிசு இறப்பு நினைவு நாள் குறித்து புதுச்சேரி மகப்பேறியியல் மற்றும் நோயியல் துறையின் மூத்த ஆலோசகர் டாக்டர் ஆர் சசிகலா அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 5:00 முதல் 6:10 வரை நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர்ஜே பாரதி தேவி மற்றும் ஆர்ஜே ஆஷா. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் பின்னர் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே நேரடி நிகழ்ச்சி தொலைபேசி வழியாக கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 102.8 FM ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், பின்னர் இரவு 7:00 முதல் 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் 102.8 MHz இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

மதுபாலகிருஷ்ணன் குரலில் கேட்டது அபியும் நானும் பட பாடல். புதுச்சேரி தட்டாஞ்சபடி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதி உதவியாக தலா 10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது 10 லட்சம்

0: ரூபாய் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றுக்கு ஒரு முறை நிதிபதிவாக 500,000 வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக் கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் இம்மாதம் 23 மாலை 5 சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். நேரம் 7:06:30. திரையிசையில் அடுத்து தங்க மீன்கள் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
1: புரட்சியின் அடையாளமாக,
0: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
1: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
0: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
1: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏ பி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதின பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.

0: மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதிய தாய் புதினத்தொடர் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.
1: திரையிசையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் பொன் மாணிக்கவேல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக

0: இந்தியா கூறியுள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் 3 கோடியே 20 லட்சம் பயனாளிகள் பயன்பெறுவார்கள் என்று கூறினார். IDBI வங்கியை சீரமைப்பதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு தொழில்துறை வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். சீரமைக்கப்படும் IDBI வங்கியின் 34% பங்கினை மத்திய அரசும் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகமும் வைத்திருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குஜராத் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி இதனை உணர்த்துவதாக கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளை மக்கள் புறக்கணித்துள்ளதாகவும் இதன் காரணமாக அவர்கள் தேவையற்ற போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி அரசுகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் இவ்வாறு கூறியுள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச பிரச்சினைகள் குறித்து கனடா அமைச்சருடன் விரிவாக பேச்சு நடத்தியதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கனடாவுடன் தொழில்துறையிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய குடிநீர் வழங்கல் துறை செயலர் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில அரசுகள் பங்கேற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்துமாறு அவர் வலியுறுத்தினார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தை மாநில அரசுகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். கர்நாடகாவில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் வறட்சி பாதித்த பகுதிகளாக 40 தாலுகாக்கள் கூடுதலாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் தமது தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் உள்ள 358 தாலுகாக்களில் 305 வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இப்பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு முதற்கட்டமாக 5000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் தீபாவளிக்கு முன் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மராத்வாடா பகுதியில் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமர் அருங்காட்சியகம்.
1: இரண்டாம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர்கள் அளித்த பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையில் இந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. நமது ஜனநாயகத்தின் உயரிய மாண்புகளுக்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு அளித்த பங்களிப்பிற்கான அம்சங்கள் இந்த அருங்காட்சியகத்தில்

0: இடம்பெற்றுள்ளன. இரண்டு கட்டிடங்களை கொண்ட இந்த அருங்காட்சியகம் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதிகளையும் கொண்டுள்ளது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பெண் தலைவர்களை நினைவு கூறும் வகையிலான ஒளி ஒலி காட்சியும் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளது. நமது பாரம்பரியத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட அரசுகளை போற்றும் வகையிலும் இந்த அருங்காட்சியகம் திகழ்கிறது.
1: கேரளத்தில் மாநில கடல்சார் வாரியத்தை மாற்றியமைக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு வகை செய்யும் மசோதாவை அம்மாநில சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் இன்று தாக்கல் செய்தார். கடல்சார் நில வங்கியை ஏற்படுத்துவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களை நல்வழிப்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா கூறியுள்ளார். இன்று அகர்தாலாவில் 23,000 மேற்பட்டவர்களுக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஆசிரியர் பணிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு தங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் மாணிக் சாஹா வலியுறுத்தினார். மேற்குவங்கத்தில் தீபாவளிக்கு முன்னர் புதிய தொழில் கொள்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். ஹல்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நிலம் கையகப்படுத்துவது மற்றும் ஊக்கத்தொகை வழங்குவதற்கான பணிகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இந்த கொள்கை உதவிடும் என்று தெரிவித்தார். தொழில்துறையின் வளர்ச்சியில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கூட்டணி அரசுகள் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முதலீட்டிற்கு உகந்த மாநிலமாக மேற்குவங்கத்தை உருவாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச வளர்ச்சிக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்வேகம் அளித்துள்ளதாக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சிறந்த நிர்வாகத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். இதுவரை இல்லாத அளவிற்கு மாநிலத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 3வது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-9, 15-9 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஹான் பி கிம்மை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவான் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மாண்டி நீக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் கிருஷ்ணாவர்மா, பர்த்தவி கிரிவால், வன்ஷியா கோஸ்வாமி, ஹேமந்த் சங்வான், ரிஷி சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் சற்றுமுன் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் பேட் செய்து வருகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயாஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டி ஷாங்காயில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் டேவிட் பெக்காம், ரொனால்டோ சிங், லைட்டோன் ஜாம், ஈசோ வால்பன் மற்றும் யாங்லம் ரோஹித் சிங் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தமிழக ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையேயான ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNA சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன.

ஒருமுறை நிதி உதவியாக தலா 10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது 10 லட்சம் ரூபாய் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றுக்கு ஒருமுறை நிதி உதவியாக 5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதி உதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் இம்மாதம் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். திரவ உயிர் உரம் ஓர் அறிமுகம். உயிர் உரங்கள் என்பன பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை கொண்ட உயிரியல் தயாரிப்புகள் ஆகும். இவை பயிர்களுக்கு கிட்டா நிலையில் உள்ள பேருட்ட, இணையூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் எளிதில் கிட்டும் நிலைக்கு மாற்றி அளிப்பவை ஆகும். பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சுரந்து பயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்கின்றன. பரிந்துரை செய்யப்படும் அளவு: விதை நேர்த்தி ஏக்கருக்கு 50 மில்லி, நாற்று நினைத்தல் ஏக்கருக்கு 150 மில்லி, நேரடியாக வயலில் இடுதல் ஏக்கருக்கு 200 மில்லி. திரவ உயிர் உரங்கள் உபயோகிக்கும் முறைகள்: விதை நேர்த்தி 50 மில்லி திரவ உயிர் உரத்தை தேவையான அளவு ஆரிய அரிசி கஞ்சியுடன் ஒரு ஏக்கருக்கான விதையுடன் கலந்து 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்திய பின்னர் விதைக்கவும். நாற்று நனைத்தல் ஒரு ஏக்கருக்கு 150 மில்லி திரவ உயிர் உரத்தை 40 லிட்டர் நீரில் கலந்து நாற்றின் வேர்கள் நனையுமாறு 30 நிமிடங்கள் வைத்து பின்னர் நடவு செய்யவும். நேரடியாக வயலில் இடுதல் ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி திரவ உயிர் உரத்தை 20 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து நடவு முன்னர் வயலில் இடவும். நீர்வழி உரமிடுதல் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி திரவ உயிர் உரத்தை விதைப்பு செய்யப்பட்ட நாளிலிருந்து 15, 30 மற்றும் 45 நாட்களில் உபயோகிக்கவும். திரவ உயிர் உரங்களால் ஏற்படும் நன்மைகள்: மண்ணில் கட்டுண்டு கிடக்கும் சாம்பல் சத்தினை கரைத்து எளிதில் பயிர்களுக்கு கிடைக்க உதவுகிறது. பயிர் வளர்ச்சியினை தூண்டும் வளர்ச்சி ஊக்கிகள் உயிர் உரங்கள் மூலம் கிடைக்கின்றன. உயிர் உரங்கள் மகசூலை சராசரியாக 10 முதல் 20% அதிகரிக்கின்றன. உயிர் உரங்கள் சாகுபடி செலவை குறைப்பதோடு இரசாயன உரங்களின் பயன்பாட்டினையும் குறைக்கிறது. பூச்சி மற்றும் நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறது. பயிர்களின் வேர்பகுதியில் பிற நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் பெருக்கத்தினை ஊக்குவிக்கின்றது. மண்ணில் மக்கின அளவை சீராக பராமரிப்பதால் மண்ணின் நயம் மற்றும் மண்வளத்தை பாதுகாக்கின்றன. இயற்கையுடன் ஒன்றி வாழக்கூடியவை ஆதலால் சுற்றுப்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்த உதவுகின்றன. திரவ உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவை: பூச்சி மற்றும் பூஞ்சான கொல்லி பயன்படுத்தி அதை விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை 24 மணி நேரம் கழித்து உயிர் உரத்தை கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கலனை திறந்த உடனே முழுமையாக பயன்படுத்த வேண்டும். உயிர் உரங்களை ரசாயன உரங்களோடோ அல்லது வேறு மருந்துகளோடோ கலந்து உபயோகிக்கக்கூடாது. உயிர் உரங்களை பயன்படுத்தும் வரை ஈரம் மற்றும் வெளிச்சம் இல்லாத இடத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். உயிர் உரங்களை காலாவதி தேதிக்கு முன்னர் பயன்படுத்திட வேண்டும். 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமிப்பது நல்லது. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: முதலில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் தாதம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: ஐயா வணக்கங்க.
2: வணக்கம் சார்.
1: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
2: தாதம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தேன், விவசாயம் செஞ்சுருக்கேன், விழுப்புரம் மாவட்டம்.
1: தாதம்பாளையம் எப்படி போகணும்? வளவனூர்லேருந்து தெற்க போகணுமா?
2: 5 கிலோமீட்டர். வளவனூர்லேருந்து சிறுவந்தாடு பட்டு சென்டரு.
1: சரி,
2: போட்டிங்களா? போயிட்டு மறுபடியும் மேற்க ரைட்டில் போகணுங்க சார். வளவனூர்லேருந்து 5 கிலோமீட்டர்.
1: உங்கள் கிராமத்தை பற்றி சொல்லுங்களேன், எப்படி வளமான கிராமமா?
2: ஒரு திட்டமான ஊருங்க, ரொம்ப பெரிய ஊரும் இல்லைங்க. அவங்களுக்கு திட்டமான நிலம் தான் இருக்குதுங்க, எல்லாம் செழிப்பாக இருக்குங்க.
1: மண் எந்த மாதிரி மண்?
2: மண் நல்ல மண்ணுங்க. நல்ல
1: இருபாடு மண்ணா இல்லை களிமண்ணா? மணல் சரியா?
2: களிமண் இருக்கிறதுங்க, இந்த மண்ணும் இருக்குதுங்க. அந்த ஊருக்கு இந்தாண்ட சைடுக்கு நல்லா இருக்குங்க, இந்தாண்ட இருக்குது களிப்பாக இருக்குங்க.
1: எந்த பக்கம் இருக்கிறது? தெற்க இருக்கிறது.
2: தெற்க இருக்கிறது கொஞ்சம் மனமரியா இருக்குங்க, இந்த இடத்துக்கு கொஞ்சம் கழிப்பா இருக்குங்க.
1: என்னென்ன பயிர்லாம் பயிர் பண்றீங்க?
2: எல்லாம் வாழை, நெல், சவுக்கை. சவுக்கையில் வந்து ஊடு பயிரா உளுந்து செய்வோம் சார்.
1: அதாவது சவுக்கை வந்து இளம் கண்ணா இருக்கிறப்ப நம்ம ஊடு பயிர் பண்ணலாம். ரொம்ப பெரிய பண்ண முடியாது. இப்படிதான் உங்க பயிர் செய்யற முறைகள்?
2: முறைகள்.
1: தண்ணி வசதி எல்லாம் எப்படி?
2: எல்லாம் சப்மர்ஷன் மோட்டர் தான் சார், 130 அடிங்க.
1: நீர்மொழி மோட்டர்
2: எல்லாம் நீர்மொழி
1: நல்லா வருஷம் முழுக்க தண்ணி வருமா?
2: இறக்கிங்க.
1: அந்த அளவுக்கு இருக்கு.
2: ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே காஞ்சி போச்சுங்க கொஞ்சம், அந்த 120க்கு கீழே போயிடுதுங்க. அப்புறம் மழை வந்ததுதான் அவர் அது முற்பாடு தந்துருவீங்க சார்.
1: பக்கத்தில் ஏரினா எங்கே இருக்குது?
2: வளவனூர் ஏரி இந்தாண்டா இருக்குங்க, அந்தாண்டா சிறுந்தாட்டு ஏரி இருக்குது. நம்ம ஊருக்கு ரெண்டு சைடு பக்கமும் ஏரி இருக்குங்க, வாய்க்காலும் அது மாதிரி இருக்குதுங்க.
1: இப்போ ஏரியில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் மேலூத்தே தண்ணி கிடைக்கும்.
2: ஊற்று கிடைக்கும் சார்.
1: மேலூத்துனா ஒரு 30-40 அடி அப்படி கூட தண்ணி ஒரு காலத்தில்
2: தான் வந்து
1: சொல்லுவாங்க.
2: ஆமாங்க.
1: அப்போ மேல் ஊத்து தண்ணி இப்போ வந்து ஆற்றுலையும் தண்ணி வர மாட்டேங்குது, ஏரியிலையும் தண்ணி இருக்க மாட்டேங்குது. அதனால் உங்களுக்கு வந்து நிலத்தடி நீரை நம்பி தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம்,
2: செய்ய வேண்டியதாக இருக்குது.
1: பக்கத்தில் ஆறுனா எவ்வளோ தூரத்தில் இருக்குது?
2: பண்ணையா இருக்கு. அந்த ராம்பாகத்துக்கு அண்ணாண்ட வருது இல்லைங்க, அதுதான் பண்ணையா இருங்க.
1: அதில் வந்து இப்போ முழுசாக எப்போதும் தண்ணி வர
2: தண்ணி வரதில்ல,
1: அடிகால் மாதிரி ஆகி போச்சு. மழை தண்ணி தான் வருது.
2: மழை பெய்யும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் வருது ஃபுல்லாக, அதோட அப்புறம்
1: உரம்
2: தான் கொஞ்சம் போயிருக்குது.
1: சரி, உங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது?
2: எனக்கு ஒரு 10 ஏக்கர் இருக்குதுங்க. கோயில் மானியம் ஒரு 10 ஏக்கர் போய்க்கிறோம். அண்ணன் தம்பி ரெண்டு பேருங்க.
1: சரி சார்.
2: என்ன
1: கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு ஒரு அரசாங்க வேலைக்கு போவோம்?
2: அன்னைய காலகட்டம் அக்காவுக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகலாம், அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலைங்க. அப்பா கூட நான் இருந்து ஒருத்த ஒருத்தர் கல்யாணம் முடிக்கிறது எனக்கே 40 வயசு ஆகி போச்சுங்க. என் பசங்களை கொண்டாடுறதுக்கு 50 வயசு ஆகி போச்சுங்க. இப்போ பிறந்தே அவங்க 14 பிறந்தாங்க. இப்போ 7th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கின்னு விழுப்புரம் போயின்னு வந்தேன் சார்.
1: அதனால் உங்களுக்கு அரசு வேலை
2: அரசு வேலை ஆமாம்
1: முடியல. இருக்கிற நிலத்தை பார்க்கறதே பெரிய விஷயமா இருந்தது.
2: போயிட்டுங்க.
1: ரெண்டாவது, உங்கள் பகுதிகளெலாம் நானும் அந்த பக்கம்லாம் வந்திருக்கேன். மண் கொஞ்சம் வளமான மண்,
2: நல்ல மண், நல்ல மண்
1: தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்தில் கரும்பு நிறையா போட்டுட்டு இருந்தாங்க,
2: ஃபுல்லாக போட்டதுங்க.
1: இப்போ கரும்பு குறைஞ்சி போச்சு,
2: சுத்தமாக குறைஞ்சி போச்சு சார்.
1: இப்போ வாழை, அப்புறம் சில பேர் வந்து சரி நம்ம அடிக்கடி போய் வயலில் பார்க்க முடியல, சரி சவுக்க போடுவோம் அப்படின்னு சவுக்க போடுறவங்க இருக்காங்க. இப்போ நீங்கள் சவுக்க போட்டுருக்கீங்க?
2: போட்டுங்க சார். 5 ஏக்கர் ஒரு 2 ஏக்கர் போட்டு வந்து இன்னைக்கு 15 மாதம் ஆகுதுங்க. இப்போ 2 மாதம் ஆகுது, ஒரு 3 ஏக்கர் போட்டு.
1: 3 ஏக்கர் போட்டு
2: வாழை அதேமாரி 2 மாதம் ஆகுதுங்க, ஒரு 3 ஏக்கர்.
1: இப்போ சவுக்கை வந்து அதை ஏன் போடணுங்கிற எண்ணம் வந்துச்சு உங்களுக்கு?
2: இப்போ ஆள் தட்டுப்பாடு வருதுங்க. இப்போ எனக்கு வந்து பசங்கள் இட்டுன்னு வரதுக்கு 2 சிங்கிள் நான் விழுப்புரம் போக வேண்டியதாக இருக்குங்க, அதனால் ஒன்றும் முடியலைங்க. இது என்ன போட்டு விட்டா ஒரு 6 மாதம் அதனுடைய கவனிப்பு கவனிச்சுட்டா அது பாடு வந்த வரைக்கும் வரட்டும்னு நினச்சிக்கின்னு அப்படி போயிருக்கீங்க.
1: எப்படி சவுக்கண்ணா? நாட்டு சவுக்க போட்டிங்களா?
2: ஸ்பீடு கண்ணு அது 30 மாதத்தில் வெட்டிடலாங்க. 3 அடிக்கு 3 அடி
1: நல்ல திடகாத்திரமாக இருக்கும், நல்ல உயரமாக
2: இருக்கும்,
1: நல்லா அழுத்தமாகவும் இருக்கும்.
2: அழுத்தம்லாம் நீங்கள் அந்த நாட்டு கண்ணு சௌரியம் வராதுங்க, இது சரசரசன்னு வளர்ந்து போகுதுங்க. 30 மாதம்
1: வெயிட்டு கொடுக்கும்.
2: வெயிட்டு கொடுக்குது.
1: நம்ம வந்து ஒரு 2.5 வருஷத்துலேயே நம்ம அறுவடை பண்ணலாம்.
2: ஆமாம், 30 மாதம்.
1: கண்ணுலாம் எங்கே வாங்கினீங்க?
2: வேதா கொல்லிங்க.
1: தனியாற்ற தான்
2: இது. ஆமாம், குறிச்சி படிக்குது இல்லைங்க,
1: அங்கே போய் கண்ணு வாங்கிட்டு வந்தீங்க.
2: ஆமாம், அங்கே ஆர்டர் பண்ணிட்டு வரோம். அவங்க அப்படியே வேனில் ஏற்றின்னு ஆளில் அங்கத்தி ஆள்லேயே அனுப்பிடுவாங்க. வந்து கிட்டேன்
1: கண்ணு நடுறதுக்கு ஆள்
2: அனுப்பிடுறாங்க அப்படியே.
1: சரி, நம்ம வந்து வயலை அதுக்கு முன்னாடி எப்படி உழுது, எப்படி தயார் பண்ணி வைக்கணும்?
2: இப்போ வந்து கொக்கி கலப்பையில் போட்டு

0: ரெண்டு சால் ஓட்டணும். அது சப்போஸ் அந்த இது பத்தலைன்னா 5 பாயிண்ட் கலப்பு இருக்குதுங்க, அதை வச்சு ஓட்டிடும். ஓட்டிட்டு ரொட்டேட்டர் ஓட்டிட்டு மட்டமாக்கிட்டு
1: நல்ல மண்ணை வந்து
0: சமப்படுத்திடணும். சமப்படுத்திட்டு நம்ம தண்ணி பாய்ச்சி கொடுத்துடணும். அந்த ஈரப்பதத்தில் அவங்க வந்து நட்டுடணும். உடனே நம்ம தண்ணி பாய்ச்சணும்.
1: பாத்தி கட்டுறதுலாம் வேண்டாமா?
0: அதெல்லாம் தேவையில்லைங்க.
1: தேவையில்லை.
0: இப்போ எல்லாம் டேப்பில் என்ன டேப் தாங்க, பைப் லைன். மூணாங்குளத்தில் பைப் லைனுங்க. கால்காணிக்கு ஒரு டேப் வச்சாச்சுங்க. வாய்க்கால்லாம் சேவர வேலை இல்லை. அப்படியே அந்த ஒரு டேப்பை திறந்தால் அந்த கால்காணி பாயணும். அந்த மாதிரி தான் அமைப்பு செஞ்சு வச்சாச்சுங்க.
1: வயல் முழுக்க பைப்பு பதிச்சிட்டீங்க.
0: பதிச்சாச்சுங்க.
1: இப்போ உரங்கரம் இப்போ நம்ம ஏதாவது ஒன்றும் அந்த பைப் லைன்லேயே கொடுக்கலாமா?
0: அது இல்லை, கையால் விசிறிவிடுங்க.
1: கையால்
0: தான் விசிறுவோம்.
1: இப்போ கண்ணு நடுறீங்க, இப்போ உயிர் தண்ணி, கண்ணு வந்து நல்லா பச்சை பிடிச்சி வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகுது?
0: அது 15 நாள் 1 மாதம் ஆகிடுங்க கண்ணு அது தெளியறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம 2 களை
1: களை கிளம்பாமல் நம்ம
0: பார்த்துக்க வேண்டியதாங்க.
1: கை கலையை எடுத்துறீங்களா? களைக்குள்ளி
0: இப்போ வந்து அதுக்கு அந்த மாதிரி சின்ன வண்டி இருக்குது. நான் வந்து உட்காந்து ஓட்டுற வண்டி, ஒரு பழைய வண்டி ஒன்று வாங்கிட்டேன், 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டேன். அது வாழையெல்லாம் ஓட்டுறதுக்கு அதை யூஸ் பண்ணிடுங்க. இது வந்து நான் போன வாரம் அந்த 2 ஏக்கர் நட்டேன் இல்லைங்க, 4 அடி போட்டேங்க. கண்ணு வந்து குறையுதுங்க. போட்டலாக இது அந்த 4 அடி போடவை 1 ஏக்கருக்கு 4000 கண்ணுங்க. அந்த 2 ஏக்கருமே 750 கண் குறையுது. பார்த்தேன் இந்த தடவை வந்து நெருக்கிய போட்டுட்டு வேற சின்ன வண்டிக்கு இது அதை விட்டு ஓட்ட சொல்லிட்டேங்க. அது மணிக்கு 500 ரூபாங்க ஓட்டி கொடுத்துட்றாங்க.
1: ரொட்டாவீடர் மாதிரியா?
0: ஆமாம், அந்த டயரை கட்டிட்டு அவங்க அந்த ரொட்டாவீட்டர் மாதிரி மாட்டுவாங்க. அது நல்லா வேலை செஞ்சு விட்டுக்குது. ஒட்டி வேலை செஞ்சு விட்டுங்க.
1: அதை வச்சு நீங்கள் களை எடுத்துக்கிறீங்க?
0: களை எடுத்துறோம். ஒண்டி களை மட்டும் பொண்டு உள்ள விட்டு எடுத்துட்டு அப்படியே கூட்டி விட்டுணுங்க.
1: இப்போ சில பேர் வந்து கண்ணு நடுறோம், அந்த கண்ணு கிளம்புறதுக்கு கொஞ்சம் நல்லா உயரமாக வரத்துக்கு 1 ஆள் உயரத்துக்கு வரத்துக்கு 6 மாசத்துலேருந்து 8-9 மாசம் ஆகுது அப்படின்னா, சரி இடையில ஏதாவது வேர்க்கடலை
0: அதான் உளுந்து தாங்க, வேர்க்கடலாம் வச்சு நம்ம வந்து ஏன்னா அது எடுக்கும் போது என்ன பண்ணுவோம், ஜனங்க வந்து இதை ஒடிச்சு போகுது. அதை பதமாக கொண்டாந்து கிட்ட நின்று உளுந்து வச்சிக்கலாங்க. ஏன்னா இந்த உளுந்து 3 மாசத்தில் சவுக்கை எக்கிடுங்க, நம்மளுக்கு அதுக்கும் பாதுகாப்பாக போயிடும். அதனால் நல்லா உடைந்துருங்க.
1: நீங்கள் பொதுவாக உளுந்து போடுறது தான் ஊடு போயிடும்.
0: உளுந்து
1: ரெண்டாவது உளுந்துன்னா வேர் முடிச்சு உள்ளது.
0: ஆமாங்க.
1: அது ஒரு நைட்ரஜன் சத்தை வந்து ஒரு இழுத்து நம்ம சவுக்கை கொடுக்கறதுக்கும் இயற்கையில நம்ம ஒரு வசதி பண்ண மாதிரி ஆயிடும்.
0: கட் பண்ணும்.
1: அதனால வேற வந்து நீங்க கட் பண்ணி விட்டுறீங்க.
0: செடியை வந்து கட் பண்ணிடணும். புடுங்க கூடாது.
1: உளுந்து முத்தின உடனே நம்ம செடியை கட் பண்ணி
0: விட்டுறோம்.
1: வேர் மண்ணுக்குள்ளே இருந்ததுன்னா அது அந்த மூலமா வந்து நைட்ரஜன் சத்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க பண்றீங்க. இப்போ வந்து கவாத்து பண்ணுவாங்க இல்லையா, நம்ம கொஞ்சம் உயரமாயிட்ட பிறகு நம்ம கிளைச்சி உண்ணும். அந்த சருகெல்லாம் வந்து மக்க வச்சு கூட உரமாக்கலாம். நீங்க அந்த கிளையெல்லாம் பக்க கிளையெல்லாம் விட்டுறதுலாம் இருக்கு.
0: 1 வருஷம் செஞ்சா செய்யணும். அப்பதான் மரம் நல்லா இருக்கு. சின்னதுல செஞ்சீங்க பட்டு பெருக்க மாட்டேங்குது.
1: பெருக்க மாட்டேங்குது.
0: போயிடுச்சுன்னா அப்புறம் அப்படியே கழிச்சு விட்டுற
1: வேண்டியது.
0: நம்ம 8 அளவுக்கு எவ்வளவு
1: 4 உயரத்துக்கு மேல போகணும்.
0: ஆமா,
1: அது மாதிரி போன பிறகுதான் நம்ம கழிச்சா நல்லது. சரி, மேலூரம் ஏதாவது உண்டா?
0: இப்போ நம்ம உளுந்துக்கு போடுறோம் இல்லையா, அது போட்டால் போதும். அது இல்லாத 1 உரம் போட்டால் போதுங்க, மீதி தேவைப்படாதுங்க. பூமியே இந்த சத்து உழவ பூமியே மாறி போகுதுங்க.
1: வேற வெளி தொந்தரவும் இருக்க வாய்ப்பு இல்லை.
0: பண்ணி தொல்லாக்குதுங்க.
1: ஓ, காட்டு பன்றி வருது.
0: காட்டு பண்ணி வந்து செடியை பேத்து
1: அப்படியே மண்ணை பேத்து பொந்து நோண்டி
0: அது இல்லாத இப்போ சின்ன கண்ணு நடும்போது மொசுல் வந்து கடிச்சு போகுது. செடியை வந்து கடிக்குது.
1: காட்டு முயல்
0: நம்ம கொல்லியூரில் இருக்குது மொசல், அது வந்து கடிக்குதுங்க.
1: இப்போ அதெல்லாம் தடுக்கிறது என்ன பண்ணுறீங்க?
0: அதுக்கு என்ன பண்ணுறது, ஒன்றும் வழி இல்லை.
1: வேலிகிளி கட்டி வைக்கிறது,
0: மருந்து ஏதாவது தெரிஞ்சு அதில் வராத இருந்தால் தான் உண்டுங்க. அதை மீறி நம்ம விவசாயத்தை கொண்டாட வேண்டியதாங்க.
1: இல்லை, சில பேர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பாக
0: வேலி வேலி அந்த போட்டு செலவு பண்ணி
1: செலவு பார்க்குறீங்க.
0: செலவு போகிற அவங்க அதில் வராவிடம் போட்டோம், அதனால் செலவு கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியதாங்க. அப்புறம் அது கொஞ்சம் 3 மாதம் செலவுக்கு தாங்க அந்த மொசூல் தொல்லை. பன்னி தொல்லை வந்து கடைசி வரைக்கும் இருக்குது.
1: இருக்கும். அது வந்து மண் ஈரமா இருக்குன்னா அதை நோண்டதுக்கு ஏதாவது கோரக்கிழங்கு கிடைக்குமா, அதுக்கு ஏதாவது உணவு கிடைக்குமான்னு பார்க்கும். ஆனால் கொஞ்சம் வளர்ந்த மரமாயிட்டா அது வந்து
0: வேறு ஸ்ட்ராங் ஆகி போகுது இல்லைங்க, அதனால வராது.
1: இப்போ நீர்ப்பாசனம் எப்படி நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒருத்தர் பண்ணுறீங்க?
0: இப்போ அதெல்லாம் இப்போ செத்த உழவு வந்து உங்களுக்கு வந்து ஈரப்பதம்
1: இருக்கு மாதிரி ஆயிடுது.
0: ஆமாம், நம்ம மெரிச்சு பார்த்தாலே காய்ச்சல் தெரியுது இல்லைங்க, அது காய்ச்சல் தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்க எடுத்தாங்க.
1: ஆனால் தண்ணி செலவு கம்மி தான்.
0: கம்மி ஆகும். காய்ச்சினாலே 2 தண்ணினா போதுங்க.
1: இப்போ புயல் மழை அந்த மாதிரி வந்ததுன்னா சாயாமல் இருக்கிறது
0: சாயுங்க. சாய்ஞ்ச பிறகு அப்புறம் நம்ம அந்த நாரால் இழுத்து கட்டுறோம்.
1: கட்டணும்,
0: முடிஞ்சது கட்டுறோம். ரொம்ப வளர்த்தியாக இருந்தால் விட்டுட்டு வேண்டியதாங்க. வேற ஒன்று சின்ன கண்ணாக இருந்தால் இழுத்து கட்டலாம், வளர்த்தியன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க.
1: இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கவாத்து இப்போ நீங்கள் 1 வருஷம் கழித்து பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் 2வது வருஷம் உண்டா
0: இல்லை? ஒரு அது ஒரே வருஷத்தோட
1: ஒரே சரி. இப்போ அடம்பாயிடுதுல்ல, அப்போ வந்து கீழே வந்து களை வரத்துக்கும் வாய்ப்பு இல்லை.
0: வாய்ப்பு இல்லை.
1: நம்ம பராமரிப்பு எதுவும் தேவையில்லை.
0: தேவையில்லை. தீனி நடுமத்தில் ஒரு தீனி போடலாங்க, போட்டால் நல்லது.
1: சரி, இப்போ நம்ம என்னதான் வந்து நம்ம மரத்தை வந்து நல்ல முறையில் வளர்த்து அது 2.5 வருஷம் ஆகி போச்சு அப்படின்னாலும் அதை மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுக்கெல்லாம் வந்து லிங்க் இருக்கணும், அதுக்கெல்லாம் ஆள் இருப்பாங்க. ஆனால் இப்போ நிறைய இடத்துல அவங்களே வந்து தேடி வந்து கேட்குறாங்க, கேட்டு அவங்களே கான்ட்ராக்ட்லாம் பேசிக்கிறாங்க, வெட்டுக்குழியிலேருந்து எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்குது உங்கள் ஊரில் எப்படி?
0: எல்லாம் அவங்க வியாபாரி வந்துடுறாங்க.

0: பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட 10 வியாபாரிக்கு மேலே இருக்கான். அதை வந்து பார்வையிடும்போது ஒரு மார்க்கு பண்ணும்போதே ஒரு வியாபாரிக்கும் ஒரு வியாபாரி வித்தியாசம் தெரியுங்க. பார்த்துட்டு அதில் எது நம்மளுக்கு திருப்தி ஆகுதோ பார்த்து முடிச்ச வேண்டியதான். ஒரு 3 லட்சம் ரூபா அந்த 30% தாராளமாக கிடைக்குங்க.
1: ஒரு ஏக்கருக்கு சொல்கிறீங்க?
0: ஏக்கருக்கு
1: அது ஒன்று நமக்கு ஒரு நிகர லாபம்,
0: நிகர லாபம்
1: நமக்கு ஒன்றும் வேலை இல்லைங்க. இப்போ உழைப்பு இல்லை, இல்லை
0: 6 மாதம் தாங்க அந்த 30 மாதத்தில் 6 மாதம் தான் நம்ம உழைப்பு, மீதியெல்லாம் தண்ணி வைக்கிறதோட சரிங்க. பார்த்துட்டா ஒரு கழிப்பு கழிச்சுன்னா தான்
1: சரி. இப்போ என்ன தான் நீங்கள் சொன்னாலும் ஒரு மழை வெள்ளம் வந்து தண்ணி நின்று போச்சு அப்படின்னா நம்ம இந்த வடிகால் வசதி அதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும்.
0: நம்ம பொறுத்தளவு ஊரே வந்து இப்படி தாங்க இருக்கு,
1: மேடு சரிவாக தான் இருக்கு,
0: இப்படி இருக்கு. இந்தாண்டியும் வாய்க்கா இந்தாண்டியும் வாய்க்காங்க. ஊர் உள்ளார இது வரைக்கும் ஏன் இதுக்கு
1: வெள்ளம் ஏறினது
0: ஏறது கிடையாது.
1: எவ்வளோ தண்ணி வந்தாலும் வடிஞ்சிடும்,
0: வடிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி ஊர் நம்ம ஊரை பார்த்து மீதி ஊர்லாம் வந்து கொடுது, நம்ம ஊரை பார்த்து அந்த மாதிரி வரலை.
1: வடிகால் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை, பயமும் இல்லை,
0: பயமும் இல்லை.
1: ஏன்னா தண்ணி நின்னாதான் நமக்கு ஆபத்து.
0: எல்லா விதத்திலும் நாங்களாம்
1: கொஞ்சம் வடிஞ்சிருதுன்னா பிரச்சனை கிடையாது.
0: எல்லா விதத்திலும் கொடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் எங்கள் ஊரை பொறுத்தளவு
1: உங்கள் ஊரை பொறுத்த
0: காய்ச்சலும் சரி பாய்ச்சலும் சரி எந்த விதத்தில் இல்லைங்க.
1: இப்போ சவுக்கை வந்து ஒரு லாபமான பயிருங்கிறனால தான் திருப்பியும் போட்டுருக்கீங்க,
0: மறுபடியும் போட்டுருவோம்.
1: ஏன்னா இப்போ சவுக்கைக்குன்னு தேவையும் அதிகமாகிடுச்சு.
0: ஆமாங்க,
1: ஆனால் விறகுக்கு மட்டும் இல்லை, இப்போ பல்வேறு விஷயங்களுக்கு சவுக்கை தேவைப்படுது. கட்டடம் கட்டுறதுக்கு அந்த முட்டு கொடுக்குற கழியிலேருந்து பல்வேறு விஷயங்கள் இருக்காங்க. பேப்பர்
0: பேப்பருக்கு நூலுக்கு வேறு தயார் பண்ணுறாங்க.
1: ஆமாம், ஏன்னா வந்து இப்போ அதுலேருந்து பேப்பர்லாம் தயார் பண்ணுறதெல்லாம் வந்துருச்சு. ரெண்டாவது நீங்கள் சொல்கிற சவுக்கை வந்து நாட்டு சவுக்கை விட வெயிட்டும் அதிகமாக இருக்கும். ஒரு ஏக்கருக்கு
0: 60 டன் வரணும் முறையா இருந்தா வருங்க.
1: ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபா கிடைக்க வாய்ப்பு
0: வாய்க்கிறது.
1: உங்க பகுதியில் எப்படி நீங்க மட்டும் பண்றீங்களா இல்ல நிறைய விவசாயிகள்?
0: இப்ப அப்படியே பரவலா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வாழையை நான் முத முத போட்டேங்க, பரவலா வாழையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க, சவுக்கு நட ஆரம்பிச்சிட்டேன்.
1: இப்ப வாழைனா எப்படி எந்த மாதிரியான வாழையெல்லாம் போட்டுருங்க?
0: 3 வாழை வைப்பாங்க. பூவ வாழை, மொந்த வாழைன்றது காய் வாழைங்க, கற்பூரை வள்ளின்றது இது. பூவ வாழை வந்து 7வது மாதத்துலேயே கதிர் வந்துருங்க, காய் வாழை 8வது மாதம் வந்துருங்க, அந்த கற்பூரை வள்ளி 12வது மாதம் தான் வருங்க. வந்து 3 மாதம் இருந்தாங்க நம்ம அறுவடை பண்ண முடியும். இதுக்கெல்லாம் நாம் என் வண்டியாலே ஓட்டிக்குங்க, யாரையும் அந்த கூட்டுறதுக்கு மட்டும்தான் பொண்டு கூப்பிடுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த சுத்தீரம் போட்டுட்டு என் வண்டியாலே தான் நானே பெரும்பாலும் ஓட்டிக்குங்க.
1: சரி, வாழை கட்டை வந்து வாங்கிக்கிறீங்களா இல்லை நீங்களே வந்து?
0: இன்னைக்கு கற்பூரை வள்ளி வந்து ஒரு கட்டை வந்து 15 ரூபாங்க, காய் வாழைலாம் 12 ரூபா, பூ வாழையும் 12 ரூபாங்க ஒரு கட்டை.
1: கட்டை வாங்குறீங்க?
0: ஆமாம், ஏக்கருக்கு 1100 கட்டை ஒரு வடை. இது செங்கத்துலேருந்து வருது, வேலூர்லேருந்து தான் வெளியே, ஏன்னா இங்கே தீருதுன்னா நோவு விழுதுங்க. அங்கே அது பெரும்பாலும் ஓரளவு உழலை. இப்போ நான் நெடுக்க உழவுறதுனால நோவு அதிகம் தெரியுதுங்க. இப்போ நான் போட்டு 2 மாதம் ஆகுது, இந்த அளவு இருக்குது.
1: இப்போ முட்டிக்கால் அளவுக்கு தான் இருக்குது
0: இருக்குது.
1: இப்போ அந்த கொத்து நோய் சொல்லுவாங்க, வைரஸ்னால வர்றது. ஏன்னா அது கிழங்குலேயே வந்து அது ஒட்டிக்குச்சுன்னா நம்ம கொள்ளைக்கு வந்துடும். அது ஒரு கிழங்குல வந்ததுன்னா அப்படியே பரவிடும்.
0: பேபிஸ்ட் ஆகுது தான் கீழே போகும்போது
1: போடுறீங்க,
0: பேபிஸ்டின் தூய்ச்சி தான் அதில் நடுவோங்க. அதை ஊற வச்சு
1: அடிமட்டம் நேர்த்தி பண்ணிடுறீங்க.
0: ஆமாங்க, வச்சுட்டு தான் அது வைப்போம். அதே அந்த மாதிரி நோவு விழும்போது இந்த பீச்சிங் பவுடர் இல்லையே கரைச்சி ஊற்றுவோங்க,
1: கண்ட்ரோல் ஆகுது
0: அடுத்த மாதத்துக்கு வராது. அப்படியே அழுகுன மாதிரி அப்படியே மரமே இறங்கி போகுது.
1: அதை வந்து அப்படியே மண்ணோட குழியோட நோண்டி அதை கொண்டு போய்
0: எம்மாத்தத்தை நம்ம தூக்கி
1: சொல்லுவாங்க. நம்ம விவசாய அதிகாரிகளை கேட்டோம்னா அது பக்கத்துலேயே வைக்கக்கூடாது, கொண்டு போய் ரொம்ப தூரத்தில் போயிட்டு பரவாத மாதிரி நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது முடிஞ்ச வரைக்கும் அந்த அந்த பாதிப்பு இல்லாத இதை வாங்குறது தான் நமக்கு நல்லது. பாண்டி கேவிக்கையில் பார்த்தீங்கன்னா திசு வாழைலாம் கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு மேம்பட்ட குணம் இருக்கிற மாதிரி வாழையவே உருவாக்கி அதனுடைய மரபணுக்களெல்லாம் மாற்றி அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது 10 மாதம்னா எந்த ஒரு வாழையாக இருந்தாலும் 1 மாதம் முன்னாடி அறுவடை பண்ணுற மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பாண்டி குறும்பாப்பேட்டில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இதெல்லாம் கிடைக்குது. அதனால் விவசாயிகள் வந்து அங்கேயும் போய் கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கட்டை வாங்கி நீங்கள் போடுறீங்க. ஒரு ஏக்கருக்கு எத்தனை கட்டை தேவைப்படுது?
0: அதான் 1100 கட்டைங்க.
1: இப்போ அதுக்கும் வந்து இதே மாதிரி 2 தடவை வந்து மண்ணை நல்லா உழுது.
0: அதுக்கு 2 கூட ஆகுங்க. அது 6 மாதம் வரைக்கும் நம்ம உழுதாகணும். அந்த படர் அப்புறமேட்டு தான் நம்மளுக்கு வந்து பில்லி கிளம்பாது, அது வரைக்கும் ஓட்டின்னு தான் இருக்கணும். அதுக்குன்னே நான் மினி டிராக்டர் வாங்கினுங்க.
1: சொன்னீங்களா 4 அடி கேப்பில்
0: போட்டு, இது வந்து 6 அடிக்கு 6 அடிக்கு தாங்க. வாழைலாம் 6 அடி 6 அடிக்கு. இந்த காய் வாழை 6 அடிக்கு போடலாங்க. கற்பூரை வள்ளியெலாம் 6 அடி போட்டால் தான் அந்த குறிப்பிட்ட நாள், இல்லைன்னா நாள் கிடக்குங்க, வளமாக வராது, கம்மியாக இருக்குங்க,
1: விரகாத்திரம் கம்மியாகிடும். இடைவெளி ரொம்ப முக்கியம்,
0: கண்டிப்பாக முக்கியங்க.
1: சரி, இப்போ அது வந்து கட்டை நடுறப்ப நீங்கள் பெவிஸ்டின் வந்து துவச்சி நடுறது ஒன்று. அடி உரமாகலாம் என்ன போடுறீங்க?
0: அடி உரமாக நான் எரு அடிப்பேன், எரு அடிக்கிறதுனால பலன் இருக்குதுங்க. இதிலே எரு அடிச்சோம், சப்போஸ் முடியலன்னா செடி கிளம்பாம வாரி உள்ளே கொட்டுருங்க, அடி வரும் அது தாங்க. மீதி ஒரு 5 தீனி 6 தீனி வைக்கணும், வச்சால் தான் அது நல்லாயிருக்கும். கவனிப்பு, நம்ம கவனிப்பு இருந்தால் தான் அது வளமாக இருக்கும். அது 300 ரூபாயில் 350 ரூபா நாங்கள் கல்யாணத்துக்குன்னு கொடுக்கும்போது சில பேர் 400 ரூபா 450 500 ஒரு மரம் ஜோடி 1000 ரூபா கொடுப்பாங்க. அந்த பாதி தோப்பு வரி தான் அந்த அளவுக்கு கொடுக்கலாங்க, பாதி தோப்பு சக்கி போடுங்க.

0: அந்த அளவுக்கு வளமாக வராதுங்க. அது பிற்பாடு கம்மியாக அப்புறம் வர வேலைக்கு கொடுத்துட வேண்டியதுதான்.
1: இப்போ ஒரு தடவை வந்து நீங்கள் வாழை போட்டிங்கன்னா அந்த வாழைக்கட்டையை அதுலேருந்து பக்க கண்ணு கிளம்புது இல்லையா, அதே சில பேர் விட்டு விட்டு அப்படியே வாழை மொத்தம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட வச்சுக்குவாங்க.
0: அது சரி வராது, சரி வராது.
1: நீங்கள் அப்படி வைக்கிறது இல்லை.
0: இப்போ அந்த நான் கற்பூர வாழி சொல்கிறேன் இல்லைங்க, அந்த வாழையில் வந்து 10 பவுன் இருக்கும். அதை வந்து ஒரு ஏக்கருக்கு 15 ரூபாய்க்கு மாதம் கொடுங்க. 6 மாதத்து வரைக்கும் வெறும் இலைக்காக தாரை நாங்கள் வெட்டிக்குவோம். இலைக்காக மாதம் 5-5 ரூபான்னு கொடுப்பாங்க. பேசி விட்ருவோம். ஒரு 6 மாதம் வரைக்கும் விட்டுவாங்க. அது முற்பாடுலாம் அப்புறம் ஆற்று போன மாதிரி ஆகிடுங்க. அப்புறம் ஓட்டு வேண்டியதாங்க.
1: மற்றபடி நீங்கள் ஒரு பூவமோ இல்லை வந்து மொந்த வாழையோ ஒரே தடவை தானே?
0: ஆ, ஒரே தடவை. எதுவாக இருந்தாலும் ஒரு தடவை
1: போட்டு ஒரு தடவை வந்து நம்ம அறுவடை பண்ணோம்னா அதோட மிச்சம் மீதி எதாக இருந்தாலும் அது நோண்டி எடுத்து போட்டு வேண்டியதான்.
0: இப்போ தான் வண்டி வந்துருத்துங்க, நாம நோண்ட தேவைங்க. அரைக்கிற மாதிரி வண்டியே வந்துருத்துங்க. 100 HP வண்டி வந்துருத்துங்க. அப்படியே அரைச்சி மண்ணாக்கி கொடுத்துட்றாங்க.
1: நீங்கள் அதுலேருந்து அடுத்த கட்டையும் நீங்கள் ரெடி பண்ணுறதில்லை?
0: அதெல்லாம் ரெடி பண்ணுறேன். அது முற்பாடு 2 தடவை நெல்லி நட்டு தான் அப்புறமேட்டு வாழை நடணும். உடனேலாம் வாழை நட்டு
1: அடுத்தடுத்து நம்ம வாழையும்
0: நட முடியும்.
1: ரொட்டேஷன், அதாவது பயிர் சுழற்சி, அது ரொம்ப முக்கியம்.
0: முக்கியம், கண்டிப்பாக.
1: ஆனால் ஒரு தடவை வாழை போட்டிங்கன்னா அதை வந்து மாற்றிக்கிறீங்க.
0: மாற்றி தான்.
1: இப்போ மொந்த வாழையை பொறுத்தளவுக்கு எப்படி காயாக இருக்கும் போது நம்ம

0: வந்துருத்துங்க, 100 HP வண்டி வந்துருத்துங்க, அப்படியே அரைச்சி மண்ணாக்கி கொடுத்துட்றாங்க.
1: நீங்கள் அதுலேருந்து அடுத்த கட்டையும் நீங்கள் ரெடி பண்ணுறது இல்லை?
0: அதெல்லாம் ரெடி பண்ணுறது, அது முற்பாடு 2 தடவை நெல்லி நட்டு தான் அப்புறமேட்டு வாழை நடணும். உடனே எல்லாம் வாழை
1: நட்டு நம்ம
0: வாழையும் நட முடியும்.
1: ரொட்டேஷன், அதாவது பயிர் சுழற்சி, அது ரொம்ப முக்கியம்.
0: முக்கியம் கண்டிப்பாக.
1: ஆனால் ஒரு தடவை வாழை போட்டிங்கன்னா அதை வந்து மாற்றிக்கிறீங்க.
0: மாற்றிதான்.
1: இப்போ மொந்த வாழையை பொறுத்தளவுக்கு எப்படி காயாக இருக்கும்போது நம்ம
0: பெங்களூர் ஏற்றுவாங்க, அது வந்து ஒரேடி அறுவடை ஆகிடுங்க. இப்போ இந்த கற்பூர வழியெல்லாம்
1: முன்ன பின்ன
0: புத்த புத்தமாக வரும்போது அவங்களும் கொடுப்பான். அது வந்ததுன்னா 200 தார் 300 தார் வெட்டுவாங்க, சோலையை கட்டிட்டு விட்டு பெங்களூர் ஏற்றிடுவாங்க.
1: வண்டி வயலுக்கே வந்துடுது, வண்டி
0: வீட்டுக்கு வந்துருங்க,
1: இது அப்படியே ஏற்றிட்டு
0: போயிடுறாங்க.
1: அது எப்படி கணக்கு, எப்படி வெயிட் கணக்கா இல்லை எப்படி?
0: ஒவ்வொரு காம்பு கணக்கு தாங்க. இப்போ 6 சீப்பு கணக்கு பண்ணுவாங்க, 6 சீப்பு கறந்த குறைஞ்சிதுன்னா இன்னொரு சீப்பில் ஒரு சீப்பு எடுத்து அதில் வச்சு கட்டி கட்டி விடுவாங்க, நம்மளுக்கு கணக்கு விடுவாங்க.
1: அது முன்னாடியே வியாபாரிகள் வந்து பேசிக்குவாங்களா?
0: பேசிக்குவாங்க, தார் இவ்வளோன்னு பேசுவாங்க. காயினா ஒரு 280 270 தாங்க
1: ஒரு தாருக்கு, சொல்லி
0: ஒரு தாரு காம்புக்கு அது மாதிரி கட்டி எடுத்துக்குவாங்க.
1: பட்டுவாடெல்லாம் கரெக்டாக பண்ணி
0: பட்டுவாடை கொடுத்துருவாங்க, அதெல்லாம் அவங்க போய் அவங்க உடனே நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஆள் நடுமத்தில் ஆள் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் தான் அனுப்பான். அவங்க இன்னொரு வியாபாரிக்கிட்ட லிங்க் பண்ணுறாங்க, அவங்க அவங்ககிட்ட பணம் போட அப்புறம் தான் இவங்களே வெட்டி அனுப்புகிறாங்க.
1: பூ வாழை அப்படி வருஷம் முழுக்க அது ரொட்டேஷனில் கூட எல்லா மாதமும் காய்க்கிறது தான் போவாங்க சொல்லுவோம்.
0: அது வந்து காற்று அடிச்சுனா முழுக்கு முழுக்குன்னு
1: முடிச்சிக்கும்.
0: இதுக்கு காய் வாழை கூட தாங்கும், அது முழுக்கு முழுக்க முடிச்சிக்கோங்க. இப்போ மேலடி போடும்போது நான் இப்போ இது இப்போ வந்து போட்டு 2 மாதம் ஆகி போச்சுங்க, 100 கன்னுக்கு நம்ம இன்னைக்கு தான் கொண்டாந்து காலையில் கண்ணை இறக்கிட்டு போட சொல்லிட்டு வந்தேன். அந்த மேலடி போட்டோன்னா இந்த 8 மாதத்தில் அது கொஞ்சம் ஈக்குவலாக வந்துருங்க, இது கொஞ்சம் அடைச்சிக்க இந்த கொஞ்சம் அது அது பாதுகாப்பாக வந்துடும் வர்றது.
1: அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும்.
0: பண்ணணும் இன்னும் ஒன்று, நட்டுட்டு பொடி மண்ணாக தள்ளி முத தண்ணியில் நல்லா மெரிச்சு குத்தணுங்க. இது குத்தனாலே பெரும்பாலும் பழுது வராதுங்க, அதை சில பேர் செய்ய முடியல, செய்ய முடியாதனால பழுது வருதுங்க. கண்ணும் கட்ட கட்டையாக இருக்கணும், இந்த மண்டை வந்து கொஞ்சம் கட்ட கட்டையாக இருந்ததுன்னா நல்லா இருக்குது.
1: சரி, இதெல்லாம் போக உங்களுக்கு வந்து இந்த புழு தாக்குதல் பூச்சி தாக்குதல் இலை புள்ளியிலேருந்து நமக்கு அதை ரொம்ப கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் வாழையில்.
0: ஆமாம்,
1: எப்படி என்னென்ன பாதிப்புலாம் வர வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க?
0: அதுக்கு மருந்து அடிச்சுடுங்க, ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணிவிடும்.
1: வாழையை பொறுத்தவரை உங்களுக்கு
0: லாபம் தான் வேலை இல்லை இல்லைங்க, நம்மளே வேலை பார்த்துக்குறோம். ஆளில் வந்து ரொம்ப உள்ள அந்த தீனி போட்டு கூட்டுறதுக்கு மட்டும்தான் அங்கே அவங்கள கூப்பிட்றது, மீதி எல்லாம் நம்மளே பார்த்துக்குறோம் இல்லைங்க.
1: சரி, இளங்கண்ணா இருக்கிறப்ப ஊடுபயிர் பண்ணலாமா?
0: ஊடுபயிர் போயிடணும், இன்னும் 2 மாதம் தள்ளுங்க.
1: ஓ, பண்ணக்கூடாது,
0: கண்டிப்பாக பண்ணக்கூடாது.
1: நம்ம
0: வாழையில் பொறுத்தளவு
1: என்ன கிளம்புலையே சரி ஒரு ஊடுபயிர் போடுவோம்.
0: இது நிறைய இப்போ வந்து இப்போ அதில் 7 சீப்பு 8 சீப்பு வருதுன்னா அதில் 1 சீப்பு குறையும், இன்னும் 2 மாதம் தள்ளுங்க.
1: அதனால ஊடுபயிர் வேண்டாம்,
0: கண்டிப்பாக செய்யக்கூடாது. அது அனுபவப்பட்டவங்க செய்ய மாட்டாங்க, விவரம் தெரியல செய்வாங்க.
1: இல்லை, சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு மாந்தோப்பு உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க, அது வாழைக்குள்ளையாக போட்டு நடுப்புற மாங்கன்று வச்சு அப்படி வளர்த்துட்டே வர்றது, இப்படிலாம் கூட பண்ணுறவங்கலாம் இருக்காங்க.
0: இப்போ மாங்கன்றுலாம் லேட் ஆகும், கிளம்புறதுக்கு லேட் ஆகும்.
1: ஒன்று சத்தை இழுக்க செய்யும் போது ரெண்டுமே பாதிக்கும்,
0: கண்டிப்பாக பாதிக்கும். தோப்பாக மறுபடியும் உருவாக்கினா இது ஒரு தடவை போட்டு நிறுத்திக்கலாம், வாழை ஒரு தடவை போட்டு நிறுத்திக்கலாம், அது எடுத்து இந்த தோப்பு கொண்டாந்துடணுங்க.
1: சில பேர் வேர்க்கடலாம் போடுறாங்க வாழை கொள்ளையில் வந்து ஊடு பேராக போடுறாங்க.
0: என்ன பொறுத்தளவு சாத்தியப்படாது,
1: நல்லது இல்லைங்கிறீங்க?
0: நல்லது இல்லை, இது நாள் கடக்கும், இது தார் வீரியம் குறையுங்க.
1: சரி, இப்போ நீர் மேலாண்மையை பற்றி சொல்லுங்களேன், எத்தனை நாளைக்கு ஒருத்தர் தண்ணி பாய்ச்சிறீங்க?
0: அது நம்மளுக்கு காய்ச்சல் பொறுத்து. இப்போ சப்போஸ் மழை பெய்யுதுன்னா
1: தண்ணி பாய்ச்சணும்
0: அவசியம் இல்லைங்களா? காய்ச்சல் எப்படி போடுதோ அதுக்கு தான் நம்ம பாய்ச்சி வேண்டித்தாங்க. நாம தான் டெய்லி போகிறோம் இல்லைங்க, பார்ல காய்ச்சல் விழுதுனால தண்ணி வச்சிட வேண்டியதான்.
1: இப்போ சில பேர் சொல்கிறாங்க காய்க்கிற வாழையில் வந்து நீங்கள் இலைய வெட்டக்கூடாதுங்கிறாங்க, அது கரெக்டா? ஏன்னா சில பேர் வந்து ஒவ்வொரு இலையும் ரொம்ப முக்கியம், இலை வந்து நம்ம வெட்டவே கூடாது.
0: இலை தான் வந்து காய் பெருக்குங்க, இலை இருக்கணும், இலை இருந்தால் தான் காய் பெருக்குங்க. இலை மட்டை ஒடிச்சிச்சுன்னா இது பெருக்காது, அப்படியே தான் இருக்குங்க. அதேமாரி குளம் வர வரைக்கும் கீழ்கண்ணை கூடக்கூடாது,
1: விடக்கூடாது,
0: நறுக்கினே இருக்கணும்,
1: நறுக்கிட்டே இருக்கும்,
0: நறுக்கினே இருக்கும்,
1: வளரவே விடக்கூடாது,
0: நறுக்கினே இருக்கணும். இதை நறுக்கினா தான் அது வீரியமாக வருங்க, இதை விட்டுனீங்கன்னா அது வீரியம் வராது.
1: இவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம வாழை சாகுபடி.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, நான் கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக வச்சுன்னு வரேன், சவுக்கியம் அதுவும் 5-6 வருஷமாக வச்சுன்னு
1: வரேன். உங்களை பொறுத்தளவுக்கு விவசாயத்தை பற்றி நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, லாபமான ஒரு விஷயமா விவசாயம்?
0: இப்போ நம்மளோட உழைப்பு இருந்தால் லாபம் தான்,
1: ஆள் வச்சு செய்கிறோன்னா சரி வராது.
0: ஆமாம், எதுவாக தான் நம்ம கவனம் இருக்கணும், முறையாக செய்யணும், செஞ்சால் லாபம், தப்பு இல்லை.
1: இவ்வளோ நேரம் உங்களது விவசாய அனுபவங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, மற்ற விவசாயிகளுக்கு இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்டேருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் தாதம்பாளையம் கிராம உழவர் ஆர். ரமேஷ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். நிறைவாக பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் கீரை வகை பயிர்கள் சாகுபடி குறித்து தெரிந்து கொள்வோம். சாதாரணமாக கீரை வகை பயிர்களுக்கு அதிக உரம் தேவையில்லை. இலசாக இருக்கும் போதே அறுவடை செய்து விடுவதால் இதை விதைத்து விட்டால் போதும். பயிர் சுழற்சி முறையில் ஏற்கனவே அறுவடையான பயிருக்கு வழங்கிய அடி உரமே போதுமானது. எனினும் மற்ற காய்கறி பயிர்களுக்கு வழங்கியதை விட 2 பங்கு ஊட்டமேற்றிய தொழு உரம் அடி உரமாக போடலாம். பல்வேறு கீரை வகைகளில் முளைக்கீரை அல்லது தண்டுக்கீரை ருசியானது. பின்னர் அரைக்கீரை, சிறுகீரை என்று பல ரகங்கள் உள்ளன. அவ்வாறே வெந்தயக்கீரை, பச்சை கொத்தமல்லி ஆகியவற்றையும் சாகுபடி செய்யலாம். இவையெல்லாம் 1 மாத பயிர்கள். கோடைக்கால இரவை பயிர்களாக சாகுபடி செய்யும் போது நல்ல மகசூல் கிடைக்கும். மழை பருவங்களிலும் வெந்தயக்கீரை, பச்சை கொத்தமல்லி நன்கு வரும். பொதுவாக இவை ஆண்டு முழுவதும் வரக்கூடியவை. பாத்தி கட்டி நீர் பாய்ச்ச வேண்டும். கீரையை தின்னும் குட்டி வெட்டுக்கிளி ஒன்றுதான் கீரை பயிர்களின் முக்கிய எதிரி. பல்லி, ஓனான், அரணை ஆகியவை குட்டி வெட்டிக்கிளியே தின்றுவிடும். இந்த பிரச்சனை வந்தால் மூலிகை கரைசல், வேப்பம் புண்ணாக்கு தெளிவு ஆகியவற்றை தெளிக்கவும். காலை மாலை சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பும் கீரைகளுக்குரிய இயற்கை மருந்துகளை தெளிக்க வேண்டும். அமுத கரைசலையும் தெளிக்கலாம். கீரை வகை பயிர்களில் விதை சிறியது. ஏக்கருக்கு 1 கிலோ அல்லது 1.5 கிலோ விதைகள் போதுமானது. மண்புழு கழிவில் விதைகளுடன் மணலை கலந்து பாத்திக்கட்டி தெளிக்க வேண்டும். கீரைகளை பாத்திக்கட்டி விதைத்து நீர் பாய்ச்ச வேண்டும். மணலுடன் கீரை விதைத்தவுடன் மீண்டும் மண்புழு கழிவுடன் தோட்டத்து மண்ணில் கலந்து விதை தெரியாதவாறு இறைத்துவிட்டு பாத்திக்கு பாத்தி பூவாளியால் விதை உருளாதபடி நீர்விட வேண்டும். ஸ்பிரிங்லா போட்டு நீர் பாய்ச்சினால் கீரையில் நிறைய மகசூல் கிடைக்கும். பாரம்பரிய முறையில் நீர் பாய்ச்சலாம். நீர் செலவை குறைக்க ஸ்பிரிங்லா போட்டுக் கொள்வது நன்று. கொத்தமல்லி கீரை சாகுபடிக்கு நாட்டு கொத்தமல்லி விதையை கடையில் வாங்கி நாமே அதை உடைத்து விதைப்பது தவறு. உடைத்த கொத்தமல்லி விதையை கடையில் வாங்கி விதைப்பதை தவிர்க்கவும். முழு கொத்தமல்லி விதையை தோல் செருப்பில் தோய்த்து தாய்மார்கள் வீட்டு தோட்டங்களில் விதைப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். கொத்தமல்லி விதை ஏக்கருக்கு 6 கிலோ தேவைப்படலாம். வெந்தயமும் அவ்வாறே. வெந்தயத்தை அப்படியே கீரையில் கூறியது போல் மண்புழு கழிவு மணல் கலந்து பயிர் நேர்த்தி செய்து விதைக்கலாம். கொத்தமல்லியையும் அவ்வாறே உடைத்த பின்பு மண்புழு கழிவு மணலுடன் கலந்து விதைத்து மண்ணை இறைத்து விட வேண்டும். கீரை, வெந்தயம் விதைத்த 4 நாட்களில் முளைக்கட்டி வர 10 முதல் 15 நாட்கள் ஆகும். கொத்தமல்லி தழைக்கு புண்ணாக்கு உரம் வழங்கலாம். தினமும் இயற்கை முறையில் சாகுபடி செய்த கீரைகளை உணவில் சேர்த்து கொண்டால் உடல் நலத்துடன் வாழலாம். கீரைகளுக்கு மணத்தக்காளி அல்லது மிளகு தக்காளியை வரப்பு பயிராக சாகுபடி செய்யலாம். இது செலவு இல்லாத கீரை. ஒரு தடவை

தோட்டத்தில் மணத்தக்காளி மண்டிவிட்டால் மழைக்காலங்களில் தானாகவே முளைக்கும். இதன் விதை கீரையை விட 100 மடங்கு சிறியது. மிகவும் நுண்ணிய விதை. பழங்களை சேகரித்து விதைக்க வேண்டும். இது முறையான சாகுபடி தேவையில்லாத களைப்பயிர். வயிற்றுப்புண்ணை ஆற்றும் உன்னதமான பசுமை கீரை. இதை வீட்டு தோட்டங்களில் வளர்த்து வாரந்தோறும் புசிப்பவர்களுக்கு வயிற்றுப்புண் வராது, வந்த புண்ணும் மறைந்துவிடும். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
4: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் ஒரு மாவட்டம் ஒரு பொருள், நமது தயாரிப்பு நமது அடையாளம், சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி அரசின் மாவட்ட தொழில் மையத்தின் தொழில்நுட்ப அலுவலர் திரு தமிழன்பன், நேர்முகம் காண்பவர் எம் சரவணகுமார்.
2: வணக்கம் நேயர்களே. ஒரு சிறிய விதைக்குள் மிகப்பெரிய மரம் ஒளிந்திருக்கிறது. அதுபோல் ஒரு சிறிய கிராமத்தில் தயாரிக்கப்படும் பொருள்களும் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் ஒளிந்திருக்கின்றன. ஒரு கைவினை கலைஞர்களின் கைகளில் உருவாகும் பொருள் வெறும் விற்பனை பொருள் மட்டுமல்ல, அது அவருடைய உழைப்பு, அனுபவம், பாரம்பரியம், கலைத்திறன் ஆகியவற்றின் வெளிப்பாடாகும். ஒரு விவசாயி விளைவிக்கும் பொருளிலும், ஒரு சிறு தொழில் முனைவோர் தயாரிக்கும் பொருளிலும், ஒரு மகளிர் சுயோதிக்குழு உருவாக்கும் தயாரிப்பிலும் பல குடும்பங்களின் வாழ்வாதாரம் அடங்கியிருக்கிறது. உள்ளூரில் உருவாகும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கதை உண்டு. அந்த கதையை உலகம் அறிய செய்வதே உண்மையான வளர்ச்சி. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பல பொருட்கள் நமது ஊர்களின் தனித்துவத்தையும் மக்களின் திறமையும் வெளிப்படுத்துகின்றன. ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது, இத்தகைய சிறப்பு பொருட்களை அந்தந்த பகுதிகளுக்குள் மட்டுமே விற்பனை செய்து வந்தால் போதுமா? அவற்றை தரம் உயர்த்தி நவீன தொழில்நுட்பத்துடன் இணைத்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் ஏன் உலக சந்தைக்கும் கொண்டு செல்ல முடியாதா? இந்த கேள்விக்கான ஒரு முக்கியமான அணுகுமுறையாக அமைந்துள்ளது தான் ஒரு மாவட்டம் ஒரு பொருள். ஒரு பொருளின் உண்மையான மதிப்பு அதன் விலையில் மட்டுமில்லை, அது உருவாக்கிய மனிதரின் உழைப்பிலும்

0: அதற்கு பின்னால் இருக்கும் பாரம்பரியத்திலும் இருக்கிறது. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட சிறப்பான இத்திட்டம் குறித்து ஒரு மாவட்டம் ஒரு பொருள், நமது தயாரிப்பு நமது அடையாளம் எனும் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் மூலம் விரிவாக காணலாம். விளக்கம் அளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் புதுச்சேரி அரசின் மாவட்ட தொழில் மையத்தின் தொழில்நுட்ப அலுவலர் திரு தமிழன்பன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: சார், இந்த ஒரு மாவட்டம் ஒரு பொருள் அப்படின்றது இப்ப சமீப காலமா ரொம்ப பிரபலம் அடைந்துட்டு வருது. இது ஆரம்பிச்சது எப்போ, இப்போதைக்கு அதோட நிலை எப்படி இருந்துட்டு இருக்கு?
1: 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டம் என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்துவம் வாய்ந்த பாரம்பரியமான அதிக வளர்ச்சி வாய்ப்புள்ள ஒரு பொருளை அடையாளம் கண்டு அந்த பொருளுடைய உற்பத்தியையும் அது விற்பனையும் மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. இதனோட முக்கிய நோக்கம் வந்து உள்ளூர் உற்பத்தியாளர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து அந்த பொருட்களினுடைய தரத்தை உயர்த்துவது, அதனுடைய சந்தை வாய்ப்புகளை அதிகரிப்பது, உள்ளூர் மக்களுக்கான வேலை வாய்ப்பையும் வருமானத்தையும் உருவாக்குவது.
0: அது உள்ளூர் தயாரிப்புகள் அடையாளம் கண்டு அவங்களோட பொருட்களோட தரத்தை உயர்த்தணும், அதுக்கப்புறம் அதுக்கான சந்தை வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. இது மூலம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது.
1: வேலை வாய்ப்பையும்
0: எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் அது மூலம் வழங்கப்படுது?
1: வீட்டில் இருக்கிற மகளிர் கூட தங்களுடைய ஃப்ரீ டைமில் இந்த அவங்களுடைய பாரம்பரியமான பொருட்களை வந்து செஞ்சு அதை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை இது மூலமாக ஏற்படுத்தி நம்ம கொடுக்கலாம்.
0: அதாவது இப்போ வீட்டில் இருந்தபடி சொன்னீங்களே சார், வீட்டில் இருந்தபடினாக்கா இப்போ மகளிர் பண்ணங்கள் நிறையா அழகாக நிறையா பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம இந்த திட்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியுமா?
1: கண்டிப்பாக கொண்டு வரலாம். இது வந்து PMFME ஒரு திட்டத்தின் மூலமாக குறிப்பாக இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கான சப்போர்ட் வழங்கப்படுது. அதை வந்து அவங்க அவைல் பண்ணி அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை வந்து நம்ம அரசாங்கத்திலேருந்து பெற முடியும்.
0: இப்போ இவ்வளோ அழகான விஷயங்கள் நிறைய அடங்கியிருக்க இந்த ஒரு மாவட்டம் ஒரு பொருள், இதோட முக்கிய நோக்கமே வந்து இந்த பொருட்களோட தரத்தை உயர்த்துறதுக்கும், அதுக்கப்புறம் உள்ளூரில் மட்டும் அது மங்கி போகாமல் அதனோட பலன் வந்து உலகம் முழுவதும் சென்றடையதற்காக மட்டும்தான் இருக்கா, இல்லை வேற ஏதாவது நோக்கங்கள் இருக்கா?
1: புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் சந்தை மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து டூரிஸ்ட் நிறைய வராங்க, அவங்களையும் நம்ம ஒரு சந்தையாக பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ ஆன்லைன் வர்த்தகம் மூலமாகவும் நம்மளோட ப்ராடக்டை வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே விற்பனை செய்யறதுக்கான வாய்ப்பும் இதில் இருக்குது. இதன் மூலமாக நம்மளோட புதுச்சேரியினோட பாரம்பரியத்தையும் உலக அளவில் கொண்டு செல்ல முடியும். அது மாதிரி அவங்கவுங்களோட வாழ்வாதாரத்தையும் பெருக்கிக் கொள்ள முடியும். அது மூலம் பிறருக்கும் வேலைவாய்ப்பு வழங்க முடியும்.
0: புதுச்சேரினாலே சுற்றுலா தான்ற மாதிரி எப்பொழுதுமே சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்தே இருக்கும். அவங்களுக்கும் இந்த பொருட்களோட விவரங்கள்லாம் தெரியப்படுத்துகிற மாதிரி நம்ம வழிமுறைகள்லாம் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இருக்குது சார். இப்போ அடுத்ததான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, நம்ம ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதில் புதுச்சேரி காரைக்கால் இந்த மாவட்டங்களில் என்ன பொருள் வந்து நம்ம குறிப்பாக நம்ம எடுத்துக்கிறோம்?
1: புதுச்சேரிக்கு வந்து GI டேக்டு ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது வந்து டெரக்கோட்டா, அப்புறம் காகித குழுபமைகள், இது ரெண்டும் தான் வந்து நம்ம புதுச்சேரிக்கான ஒரு பொருள் ஒரு திட்டத்தின் கீழே நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ப்ராடக்ட்ஸ். இப்போ காரைக்கால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிஷ்னு சொல்லக்கூடிய கருவாடும் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வேதிப்பொருட்களும் வந்து ஒரு மாவட்டம் ஒரு திட்டத்தின் கீழே ப்ராடக்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம்.
0: புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கைவினைப் பொருட்கள் தான் அதிக முக்கியத்துவம் இருக்குது. காரைக்கால் பொறுத்த வரைக்கும் உணவு பண்டங்களே நம்ம சேர்த்திருக்கோம். ஓகே சார், இப்போ இந்த புதுச்சேரியில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு வாரமும் இப்பயுமே அதிகரித்து காணப்படுறாங்க. ஒரு ஒரு வார இறுதி நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகமாக இருக்குது. இப்போ இவங்களுக்கெல்லாம் போயிட்டு இந்த பொருட்கள்லாம் சென்றடையணும் அப்படின்னா நம்ம புதுச்சேரி அரசு சார்பில் அவங்களுக்கு என்ன ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்துருக்கீங்க?
1: இப்போ புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வில்லேஜ்னு இருக்குது. இப்போ முருங்கப்பாக்கம் ஆறு பக்கத்தில் கிராஃப்ட் வில்லேஜ்னு இருக்குது. அங்கே பர்மனெண்ட்டாக வந்து ஸ்டால்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இங்கே இருக்கிற வெவ்வேறு வகையான கைவினைப் பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இப்போ ராக் பீச்னு சொல்லக்கூடிய கடற்கரையிலையும் வந்து அதுக்கான நிரந்தரமான ஸ்டால்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நம்ம IITF சொல்லி டெல்லியில் வந்து இந்திய வர்த்தக கண்காட்சி நடக்குது. அதில் வந்து நம்மளுடைய இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம அங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் மார்க்கெட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு வழங்கப்படுது.
0: டெல்லிக்கும் அனுப்புறீங்க?
1: ஆமாம், டெல்லிக்கும் அனுப்புகிறோம்.
0: ஓகே, இப்போ அது மட்டுமா இல்லை உலகத்தில் வேறு ஏதாவது நடக்கும்போது அந்த கண்காட்சியில் பங்கேற்றுக்கிறதா வாய்ப்புகள் வழங்கப்படுதா?
1: இப்போதைக்கு நம்ம டெல்லி வரைக்கும் நம்ம அனுப்புகிறோம். அதன் மூலமாக அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்றுமதிக்கான இதுவும் அவங்களுக்கு வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு.
0: இப்போ உலகம் முழுவதும் இந்த பொருள் சென்றடைகிறதுக்கு வாய்ப்புகள் நம்ம அரசாங்கம் மூலமாகவே கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசில் பல்வேறு திட்டங்கள் இருந்தாலும் கூட அப்புறம் ஒரு சின்ன கிராமங்கள் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு, அதாவது ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் மூலியமாக நிறைய பேர் பயனடைகிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக இந்த சிறு தொழில் முனைவோர்கள்லாம் எப்படி இதன் மூலமாக பயன்பெறுறாங்கன்னு சொல்ல முடியுமா சார்?
1: அதாவது சின்ன பொருள் பெரிய பொருள்ன்றது முக்கியம் இல்லை, அதனுடைய வந்து தரம், தனித்துவம், வடிவமைப்பு, பயன்பாடு, வாடிக்கையாளரோட தேவையை பூர்த்தி செய்யறது, இதன் மூலமா வந்து பொருளை வந்து நம்ம கொண்டு சேர்க்க முடியும். முக்கியமா உலகம் முழுக்க வந்து தயாரிப்புகள், உள்ளூர் கலாச்சாரத்தை வெளிப்படுத்துற பொருட்கள், அதுக்கெல்லாம் வந்து சந்தை வாய்ப்பு பொதுவாகவே அதிகமாக இப்போ காணப்படுது.
0: நிறைய பேர் அதை விரும்பி வாங்குறாங்க. இப்போ அதுக்கான வழிமுறைகள் நீங்க இந்த திட்டம் மூலமா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே. இப்போ நம்ம சொன்னோம்ல சார், முன்னாடி வந்து சிறு தொழில் முனைவர்கள் பற்றி சொல்லும் போது நீங்கள் விவரமாக சொன்னீங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான சந்தை வாய்ப்புகள்லாம் கொடுக்குறாங்கன்னு. இப்போ அவங்களுக்கு மட்டும்தான் இல்லை பலன் இருக்கா, இப்போ இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இதோட இணைந்து ஒரு மாவட்டம் ஒரு பொருள்

0: இணைந்து அவங்களால வந்து விற்பனைக்கான வாய்ப்புகள்லாம் வழங்கப்படுதா?
1: மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு வந்து மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் சார்பாக சாராஸ்னு ஒரு தேசிய அளவில் கண்காட்சிகள் நடைபெறும். அதில் வந்து அந்த சுயஉதவிக் குழுக்களால் தயாரித்த பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு தேவையான வாய்ப்புகள் வந்து வழங்கப்படும். முக்கியமாக வந்து தையல், கைவினைப் பொருட்கள், உணவு பதப்படுத்துதல், பாரம்பரிய தயாரிப்புகள் போன்ற துறைகளை வந்து பெண்கள் தங்களுடைய திறமையை வந்து அவங்களோட வசதிக்கு ஏற்ப சின்னதாக தொடங்கி அதை சரியான முறையில் மார்க்கெட் பண்ணி அதை பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
0: இதுக்கான பயிற்சியெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படுதா சார் மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு?
1: மாவட்ட தொழில் மையத்திலையும் பயிற்சிகள், தொழில் கற்றுக்கிறதுக்குனா அதுக்கு ஒரு ஆண்டு பயிற்சி இருக்குது. ஊரக வளர்ச்சி முகமையிலையும் குறைந்த கால பயிற்சிகள் நிறையா வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்செட்டின்னு சொல்லப்படுற இந்தியன் பேங்கோடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லையும் தேவையான
0: பயிற்சிகள் கொடுக்கப்படுது.
1: தியர்ஸ்லேருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து இந்த ஓடிஓபி ஸ்கீமுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து எப்படி அதுக்கான ஆட்களை தேர்வு செய்கிறது, அவங்களுக்கான பயிற்சிகள் எப்படிலாம் கொடுக்கறதுன்றதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம முறையாக கடைபிடிச்சு இந்த திட்டத்தின் கீழே பயனாளிகளை கண்டறிஞ்சு அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும்.
0: சிறிய தொழில் முனைவோர்கள் பற்றி சொன்னோம், அப்புறம் இந்த மாதிரி மகளிர் சுயஉதவிக் குழு பற்றி பார்த்தோம். இவங்க மட்டும்தான் இல்லை பலனடைய முடியுமா? இப்போ இளைஞர்கள் ஆர்வமாக இருக்காங்க, நான் வந்து இதில் திட்டத்தில் சேர்ந்து பயனடையணும், இது மூலிமா ஒரு வருமானம் ஈட்டணும், ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னா இப்போ அவங்களுக்கு இந்த மாவட்ட தொழில் மையம் சார்பில் என்னென்ன பயிற்சியோ இல்லை வந்து ஒரு உதவிகள்லாம் செய்யப்படுது?
1: இப்போ இளைஞர்கள் வந்து வேலையை தேடுறவங்களாக மட்டும் இருக்க தேவையில்லை, வேலைவாய்ப்பு உருவாக்குறவங்களாகவும் தொழில் முனைவராகவும் மாறுறதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்கான வாய்ப்பும் வசதிகளும் இப்போ அரசனால் நிறையா கொடுக்கப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக செய்கிற ஒரு தொழிலையே கூட சரியான முறையில் பேக்கேஜிங், டிசைன், மார்க்கெட்டிங், இப்போ சாதாரணமாக வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் இப்போ அது வழியாக கூட நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், இப்போ நிறைய மக்களை ரீச் பண்ண முடியும். அது இல்லாமல் மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் பயிற்சி நம்ம கொடுக்குறோம், ஓராண்டுக்கான பயிற்சி கொடுக்குறோம். அதன் மூலமாக சுயதொழிலுக்கான சப்சிடைஸ்டு லோனும் கொடுக்குறோம், மானியத்துடன் கூடிய கடனும் கொடுக்குறோம், அதையும் பயன்படுத்தி அவங்க வந்து பலன் தரலாம்.
0: இப்போ இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்களா சார், இந்த பயிற்சி பெறத்துக்கு விரும்பணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களாக, இப்போ இளைஞர்களாகட்டும் இல்லை பெண்கள் ஆகட்டும், இப்போ அவங்க வந்து யார் அணுகணும், இப்போ யார் மூலியமாக இந்த பயிற்சி அவங்களுக்கு கிடைக்கும்?
1: ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அந்த பயிற்சிக்கான விளம்பரம் வந்து கொடுக்கப்படும், முறையான நேர்முக தேர்வுக்கு அழைச்சி அவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகள் நம்ம செய்யும். இப்போ மாவட்ட தொழில் மையத்தினுடைய வளாகத்திலேயே இடிஐஐ, என்டர்பிரினர் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அதனுடைய ஒரு அலுவலகமும் அமைக்கப்பட்டிருக்கு. அதன் வழியாகவும் நிறையா குறைந்த கால பயிற்சிகளும் நிறைய வழங்கப்படுது.
0: அது இந்த ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்திலையும் அவங்க பயன்படலாம்.
1: பயன்படலாம்.
0: ஓகே சார், ரொம்ப அழகாக விளக்கமாக சொன்னீங்க சார். இப்போ நீங்கள் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னது ஒரு பாயிண்ட் நல்லா இருந்தது, என்னன்னா இப்போ நம்ம புதுச்சேரினாலே சுற்றுலா மையம், அதனால புதுச்சேரிக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. இப்போ இந்த சுற்றுலாவுக்கும் இந்த ஒரு மாவட்டம் ஒரு பொருளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு என்ன இருக்கு?
1: சுற்றுலா பயணிகள் வந்து ஒரு இடத்துக்கு வரும்போது அவங்க வெறும் சுற்றுலாவா பாக்குறது இல்லை, அதை திரும்பி போகும்போது அந்த இடத்தினுடைய நினைவா ஏதாவது ஒன்று கொண்டு போகிறோம், மெமெண்டோ அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நினைவு பொருள், நினைவு பரிசு மாதிரி நம்ம அந்த நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து நம்ம மாத்திட்டோம்னா
0: புதுச்சேரிக்கு வந்தோம் ஒரு பொருள் வாங்கணும்
1: கண்டிப்பா வந்து பல இடத்துல கொண்டு சேரும், உலக அளவில் நம்ம கொண்டு போய் சேரும் போது அதுக்கான எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும், அதை வந்து பயன்படுத்தி நம்ம இது பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஓராண்டில் இங்கே வந்து உள்ளூர் சுற்றுலா பயணிகள் மட்டும் 21 லட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு தோராயமான ஒரு கணக்கு இருக்கு. அதில் வந்து ஒரு 10%, அதாவது ஒரு 2,10,000 பேர் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா கூட ஒரு ஆண்டுக்கு வந்து 10 கோடி அளவுக்கு நமக்கு விற்பனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: இது மூலியமா வந்து ஒரு மாவட்டம் ஒரு பொருளில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கும்
1: பயனடையிறது.
0: இப்போ அது மட்டும் இல்லை சார், இப்போ அந்த சுற்றுலா பயணங்கள் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் சொன்னீங்க முருகம்பாக்கத்தில் வந்து தனியாக ஒரு பெர்மனண்ட்டாகவே கடைகள்லாம் இருக்கு, அங்கே மட்டும்தான் இருக்கா அது புதுச்சேரியில் வேற எங்கெங்கெல்லாம் அதுக்கான மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு?
1: இப்போதைக்கு கிராஃப்ட் வில்லேஜ் இருக்கு, அப்பப்போ ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வெவ்வேறு திட்டத்தின் கீழே இப்போ மாவட்ட தொழில் மையத்தின் திட்டத்தில் கூட காந்தி திடலில் வந்து நாங்கள் ஒரு வாரம் இல்லை அது 2 வாரம் இது போடுறோம்,
0: கண்காட்சி
1: அமைக்கிறோம். அது இல்லாமல் மற்ற அரசு அலுவலகங்கள் மூலமாக கூட இந்த மாதிரி ஸ்டால் அமைச்சு அவங்களுக்கான விற்பனை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம்.
0: நகர்பகுதிகளில் நிரந்தரமாக ஏதாவது இந்த மாதிரி விற்பனை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கா, இல்லை அதுக்கான முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்ளப்படுமா?
1: மத்திய அரசின் திட்டத்தின் கீழே ஏக்தா மால் அப்படின்ற ஒரு மால் வந்து அமைக்கிறதுக்கான,
0: கண்டிப்பாக
1: அதில் வந்து கிட்டத்தட்ட 128 கோடி வந்து நமக்கு சேங்ஷன் ஆயிருக்கு, அதில் 64 கோடி நமக்கு வழங்கப்பட்டிருக்கு, அதுக்கான இடமும் தேர்வு செஞ்சாச்சு, அதுக்கான பணிகள் முடிக்கப்பட்டு மிக விரைவில் அதுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வரும்.
0: நகரப்பகுதிகளிலே வந்து இப்போ நம்ம வந்து சுற்றுலா பயணிகள் வந்து ஏதாவது பொருட்கள் வாங்கணும், இந்த ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின் கீழே வரக்கூடிய பொருட்கள் வாங்கணும்னா வாங்கலாம், அதுக்கு ஏக்தா மால் மூலிமா பணிகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே சார், ரொம்ப அழகாக எளிமையாகவே சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த ஒரு மாவட்டம் ஒரு பொருளில் இப்போ தரமான பொருட்கள் தயாரிச்சிருக்காங்க, அந்த பொருள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் அது வந்து விற்பனை செய்யறதுக்கு நீங்கள் சொன்னீங்க நிறைய பல்வேறு பிளாட்ஃபார்ம் அது கொடுக்குறோம், நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக கொடுக்கலாம், இல்லை சமூக வலைதளங்கள் மூலமா விளம்பரம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்காது இல்லையே, நீங்கள் அவங்களுக்கான வழிமுறைகள் என்ன மேற்கொள்கிறீங்க?
1: அவங்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு முகாம்கள் அப்பப்போ நடத்துகிறோம், சங்கல்ப் சேவா இது மூலமாக நாங்கள் நிறைய விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துகிறோம். அது இல்லாமல் இளைஞர்கள் வந்து அதில் ஒரு இன்டர்ஃபேஸாக அவங்க வந்து ஆக்ட் பண்ணலாம். அந்த பொருட்கள் மட்டும் தயாரிக்கிறவங்க அவங்களுக்கான மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி இல்லைன்னா இப்போ அவங்களுக்கான டிசைன் பேக்கேஜிங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆன்லைனில் சமூக வலைதளங்கள்
0: பொருளை இன்னும் கண் கவரும் வகையில்

0: அதையுமே வந்து ஒரு வேலையை இப்ப நம்ம இளைஞர்கள் வந்து எடுத்து பண்ணலாம். பாண்டிச்சேரியில தயாரிக்கிற பொருட்களுக்கு வந்து மேட் இன் புதுச்சேரின்னு ஒரு தனியான ஒரு பிராண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அது கான்ஃபிட்ன்ற பேர்ல. அதன் கீழே ஒரு பல்வேறு கைவினை பொருள், ஃபேப்ரிக், துணி பொருட்கள், அந்த மாதிரியான பொருட்கள் வந்து அதன் கீழே வருது. அதெல்லாம் வந்து அந்த பொதுவான கான்ஃபிட்ன்ற அந்த சிம்பலோட கூட நம்ம
1: அந்த மாதிரி அந்த பேரோடையே சந்தைகள்லையும் கிடைக்காது. ஓகே, எளிமையான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க சார். இப்போ நம்ம இது எல்லாமே இருந்தாலும் கூட சார், இப்போதைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்ப காலங்களில் இந்த பாரம்பரிய தொழில்கள் வந்து அதோட கனெக்ட் பண்ணணும். நம்ம நவீன தொழில்நுட்பங்களோட இந்த பாரம்பரிய தொழிலையும் எவ்வாறு நம்ம வந்து இணைக்க முடியும்?
0: இப்போ ஜெம் போர்ட்டல், ஓஎன்டிசி அந்த மாதிரியான அரசனுடைய மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மும் இருக்கு. அது இல்லாமல் பொதுவான தளங்களில் மார்க்கெட் பண்ணுறதுக்கும் தேவையான பயிற்சிகளும் இப்போ யார் தயாரிக்கிறாங்க, இல்லை அந்த பொருளினுடைய ஒரு கதை கதைச்சிருக்க மாதிரி அது எப்படி உருவாச்சு மாதிரி பண்ணோன்னா அது இன்னும் பல பேரை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அமையும்.
1: ஓகே, இப்போ நம்ம இந்த ஒரு மாவட்டம் ஒரு பொருள் பற்றிலாம் நம்ம நிறையாவே சொல்லிட்டு இருக்கோம் சார். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நுகர்வோராக இருக்கிறாங்க, இப்போ இந்த ஒரு மாவட்டம் ஒரு பொருள் சம்பந்தமாக அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரியப்படுத்த நினைக்கிறீங்க?
0: உள்ளூர் பொருட்களை நம்ம வாங்குறதுக்கு முயற்சி செய்யணும், அதை வந்து மற்றவங்களுக்கு பரிந்துரைக்கணும். ஏதாவது இப்போ நம்ம யாருக்காவது ஒரு அன்பளிப்பாக ஏதாவது கொடுக்கணும்னா நம்ம அந்த பொருளை வந்து நம்ம கொடுக்கும்போது பல பேரோட வாழ்வாதாரத்துக்கும் அது
1: உள்ளூர் பொருட்கள் குரல் கொடுப்போம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் வலியுறுத்துறது தான். நம்ம பண்டிகை காலங்கள்லாம் இப்போ வரப்போகுது, இந்த காலங்கள்லையும் உள்ளூர் தயாரிப்புகளுக்கு நம்ம வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம அழகாக வலியுறுத்திருக்கீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சார், இப்போ இப்போதைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு மாவட்டம் ஒரு பொருள் சிறப்பாக போயிட்டு இருக்கு. இன்னும் 5 ஆண்டுகளில் இது எந்த மாதிரிலாம் மாற்றங்கள் கொண்டு வரப்போகிறோம், இப்போ எந்த மாதிரியான வளர்ச்சிகள் இதை காண முடியும்?
0: சரியான திட்டமிடலாம் ஒருங்கிணைந்த முயற்சி இருந்தால் நம்ம அடுத்த 5 ஆண்டில் வந்து குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைய முடியும். அதில் வந்து நமது தயாரிப்பினுடைய தரத்தை உயர்த்துறது, புதிய வடிவமைப்புகளை பண்ணுறது, தனித்துவமான பிராண்டை வந்து நம்ம அடையாளத்தை உருவாக்குறது, டிஜிட்டல் விற்பனையை அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா அடுத்த 5 ஆண்டில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைய முடியும். அதுமாதிரி விற்பனை நிலையங்கள், கண்காட்சிகள், அதுமாதிரி வணிக சந்தைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம நிறைய ஏற்படுத்தணும். அது மாதிரி இளைஞர்கள், மகளிர் சுயஉதவி குழுக்கள், சிறு உற்பத்தியாளர்கள், அவங்களுக்கு தேவையான சந்தைப்படுத்தல் தேவையான உதவிகள் நம்ம இன்னும் செய்யறது மூலமா இதை நம்ம இன்னும் வளர்ச்சி அடைய முடியும்.
1: ரொம்ப அழகா சொல்லுங்க சார். இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு மாவட்டம் ஒரு பொருள் எல்லாமே சரியா இருக்கு. இப்போ இதில் இதை சார்ந்த மத்திய அரசு திட்டங்கள் என்னென்னலாம் இருக்குது? இப்போ அந்த திட்டங்கள் மூலயமா இப்போ இந்த ஒரு திட்டம் வந்து சிறப்பாக செயல்பட்டு வரலாம். இப்போ அந்த மாதிரி திட்டங்கள் என்னென்ன
0: இருக்குது? இப்போ பாரம்பரியமாக செய்கிற இந்த தொழில்களை வந்து சப்போர்ட் பண்ணதுக்காக பிஎம் விஸ்வகர்மான்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தின் மூலமாக வந்து கடன்கள் வழங்கப்படுது. முதல் கட்ட பயிற்சி பெற்றவங்களுக்கு 1 லட்சம் ரூபா வர கடனும், அடுத்த 2ஆம் கட்ட பயிற்சி பெற்றவங்களுக்கு 2 லட்சம் ரூபா வர கடனும் கொடுக்கப்படுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வந்து 5% வட்டி மட்டும் அவங்க கட்டினா போதுமானது, மீதி இருக்கிற வட்டியை வந்து அரசாங்கமே ஏற்று கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அவங்களோட டூல் கிட், அதாவது அந்த பாரம்பரியமான தொழிலை செய்கிறதுக்கான அந்த டூல் கிட் வாங்குறதுக்கு 15,000 வரைக்கும் அரசு வந்து உதவி செய்யும். அது மாதிரி பிஎம் இஜிபின்னு பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம்னு இருக்குது, அதில் வந்து 50 லட்சம் வரைக்கும் உற்பத்தி செய்கிறதுக்கான கடன் வந்து நமக்கு வழங்கப்படுது.
1: இப்போ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து நம்ம ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டங்களோட இணைந்து
0: மாவட்டத்தில் மையத்தினால செயல்படுத்தப்படும்.
1: இவ்வளோ அழகாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டே இருந்தீங்க சார். நிறைவாக அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் ஆசைப்படுறேன். அப்படி என்னென்னா, இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்னது அதே தான், இப்போ இதை கேட்டுட்ருக்காங்க இல்லையா, அந்த நேர்களுக்கு இந்த ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டம் மூலயமா என்னென்ன ஆலோசனைகள் நீங்கள் வழங்கலாம்னு இருக்கீங்க?
0: அவங்களும் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து நம்ம மாவட்ட தொழில் மையத்தை அணுகலாம். அதுக்கு வந்து முக்கியமாக ஒரு தொழிலை பற்றின ஒரு திட்ட அறிக்கை குறிப்பாக தயார்படுத்திக்கணும். அதை எப்படி தயாரிக்கலாம், அதுக்கான ஒரு இயந்திரம் தேவைன்னா அது எங்கெல்லாம் கிடைக்கும், அது மாதிரியான கொட்டேஷன்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அடிப்படையான அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை மேலும் டெவலப் பண்ணுறதுக்கும் அதுக்கான சப்போர்ட் பண்ணுறதுக்கும் மாவட்ட தொழில் மையம் வந்து உதவி செய்யும்.
1: நேர்களே, ஒரு மாவட்டம் ஒரு பொருள் நமது தயாரிப்பு நமது அடையாளம் சிறப்பு நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு மாவட்டத்தின் தனித்துவமான பொருட்களை அடையாளம் காண்பது என்பது வெறும் வணிக நடவடிக்கை மட்டுமல்ல, அது அந்த பகுதியின் பாரம்பரியத்தையும் மக்களின் உழைப்பையும் கலைத்திறனையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்து வளர்க்கும் ஒரு முயற்சி என்பதை தெளிவாக நம்முடன் விளக்கினார் புதுச்சேரி மாவட்ட தொழில் மையத்தின் தொழில்நுட்ப அலுவலர் தமிழன்பன் அவர்கள். ஒரு கைவினைக் கலைஞர் பல ஆண்டுகளாக கற்றுக்கொண்ட திறமையை பயன்படுத்தி ஒரு பொருளை உருவாக்குகிறார். அது சிறு தொழில் முனைவோர் தன்னுடைய குடும்பத்தின் ஆதரவுடன் ஒரு தொழில் நடத்துகிறார். ஒரு மகளிர் சுயஉதவி குழு பல பெண்களின் உழைப்பை ஒன்றிணைத்து ஒரு தயாரிப்பை சந்தைக் கொண்டு வருகிறது. இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கிறது, தங்களுடைய உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்க

0: வேண்டும், தயாரிக்கும் பொருளுக்கு நல்ல சந்தை கிடைக்க வேண்டும், குடும்பத்தின் வருமானம் உயர வேண்டும், அடுத்த தலைமுறையும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் அந்த கனவு. அந்த கனவை நினைவாக்குவதுதான் இந்த ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டம். ஒரு சிறிய முயற்சி தான் பெரிய மாற்றத்தின் தொடக்கம். இன்று நாம் அறிந்து கொள்ளும் ஒரு தகவல் நாளை ஒவ்வொருவருக்கும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணத்தை உருவாக்கலாம். இன்று நாம் வாங்கும் ஒரு உள்ளூர் தயாரிப்பு நாளை ஒரு குடும்பத்தின் வருமானத்தை உயர்த்த உதவலாம். எனவே நமது உள்ளூர் திறமைகளை போற்றுவோம், நமது தயாரிப்புகளுக்கு ஆதரவளிப்போம், வளர்ச்சியில் அனைவரும் பங்கேற்போம். ஒரு மாவட்டத்தின் பெருமை அதன் பெயரில் மட்டுமல்ல, அந்த மாவட்ட மக்களின் திறமையை உலகறியும் அளவிலும் இருக்கிறது. இந்த நம்பிக்கையுடன் ஒரு மாவட்டம் ஒரு பொருள், நமது தயாரிப்பு நமது அடையாளம் என்ற இந்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஒரு மாவட்டம் ஒரு பொருள், நமது தயாரிப்பு நமது அடையாளம் சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்றவர் புதுச்சேரி அரசின் மாவட்ட தொழில் மையத்தின் தொழில்நுட்ப அலுவலர் திரு தமிழன்பன், நேர்முகம் கண்டவர் எம் சரவணகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி வினோதினி பக்கிரிசாமி, படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.

0: கோடம்பாக்கம். இது கேட்ட பாடலின் படம்.
1: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
2: புரட்சியின் அடையாளமாக,
1: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
2: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
1: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
2: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏ வி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதின பக்கங்களாக உலவந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
1: மாக்ஸிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய் புதின தொடர் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.
0: நேரம் 8:28:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: மதுபாலகிருஷ்ணன் குரலில் கேட்டது பார்த்திபன் கனவு பட பாடல்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 8:35, 20:00. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

ஹரிஹரன் சித்ரா குரல்கள் கேட்டது விஐபி படப்பாடல். நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை காலை 8 மணிக்கு கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன் மேனால் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே ஹரிபாஸ்கர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நேரம் 8:45:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

உன்னிமேனன் குரலில் கேட்டது ஷாஜகான் பட பாடல். திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் மதராசப்பட்டினம்.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் கனடா வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்தை சந்தித்து வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி, மக்கள் நிலையிலான தொடர்புகள் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து விவாதித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் லடாக் பகுதிக்கான 5 முக்கிய வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு 3,350 கோடி ரூபாயாகும். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 21 தங்கம் உட்பட 85 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் சந்தித்து கலந்துரையாடுகிறார். இம்முறை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 4 இடம் பெற்றுள்ளது. புதுச்சேரியில் லாஸ்பேட்டையில் உள்ள பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்குக்கு ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் உள் விளையாட்டு அரங்கம் என பெயர் சூட்டி அதற்கான பெயர் பலகையை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நாளை திறந்து வைக்கிறார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி இவ்விழாவிற்கு தலைமையேற்கிறார். புதுச்சேரியில் உள்ள லிசே பிரான்சே பிரெஞ்சு பள்ளியின் 200 ஆண்டு விழா நாளை நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் திரு தியரி மாத்தூ, வெளிநாட்டு பிரெஞ்சு கல்விக்கான பிரெஞ்சு ஏஜென்சியின் தலைமை இயக்குநர் திரு அலெக்சாண்டர் மோரிஸ் ஆகியோர் 6 கொண்டாட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளனர். காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் 2 பிஎட் பட்டப்படிப்பில் சேர விரும்புவோர் விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏனாமில் மிஷன் சக்தி இயக்கத்தின் கீழ் செயல்படும் மாவட்ட மகளிர் அதிகார பங்கேற்பு மையம் மகளிர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து இன்று காந்தி மார்க்கெட்டில் நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பெண் வியாபாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வடகிழக்கு பருவமழை தென்னிந்தியாவின் தென்பகுதிகளில் நாளை தொடங்க சாதகமான சூழல் தென்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் முதலில் ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 3 இழப்பிற்கு 247 ரன் எடுத்து இந்திய அணிக்கு 248 எனும் வெற்றி இலக்கை நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனை அடுத்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

சித்ரா குரலில் கேட்டது என்ன ஆசை மச்சான் படப்பாடல். நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை காலை 8 மணிக்கு கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன், மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே ஹரிபாஸ்கர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நேரம் 9:41:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை.

புன்னகை மன்னன். இது கேட்ட பாடலின் படம். ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்கள். நினைவு தூரம் நேர்களே, நாளை இரவு 9:30 நாடக மலரில் நம்பிக்கை சிறகு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மதுரை முரளி அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நேரம் 9:51, நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை.

புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம். பக்தியின் வடிவம் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம்.

0: மனைவி குலதெய்வம்,
1: காசிநாதனே என் தெய்வம்,
0: கட்டிய மனைவி குலதெய்வம்,
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை,
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
1: சரியோ, இனி அவளுடன் இருப்பது சரியோ,
0: அவள் துணையினை பிரிவது முறையோ,
1: பகைதால் வளரும்
0: பகையே அன்பாய் மலரும்,
1: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ,
0: கலந்தவர் திரிந்திட

0: காட்டிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி.
1: டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் குரல்களில் கேட்டது சந்திரோதயம் படப்பாடல்.

ತಡಿ ಕೆಣ್ಣ ತಡಿ ಕೆಣ್ಣ.

இதுவரை வந்தது தேன்மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள் படைப்பு. ஆகாஷ்வாணி மதுரை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் காலநிலை மாற்றம் வழங்குவர் டி அரவிந்த்ராஜா அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 கவிதை சோலை எழுதி வழங்குபவர் தேன் தமிழன் என்கிற ஆர் சடையப்பிள்ளை அவர்கள். 7:25 நலமாய் வாழ லெப்டோஸ் பைரோசிஸ் என்னும் எலி காய்ச்சல் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8 மணிக்கு கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே ஹரிபாஸ்கர் அவர்கள் படைப்பு. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 சக்தி விழா. அபயம் அருளிடும் அம்பிகை ராமநாதபுரம் மாவட்டம் திருவொற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியா சமேத வால்மீகிநாதர் சுவாமி திருக்கோயில். சித்திரம் கேட்கலாம் படைப்பு. ஆகாஷ்வாணி மதுரை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:45 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கசி நிகழ்ச்சியில் நவராத்திரி இசை விழா. சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், JP சூர்யா நம்பிசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாயராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் வானூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு காலம் போற்றும் கலாம். நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள். 12 மணிக்கு வளமான பாரதம். பிரதான் மந்திரி சூரிய கர் மோத் பிஜ்லி யோஜனா, பாரத பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த சித்திரத்தின் 2 பகுதி கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை. மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகள். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் RJ சிவகங்காவதி. 2:15 என்று மினியவை. 2:55 வானில் அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சார நிகழ்ச்சியில் AKC நடராஜன் அவர்கள் வாசித்துள்ள கிளாரனிட்டேஸை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு பல்லாண்டு வாழ்க திரைப்பட ஒளிச்சித்திரம். கதை வி சாந்தாராவ், இசை கே வி மகாதேவன், இயக்கம்

ஜெய்சங்கர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது. இதயம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி, இயற்கை வழி வேளாண்மை, திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம், மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவர்கள் நிகழ்ச்சி. சென்னை அஞ்சல் 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 நாடகம் மலரில் நம்பிக்கை சிறகு நாடகம், எழுதியவர் மதுரை முரளி அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திக தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல் 10:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு, 10:35 முதல் 11 மணி வரை தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், வானிலை அறிக்கை, 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.